ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: திருவளஞ்சுழி பேராராய் பெருக்கெடுத்து வந்த காவிரி வெள்ளம் பூமியில் உள்ள ஒரு பிளத்தின் வழி பாய்ந்து மறைய அதனை வெளிப்படுத்தும் பொருட்டு அதனுள் ஏரண்ட முனிவர் என்ற பேரொருளாளர் இறங்க காவிரி மீண்டும் வளம் சுழித்து எழுந்து சோழவள நாட்டில் பாய்ந்தது. காவிரி வளம் சுழித்து எழுந்த பகுதியாதலால் திருவளஞ்சுழி என்ற பெயர் அமைந்தது. இறைவர் கற்பகநாதேஸ்வரர், இறைவி பெரிய நாயகி, அமுதம் பெறுதற் பொருட்டு தேவர்கள் பார்க்கடலை கடைந்த பொழுது பூஜித்த வெள்ளை பிள்ளையாரை இந்திரன் இத்திருத்தலத்தில் எழுந்தருளச் செய்வித்தான் என்பது வரலாறு. சிற்ப வேலைப்பாடு மிக்க அழகான சன்னதி. ஏரண்ட முனிவர், வளஞ்சுழிநாதர் முதலிய திருமேனிகளை இங்கு காணலாம். திருஞான சம்பந்தர் திருப்பதிகம் பெற்ற தலம். அப்பர் பெருமான் அருளிய பலவகை திருத்தாண்டகத்தில் வளஞ்சுழியே வளஞ்சுழியே என்பீராகில் வல்வினைகள் தீர்ந்து வான் ஆளலாமே என்று போற்றி பரவியுள்ளார். ஆதிசேடன் வழிபட்ட திருத்தலங்களில் இதுவும் ஒன்று. திருநல்லூர் தொழுதிருந்த ஞானசம்பந்த பெருமான் திருவளஞ்சுழிக்கு எழுந்தருளுவது அறிந்த அன்பர்கள் ஆளுடைய பிள்ளையாரை சூழ்ந்து வணங்கி வரவேற்றனர். அச்சூழல் வெண்மதியை மேகக்கூட்டம் சூழ்ந்தது போன்று இருந்தது என்பார் சேக்கிழார் பெருமான். திருவளஞ்சுழிவாணனை வாயாரப் பண்ணி ஆதரித்து ஏத்தி பாடிய அற்புதமான பாடல் என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே என்பதாம். இப்பதிக திருக்கடை காப்பில் ஞானசம்பந்தன் தமிழ்மாலை ஆதரித்து இசை கற்று வல்லார் சொல கேட்டுகந்தவர் தமை வாதியாவினை மறுமைக்கும் இம்மைக்கும் வருத்தம் வந்தடையாவே என்று அருளியுள்ளார்கள். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே எனத் தொடங்கும் பாடல் பண் நட்டராகும்.

திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருக்கோலக்கா, பண் தக்கராகம், திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருவிற்கோலம். பண் காந்தார பஞ்சம்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திருநின்றியூர்.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: தலம் திரு சோற்றுத்துறை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த ஏழாம் திருமுறை பண் கௌசிகம் இராகம் பைரவி திருச்சிற்றம்பலம்

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு உந்தியார், பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திரு உந்தியார்,

0: ശിവായ. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு சேட்படை. பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: திருவாலி அமுதனார் தில்லை திருத்தலத்தில் அருளிய திரு இசைப்பா.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு: கேள்வி கேட்டு அமைதல். பாடியிருப்பவர் சிவ சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
1: திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரம் முதல் தந்திரம் கேள்வி கேட்டமைதல்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. கபில தேவநாயனார் அருளிச் செய்த சிவபெருமான் திரு இரட்டை மணிமாலை. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம். சேக்குழார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
2: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம். திருச்சிற்றம்பலம்.
1: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: கிருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் .org இன் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
3: பண் குறிஞ்சி இரண்டாவது கட்டளை கற்றாங்கறி ஓம்பி.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருஞான சம்பந்தரின் தேவார விளக்க உரை பகுதி 3. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா. சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல படிச்சேன். இந்த ஸ்டைபண்ட் ஒண்ணு கொடுக்கறாங்கல்ல ஏழைகளுக்கு, அப்ப நான் படிக்கும் இப்ப வந்து 150 ரூபாய் என்ன கொடுக்கறாங்க, அப்ப 10 ரூபாய் தான். அப்ப வந்து ஒரு டீ ஒரணா, ஒரு தமிழர் நிறைய இருக்கும், டீ ஒரணா கையகலம் இருக்கும், இட்லி காரணா, அந்த காலம் இல்லையா, 10 ரூபாய். இந்த 10 ரூபாய் எனக்கு கிடைக்கல, நான் உண்மையான ஏழை, நான் அப்ளை பண்ண கிடைக்கல, பணக்காரன் தான் ஏழைன்னு சொல்லி வாங்கிட்டான். நான் ஏமாந்து போயிட்டேன். இந்த மாப்பிள்ளைகள் மாதிரி பேசாம இருந்துட்டேன். சரி, கடவுள் நமக்கு கொடுக்கலன்னு பேசாம இருந்துட்டேன். அப்ளை பண்ணி பார்த்தா கிடைக்கல, நான் என்ன பண்ண முடியும், பேசாம இருந்தேன். ஒரு நாள் தெருவுல பாடிக்கொண்டு போனேன் சிதம்பரத்துல. அப்பதான் சிதம்பரத்துல இருந்து சிதம்பரத்துல 2 உற்சவம் நடக்கும், அதுக்கு பாட போவேன். இப்ப என்னால முடியல. ஒரு நாள் பாடிட்டே போனேன், ஒருத்தர் பாட்டு நல்லா கேட்டுட்டு நின்னார். நல்லா இன்னொரு 2 பாட்டு சொல்லுங்கன்னு சொன்னார். நாங்க வீதிக்கு என்ன வீதி பூரா பாட வேண்டாமா போக வேண்டாமான்னு சொன்னேன். நான் கூடவே வரேன்ட்டார். என்ன நிக்க வச்சு சொல்லல, நான் அங்க நீ கூடவே நீ பாடிட்டே போங்க, நான் பாட்டு கேட்டு வந்துடுறேன். கடைசியா பாட்டெல்லாம் 4 வீதியும் கேட்டு விட்டு நான் போயிட்டு வரேன். பக்கத்தில் சொன்னாரு, இவர் சப்ஜெக்ட் சொன்னாரு முன்சிப், அவர் தெருவில் பாட்டு கேட்டு வர்றாரு. நாளைக்கு தம்பி என் வீட்டுக்கு வந்து போறீங்களான்னு என்ன கூப்பிட்டார். வர்றேங்கன்னு சொல்லிட்டு முன்சி பாட்டு கூப்பிடாது, போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அங்க இருக்கவங்க போனேன். அண்ணாமலை படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தார். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த ஸ்டைபண்ட் எனக்கு கிடைக்கலன்னு சொன்னேன். அப்படியா, ஏன் கிடைக்கல அப்படின்னு கேட்டார். இது ஏழைன்னு நான் எழுதி கொடுத்தேன், ஆபீஸ்ல இருக்கவங்க அதை ஒத்துக்கல போட்டுருக்கு, யாராவது பணக்காரெல்லாம் வாங்கிட்டு போட்டான், எனக்கு கிடைக்கிறேன், நான் உண்மையான ஏழை கிடைக்கிறேன்னு சொன்னேன். அப்படியா, சரி நான் ஒரு கடிதம் தரேன், இதை கொண்டு கொடுங்க அப்படின்னு சொன்னார். அப்போ கிடைக்கும்னு கூட சொல்லல, கொண்டு கொடுங்கன்னு சொன்னார். சரி சொல்லிட்டு கொடு. இது இந்த பணம் எனக்கு கிடைக்கிறேங்கிற கோபம் ஒரு ஆதங்கம் எனக்கு இருக்கிறதா, அதனால நான் என்ன பண்ணேன், அவருடைய ஒரு முன்சீப்பு எழுதி கொடுக்கிறாருன்னு சொன்ன கோர்ட்டு தீர்ப்பு மறுலியாது, எனக்கு அந்த வயசுல தெரியல. நான் என்ன பண்ணேன், அந்த கடிதத்தை வாங்கி அந்த கடிதத்துல மற்றொரு பக்கத்துல பி சுவாமிநாதன் செகண்ட் இயர் இசைக்கல்லூரி அண்ணாமலை நகர் அப்படின்னு ஒரு மூலையில எழுதி அதை கொண்டு அந்த போட்டியில போட்டேன். வைஸ் சான்சலருக்கு அந்த கடிதம் போச்சு. ஏய், சப்ஜெக்ட் எழுதி கொடுத்துருக்காரு, மூலையில எழுதி கொடுத்துக்கிறான், உடனே அந்த பாய் கூப்பிட விட்டார். வைஸ் சான்சலர் உன்னை கூப்பிடறான்னு சொன்னேன், நான் டின்ன கட்டிவிட்டேன், என்னமோ ஏதோன்ட்டு எந்த போனேன். சிவசங்கர முதலியார் அவனுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். சப்ஜெக்ட் ஐயா தானே தெரியும். அவர்கிட்ட போய் சொன்னியா நீ இந்த மாதிரி எனக்கு ஸ்டைபண்ட் கிடைக்கலன்னு? இல்ல, நானா போய் கேட்கல, அவங்களா கேட்டாங்கன்னு சொன்னேன். சரி சரி போப்போம், உனக்கு ஸ்டைபண்ட் கொடுக்க சொல்லிருக்கிறேன், இப்ப 6 மாசம் கொடுத்துட்டாங்க, அந்த 60 ரூபாயும் சேர்த்து கொடுக்க சொல்லியிருக்கிறேன், போய் வாங்கிக்கிட்டேன். சப்ஜெக்டினுடைய கடிதம் எப்படி பேசுறது பாத்தீங்களா, அந்த மாதிரி திருஞான சம்பந்தர் சொல்றாரு, அந்த பொண்ணு அந்த மாப்பிள தவறு செய்யவில்லை அப்படின்னு. இதை விட வேற என்ன நமக்கு வேணும் இல்லையா, அதத்தான் உங்களுக்கு. ஆக இவன் என்ன பண்ணாங்க, இவன் அழைச்சுக்கிட்டு இந்த பெண்ணை அழைச்சுக்கிட்டு போனான். அப்பெல்லாம் நடந்து நடந்து தானே போகணும், நடந்து நடந்து போறவங்க என்ன பண்ணாங்க, எங்கேயாவது சத்திரம் சாவடி கோயில் இங்கதான் தங்கணும். கோயில் வாசப்படியில படுத்திருந்தாங்க, படுத்திருந்த போது விதிவசம் அந்த மாப்பிளைய ஒரு பாம்பு கடிச்சு செத்து போயிடும். இந்த பக்கம் போனா தகப்பனாரும் தாயாரும் இருக்கிறாங்க, 10-12 மைலுக்கு அண்ணாண்ட. இந்த பக்கம் போனா 40 மைலுக்கு அண்ணாண்ட மாமனார் வீட்டு ஜனங்கள் இருக்காங்க. நிர்கதியா நிக்கிறா இந்த பெண்ணு, என்ன பண்ணுவா சொல்லுங்க பாக்கலாம், நினைச்சு பார்க்க முடியுமா, நினைச்சோம்னா நெஞ்சு வெடிச்சு போ. 4 மணிக்கு எந்திரிச்சா லேசான வெடிச்சம், மாமா மாமா போலாமா அப்படின்னு எழுப்புனா, எந்திரிக்கல, அவன் கடந்ததை பார்த்தா இவன் சரியா அவன் செத்து போய்விட்டான் அப்படின்னு தெரியுது. எப்படி இருந்திருக்கும் அந்த பெண்ணுக்கு நினைச்சு பார்ப்போமா? அவன் என்ன சொல்லி அழுதாளான் தெரியுமா? மாமா மாமான்னு அப்ப கூட போய் மேல விழலையாம். ஆமா செத்துதான் போயிட்டானே, அவன் மேல விழுந்து அழுதலாம் இல்லையவா? அழுதனியா அப்பவும் உடை போந்து அலரும்படுமோ அடியாழ்வடே எட்ட உட்காந்துதான் அழுதாவ. அப்ப கூட தொடல, உயிராயிருக்கும் போதும் தொடல, உயிர் போன போதும் தொடல. திருஞான சம்பந்தர் அதுக்கு சாட்சி. திருஞான அப்ப 4 மணிக்கு அவர் கோயிலுக்கு போறதுக்காக திருஞான சம்பந்தர் வந்திருக்கிறார். அப்பதான் நம்ம நாட்டுல கோயில் 4 மணிக்கு திறந்துருவான் போற இருக்கு. இன்னைக்கு 8 மணிக்கு கூட திறக்க மாட்டேங்கிறாங்க. யாரு கேட்க போற கோயிலை பத்தி? இந்த நாட்டுல கேட்கறதுக்கு எவனுக்கும் எந்த மனிதனுக்கும் இடம் இல்லாம போயிட்டு. அதனாலதான் நம்ம நாட்டுல கோயில்கள் எல்லாம் இழிவாக பேசவும் கேட்பாரத்தும் எத்தனையோ கோயில்கள் பூசை இல்லாம கூட கிடக்குது. ஆமா கடவுளே என்னைக்காவது கடந்து பிறப்பானாக்கம் என்று விட்டு விடுவோம். ஆக என்ன பண்ணினா 4 மணிக்கு போயிருக்காரு. அந்த பொண்ணு அழுதிட்டு இருந்தாலாம். சடையாய் இவனுக்கு சடயம் என்று பேர் அல்லவா? சடையாய் தகுமோ அப்படின்னலாம். சடையாயால் அந்த பொண்ணு சொன்னதை அப்படியே பாட்டுல சொல்றார் அவர் திருஞான சம்பந்தர். சடையாயால் சரண்ணி எனுமால் விடையாயனுமால் விடையினா ரிஷபம், அவ மேல ஏறி வர்றதுனால விடையன் என்று பேர். விடையாயனுமால் வெறுவா விடுமாள் மடையார் குவளை மலரும் மருகள் உடையாய் தகுமோ இவளும் மெலிவே. தகுமாப்பா செய்யலாமா நீ? உன் வீட்டுல உன் ஊர்ல தஞ்சம்னு வந்து படுத்திருந்தவருடைய கணவனை நீ உயிரை போக்கி விட்டாய், செய்யலாமா நீ? இவனை கேட்கிறார் இந்த கேள்வி சம்பந்தர். அப்ப அடுத்த பாட்டுல சிந்தா எனுமாள் சிவனே எனுமாள் சிவனே சடையாய் விடையாய்னு அழுதுருக்கிறா. இப்ப இருக்கிற பெண்கள் அப்படி அழுகிறாளா? இப்ப இருக்கிற பெண்கள் அழறதும் இல்லை, அது ஒரு பக்கம். சரி போட்டோம், இப்படி சொல்லி அழுவா இல்ல அத திருஞான சம்பந்தர் அப்படியே சொல்லிட்டு வர்றாரு பாருங்க. சடையாய் எனுமாள் சரண்ணி எனுமாள் விடையாய் எனுமாள் என்னுடைய பிராப்தியை பத்தீங்களா? நான் தப்பு பண்ணாலும் என்ன கடவுள் தப்பு பண்ண விட மாட்டேங்கிறான். அதுக்கு உரிய ராகத்துக்கு வந்து விட்டேன். நான் வேற ஒரு ராகம் பாடலாம் நினைச்சுக்கிட்டு போனா கடவுள் என்ன பண்ற? வேண்டாண்டா, அந்த அற்புதமான பதிகத்தை அதுக்குரிய ராகத்தையே பாடுன்னு கொண்டு சேர்த்துட்டான். என்னையா சரிதானா? பாத்தீங்களா எப்படி திருத்துறான் பாத்தீங்களா பரமசிவம்? ஆமா சடையா எனுமால் சரண்ணி எனுமால் விடையா எனுமால் வெறுவா விழுமாள் மடையார் குவளை மலரும் மருகள் உடையாய் தகுமோ இவள் உண்மெனிவே. சிந்தா எனுமாள் சிவனே எனுமாள் முந்தா எனுமாள் முதல்வா எனுமாள் கொந்தார் குவளை குலவும் மருகள் எந்தாய் தகுமோ இவளே தர

0: எல்லா தடையும் உடையாய் பெரிய மறையார் மருகள் மகிழ்வாய் இவளை இறையார் வளைகுண்டில் வவ்வினையே. ஒலி நீ தடையிற்கறந்தாய் உலகம் பலி நீ திரிவாய் வழியில் புகழாய் மலிநீர் மருகள் மகிழ்வாய் இவளை மெலிநீர் மயலாக்கவும் வேண்டினேல வண்ணம் உள் தோன்றி என்ன மண்ணீல கண்டம் உடையாய் மருகள் கை நீல வண்டார் குழலாய் உதனி நீல ஒன்றன் அயர்வாக்கினையே. பலரும் பரவப்படுவாய் தடைமேல் மலரும் பிறையொன்றுடையாய் மருகள்.
1: இந்த பாட்டுலதான் இந்த சாமி அந்த பொண்ணுக்கு நல்ல சர்டிபிகேட் எழுதி வைக்கிறார். அவன் இறந்து போய் கிடக்கிறான், பொழுது விடிஞ்சு போச்சு, எட்ட உட்கார்ந்துகிட்டே அழுகுறா, தொட்டே பார்க்கல மாமாவை.
0: புலரும் தனையும் துயிலாள் புடை போந்து அலரும் படுமோ அடியாளிவளே.
1: எப்படி எழுதி கொடுக்கிறார் பாத்தீங்களா, எப்படி எழுதி கொடுக்கிறார் பாத்தீங்களா. சிவசங்கர முதலியாருக்கு எழுதி கொடுத்ததை விட 1000 மடங்கு பெருசு. அந்த பொண்ணனுடைய கற்பு விஞ்ஞான சம்பந்தரனால போற்றப்படுகிறது என்று நாம் எண்ணிக்கொள்ளுவோமாக.
0: புலரும் தரையும் துயிலாள் புடை போந்து அலரும் படுமோ அடியாடுவடே. வழுவாள் பெருமான் கடல் வாழ்க்கை என
1: அந்த பொண்ணை பத்தி மறுபடியும் சொல்லு. நீ வாழ்க நீ வாழ்க என்று கடவுள் பரமசிவனை அவர் சொன்ன சொல்ல தவறியதே கிடையாது. செய்யலாமா நீ
0: வழுவாள் பெருமான் கடல் வாழ்க்கை என

0: வியஞ்ஞான சம்பந்தன பார்வல்லர் வியஞ்ஞானம் எல்லாம் விளங்கும் புகழே.
1: ஒண்ணு, இந்த திருப்பதியத்தை பாடின உடனே அந்த வணிகன் உயிர் பெற்று எழுந்தான் என்று சேக்கிரார் பெருமான் எழுதியிருக்கிறார். நீங்க கேட்டுறாதீங்க, இந்த பதியத்தை இப்ப பாடி யாராவது நீ பழைக்க வச்சுனான்னு என்ன கேட்டுறாதீங்க, என்னால முடியும் இல்லையா. ஒரு நாள் தருமபுரம் மடத்துல 5 மணி இருக்கும், மாலையில மேளம் வாசிப்பான். மேளம் வாசிக்கும் போது ராஜரத்னம் பிள்ளை அங்க வந்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் நாயனக்காரன்னு சொன்னா ராயரத்னம் பிள்ளையத்தான் குறிக்கும். ஆமா, தவில்காரர்னு சொன்னா நீடாமங்கல மீனாட்சி சுந்தரம் பிள்ளையத்தான் குறிக்கும். தமிழ்நாட்டில் ஓதுவாமூர்த்தின்னு சொன்னா சுந்தர ஓதுவாமூர்த்தி தான் குறிக்கும். ஒரு சமயம் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், அந்த ஓதுவாமூர்த்தி சுந்தரமூர்த்தி ஓதுவாமூர்த்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க முடியாது. ஆமா, தமிழ்நாட்டில் தேவாரத்தை நல்ல உயர்ச்சிக்கு கொண்டு போனவர் சுந்தர ஓதுவாமூர்த்தி. ஆமா, அப்படி அவரை மாதிரி தேவாரம் பாட முடியாது என்று கூட பலர் கருத்து. ஆமா, அப்படி ஆக அந்த ராயத்தனம் உள்ள அங்க வந்தவர் என்ன பண்ணினார், பண்டாசதியை பார்க்க வந்திருக்கிறார் போல இருக்கு, மேலே வாய்ச்சோடனே இங்க இருந்து போய் அந்த நியாயத்தை வாங்கி கொண்டாடாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஊதுறார். பண்டாசந்தி உள்ள உட்கார்ந்து யாரா நாயனம் ஊதுறது அப்படின்னு கேட்டா, அங்க இருக்கிற சிப்பாய் சொன்னா, இல்ல இல்ல நம்ம தட்சிணாமூர்த்தி ஊதுறான், படா பயிற்சிக்கரா கிடையாதுரா, ஊதரவன் யாரோ வேற ஆள், போய் பாரு அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா ராயசனம் இல்ல. ஏய், அவன் ஊதி முடிய விட்டு இங்க கூப்பிடுறா, அவனை ஏண்டா வந்தா இங்க, ஏண்டா இப்ப ஊதிக்கிட்டு இருக்கான் கூப்பிட்டு கூப்பிட்டு பேசினார். அது வேற சமாச்சாரம். இப்ப அந்த நாயனத்தை தட்சிணாமூர்த்தி ஊதின நாயனத்தை தானே இவன் ராயசனம் இல்ல ஊதினாரு. அப்ப அவர் ஊதும் போது எதுக்கு அதுக்கு வித்தியாசம் தெரிகிறது அல்லவா, அந்த மாதிரி திருஞான சம்பந்தருக்குத்தான் அந்த விஷம் போகுமே தவிர எனக்கு போகுமா, என்னால முடியுமா, பர்சன்டேஜ் வேணா ஒரு 10 மார்க் வேணா எனக்கு கிடைக்கும், அந்த பதியத்தை ஓதுற புண்ணியம் எனக்கு கிடைக்குமே தவிர ஒரு பிறந்த இறந்தவனை எழுப்பக்கூடிய அளவுக்கு எனக்கு தகுதி, நான் திருஞான சம்பந்தர் அல்லவே அல்லவா. ஆமா, அப்படி இந்த பதியத்தை பாடினோடனே அந்த வணிகன் எழுந்தான் என்றும், இரண்டு பேருக்கும் ஆசீர்வாதம் செய்து நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று ஆசீர்வாதம் செய்து அனுப்பினார் என்று வரலாறு வருகிறது. அதனாலதான் இப்பவும் சில பேர் சில பிள்ளைகளுக்கு சில பெண்களுக்கு திருமணம் லேசில் ஆகாது. ஆமா, இப்ப கூட இன்னைக்கு கூட ஒருத்தர் சொன்னார், நான் அந்த பதியத்தை படித்துக்கொண்டே இருக்கிறேன், என்னுடைய பெண்ணுக்கு திருமணம் நடக்கலையா, திருமணம் நடக்கிற வரையும் படிச்சுக்கிட்டே இருங்கய்யான்னு சொல்லிவிட்டானா. வேற நாம என்ன பண்ண முடியும், கடவுள்கிட்ட கேட்கத்தான் முடியுமே தவிர ஏன் கொடுக்கலன்னு அவனை போய் நம்ம கம்பெடுத்து அவனை அடிக்க முடியுமா, முடியாது. அதனால கேட்கத்தான் முடியும். ஆக இந்த திருப்பதியத்தை ஓதினால் திருமணம் ஆகாதவர்களுக்கு ஆகும் என்று ஒரு பொருள் உண்டு. ஏன் சொல்றீங்க, என்னுடைய சொந்தத்தை சொல்லட்டுமா, என்னுடைய வாழ்க்கையை சொல்லட்டுமா, என்னுடைய உடல் நோய்வாய்ப்பட்ட உடல். ஆமா, 1947 இருந்து நான் டாக்டர் வீட்டுக்கு போன முடியே இருக்கேன். ஆனால் பாட போறது தவறதில்லை, அங்க ரெக்கார்ட் பண்ண தவறு போறதில்லை, நான் பாடிக்கிட்டே இருக்கேன், போயிட்டு இருக்கேன், டாக்டர் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன், வந்துகிட்டே இருக்கேன், இதுவும் நடந்துட்டு இருக்கு. அதனால இந்த பதியத்தை நான் தினந்தோறும் சொல்லுவேன். ஏன், என் உடம்பு சரிப்பட்டு வரல, அதுக்காக இந்த பதியத்தை நான் சொல்லுவேன். ஓரளவுக்கு நான் தாங்கி கொண்டு போற அளவுக்கு எனக்கு கடவுள் விதை செய்யறான். ஒண்ணு, ரெண்டாவது, எனக்கு எத்தனையோ வயசுக்கு அப்புறமா திருமணம் நடக்க வேண்டிய ஒரு பிராப்தியும் எனக்கு வந்து சேர்ந்தது. அதான், வேற ஒண்ணும் இல்ல, பிராப்தி அந்த பதியத்தை ஓதுனதுனால வந்தது. ஒண்ணு, இன்னொன்னு, சுவாமி என்ன சொல்றார், வயஞானம் வல்லார் மருகப் பெருமான் உயர்ஞானம் உணர்ந்தடி உழுகுதலால் இயஞ்ஞான சம்பந்தன பாடல் வல்லார் வியஞ்ஞானம் எல்லாம் விளங்கும் புகழே என்பது. இந்த பதியத்தை ஓதுகிறவர்களுடைய புகழ் இந்த உலகம் எல்லாம் பரவிவிடும் என்று எழுதியிருக்கிறார் சுவாமி. இத நான் எண்ணி பார்க்கிறேன். நான் அமெரிக்காவுக்கு போனதில்லை, தென்னாப்பிரிக்காவுக்கு போனதில்லை, சிங்கப்பூர் போனதில்ல, அங்க எல்லாம் போய் பாருங்க, நிச்சயமா என்னுடைய கேசட் பாடிக்கொண்டே இருக்கிறது. திருவாசக மணி என்று ஒருவர் இருந்தார், பலருக்கு தெரியும் சிலருக்கு தெரியாது, திருவாசக மணி என்று பேர். அவர் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போனார். அவர் என்ன நினைச்சிட்டு போனாரோ, சவுத் ஆப்பிரிக்காவுக்கு தேவாரத்தை பத்தி திருவாசகத்தை பத்தி சொல்ல வர்றவன் நான் தான் முதலாளாக இருக்கும்னு நினைச்சாரோ என்னமோ, அங்க போயினா அங்க ஒரு டேப் ரெக்கார்டர்னு ஒன்னு தேவாரம் பாடிக்கணும், யாருது உங்களுடைய தர்மம்.

சாமிநாதன், நான் தான் முன்னாடி வரணுன்னு எனக்கு முன்னாடி அவன் வந்துட்டானா இங்க அப்படின்னாரா அவர். அவர் எனக்கு கடிதம் எழுதியிருந்தார். அவர் நான் தான் முன்னாடி வந்தேன்னு நான் நினைச்சிட்டு போனேன்டா, எனக்கு முன்னாடி நீ இருக்கிறாய், நீ என்னடா என்னுடைய டேப் அங்க கொடுத்துக்கிறேன் பாருன்னு சொல்ற மாதிரி இருந்தது என்று அவர் எழுதியிருந்தார் இந்த திருவாசக மணி. ஆக அந்த அளவுக்கு என்னுடைய புகழ்ச்சி போய்விடுகிறது அல்லவா. இந்த திருப்பதிகத்தை ஓதினால் பயஞானம் வல்லார் மருகப்பெருமான், உயர்ஞானம் உணர்ந்தடி உழுகுதலால் இயஞ்ஞான சம்பந்தன பாடல் வல்லார், வியஞ்ஞானம் எல்லாம் விளங்கும் புகழே, இந்த உலகம் எல்லாம் அவனுடைய புகழ் வரும் என்று எழுதி வைக்கிறார். இந்த பதிகத்தை நான் ஒவ்வொரு நாளும் சொல்ல தவறவே மாட்டேன். குறைஞ்சபட்சம் இந்த பதிகம் நான் 3 தடவையாவது சொல்லுவேன். இன்னைக்கு 1 தடவை தான் சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு தானே நம்ம நாட்டு முதல்வர் சொல்றாரு, திருக்குறளை நீங்க இலவசமாக பரப்புவதற்கு நீங்க தமிழ் வித்வான்கள்லாம் வரணும்னு. நான் 1 வருஷத்துக்கு முந்தையே ராமையா கிட்ட எழுதி கொடுத்தேன், எனாமா வந்து தெரிய கொடுக்கிறேன்னு எழுதி கொடுத்தேனே. 1 வருஷத்துக்கு முந்தையே எழுதி கொடுத்தேன் ராமையா கதும் எதுக்கு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப நான் தேவாரத்தை பரப்புணுங்கிற நோக்கத்தான் நான் எழுதியிருக்கிறேன் அல்லவா. ஆக இப்படி இந்த பதிகத்தை படித்தால் உன்னுடைய உடம்புல இருக்கிற விஷ நீர் போகும், ரெண்டாவது ஒரு திருமணமாகும், உன்னுடைய புகழ் உலகம் எல்லாம் பரவும் என்று எழுதி வைக்கிற அற்புதமான திருப்பதிகத்தை நாம் இப்பொழுது உங்களுக்கு நான் நினைவூட்டினேன். இது இந்தளம் என்று சொல்லப்படுகிற பண்ணில் அந்த பெண் பாடி காமிச்சாள் என்பதை நாங்கள் அதைத்தான் அப்ப சொல்லிக்கிட்டே வர்றேன். அது இன்னும் எனக்கு முடியல. அந்த 24 பண்ணுக்கும் பண்ணுக்கு ஒண்ணு அப்படி சொல்லி காட்டணும் என்றதான் அப்ப சொல்லிக்கிட்டு வர்றேன். ஆக புறணிகாந்தா என் கவுசி இந்த 5வது பண்ணு நான் காட்டிட்டு இருக்கிறேன். 24 பண்ணு சொல்லணும், இந்த 19 பாக்கி இருக்கு. இப்ப அடுத்த பண்ணு என்ன அப்படின்னு கேட்டா, இந்த தக்கேசி என்று ஒரு பண்ணு இருக்கு. இன்றைக்கு பார்த்தா அந்த பண்ணு வந்து காம்போதி ராகம்னு சொல்றோம் இல்லையா, அந்த ராகத்துக்கு ஒத்து இருக்கிறது என்று பெரியவர்கள் எல்லாம் முடிவு பண்ணியிருக்கிறார்கள். இந்த தக்கேசி என்ற பண்ணுல இந்த தக்கேசி என்ற பண்ணை மிகவும் நன்றாக பாடியவர் சுந்தரமூர்த்தி சுவாமி. ஆமா, அதை மிக விரிவாக பாடியிருக்கிறார். அவர் ராகத்திலையும் நல்லா பாடியிருக்கிறார், கருத்துக்களையும் நிறைய சொல்லியிருக்கிறார் என்பது சைவ வட்டாரத்துல பேசிய பேச்சு. அதுல இந்த தக்கேசி என்ற பண்ணில அமைந்திருக்கிற திருப்பதியத்தை ஒன்றை நான் உங்களுக்கு இப்பொழுது நினைவூட்டுவேன். திருப்புன்கூர் என்று ஒரு ஊர் நிச்சயமாக எல்லாருக்கும் தெரியும். எப்படி தெரியும்? நந்தனார் சரித்திரம் வகையா இல்லையா? ஆமா, நந்தனார் சரித்திரத்துல வருகிறது அது. அந்த சரித்திரத்தை நமக்கு சொல்லி வைத்தவர் யார்? நந்தனார் சரித்திரத்தை நமக்கு சொல்லி வைத்தவர் யார்? தெய்வ சேக்கிழார் பெருமான். இதோ இருக்கிற குன்றத்தூர்லதான் அவர் பிறந்தார். அவர் கோயில போய் பார்த்திருக்கிறோமா? நாம போய் என்னைக்கு போய் பார்த்து அங்க விழுந்து நமஸ்காரம் பண்ணீங்களோ அன்னைக்கே உங்களுக்கு தமிழில் ஒரு ஈடுபாடு தனியே வரும். நான் ஏற்கனவே தமிழில் நான் கொஞ்சம் பாட வேண்டும் என்று எண்ணம் உடையவன், சேக்கிழார் கோயில் திருப்பணி பண்ணி அங்க விழுந்து கும்பிட்டேன். அன்னையிலிருந்து என்னுடைய தமிழுக்கே தனியா ஒரு மதிப்பு இருக்கிறதை நானே பார்த்தேன். ஆமா, 10 வருஷத்துக்கு முந்தி 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அந்த கோயிலை தங்கமாக ஆக்கி வைத்தேன். இப்பவும் ஒரு தடவை நல்ல தக தகன் தங்க கட்டி மாதிரியே அந்த கோயிலை ஆக்கி வைக்க செய்தான் சேக்கிழார் குருமான். ஆமா சரி, அவர் சொன்ன கதை தான் இது அல்லவா. ஆமா, அந்த திருப்பூங்கூர்ல ஒரு பதிகம் பாடுகிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மிக அற்புதமான திருப்பதிகம். அதுல இருந்து ஒரு பாட்டு தான் நான் இப்ப சொல்ல முடியும்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் சொல்லிவிடுவோம் அடுத்த

என்ன கதை? இந்த பத்து பாட்டிலையும் பத்து வரலாறு சொல்லுகிறார் சுவாமி இந்த பதிகத்துல. முதல் வரலாறு என்ன? அந்தநாதன் என்பது மார்க்கண்டேய முனிவர். மார்க்கண்டேயவர் முனிவருடைய தகப்பனார் பேர் என்ன? மிருகண்டு மகரிஷி. தாயார் பேர் என்ன? மருத்துவதி அம்மை. இந்த மிருகண்டு மகரிஷி தனக்கு குழந்தை இல்லை என்று தவம் பண்ணினார். அப்படி தவம் பண்ணினவர் காட்டில் உட்கார்ந்துட்டு தவம் பண்ணிவிட்டார். மிருகங்கள் வந்து மிருகத்துக்கு இப்ப காதல் அரிச்சதுன்னா காலால சொரிஞ்சுக்கும் இல்லையா? ஆமா. இப்ப நடு முதுவில் அதுக்கு அரிச்சதுன்னா என்ன பண்ணும்? இப்ப நம்ம ஆபீஸ்ல இருக்கவங்க சில பேர் நடுவுல அரிச்சதுனாக்கா இந்த ஸ்கேல் இருந்ததுன்னா சரி, ஸ்கேல் இல்லாத என்ன பண்ணுவோம்? எங்கேயாவது செவுத்துல மரத்துலதான் தேய்ச்சி ஆகணும் முதுகு இல்லையா? அந்த மிருகங்களுக்கு அப்படி தினவு எடுத்ததுன்னா என்ன பண்ணும்? மரத்துல இடத்துல தேய்க்கும். அது இல்லைன்னா என்ன பண்ணும்? பக்கத்துல ஏதாவது கல்லுகள் இருந்தா அதுல தேய்ச்சிக்கும். இது கல்லுன்னு நினைச்சிட்டு அவன் மேல அப்படி உராய்ந்தது மிருகம். அந்த மிருகம் தேய்த்ததுதான் இந்த மிருக மார்க்கண்டேய மனிதருடைய தகப்பனார் மிருகண்டுவியன் பேர். மிருகம் வந்து அவர் மேல தேய்த்து தன்னுடைய தினவை தீர்த்து கொண்டுதான் மிருகண்டுவிய மகரிஷின் பேர். அவருக்கு குழந்தை இல்லைன்னு தவம் பண்ணினார். சிவன் ஒரு நாள் வெளிப்பட்டான். அவர் கேட்டார் சிவன், அப்பா குடிப்பான், ஊத்தியா விட்டு போவான், பஞ்சமா பாதகம் செய்வான், அவன் செய்யாத பாபமே கிடையாது, 100 வயசு இருப்பான், ஒரு பிள்ளை தருவேன், வாங்கிக்கிறியா அப்படின்னு கேட்டார். நான் கஜையை கொடுத்து அவனு சொல்லுவேன். இன்னைக்கு அவன் தான் தேவை, ஊர்ல அடிச்சு உரையில போடுவான். நான் அப்படித்தான் கேட்டிருப்பேன். நான் என்ன, நீங்க கூட அப்படித்தான் கேட்டிருப்பீங்க. மிருகண்டு மகிழ்ச்சி சம்போ மகாதேவா மகாதேவா மகாதேவா, அந்த குழந்தை எனக்கு வேண்டவே வேண்டாம், என்ன குழந்தை இல்லாம இருந்தாலும் இருக்கு, அந்த மாதிரி குழந்தை எனக்கு வேண்டான்ட்டு. என்ன சொன்னார் பரமசிவன்? 100 வயசு இருப்பான், பஞ்சமா பாதகன், ஊரு அடிச்சு உழையில போடுவான், 100 வயசு இருப்பான், அந்த பிள்ளை தேவையா அப்படின்னு? வேண்டவே வேண்டாம், நான் பிள்ளை இல்லாமலே இருந்துடுறேன், வேண்டாம் எனக்கு அப்படின்ட்டு. டேய் மிருகண்டு, நான் சொல்றத கேளுடா, 16 வயசு தான் இருப்பான், சிவபக்தன், என்னைக்குமே 16 அவன் இருப்பான், சிவபக்தி மிகுந்தவன், பஞ்சாட்சரம் சொல்லுவான், என்னை பூசை செய்வான், ஆனா 16 வயசு தான் இருப்பான், தேவலியான குடுத்துருட்டான். எவ்வளவு தீர்க்க தரிசனம் இருந்திருக்கு பாத்தீங்களா? அந்த மிருகண்டு மகரிஷிக்கு பின்னாலே 16 ஆக்கி கொள்ளுவான்னு நினைச்சார் போல இருக்கு அந்த மிருகண்டு மகரிஷி. குடுத்துருட்டான், குடுத்துட்டார். அந்த பையன் தான் மிருகண்டு மகரிஷி. இன்னைக்கு மகரிஷிக்கெல்லாம் தலைவர் மார்க்கண்டேய முனிவர் என்று சொல்லுகிறார். இன்றும் அவர் இருக்கிறார் என்றுதான் சொல்லுகிறார்கள். ஆமா, 15 வயசு இருந்துட்டான், 16 வயசு வருது, தாய் தந்தைகள் அழுகுறாங்க. பையன் கேட்டான், அம்மா ஏன் அழற, அப்பா ஏன் அழறன்னு கேட்டான். இன்னைக்கு இருக்கிற பையன் எல்லாம் அப்பா அம்மாவை அழ செய்யறான். அன்னைக்கு இருந்த பையன், ஏன் அம்மா அழுகுறே, ஏப்பா அழுகுறேன்னு கேட்டான். இந்த வரலாறை சொன்னாங்க. அப்படியா, நான் இன்னைக்கே சிவபூசை எல்லாம் செய்யறேன், சிவபூசையை விடாமல் செய்வேன், ஒவ்வொரு கேத்திரத்துக்கும் போய் பூசை பண்ணுவேன், காசியிலிருந்து எல்லா கேத்திரத்துக்கும் போவேன், என்னுடைய ஆயுள் முடியுதுன்னு சொன்னா சிவபூசையை நன்றாக செய்துவிட்டு போய்விடுகிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு ஒவ்வொரு ஊராக தரிசனம் பண்ணிட்டு பூசை பண்ணிட்டு கடைசியாக திருக்கடவுர் வந்தான். 16 முடியுது அன்னைக்கு. யமன் வந்தான், இந்த மார்க்கண்டேய முனிவருக்காக யமனை உதைத்தான். அதனால்தான் அங்க காலம்னு பேர் யமனுக்கு. அங்க இருக்கிற சுவாமிக்கு பேர் கால சம்ஹார மூர்த்தின்னு பேரு. காலனையும் சம்ஹாரம் பண்ணிவர் அவர், ஆனால் கால சம்ஹார மூர்த்தின்னு பேரு. அங்க இருக்கு இப்பவும் பாத்தீங்கன்னா இந்த சாமி கீழே யமன் கிடப்பான். யமனை சாக விடல, மறுபடியும் எழுப்பி விட்டாரு. யமன் போயிட்டு இருந்தானக என்ன ஆயிருக்கும்? யமன் இருக்கும் போதே நம்ம என்ன கோடிக்கணக்கில் சேர்ந்து போச்சு நம்ம நாட்டுல இல்லையா? ஆமா, போயிருந்தானா இன்னும் ரொம்ப மோசமா போயிடுமே. மறுபடியும் அவனை எழுப்பி விட்டார் என்று வரலாறு. இத நினைக்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அன்னைக்கு அந்த மார்க்கண்டேய முனிவருக்காக வந்து யமனை உதைத்து அவனை காப்பாற்றினாயே, எனக்கும் யமன் வருவானோ, அவன் பிடித்து இழுப்பானா? அந்த உயிர் போகும்போது கூற்றுவன் என்று பேர் உண்டு யமனுக்கு, கூறுவன் கூற்றுவன் பேர். என்ன அர்த்தம் அவன் கேட்ட?
உடல் வேறு உயிர் வேறாக கூறு செய்கிறவனால அவனுக்கு கூற்றுவன் என்று ஒரு பேர் உண்டு. இந்த உடலை விட்டு அந்த உயிர் போகும்போது என்ன துடி துடிக்கும் தெரியுமா? இந்த உடல் கடவுளே கடவுள். வாதனையில வேதனையில மிக தலையாய வேதனை யம வேதனை தான். அதனாலதான் பெண்கள் என்ன பண்ணுவாங்க, வீட்டுல இந்த குழந்தைகள் ஏதாவது துன்பப்படுத்தினா யமனா வந்து என் பிராணம் எடுக்குன்னு சொல்லுவா. ஆமா, ஆக இந்த வேதனை நாம் பட்டாகணுமா அப்படி கேட்கிறார் குரு முருக பக்தர். இது நாளைக்கு போயிடுச்சு, நாளைக்கு போயிடுச்சு, சரி அப்புறமா அடுத்த மாசம், அடுத்த மாசம் பார்த்து 12 ஆயிடுச்சு. சரி, ஆக இவர் நினைக்கிறார் எனக்கு யமன் வருவான் வந்தான்னா அப்ப வந்து அந்த மார்க்கண்டேயனுக்கு எப்படி நீ என்னை காப்பாற்றினாயோ அந்த மாதிரி என்னையும் காப்பாற்றி விடு, அதனால்தான் திருப்பங்கூருக்கு வந்து பாடுகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த முதல் பாட்டுல மறுபடியும் பாட்டை சொல்லுகிறேன்.

0: அமர்ந்தவன் அணியில் இவன் மற்ற என் அடியான விளக்கும் சிந்தையால் வந்து உன் திருவடி அடைந்தேன் செழும்பொழில் திருப்புன்பூருளானே.
1: இந்த முதல் பாட்டு மாத்திரம் சொல்லியிருக்கிறேன். இத்தனை பேர் இருக்கும்போது நாம பஞ்சாட்டம் சொன்னா இதுதான் கோடி அர்ச்சனை இல்லையா? நாமெல்லாம் பஞ்சாட்டம் சொல்லுவோம். இங்க மாத்திரம் இல்ல, வீட்டிலையும் நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய உடலுக்கு உங்களுடைய உயிருக்கு நல்லது என்று சொல்லி இப்ப பஞ்சாட்டரம் சொல்லி ஒரு நிமிஷம் கூட போய்விட்டது. அதனால எல்லோருமாக பஞ்சாட்டரம் சொல்லு.

0: சிவன் கோயிலுக்கு தினம் செல்லுங்கள், சிவலிங்கத்தை பார்த்து வணங்குங்கள், ருத்ராட்சம் போட்டுக் கொள்ளுங்கள், விபூதி அணிந்து கொள்ளுங்கள், பஞ்சாட்சரம் சொல்லுங்கள், நலமே வாழ்க என்று சொல்லி வாழ்த்துகிறேன்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: தலம் திருவேட்களம் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அருளிச் செய்த முதல் திருமுறை பண் தக்கராகம் ராகம் காம்போதி திருச்சிற்றம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்குவரை. வழங்குபவர் பேராசிரியர் பூ சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருவேட்களத்திலிருந்து பாடுகிறார். இதில் கூடுமான வரை பாருங்க, இந்த இயற்கை வர்ணனை இல்லாமல் முழுமையாக பெருமானையே பாடுகிறார். அதாவது ஞானசம்பந்தருடைய திருமுறையில இயற்கை வர்ணனை மிகுதியாக உண்டு, பொதுவாக சொல்றது உண்டு. ஆனால் சில பதியங்கள் விளக்காக இது மாதிரி பாரு, எல்லா பெருமானை பற்றியது திருவேட்களத்தை பற்றி அதிகமாக சொல்லாமல் பெருமானையே சொல்லுகிறார். அந்தமும் ஆதியும் ஆகிய அண்ணல், அந்தமும் ஆதியும் ஆகிய அண்ணல், அந்தமாகவும் இருக்கிறான் ஆதியுமாகவும் இருக்கிறான். மணிவாசர் பார்த்தார், நடுவாகவும் இருக்கிறார். அப்படிதானா? அந்தமாகவும் இருக்கிறான் ஆதியுமாக இருக்கிறான்னு சொன்னார். இங்க மணிவாசகர் நடுவுமாக இருக்கிறான். முந்திய மூதல் நடு இறுதியும் இவர் அந்தமும் ஆதியும் ஆகினார் என்று சொன்னார். எனவே முதலாக இறுதியாகவும் இருக்கின்ற பெருமான் ஆகிய அண்ணல் ஆரளல் அங்கை அமர்ந்திலங்க, கையில நெருப்பு இருக்குதான், மந்த முழவும் எம்ப பின்னணியாக மற்ற முழவுகள் எல்லாம் எம்பும்படியாக மலைமகள் காண நின்றாடி, பெருமாட்டி காண எப்பொழுது நடனம் புரிந்து கொண்டிருக்கிறான். சந்தம் இலங்கும் நகுதலை கங்கை தன்மதியம் அயலே ததும்ப, கழுத்தில் என்ன பட்டிருக்கிறான், பாம்பு இருக்குது, மற்ற இந்த தலைகள் பிரம்மன் திருமாலுடைய தலைகள் இருக்கே அவையெல்லாம் இருக்கு. இப்படிலாம் ஆடும் போது அதெல்லாம் இப்படி இங்கே எங்கேயுமா குழும்புதான். தன்மதியம் அயலே ததும்ப வெந்த வெந்நீருமை பூசும் வேட்கள நன்னகராடி, முழுமையாக திருநீர் அணிந்த குளத்தோடு ஆடுகிறார். இங்க பாருங்க, இயற்கை வர்ணனை போக்குவரத்து திருவேட்களும் ஒண்ணு இல்லை, அப்படியே பெருமான் உமையம்மை காண இவையெல்லாம் ஆட என்றும் ஆடிக்கொண்டிருக்கிறார் என்றே முடித்து விட்டார். இப்படி எல்லா பாட்டுமா இருக்கு இல்லைங்களா? சடைதனைத்தாழ்தலும் ஏற முடித்து சங்க வெந்தோடு சைந்திலங்க பொடிதனில் பாரிடம் சூழ போதருமாறு இவர் போல்வார். சடை ரொம்ப பெருசா இருப்பதுனால அப்படியே தாழ்ந்து இருக்குது. அது என்னன்னு கேட்டா, தாழ்ந்தது நம்ம என்னன்னு கேட்டா, இந்த இடத்துல எல்லாம் அப்படியே வேர்வையா இருக்கும். நாம கூட பாருங்க, சமயத்துல வந்து என்னன்னு கேட்டா, இந்த தண்ணி தோட்டும் போது கூட இதெல்லாம் எடுத்து அப்படி இப்படி போட்டு அப்படி இங்கெல்லாம் தோட்டும். ஏன்னா தண்ணி இருந்ததுன்னா நீர் கொள்ளும். அதுக்காக அது மாதிரி இவர் என்னன்னு கேட்டா, சமயத்துல ரொம்ப தாழ்ந்து அப்படி ஏற முடித்து இப்படி இழுத்து முடிச்சு கட்டிக்குவோம். சன்னிதானங்கள்ல ரொம்ப நீண்ட சடையுடையது தர்மபுராதீனம் தான். இப்ப இருக்கிறதுல நீண்ட சடையுடையது. அதனால அந்த சடையெல்லாம் கேட்டா பெரும்பாலும் வந்து சாதாரண இருக்கிறது. யாராவது வர்றதுக்கு முன்ன கேட்டா இழுத்து அப்படி எல்லாம் முடிஞ்சு கிடிஞ்சு வச்சுட்டு அது மேல அருமையா இந்த சிவப்பு உடையில நான் தலைப்பா கட்டுறான். குண்டு உடை அடிக்கலாம் கூட பாருங்க, வெளியில வரும்போது இந்த மாதிரி இருப்பாரு. சாதாரண பேச்சுக்கு வரும்போது நான் தலையில இதெல்லாம் கூட இருக்காது அப்படி இருக்கும். அது மாதிரி அது போல பெருமான் அந்த ஏற முடித்து இங்க வந்து கீழே தாழாம நல்ல இடுக்க கட்டிட்டு அப்புறம் ஆட ஆரம்பிப்பான். இப்படி எல்லாம் இருக்க உடைதனில் பாரிடம் சூழ போதருமாறிவர் போல்வார். உடைதனில் நால் விரல் கோவனாடை, பாருங்க இந்த உடை என்னன்னு கேட்டா கோவனம் தான்னாரு. அந்த கோவனை எவ்வளவு அகலம்னாரு அதை கூட புரிந்தார். நால் விரல் சின்ன கோவனம். இந்த கோவனம்ங்கிறது துணியினால் செய்யப்பட்டு அதை கட்டுறதுன்னு சொல்றீங்களா? பின்ன வேற அந்த கோவனை எப்படி இருக்கும்? என்ன சார் இது நாலு விரல்ங்கிறார் இவரு? நீ கோவனம் எப்படின்னா துணியினால் நெய்யப்பட்டதா அல்லவான்னு கேக்குறீங்க. கோவனம்னா துணியினால் தான் நெய்யப்பட்டிருக்கணும். அப்படிதான் அமரநிதியார் கோவனம் எல்லாம் தந்தார். இவர் கோவனம் அப்படிதான் இருக்கும்னாரு அப்படின்னு சொல்றேன் நானு, நீங்க ஒத்துக்கீங்களோ? ஒத்துக்க மாட்டீங்க. அப்ப என்ன வேற என்ன கோவனம்? மண்ணு கலை துண்ணு பொருள் மறை நான்கே வான் சரடாய் தன்னையே கோவனமாய் சாத்வினன்கான் சாழலோ. இப்படி சொன்னது திருவாசகம் தான். மக்குப்பயலே, உங்க மேல இருக்கிற துணியை தான் எங்க பெருமான் வந்து கோணம கட்டுறார, பின்னென்ன சாமி அது மாதிரி துணியிலதான் எடுத்து வந்து அருணாகிரி பிடிச்சி கட்டுறார, அப்படித்தாங்க நான்லாம் நினைக்கிறோம்னர். உன் கதை அப்படித்தாண்டா ஆண்டவன் வழங்குலிங்க. மண்ணு கலை துண்ணு பொருள் மறை நான்கே வான் சரடாய். இந்த உலகத்தில் இருக்கிற கலைகள் இருக்குதே, அந்த கலைகளையே தான் என்ன பண்றாங்க, 64 கலைகள், அதைத்தான் அரையானா கொண்டிருக்கான. அந்த கலையினுடைய பொருளாக விளங்குகின்றதை அடியில் கோணமா கொண்டான. அந்த கோணம் அல்ல, நீ நான் கட்ட கோணம் அல்ல, மண்ணு கலை துண் பொருள் அந்த பொருளை கோணமாகும். மறை நான்கே வான் சரடா, 4 வகை வேதங்களையே அந்த கயிறாக, இந்த உலகத்தில் இருக்கிற 64 கலைகளுடைய பொருளையே அந்த கோவணமாக அந்த கோவணம் தரிச்சிருக்கானே தவிர ஒம்மாரி அம்மாரி அல்ல. மண்ணு கலை துண்ணு பொருள் மறை நான்கே வான் சரடாய், தன்னையே கோவணமாய் சாத்தினங்கான் சாழலோ. அப்ப இறைவன் அணிந்த நமக்குன்னு ஒரு இதழ் இருந்த மாத இதழ் இருக்குன்னு சொன்ன நல்ல திருமணங்கள் இருந்த மாத இதழ் இந்த மாதிரி செய்து துணுக்குகள் வரணும். இறைவன் அணிகின்ற கோவணம் எத்தகையது? விடை அந்த பக்கத்திலேயே போடப்படாது, 55 பக்கம் காண்க. ஆமா பெரட்டணும், மற்றதுக்கெல்லாம் பெரட்டு இல்ல, எங்க சமய உணர்வுக்கும் பெரட்டணும், அவ்வளவு சின்ன இல்ல. இவன் எத்தனை படத்தில் நடிக்கிறாங்கிறது பெரட்டு இல்ல, 20 பக்கம் பெரட்டு. ஏ இத்தனை படத்தில் நடிச்சிருக்காரன், ரொம்ப முக்கியம் இது, இல்லைன்னா கைலாசுக்கு போக முடியுமா? முடியாது. படிக்கிறீங்கள அது போல எங்க இதில் என்ன கேட்டா அந்த பக்கத்தில் விடை போடக்கூடாது, அல்லது அடுத்த திங்களில் காண்க. இன்னும் பரபரப்பு, எப்போ வரும் வரும்னு. அது என்ன பண்ண, இறைவன் அணிந்த கோவணம், மண்ணுகளை துண்ணு பொருள் மறை நான்கே வான்சரடாய், தன்னையே கோவணமாய் சாத்தினன் மணிவாசகர் என்று போகணும். அப்படி நம்ம இதழ் வரணும். இந்த மாதிரி என்ன பண்ண, நிறைய பக்க பக்கமாக யாரும் படிக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி சிறிய வினா சிறிய விடை அதான் படிக்க முடியும், ஏன்னா ரொம்ப ஷார்ட்டாக கொடுக்கணும். நோட்ஸ் தானே படிக்கிறார், நீண்ட நடிகெல்லாம் கதை, அது கதையாக யார் சார் படிக்கிறார்? ஏன் இவன் ஞானம் அவ்வளவுதான். அதனால சிறு சிறு செய்திகளாக போட்டா இறைவன் கோவணமாக தெரித்தது, மண்ணுகளை துண்ணு பொருள் துணி மறை நான்கு வான் சரடு இவை இரண்டையும் கொண்டு கோவணம் தரித்தான். ஓ இப்படியாக கோவணம் எல்லாம் தரித்திருக்கான. உடைதேனில் 4 கோவனாடை, உண்பதும் ஊரிடுப்பிச்சை, சாப்பிட்றது எங்கேனாரு, 12 அடிச்சா கையில் ஒரு ஓட்டை எழுதிக்குவேன், 4 வீடு பார்ப்பான், போடுறது சாப்பிடுவான், அவ்வளோதான். பாவம் ஊரிடுப்பிச்சை வெள்ளை விடைதனை ஊர்தி நயந்தார் வேட்கலனன் நகராரி, காலை மாட்டை வாகனமாக கொண்டு அது பாட்டு போயிட்டு போனான். இப்படியாக இருக்கின்ற பெரியவர் அவருடைய பற்றி எல்லா பெருமானை பற்றியே சொல்லப்பட்ட அமைப்புடையது. கொஞ்சம் கொஞ்சம் எட்ட வாங்க இல்லைங்களா, 8வது பாடல் என்ன, யாரை பத்தி வரும், லாவண்ண பத்தி வரும். இங்க இருக்கா, ஆடு தரு மால் கடல் நஞ்சினை உண்டார் அமுதமர கருளி, சூழ் தரு பாம்பரை ஆர்த்து சூலமூர் ஒன்மடுவேந்தி, தாழ் சரு புன்சடை உண்டினை வாங்கி தன்மதியம் அயலே ததும்ப, வீடு தரு கங்கை கறந்தார் வேட்கல நன்னகர் ஆரி. 8வது பாடல் இருக்கோ இல்லை, 8வது பாடல் இல்லை ராவண். ஆனா 9வது பாடல்ல திரு ஒளிக்கா, 9வது பாடல் என்ன இருக்கணும், திருமாலும் பிரமனும் காணாத பெருமை, திரு ஒளிக்காணிய பேதுருகின்ற திசைமுகனும் திசைமீறந்த கருவறை ஏந்திய மாலும் கைதோட நின்றதும் அல்லால், இங்க இருக்குது பிரமன் மால் காணாத பெருமை. ஆனா அதே பாட்டுல ராவண்ணையும் சேர்த்து விட்டார் பின்னால பாருங்க, அறுவரை ஒழுகை எடுத்த அரக்கன் மலையனி பெயர்த்த அரக்கன்னர். நீங்க என்ன பண்ணணும் கேட்டா, பட்டியல் போடும்போது பதியங்களில் இல்லவே இல்லாதது எந்தெந்த பதியம், இருந்து 8வது பாடல் இருப்பதை 9வது பாடலில் மாற்றியது எந்த பதியம், இப்படி 2 பதியா போட்டுக்கணும். அறவே இல்லாதது எது, இருந்ததில் மாற்றியது எது, இப்படி எல்லாம் பகுத்து தெல்ல தெளிய, ஐயா ஞான சம்பந்தர் திருமறையில இந்தந்த பதியங்கள்ல பெரும் 8, 9, 10 இப்படி இருக்கு, ஆனால் இப்படிப்பட்ட சில பதியங்களில் 8 அறவே இல்லாது 9 இணைத்திருக்கிறது, 8 இல்லை 9 இல்லை அப்படி இருக்கின்றது. ராவணனை 8 சொல்லி 9 திருமால் மட்டும் இல்லாமல் இருப்பது எது, இப்படி எல்லாம் பகுத்து இவ்வளவுதான் சார் என்று ஒரு தீர்வா கொடுத்துட்டா ஒரு ஒரு பெரிய அருமையான முற்றோதல் பெரும் பயன் தருது, பெரும் பயன் தரும். அடுத்த மாதத்துல கொஞ்சம் பெரிய செயல் மன்னிக்கணும், எத்தனையோ பணிகள் இருக்கலாம், திருமணம் எல்லாம் இருக்கலாம், இருந்தாலும் இது எப்படியாவது செய்து அடுத்த மாதத்துல செம்மைப்படுத்தி மீண்டும் இது என்ன பண்ணுவீங்களா, உங்களுக்குள்ளேயே நீ தொகுத்ததை நான் பாரு இராவண்ண, நான் நீ திருமால் தொகுத்தி அதை நான் பார்க்கிறேன். ஏன்னா ஒரு கால் மாறுபட செய்திருந்தா அது தங்களுக்குள்ள ஒத்து நோக்கி இதுதான் தீர்ந்த முடிவு. தீர்ந்த அன்பாய அன்பர்க்கு அவர் இன்னும் அன்ப போற்றி திருவாசகம்தான். அல்ல முடிவான அமைப்பில் அந்த உங்களை சமய உலகம் இந்த அமைப்பில் ஒரு திங்களில் எதிர்பார்க்கிறது. அதை நீங்க பொன்னார் திருவடிக்கு ஒன்றுண்டு விண்ணப்பம், இந்த விண்ணப்பமாக ஏற்று செய்தரும். இனி பாருங்க, இப்ப எட்டை சொல்லல, ஆனா ஒன்பதுல திருமாலை புண்ணியும் பின்னே ராவணன் சொல்லியிருக்கார். பத்துல அருமையா அந்த சமண புத்தர் கந்த அத்தமன் தோய்வது துவரார் அமன் குண்டர் யாதுமல்லா உரையை உரைத்து, அதாவது சமண புத்தருடைய உரை உரை அல்ல என்று சொன்னார். சரியா பதினொன்னாவதுல திருக்கடை காப்புல ரொம்ப அருமை, விண்ணியல் மாடம் விளங்கொழி வீதி வெண்கொடி எங்கும் விரிந்திலங்க கண் அந்நிய சீர்வலர் காடி நற்றமிழ் அல்லவா. ஒரு காலத்துல சீர்காழி எப்படி இருக்கணும்னா இன்னைக்கு சீர்காழியில பெரிய செல்வந்த எல்லாம் இருக்கிறாங்க, ரொம்ப அருமையா. விண்ணியல் மாடம் விளங்கொழி வீதினர், ஆனா ஒன்று நம்ம சொல்லியிருப்பேன் கொஞ்சம் கவனமா வச்சுக்கணும், சீர்காழியில மட்டும் பெரிய செல்வந்தர் இருப்பார்கள், ஆனா அவங்க மாடி வீடு கட்டவில்லை. ஏன், பெருமான் வீதி உலமாக வருகின்ற பொழுது வீதி வளமாக வரும்போது மாடம் இருந்ததுன்னு சொன்னா மூணாவது மாடம் இருந்தா அந்த பெருமான் வர்றதை விட அந்த மாடம் உயர்ந்திருக்கும், அப்படி உயரக்கூடாது என்பது கருதி எல்லாரும் சாதாரண சீமையோடு போட்டு நான்கு வீதியில மட்டும் மாடம் கட்டுறதில்லை. ஏன்னா பெருமான் இருக்கிற உயர்வை விட நம்முடைய வீடு உயர்வா இருக்கக்கூடாது. வீதி உலா வருகின்ற பொழுது அப்படிலாம் இருக்கலாமா? எனவே விண்ணியல் மாடம் விளங்கொழி வீதி என இவங்க நான்கு வீதியும் எல்லாம் அருமையா பெருமான் வர திருமுறை விண்ணப்பித்துக் கொண்டு போகின்றார்கள். அதுல பெரும்பாலும் எந்த தெற்கு வீதியில்தான் இப்ப அண்மை காலமா இருக்கலாம் இல்லவா, இந்த மாடங்கள் போடுவதில்லை. காரணம் என்னன்னு இதான் சொல்றாங்க, பெரிய செல்வந்தர்கள் ஆனா சீமோட போட்டு வீடு சின்னதா இருக்கும். ஏன்னா அந்த வீதி வில வரும்போது அந்த விட இது உயர்வா இருக்கக்கூடாது. விண்ணியல் மாடம் விளங்கொழி வீதி வெண்கொடி எங்கும் விரிந்திலங்க நன்னிய சீர்வழி காழி ஞாற்றமிழ் ஞான சம்பந்தன், சீர்காழியிலே இருந்த ஞான சம்பந்தன் பெண் இன்னல்லால் ஒரு பாகம் அமர்ந்து பேணிய வேட்களமேல் உமையொரு பாகனாக இருந்து எங்கள் பெருமான் இருக்கிற திருவேட்களத்தில அந்த அந்த திருப்பதியை வைத்து பாடிய பண்ணியல் பாடல் வல்லார்கள் பழியோடு பாவம் இலாரி, பழியும் இராது பாவமும் இராதுனர். இந்த பழிக்கும் பாவத்துக்கு என்ன வேற்றுமை, என்ன வேற்றுமை, பழிக்கும் பாவத்துக்கு என்ன வேற்றுமை, பழி நேரடியா சொல்லுவது, பாவம் நம்மை அறியாமல் வந்து தாக்குவது. இதுன்னு ஒருத்தர் ரொம்ப வருத்தப்பட்டானா, என்ன பாவம் செய்தானோ பாவம். அப்போ தெரியாமல் வருகின்ற ஒன்று தீமை செய்துதான் வரும், ஆனா எந்த தீமைன்னு தெரியாது வருகின்ற ஒன்று பாவம். பழிங்கிறது ஊர்ல ஐயா அவர் எப்படினாரு, அரையா ஐயா அவர் பேசின ஒரு நம்ம தண்ணி கூப்பிடுச்சிருக்க மனுஷனான மனுஷனான. இது நேருக்கு நேரா சொல்லுவது பழி, நம் நேர்முகமாக காணாது வருவது பாவம். இது ரெண்டையும் சேர்த்ததுனாலதான் இந்த புத்தியே நமக்கு வருது, இல்லைன்னா சொல்லவே மாட்டோம். பழியோடு அது மாதிரி நேர்முகமாக ஒருவர் ஒருவரை குறை சொல்லுவதும் இருக்காது, மறைமுகமாக எந்த பாவமும் தாக்காது இந்த பதியத்தை மனதில் வைத்தார் என்று சொல்றேன். ரொம்ப அருமை. இனி திருவேட்களம் நிறைவு பண்ணி கொண்டு அதன் பிறகு எங்கே வருகிறார், திருக்கழிப்பாலை என்று வருகிறார். திருக்கழிப்பாலையில என்ன பண்ணுறார், புனலாடிய என்ற அருமையான பதிகத்தை அருளி செய்கிறார்.
3: திருக்கழிப்பாலை பண்ணிந்தளம்,

இறைவா கணையால் எயில் எழிப்பாலையுளாய் இணையார்கள் ஏத்த இடர்களுமே நெடியாய் பொறியாய் நிமிர்வும் சடையும் முடியாய் சுடுவிழ் பொடி முற்றணிவாய் கடியார் பொழில் தோள் கழிப்பாலையுளாய் அடியார் கடையாய் அவலும் அவையே எளியாய் அறியாய் நிலம் நீரொடுதி வழிகாயமென வெளிமன்னியது ஒளியாய் முனையே தொழுதுண்ணும் அவர்க்கு அழியாய் கழிப்பாலையமந்தவனே நடம் நண்ணியோர் நாகமசைத்தவனே விடம் நண்ணிய தூமிடராவிகித கடல் நண்ணு கழிப்பதிகாவலனே உடல் நண்ணி வணங்குவன் முன்னடியே பிறையார் சடையாய் பெரியாய் பெரிய மறையார் தருவாய்மையினாய் உலகிற்கு கரையார் பொழில் தோள் கழிப்பாலையுளாய் இறையார்கள் ஏத்த இடர்கடுமே முதிரும் சடையும் முடிமேல் விளங்கும் கதிர்வெண் பிறையாய் கழிப்பாலையுளாய் எதிர்கொள் மொழியால் இறந்தேத்தும் அவர்க்கு அதிரும் இனையாயின ஆசருமே எரிய

வணங்குவன் உன்னடியே நலநாரணன் நான்முகன் அண்ணலுர கனலானவனே கழிப்பாலையுளாய் உணவார்கழலே தொழுதுண்ணும் அவர்க்கு இலதாம் இணைதான் எயிலெய்தவனே தவர் கொண்ட தொழில் சமன் வேடரோடும் சுவர் கொண்டன நுந்துயிலாடையரும் அவர் கொண்டன விட்டடிகள் உறையும் உவர் கொண்ட கழிப்பதி உள்வுதுமே கழியார்பதே காவலனை புகலே பழியாமறைஞான சம்பந்தன சொல் வழிபாடிவை கொண்டு

திருக்கழிப்பாலை அண்மையிலேயே இருப்பது, திருவேற்களத்துக்கு அண்மையில் இருக்கின்ற அந்த திருப்பதி, அங்கே சென்று பாடுகின்ற இந்த அருமையான பாடல் மிக அருமை. புனலாடிய இங்கேயும் பாருங்க, இயற்கை வர்ணனை இல்லை, பெருமானை பற்றியே அமைந்திருக்கின்றன. புனலாடிய புன்சடையாய் கங்கையை தெரித்தவன், அரணம் அனலாக விழித்தவனே திரிபுரம் எரித்தான், அழகார் கனலாடலினாய் கையில் நெருப்பு கொண்டு எப்பொழுதும் ஆடுகிறான். அவன் இங்கே இருக்கிறான், கழிப்பாலையுடாய் திருக்காழிப்பாலையில் இருக்கின்றவனே, உணவார் கடல் கைதொழுது உன் கடல் உன் உனது உள்குதுமி, உன்னுடைய உடம்பினால் உன்னுடைய கைகளை கூப்பி கொண்டு உன்னுடைய திருவடியை மனதில் நினைக்கிறோம் என்று சொல்கிறார். இது அப்படியே அது மாதிரி செய்தால் என்ன வரும்? அடுத்த பாடல்ல இணையார் கடல் ஏத்த இடர் கடுமே, இது மாதிரி விடாமல் வழிபாடு செய்தால் துன்பங்கள் நீங்கும். அடுத்த பாட்டில் அடையார்க்கு அடையா அவலம் அவையே, அவலம் வராதுன்னு அல்ல. இந்த அவலத்துக்கும் இடருக்கும் என்ன வேற்றுமே? அவலம் மனத்தகத்திருப்பது, இடர் கண்ணுக்கு புலனாகும். என்ன சார் காலில் போதிக்கிட்டீங்களா, அது ரத்தம் வருது என்ன? ஆமாங்க, நேற்று இடிச்சுக்கிட்டேன். அது இடர். அவலம்னா என்ன? ஒரு மாதிரி இருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இல்லை இல்லை, என்னமோ என்னங்க, நேற்று ஒரு கடிதம் வந்ததுன்னு ஆரம்பிப்பான், அது அவலம் அல்வா. ஆகவே இவையெல்லாம் வாரா என்று ரொம்ப அருமையாக சொல்லுகிறார். அடுத்த பாட்டில் அந்த மாதிரி பயன் சொல்லலை. ஒளியாய் உனையே தொழுது உன் உருமவர்க்கு அழியாய் கடிப்பாலை மறந்தவனே என்று. அடுத்ததில் தன்னுடைய அமைப்பை சொல்கிறார். கடல் நன்னு கழிப்பதி காவலனே, உடல் நன்னி வணங்குவன் உன்னடியே, உடல் நன்னி வணங்குவன் உன்னடியே. இந்த நாங்கள் வணங்குகின்ற பொழுது உடலானது முழுமையாக எந்த அளவு வளையணுமோ வளைந்து, எந்த அளவு நிமிரணுமோ நிமிருது. சும்மா அப்படி வந்து ஐயா அப்படி தானே சரி அப்படிங்கிறோம், என்ன தலையே வணங்குறது இல்லை அல்லவா, தலையெல்லாம் அல்லவா, தலையே நீ வணங்காய் அப்படி வணங்கி செய்வா, வணங்கி வழிபாடு செய்வது தான் இருக்கே, அப்படி எல்லாம் செய்கிறோம். ரொம்ப அருமை. இதெல்லாம் போகிற போக்கில் நமக்கு சொன்ன அறவுரைகள் சரிங்களா. இறையார் கடல் ஏத்த இடர்கடுமே, அது அடுத்த பாட்டில் அதனுடைய பயன் சொல்கிறார். கதிரும் வினையாயின ஆசருமே, கதிரும் வினையாயினர், என்னென்னா ரொம்ப கோபித்து வருகின்ற சில தீவினைகள்லாம் கூட தானே போய்விடும் இந்த பதிகத்தை வழிபட்டார். உரிதாகி வணங்குவன் உன்னடியே, உனக்கே அடிமையாக உடையவனாய் இருந்து நான் வணங்குகிறேன். உண்ணும் அவர்க்கு எலதாம் வினைதான் எயிலதவனே, யார் உன்னை நினைக்கிறாரோ அவர்களுக்கு வினை இல்லாமல் போய்விடும் என்றெல்லாம் சொல்லுகிறவர் கொஞ்சம் முக்கியம் வரணும் இல்லைங்களா. எட்டாவது பாடல்ல என்ன இருக்குது? ராவணன் சொல்லணும், சொல்லியிருக்கா இல்லை? இல்லை இல்லை. இன்னைக்கே நமக்கு ஒரு 4-5 பதியங்கள் இப்படி வந்துருக்குது. எரியார் கனையால் எரி எய்தவனே திருவரம் எரித்தான், முதல் வரியில் விரியார் தடு வீழ்சடையாய் சடையினை உடையவன், இரவில் கரிகாடு ஆடலினாய் இரவில் போய் சுடலில் ஆடுகின்றவன், கழிப்பாலை உழாய் உரிதாகி வணங்குவன் உன்னடியே. ராவணனை பற்றி இல்லவே இல்லை. இப்போ நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் முன்னே சொல்லியிருக்கேன் அல்லவா, இரண்டு பேருமே இல்லாத பதிகம், இரண்டில் ஒருவர் இல்லாத பதிகம், ஒன்றிலேயே இரண்டு பேரை அடக்கி சொல்லிய பதிகம். சிவ சிவ, நீங்க என்ன பண்ணு இப்படி சொன்னா மூளை குழம்பிடும். அதனால என்ன பண்ணா, எட்டுல படிச்சவங்க எட்டு இருக்கா இல்லையான்னு குறிச்சிடுங்க, 9 படிச்சவங்க 9 இருக்கா இல்லையான்னு குறிச்சிடுங்க சரிங்களா. 9 படிக்கும் போது ரெண்டு இணைத்திருந்தா அதை மட்டும் பிரிச்சுங்க, இணைந்திருப்பது அல்ல தனித்திருப்பதுன்னு பிரிச்சுங்க. பிரிச்சுட்டு நூலை தூக்கி வச்சுட்டு இந்த குறிப்பு மட்டும் வைத்துக்கொண்டு இப்ப பாரு, ரெண்டுமே இல்லாதது, அப்புறம் இரண்டில் ஒன்று இருந்து ஒன்று இல்லாதது, இந்த ஒன்றையும் இரண்டில் இணைத்து பாடியது, அப்படி பிரிச்சுட்டிங்கன்னா சரிப்படும். இதுதான் பிஹெச்டிம்மா, இதுதான் பிஹெச்டி. இந்த கிச்சடி கிச்சடிங்கிறானுல முதல்ல என்ன பண்ணோம்னா இருக்கிறத தொகுத்துக்கணும், அப்புறம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் வகுத்துக்கணும், அதை எடுத்து எழுதி தந்துடணும், பிஹெச்டி டாக்டரேட் எடுத்தேங்கிறேன். அம்மா கூப்பிடுவோம் போடாதான் வேணும். நீங்கள் செய்ய போறீங்க இப்போ 3 டாக்டர் அல்ல அந்த பொருளை கொடுக்குறதுல, இது சிவலோக கொடுக்குது. பெருமான் ஞானசம்பந்த பெருமான் இருக்கின்ற ஞானசம்பந்தரையே இருந்து அவர் கையினால வழங்குகிற பட்டம். யார் தருவா சாமி? நாங்கெல்லாம் கூட போய் வாங்கலை. ஆமாம், வேற பெரிய என்னென்னமோ பெரிய இல்லை இல்லை, போகணும் கான்வெகேஷன் அட போய்யா, டாக்டர் தான் பெருசா, பை போஸ்டில் அனுப்ப முடியாது சொல்லிட்டோம். ரெண்டும் செய்யலாம், பெரிய டிகிரிகள் வந்து போய் வாங்கவும் செய்யலாம், இல்லைன்னா பணம் கட்டிட்டா பை போஸ்டில் வரும். நாங்கள் எல்லாமே எல்லாமே போஸ்டில் வந்தது தவிர அங்கே போய் கவர கையை கொடுத்து அப்படி எல்லாம் வாங்கணும்னு போப்பா, இதை விட எவ்வளோ தாத்தா படித்தவங்க இருக்கிறா, நம்ம என்னத்தை படிச்சுட்டு போயான்ட்டு. ஆனால் உங்களுக்கு ஞான சம்பந்தரையே தருவார்,
ஆகவே அந்த மாதிரி தொகுப்பதை வைத்துக் கொள்ளும். எனவே எட்டாவதுல

0: அப்படின்னு சாக்கியர் பற்றி சொல்லிட்டார். கழியார் பதிகாவல், எனவே இதுல ராவணம் மட்டுமே இல்லாத பதிகம் இந்த பதிகம் இல்லைங்களா. மற்றதெல்லாம் 8-9, 9-10 அதன் செய்தி இருக்கு. கழியார் பதிகாவலனை புகழி பழியா மறை ஞான சம்பந்தன சொல் வழிபாடிவை கொண்டடி வாழ்த்தவல்லார் கெழியாரிமையோருக்கு கெடுது. ரொம்ப அருமை. இந்த திருமுறை எப்ப படிக்கணும்னாரு, இறைவனை வழிபாடு செய்துட்டு படிக்கணும். இன்னைக்கும் திருமுறை பாராயணம் செய்வார், தாம் ஏதேனும் வழிபாடு வைத்திருந்தாங்கன்னா வழிபாடு முதல்ல ஆற்றி விட்டு அந்த வழிபாடு ஆற்றியினுடைய நிறைவிலே திருமுறை பாரு மனசுல வச்சிருப்பாங்க. 2 பதிகம் தான் படிக்கிறது தினமும், அல்லது 4 படிக்கிறது, அல்லது 5 படிக்கிறது வச்சிருப்பாங்க. 5 படித்தா தினமும் நிச்சயமா ஒரு ஆண்டுல முடிஞ்சிடும், ஒரு ஆண்டுல முடிஞ்சிடும். சித்திரை மாதம் வருஷப்பிறப்பண்ணி தொடங்குறது, அடுத்த பங்குனி மாசத்தினுடைய அது அடுத்த அதே மாதிரி சித்திரையில வர்றதுக்கு முன்னே முடிச்சுடலாம். தினமும் 5 பதியும் படிக்கும். அது எப்ப செய்யணும், காலையில என்னென்ன முறையில வழிபாடு அமைச்சுக்கிட்டு இருக்கமோ அந்த முறையில அந்த வழிபாட்டை அமைத்து நிறைவு செய்து விட்டு பிறகு படிக்கணும். அதான் கோலம் கொண்டு படிக்கணும்னு சொல்லல, அது என்ன கோலம், வழிபாடு செய்து அந்த அந்த அந்த திருக்கோலத்தோடு உட்கார்ந்து படிச்சுடணும். அப்புறம் நம்ம எந்த காரியமும் செய்யலாம். இப்படியெல்லாம் நமக்கு சொன்ன திருக்காடிப்பாலை பதியத்தை வணங்கி இனி அடுத்தாற்போல் அதே திருக்கழிப்பாலையில இன்னொரு பாடல் வெந்த குங்குலியம் என்ற ஒரு பாட்டும் பாருங்க.
1: திருக்கழிப்பாலை பொன்கௌசிகம். வெந்த குங்குலிய புகை

யார் அந்த அளவு அறியாததோர் சந்த மாலவர் மேவிய சாந்தமே வானிலங்க விளங்கும் இளம் விரைய தானலங்கள் உகந்த தலைவனார் கானிலங்க வரும் கழிப்பாலையார் மானலம் மடநோக்குடையாளுடைய கொடிகொள் ஏற்றினர் கூற்றை உதைத்தனர் கொடிகொள் மார்பினில் பூண்டதோராமையார் கடிகொள் பூம்பொழில் சூழ் கழிப்பாலையுள் அடிகள் செய்வன ஆர்கறி உண்ணுமே பண்ணலம்பட வண்டரை குன்றையில் தன்னலங்கள் உகந்த தலைவனார் கண்ணலங்கவரும் கழிப்பாலையுள் அண்ணலங்கட உள்ளவன் நல்லனே ஏறினார் உலகத்திமையோரொடும் பாரினார் உடனே பரவப்படும் காரினார் பொழில் சூழ் கழிப்பாலையும் சீரினார்களே சிந்தை செய்மீனே துள்ளும் மான்மறி அங்கையில் ஏந்தி ஊர் கொள்வனாரிடுவின் தலையில் பலி கள்வனார் உறையும் கழிப்பாலையே உள்ளுவார் வினையாயின ஓயுமே மண்ணினார் மலி செல்வமும் வானமும் எண்ணி நீர் இனிது ஏத்துமின் பாகமும் பெண்ணினார் பிறை நெற்றியோடு உற்ற முக்கண்ணினார் உறையும் கழிப்பாலையே இலங்கை மன்னனை ஈரைந்திரட்டிதோள் துலங்க ஊன்றிய துமழுவாளினார் கலங்கள் வந்துலவும் கழிப்பாலையே வலங்கொள்வார் வினையாயினமாயுமே ஆட்சியால் அலரானொடு மாலுமாய்த்தாட்சியால் அறியாது தளர்ந்தனரே காட்சியால் அறியான் கழிப்பாலையே மாட்சியால் தொழுவார் வினை மாயுமே செய்ய நுண்துவராடையினாரொடு மெய்யின் மாசு பிறக்கிய வீரிலா கையர் கெண்மையனோ கழிப்பாலையும் ஐயன் சேவடியே அடைந்து உய்மீனே அந்த அருமறை ஞான சம்பந்தல் பாய்கோனல் சூழ்கழிப்பாலையே சிந்தையால் சொன்ன செந்த

0: திருக்கழிப்பாலையிலே பாடிய அருடைய பதியம் இது. வெந்த குங்கலிய புகை விம்மவே கந்தம் நின்றுளவும் கழிப்பாலையா. இப்ப பெருமானுக்கு நம்ம வந்து வழிபாடு செய்கின்ற பொழுது புகை நரும்புகை காட்டுகிறோம். இந்த நரும்புகை காட்டுவது பெரும்பாலும் நம்ம சாம்பிராணின்னு வச்சிருக்கிறோம். இந்த சாம்பிராணி எங்கேயும் குறிச்ச மாதிரி தெரியல, குங்குலியம் தான் குறிச்சிருக்கு. அப்போ நறுமண பொருளா இருக்கணும், அது ஊறுபாடு விளைக்காதா இருக்கணும். நம்முடைய 63 குங்குலியமே போட்டவர் குங்குலிய கலை. அதனால இந்த குங்குலியம் தான் போட்டிருக்கிறாங்க. இந்த சாம்பிராணிங்கிறது கொஞ்சம் பின்னால வந்து, அதுபோல சூடம் ஏத்தினதாக கிடையாது. சூடம் ஏத்தினதா எங்கேயாவது இருக்க வழிபாடு செய்யல இல்லையே. அதனாலதான் இன்னைக்கும் சில பேர் நெய் விளக்கு காட்டுறாங்க. நின்றளவும் கழிப்பாலையார் கோயிலுக்குள்ள போனா அந்த குங்குலிய நரும்போய் அப்படியே கமகமன்னு வாசனை அடிக்குமா. அப்படி இருக்கும்படியான திருக்கழிப்பாலை அங்கே அந்தமும் அளவும் அறியாததோர் சந்தமாலவர் மேவிய சாந்தமி. எங்க பெருமான் உள்ளே இருக்கிறார், அவருடைய எண்ணிக்கை எப்படி இருக்கா, முகம் சாந்தமா இருக்கான் இல்ல. யாரும் எதுவும் அந்த முகத்தை பார்க்கின்ற பொழுது கோபக்குறியோ மற்ற அந்த மாதிரி எதையும் ஒரு மற்ற குறிகள் இல்லாமல் எப்பாவது முகத்தை பார்த்தா இன்னும் பார்க்கலாம், நாளைக்கும் பார்க்கலாம், எப்பவும் பார்த்து கொண்டே இருக்கலாம் என்று இது பொருமா. அப்படிப்பட்ட சாந்த சொல்லுங்க. வானிலங்க விளங்கும் இளம்பிரை தானலங்கள் உகந்த தலைவனார் காணிலங்க வரும் கழிப்பாலையார் மானலம் மட நோக்குடையாளுடைய பெண்ணுமா. அவர் பிறையணிந்திருப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பக்கம் எப்போ எங்க அம்மாவோடவே கூட இருந்து அம்மையப்பராக இருந்து காட்சி தருவார். இதெல்லாம் சொல்கிறார் சரிங்களா. கொடிகொழி ஏற்றினர் கூற்றை உதைத்தனர் பொடிகொள் மார்பினில் பூண்டதோர் அமையர் கடிகொள் பூம்படில் சுருகடிப்பாலையுள் அடிகள் செய்வன ஆர்கறி உண்ணுமின். ஆமா, வச்சா காலமாடு வச்சுக்கிறார், தலையில என்ன கங்கை வச்சுக்கிறார், தலையில பெரிய சூடிக்கிறார் சரிங்களா, உடம்புல பாம்பெல்லாம் போட்டுக்கிறார், பக்கத்துல உமையும் வச்சிருக்கார், இப்படிலாம் இருக்காரு. என்னன்னாரு, அவருடைய வடிவு இப்படி இருக்கு அவ்வளவுதான் சொல்லலாம். அதனுடைய நோக்கம் எல்லாம் நம்ம உனக்கு எனக்குமா தெரியும், அது அவருக்கு தான் தெரியும் போப்பா. அவர் இருக்கிற நிலை இது அவ்வளவுதான் சொல்லலாமே தவிர, அதனால் அவர் கருதுகின்ற திருவுள்ளம் என்னங்கிறது யார் அறிவார், தெரிய முடியாது என்றெல்லாம் சொல்லி சுவைக்கிறார் சரிங்களா. இப்படியாக சொன்னவர் மீண்டும் 8வது பாருங்க. இலங்கை மன்னனை இயறைந்திரட்டி தோல், 8வதுல ராவணன் இருக்கு. ஆட்சியால் அலரானுடும் ஆளுமாய், 9 திருமால் பெருமன் இருக்கு சரிங்களா. அங்க கூட பாருங்க, ஆட்சியால் அலரானுடும் ஆளுமாய் தாட்சியால் அறியாது தளர்ந்தனர் சரிங்களா. அப்ப திருமால் பிரம்மன்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆட்சி பதவி, ஒரு பதவி என்னது, நீ படைப்ப நீ காத்திருப்ப அவ்வளவுதான் சொன்னது சரிங்களா. அதெல்லாம் தானா எடுத்துக்கிட்டது இல்லை, நாளைக்கு மாத்தலாம் சரிங்களா, அல்லது அந்த போஸ்டே தான் வாங்கிக்கலாம், சிவசிவ வீட்டுக்கு போய் சொல்லலாம் ரெண்டு சொல்லலாம். கொடுத்திருக்கிற பதவி அவ்வளவு, நீ கால காத்துக்க நீ படைக்க என்று சொன்ன அவ்வளவுதான். இப்படி ஆட்சியால் இந்த ரெண்டு தகுதியும் கொடுத்து இருந்தும் கூட தாட்சியால் அறியாது போனது. எப்படி ஆண்டவனை போனா அணுகலாம், எப்படி அணுக முடியாதுங்கிறது தெரியாம ஒன்னு போய் பன்றியாயிருந்து மூக்க நோண்டிக்கிட்டோம், ஒன்னு பறவையாயிருந்து பறந்துகிட்டும் போய் பிராணம் எடுத்துட்டீங்க. தெரிஞ்சுக்கணும்ப்பா, யார யாரை எப்படி பிடிக்கணும்னு தெரியணுமா. இப்போ பாத்தீங்களா பாருங்க, இப்போ என்னைக்குமே பெரியவங்களை பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும்னா, முதல்ல எப்படி பார்க்கணும், யாரை வச்சு பார்க்கணுங்கிறமில்ல. இப்போ நேராக போய் நினைவுனா பியூ நினைவுனா அதை வயே வேற வேலைன்றான். அதனால் எப்படி பார்க்கணும், யாரை வச்சு பார்க்கணும், யாரை வச்சு பார்க்கறையோ எதை வச்சு பார்க்கணும், சிவ அதெல்லாம் இருக்கு சரிங்களா. இதெல்லாம் இருந்தால் தானே இன்னைக்கு பார்க்க முடியுது. இது தெரியாமல் இது பாட்டு ஒன்று பறவையாகவும் ஒன்று தான் போயிடும் விடு பாவம், தாழ்ச்சியால் அறியாது எதை எப்படி செய்யணுங்கிறது தெரியாமல் ரெண்டு பேரும் அப்பா பிள்ளையுமா போனாங்க என்றெல்லாம் சொல்லி ரொம்ப அருமையாக சொல்ல. இப்படியாக காட்சியால் அறியான் கழிப்பாலையே மாட்சியால் தொழுவார் வினிமாயுமே. அடுத்தது 10 எப்பவும் சொல்றேன், அந்த சமன் மாசு அவை நமக்கு தேவையில்லை என்று சொன்னார். 11வது பாட்டு அருமையா அந்த திருக்கடை காப்பு. அந்தன்காடி அருமறை ஞான சம்பந்தன் பாய்புனது சூழ்கடிப்பாலையை சிந்தையார் சொன்ன செந்தமிழ் வல்லவர். சிந்தையால் சொன்னனர் என்னது சொன்ன பாருங்க, என்னது 5 பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் 4 சிந்தையாக. நமக்கு மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு 4 அகக்கருவி இருக்கு, உள்ளே இருக்கிற கருவி இருக்கு. இதுல பெருமானை வணங்கும் போது எது வேலை செய்யணும், மனம் வேலை செய்யக்கூடாது, புத்தி வேலை செய்யக்கூடாது, அகங்காரம் வேலை செய்யக்கூடாது, சாந்தம் தான் வேலை செய்யணும் சித்தமேயாக. இப்படியாக சிந்தையால் சொன்ன இந்த அருமையான பாடல், சிந்தையால் சொன்ன செந்தமிழ் வல்லவர் முந்தி வானுலக ஆடல் முறைமையினர். இந்த பாடல் வல்லவர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது கூட பெருசல்ல, மேலுலகத்திலும் மகிழ்ச்சியாக இருப்பார் என்றெல்லாம் சொல்லி இந்த பாடல் பயனை நிறைவுபடுத்தினர்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு
2: தலம் திரு ஆப்பாடி. திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த நான்காம் திருமுறை திருநேரிசை.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரத்தில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

ஈசா சிவ சிதம்பரம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, திருச்சி.

வேளாண் வரைதணிந்த வித்தகனை பெற்றவனை கீழால முடியானை கிளர் சனகாதியர்க்கு அருளும் பாலால நிழலானை பறவைபால் தூதுவிட்ட ஆளால சுந்தரந்தன் அடிக்கமலம் பழிச்சுதுமாள். கருமதவ அடியார்கள் தமசகற்றி அருள் சுரந்த கைலை வாழும் ஒரு முதலை ஏவலும் கொண்டு அவிநாசி கயன் நகரில் ஓர் அகத்தோர் பெருமலையும் நீ தயனார் கம்மலையும் செம்மலையே போந்த பாடி பெருமுதலை சாபதனில் சிறுமதலை அழைத்தானை பணிதல் செய்வாம். திருச்சி சம்பலம். எல்லாம் வல்ல பாகம்பிரியாள் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை என்னுடைய மனம் மொழிமைகளால் பணிந்து போற்றிக்கொண்டு நாவலூர் வன்தொண்டர் பொற்பாதங்களையும் கரணங்களால் பணிந்து கொண்டு அருமையான முறையிலே ஞான நூல்தனை ஓதுதல் ஓதுவித்தல் நற்பொருளை கேட்பித்தல் தான் கேட்டல் நன்றா ஈனமிலா பொருள் அதனை சிந்தித்தல் இவை ஐந்தும் இறைவனடி அடைவிக்கும் எழில் ஞான பூஜை என்ற சித்தியார் கருத்திற்கு இசைய அருமையான முறையிலே ஞான நூல்களை பற்றிய சிந்தனைகளையும் அவற்றை ஓத வைப்பதும் அதன் மூலம் சிவத்தை சிந்திக்க வைப்பதும் ஆகிய ஞான பூஜையை செய்து கொண்டிருக்கும் சைவம் டாட் ஓஆர்ஜி பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தினை கூறிக்கொண்டு இந்த நிகழ்வினை நேரிலே கண்டுகொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம். இறைவனை பற்றி நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவருடைய சிறப்புகளை எல்லாம் நேற்று நாம் கொஞ்சம் பதியனுடைய இயல்புகளை எல்லாம் பார்த்து கொண்டே வந்தோம். அவர் இரு வகையான கருணைகள் செய்கின்றார். ஒன்று அறக்கருணை, மற்றொன்று மரக்கருணை என்று நாம் பார்த்தோம். அறக்கருணை என்பது நாம் அவரை வழிபட்டு கொண்டே இருக்கப் போகிறோம், அதற்கு அவர் அருள் செய்து கொண்டே இருப்பார், சரி. மரக்கருணை என்பது தண்டித்து அதன் பின்பு அருள் செய்வது. தண்டிப்பதும் திருத்துவதும் நம் பொருட்டுத்தான், ஆகையால் அதுவும் அருள்தான், அதற்கு மரக்கருணை என்று பெயர் என்று நாம் நேற்று பார்த்தோம். இதற்கு நமது சித்தாந்த நூலான, அதாவது சித்திக்கு மேல் நூல் இல்லை என்று சொல்லுவார்கள் அல்லவா, அந்த நூலான நமது சிவஞான சித்தியார் அதிலே மிக அழகாக ஒரு பாடல், மண்ணுளே சில வியாதி மருத்துவன் அறுத்தியோடும் திண்ணமாய் அறுத்து கீறி தீர்த்திடும் சில நோய் எல்லாம் கண்ணிய கட்டி பாலும் கலந்து உடன் கொடுத்து தீர்ப்பன் அண்ணலும் இன்ப துன்பம் அறுத்தியே வினை அறுப்பன் என்று மிக அழகாக ஒரு பாடலிலே நமக்கு அருளஞ்சி சிவாச்சாரியார் இந்த கருத்தை பதிவு செய்துள்ளார். நரகமா இருந்தாலும் சொர்க்கமா இருந்தாலும் அந்த தண்டனைகள் எல்லாம் மருந்துதான் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வியாதிகள் வருது. எல்லாரும் மருத்துவமனைக்கு போறாங்க. மருத்துவர் வந்து நோயாளி இடத்துல அன்பும் உறுதியும் கொண்டவராக அந்த நோய்க்கு தகுந்தாற் போல சிலருக்கு அறுவை சிகிச்சை செய்யணும். அறுத்து கீறி தீர்த்திடுவன், சிலதை கீறி விடணும், சிலதை அறுத்து எடுக்கணும், ஆபரேஷன் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி. இது சிலருக்கு இப்படி பண்ணுவாரு. இன்னும் சிலருக்கு என்ன பண்ணுவாரு, நீங்க நல்ல சர்க்கரையும் பாலும் நல்ல சாப்பிடு, உடம்புக்கு அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாரு. சிலரை நீங்க சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. சிலரை நீங்க இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, குறைச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாரு. உணவை குறைக்கணும், சில பொருட்களை நீங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. அப்படி சொல்லி சொல்லி சொல்லி அவங்கவங்க நோயை தீர்க்கிறார். யார் யாருக்கு என்னென்ன வியாதி இருக்கோ, இப்போ சர்க்கரை வியாதி இருக்கிறவங்கள இனிப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லணும் இல்லையா. சரி, அடுத்து இந்த ப்ரெஷர்னு சொல்றோம் இல்லையா, ரத்த கொதிப்பு, அப்படி இருந்தா உப்பு சேர்க்க கூடாது அப்படின்னு சொல்லுவார். குறைச்சி சேருங்க, இல்லாட்டா சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்லுவார். இந்த வயிற்றுல புண்பட்டு இருந்தா காரம் சேர்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. வலிகள்லாம் ரொம்ப உடம்புல அதிகமா இருந்தா புளிப்பு சேர்க்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இப்படி சில இதை சேர்க்கக்கூடாது. பால் சிலர் குடிக்கலாம், சிலர் குடிக்க கூடாது. தயிர் சிலருக்கு சேர்க்கலாம், சிலருக்கு சேர்க்க கூடாது. ஆனா இந்த ஒரே மருத்துவர் தான், ஒரே மருத்துவமனை தான், ஆனா ஒவ்வொரு நோயாளிக்கு அவர் ஒவ்வொரு மாதிரி சிகிச்சை செய்கிறார், விவரங்கள் சொல்லுகிறார். ஏன் என்றால் அவருக்கு யார் மேலேயும் விருப்பு வெறுப்பெல்லாம் கிடையாது. அந்த நோய்க்கு தகுந்தாற் போல் என்ன செய்ய வேண்டுமோ அதை அவர் செய்கின்றார். அதுபோல இறைவனும் அந்த மருத்துவன் செய்யக்கூடிய இன்ப துன்பம்லாம் எப்படி மருந்தாகுதோ
அது மாதிரி இன்ப துன்பங்களாகிய மருந்தை நமக்கு தந்து அதை அனுபவிக்க வைத்து நம்முடைய இருவினையாகிய நோயை தீர்க்கின்றார். நம்ம செஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா, இருவினைகளும் செஞ்சு வச்சிருக்கோம். என்னது, நல்வினையும் செஞ்சிருக்கோம், தீவினையும் செஞ்சிருக்கோம். உலக புண்ணியம் அல்லது பசு புண்ணியம்னு சொல்றோம் இல்லையா, அதுவும் பிறவிக்குதான் கொண்டாந்து விடும். அது மாதிரி பாவங்கள் எல்லாமே நம்மளை பிறவிக்கு கொண்டாந்து விட்டுரும். அப்ப இதெல்லாம் வந்து நமக்கு வந்து அவர் வந்து வினை இன்பமாகவும் துன்பமாகவும் ஊட்டி ஊட்டி ஊட்டி கழிச்சாதான் அந்த இரு வினைங்கிற நோய் தீரும். வினை நீங்கினாதான் நமக்கு பிறவி நீங்கும். ஆகையால் அவர் நமக்கு மிகவும் ஒரு தாயினும் சால பறிந்து நம்ம மேல ஒரு அக்கறை காட்டுறாரு அப்படிங்கிறது அந்த மரக்கருணை செய்கின்றார் என்பது. இத இவர் நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து பல இடத்துல சொல்றாரு. இப்ப ஒண்ணு மருத்துவர் மாறி அப்படின்னா நமக்கு சித்தியார்ல பார்த்தோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா தாய் தந்தையர். தாய் தந்தையர் இப்ப எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு பல குழந்தைகள் இருக்கலாம், 2, 3, 2 இருக்கலாம். ஆனா அந்த குழந்தைகளை அவங்க என்ன செய்யறாங்க, அதெல்லாம் ஏன் செய்யறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும். தந்தை தாய் பெற்ற தத்தம் புதல்வர்கள் தம் சொல் ஆற்றின் வந்திடாவிடின் உருக்கி வளாரினால் அடித்து தீய பந்தமும் இடுவர். எல்லாம் பாத்திடில் பரிவே ஆகும். இந்த நீர் முறைமை அன்றோ ஈசனார் முனிவும் என்றாம் என்றும். அதாவது உலகத்துல தந்தை தாய் இருக்கிறாங்க, அவங்க தன்னுடைய புதல்வர்கள் தன்னுடைய சொல்படி கேட்டு நடக்கலைன்னா அவங்கள அச்சமுறுத்துவாங்க, இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு அச்சமுறுத்துவாங்க. அப்புறம் வளாரினால் அடிக்கிறது, சமயத்துல பந்தமும் விடுவார்னா கொஞ்சம் கட்டி போடுறது, விலங்கு போடுறதுன்னா என்ன கட்டி போடுறது. ஆனா இதெல்லாம் எதுக்காக செய்யறாங்க, அவங்க பெற்ற பிள்ளைகள் தானே, எதற்காக இதை செய்கின்றார்கள் என்றால் இந்த செயல்கள் இதெல்லாம் பார்த்தா துன்பம் மாதிரி தெரிஞ்சாலும் அந்த குழந்தைகளை நல்வழிப்படுத்தும் பொருட்டு செய்கின்றார்கள். அது மாதிரிதான் இறைவனும் நமக்கு வந்து செய்யக்கூடிய தண்டனைகள் எல்லாம் நம்மை நல்வழிப்படுத்துவதற்காக, இது கருணைதான். எப்படி பெற்றோர் செய்வதையெல்லாம் அருள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோமோ, நன்மை அப்படின்னு புரிஞ்சுக்கிறோமோ, அது மாதிரி இறைவன் செய்வது அருள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவும் சித்தியார் பாடல் தான். தண்டித்தாலும் கருணை அப்படிங்கிறத ஒரு உவமை மூலமா நமக்கு சித்தியார்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். இப்ப மருத்துவராக எப்படி செஞ்சாங்கன்னு பார்த்தோம், அதோட ஒப்பிட்டு கொடுத்தாங்க. அடுத்து தந்தையோட ஒப்பிட்டு கொடுத்தாரு. அடுத்து இப்ப யார சொல்றாங்கன்னு பாருங்க. இறைவன் நமக்கு அனுகிரகம் நிகிரகம்னு ரெண்டு பண்றாரு அப்படிங்கிறத நமக்கு தெளிவுறுத்துறாங்க. இதுவும் சித்தியார் பாடல் தான். நிகிரகங்கள் தானும் நேசத்தால் ஈசன் செய்வது, அக்கிரமத்தால் குற்றம் அடித்து தீர்த்து அச்சம் பண்ணி இக்கிரமத்தினாலே ஈண்டு அறம் இயற்றிடு என்பன் எக்கிரமத்தினாலும் இறை செயல் அருளே என்றும். நல்வினை யார் செஞ்சாங்களோ அவங்களுக்கு அனுக்கிரகம் செய்யறாரு சுவாமி. அதே மாதிரி யாரெல்லாம் தீவினைகள் செய்தார்களோ அவர்களுக்கு நிகிரகம் என்று சொல்லக்கூடிய தண்டனை, அதாவது தண்டிக்கிறார் அவங்களெல்லாம். அது எதுக்கு அவங்களை தண்டிக்கிறாருன்னா நல்வழிப்படுத்தணும். அவங்க தப்பு பண்றாங்க, தண்டனை கொடுத்தா. இப்ப இந்த உலகத்துல பாக்குறோம் இல்லையா, சட்டங்கள்லாம் இருக்கு, நீதிமன்றம் இருக்கு. ஒரு தவறு செய்தால் ஒரு தண்டனை கொடுக்குறாங்க இல்லையா, சிறையில கொஞ்ச நாள் போடுறாங்க, சிலதுக்கு தூக்கு தண்டனையே வந்துருது, எத்தனையோ நம்ம பாக்குறோம். அப்போ அந்த சிறையில் போட்டு வைக்கிறது எதனாலன்னா அவங்க திருந்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். அப்ப அது போல்தான் இறைவனும் தண்டிப்பது நம்மை எதுக்காகன்னா கருணைக்காகத்தான். அப்ப எப்படி குற்றங்களை எல்லாம் தண்டித்து தண்டித்து நீக்கிறோமோ, குற்றவாளியா இல்லாம அவங்கள திருத்தி கொண்டு வருகிறோமோ, அதே மாதிரி நமக்கு ஒரு அச்சத்தை தண்டனை, இது பாவம் பண்ணனா இந்த மாதிரி தண்டனை கிடைக்கும் அப்படிங்கறத நமக்கு உணர்த்தி, அப்புறம் அதனால அதுல இருந்து நம்ம நீங்கணும். இவரே மற்றொரு பாடல்ல சொல்லியிருப்பாரு, செற்றொருவரை செய்த தீமைகள் இம்மையே வரும் திண்ணமைங்கிறார். நம்ம பாட்டுக்கா இப்ப என்ன செஞ்சா நம்ம என்ன, இந்த பிறவியில நமக்கு ஒண்ணும் கரைச்சல் கிடையாது, அடுத்த பிறவியில பாத்துக்கலாம், அப்ப ஏதாவது பிரச்சனை வந்தா பாத்துக்கலாம், நம்ம தவறாக எண்ணிவிடக் கூடாது என்பதால். ஏன்னா சுவாமி எந்தெந்த இதுக்கு உடனடி தண்டனை கொடுப்பாருமோ நமக்கு தெரியாது, நாம செய்யற பிள்ளைகளுக்கு. அதனால இந்த பிறவிலேயே செய்யற தப்புக்கும் இந்த பிறவில தண்டனை கிடைக்கும். இதற்கு முந்திய பல பிறவிகளில் செய்த தவறுகள் ஆகாமியமாக செஞ்சு அதெல்லாம் இப்ப சஞ்சிதமா இருக்கு இல்லையா, அதுவும் இப்ப வந்து அவர் என்ன நமக்கு கொடுக்கணும்னு தீர்மானிக்கிறாரோ, இந்த பிறவியில பல பிறவிகளை நாம செஞ்ச வினைகளோட பயனை
இன்ப துன்பமாக இந்த பிறவியில பிராரத்தமாக அனுபவித்து கழிப்பதற்கு நமக்கு தருவார். அதிலே கூடுதலாக இந்த பிறவியில் செய்வதும் சேர்ந்து விடும் என்பதால் எக்காரணம் கொண்டும் மனம் வாக்கு காயங்களால் நாம் தவறு செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்பாடாக கொள்ள வேண்டும். அப்ப அவர் தண்டிச்சு நீக்கிறாரு அப்படிங்கிறத பாக்குறோம். அப்படி குற்றம் செய்யாமல் இனிமேல அறம்தான் செய்திட வேண்டும் என்பதை உணர்த்துவதற்குத்தான் அந்த தண்டனையே. அப்ப நம்ம நல்லது பண்ணனா நமக்கு இந்த கஷ்டம் எல்லாம் வராது அப்படின்னு உணர்த்துறதுக்கு தான் அந்த தண்டனை. அப்ப அவங்க என்ன செய்வாங்க, இனிமேல தவறுகள் செய்ய மாட்டாங்க, நல் அற வழியில அப்படி நன்னெறியிலேயே அவங்க ஒழுகுவாங்க. அதுக்குத்தான் அவர் சுவாமி வந்து இதை செய்கின்றார். வினையின் பயனை உயிர்கள் அனுபவிக்கக்கூடிய முறையில இறைவன் செய்யக்கூடிய மறைத்தல் என்ற திரோபாவ கிருத்தியம், அதுவும் உடம்பினை நீக்குதல் இல்லையா, அது வந்து சம்ஹார கிருத்தியம். மறைத்தல் வந்து திரோபாவம் சொல்லுவோம், உடம்ப நீக்கிறார்கள் அது சம்ஹாரம்னு சொல்லுவோம். ஆக இதையெல்லாம் எதற்காக செய்கிறார், எந்த செயலும் எந்த காலத்துல சுவாமி செஞ்சாலும் அது கருணைதான் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அக்கிரமம் அப்படின்னா நெறி தவறிய சிரமக்கு தெரியும், அக்கிரமம் பண்ணாதேன்னு நம்மளே உலகியல பேச்சு வழக்கிலேயே சொல்றது உண்டு. நெறி தவறிய செயல்கள், கிரமம் அப்படின்னா கிரமமா பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, முறப்படி செய்யறது. இக்கிரமம்னா இந்த முறப்படி இப்படி இப்படி இருக்கணும் அப்படின்னு நமக்கு, அதாவது ஆகமங்கள்ல என்ன சொல்லி இருக்கோ, ஞான நூல்கள்ல என்ன சொல்லி இருக்கோ, வேத ஆகமங்கள் ரெண்டும் இறைவனால் அருளப்பட்டவை, அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரோ அதன் வழி நாம நடக்கணும் அப்படிங்கிறது தான் அதுல இந்த முறைங்கிறது. எக்கிரமம் அப்படின்னா எந்த முறையிலும், கிரமம்னா முறைன்னு பார்த்தோம் இல்லையா, எக்கிரமம்னா எந்த முறையிலும் சுவாமி எல்லாம் என்ன மாதிரி நமக்கு கருணை செஞ்சாலும், அதாவது அறக்கருணையாக இருந்தாலும் மறக்கருணையாக இருந்தாலும் அது கருணை தான், அதுல மாற்று கருத்தே கிடையாது அப்படிங்கறத நமது சித்தாந்தம் மிக அழகாக இப்போ மூணு பாடல்கள் சிந்திச்சோம். ஒண்ணு மருத்துவரும் நோயாளியும் போல, அடுத்து பெற்றோரும் புதல்வர்களும் போல, அடுத்து அந்த உலகியல்ல வந்து தவறு இழைத்தவர்களுக்கு தண்டனை கொடுப்பார்கள் மன்னன் வந்து, அது போல மன்னனும் மக்களும் போல. ஆக இவற்றை எல்லாம் சொல்லி நமக்கு சித்தாந்தம் பிற்காலத்திலே தெளிவுபடுத்துகிறது. அந்த கருத்துக்களை மிக அழகாக நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடலிலே தந்துள்ளார்கள். சரி, எப்படி தந்திருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ஒரு கடத்துல சொல்லும் போது, ஒரு தாய் நீ அருளின் அப்படின்னு சொல்றார். நீ பொறுத்துக்கிட்ட, என்ன தண்டிச்சு என்ன உன்னோட அருளுக்கு பாத்திரமா ஆக்கிக்கிட்ட அப்படின்னு சொல்றாரு. ஓயுமாறு உள் நோய் புணர்ப்பானை என்று மற்றொரு பாடலிலும், அல்லலிலே அருள் புரிவானை என்றும் கூறுகின்றார். இது எல்லாமே மரக்கருணையை பத்தி சொல்றதுதான். மற்றொரு பாடல் பாருங்க, மிக அழகாக நமது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருக்கலையநல்லூர் என்ற தலத்திலே மிக அழகாக ஒரு பாடல், பெற்றிமை ஒன்று அறியாத தக்கனது வேள்வி பெருந்தேவர் சிறந்தோள் பல் கரங்கள் பீடழிய செற்று மதி கலை சிதைய திருவிரலால் தெய்வித்து அருள் பெருகு சிவபெருமான் சேர்தரும் ஊர்வினவில் என்று அந்த பாடல் வருகிறது. அதுல என்ன சொல்லியிருக்கிறாரு, பெற்றிமை, பெற்றிமைனா தக்கது இல்லையா, தக்கது எதுங்கிறது தெரியாத தக்கனோட வேள்வி, பேரு தக்கன் ஆனா அவனுக்கு எது தக்கது அப்படிங்கறது தெரியல, அதாவது தக்கது தெரியாத தக்கனோட வேள்வியில எல்லா தேவர்களும் போய் கலந்து கொண்டார்கள். அவங்களுடைய தலை தோள் பல் கை கண் இப்படி பல உறுப்புகளை நீங்க அது பார்த்திருப்பீங்க. தக்கன் வேள்வியில யாரெல்லாம் கலந்துகிட்டாங்களோ அவங்களுக்கு எல்லாம் அந்த தண்டனை வழங்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். சந்திரனுக்கு அவருடைய கலைகள் எல்லாம் சிதையும்படி காலால் தேய்த்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அது மாதிரி எச்சன் அந்த வேள்வி தலைவன், அவனுக்கு தலை போயிட்டு இந்திரனுக்கு தோள் போயிட்டு பகன்கிற சூரியனுக்கு பல்லும் நேத்திரன்கிற சூரியனுக்கு கண்ணும் போயிடுச்சு, அக்கினிக்கு கை போயிடுச்சு, சூரியனுக்கும் கண்டு அதான் சூரியனுக்கு கண்டு போயிடுச்சு. இப்படி நம்ம பாக்குறோம், பலருக்கு பல உறுப்புகள் சிதை உற்றுது அப்படின்னு பார்க்கோம். அப்போ இவர்கள் எல்லாம் தேவர்கள் தானே, இவர்கள் அந்த வேள்வியில் கலந்து கொண்டமைக்காக, அது வந்து ஒரு பெரிய தவறு, சிவபெருமானை நிந்தித்து தக்கன் செய்த வேள்வியில் அவர்கள் பங்கேற்றது மிகப்பெரிய தவறு, ஆகையால் அவர்களை அவர் ஒறுத்து அந்த தண்டனையை கொடுத்து அவர்களுக்கு அவர்களுடைய வினையை எல்லாம் நீக்கினார் என்பதை மிக அழகாக நமக்கு
சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இதிலே சொல்லி இருக்கின்றார். ஏன்னா அவர் வந்து ஒரு ஆதி சைவராக இருப்பதால் அந்த வேள்வியில என்னெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத அங்க நடந்ததை புறம் வச்சு நமக்கு மிக அழகாக அந்த பதிகத்திலே சொல்லி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து அவர் என்ன எப்படி இருக்கிறாருன்னு சொல்லும் போது மற்றொரு அதே பதிகத்துல மற்றொரு பாடல சொல்றாரு, நிற்பனவும் நடப்பனவும் நடப்பனவாம் நின்மலன் என்று நமக்கு மிக அழகாக சொல்லுகின்றார். அதாவது நிற்கக்கூடிய பொருட்களிலும், அதாவது உயிர்கள்ல நிற்க மரம் செடி கொடிலாம் நிற்கும், ஓரறிவு ஜீவராசிகளும் அதுக்கு அடுத்த ஜீவராசிகள்லாம் ஊர்வன பரப்பன நடப்பனன் இருக்கு. அப்ப அந்த மாதிரி

சொல்லுகின்றார். தாமரை மலரில் இருக்கக்கூடிய பிரம்மதேவன் முற்காலத்தில் நமக்கு வந்து பிரம்மன் வந்து எங்க வழிபட்டாரு அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், பிரம்மபுரத்தை நம்ம சொல்லுவோம். வழக்கமா சொல்லக்கூடியது பிரம்மபுரம் சீகாழி அப்படிங்கிறத சொல்லுவோம், காஞ்சிபுரத்தையும் சொல்லுவோம். ஆனால் அவர் எங்கும் வழிபட்டிருக்கிறார், திருக்கலையநல்லூரிலும் வழிபட்டிருக்கிறார் என்பதை மிக அழகாக நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பதிவு செய்து காட்டியிருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து மற்ற மிக அழகாக சொல்லுகின்றார், அந்த அந்த ஊர்ல யாரு இருந்தாங்க, அதாவது கடவுளோட அருள் பெறணும்னா அடியவர்களா இருக்கணும், அப்படி இருக்கிறவங்க எப்படி இருந்தாங்க அந்த ஊர்ல அப்படிங்கறத ஒரு வர்ணனையில சொல்றாரு. மாலையனும் காண்பறிய மால் எரியாய் நிமிர்ந்தோன் வன்னிமதி சென்னிமிசை வைத்தவன் மொய்த்தெழுந்த வேலை விட உண்ட மணிகண்டன் விடை ஊரும் விமலன் உமையவளோடு மேவிய ஊர் வினவி. இதெல்லாம் வர்ணனை. இப்ப பாருங்க, சோலை மலி குயில் கூவ கோல மயில் ஆள சுரும்போடு வண்டு இசை முரல பசுங்கிழி சொல் துதிக்க. அப்பா, ஆறறி உள்ள நம்ம என்னெல்லாம் செய்யணுமோ அத நமக்கு கீழ் அறிவுள்ள ஜீவராசிகள் புற செஞ்சிருக்காங்க. என்னது, குயில் கூவுதான், மயில் ஆடுதான், சுரும்பும் வண்டும் மிக அழகாக முரலுதான், கிழி வந்து சொல்லி கிழி பாடும் நமக்கு தெரியும் இல்லையா, கிழி வந்து சொல் சொல்லி துதிக்குது. இவங்க எல்லாரும் இப்படி துதிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஊர்ல காலையிலும் மாலையிலும் கடவுள் அடிபணிந்து கசிந்த மனத்தவர் பயிலும் கலையநல்லூர் காணே என்று சொல்ல, காலை மாலை ரெண்டு வேளையும் கண்டிப்பாக இறைவனை நாம் பணிந்து வணங்க வேண்டும். அதான் நம்ம வந்து இப்ப அனுஷ்டானம் பண்ணாலும் கண்டிப்பாக இரண்டு வேளை பண்ணணும். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். புதிதாக கேட்பவர்களுக்காக ஒரு சின்ன செய்தி, ஒரு நாள் நம்ம உயிரோட இருக்கணும்னா 21,600 முறை மூச்சு விடணும். அந்த மூச்சுக்கு ஒரு மூச்சுக்கு ஒரு தடவை இறைவனுக்கு நன்றி சொல்லணும். அப்படின்னா நம்ம ஒரு நாளைக்கு 21,600 ஜபம் பண்ணணும். ஆனா சுவாமி வந்து கருணையாளன், அதனால அவர் வந்து என்ன சொல்லிட்டாரு, இல்ல நீ அதுல நூத்துல ஒரு பாகம் என் நாமத்தை சொன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால 216 நாமங்களை காலையில் 108 மாலையில் 108 நாம் ஜபம் செய்கின்றோம். அந்த நாமம் வந்து நமக்கு எவ்வளவு நன்மை செய்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்வதே இல்லை. காஞ்சி பெரியவர் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்கள்ட்ட ஒருத்தங்க வந்தாங்களாம், ரொம்ப நேரமா பரிதவிச்சுட்டே இருந்தாங்களாம். என்னன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி என்னுடைய பெற்றோரை ஆஸ்பத்திரியில வச்சிருக்கேன், நிறைய செலவாகுது, அவங்க ரொம்ப அவஸ்தப்படுதாங்க அப்படின்னு சொன்னாராம். அப்ப சுவாமி சொன்னாங்களாம், இந்த மருந்த நம்புறீங்க, ஆனா அருமருந்தா இருக்கக்கூடிய இறைவனுடைய நாமத்தை ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க, இறைவனுடைய நாமத்தை சொல்லி கொண்டே இருங்கள், உங்களுக்கு பிறவி பிணியவே நீக்கும், நீங்காதுன்னு நினைக்கிற பிறவி பிணியவே நீக்கும் போது நீங்கக்கூடிய நோய்கள் எல்லாம் தன்னால அந்த மந்திரத்தால நீங்கிரும்னு சொல்லி அதை சொல்லணும்னு சொல்லியிருக்காரு. ஆக அந்த மாதிரி நம்ம சொல்லணும், கண்டிப்பாக காலையும் மாலையும் காலையும் மாலையும் கைதொழுவார் மனம் ஆலயம் என்று மற்றும் ஒரு இடத்திலே சொல்லியிருப்பார். அதனால நம்ம வந்து ரெண்டு நேரமும் கண்டிப்பாக வழிபாடு செய்து அனுஷ்டானம் செய்து ஜபம் செய்ய வேண்டும் என்று மிக அழகாக சொல்லி, அப்படி யாரெல்லாம் இருவேளை கடவுளை வழிபடுகின்றார்களோ அவங்களுடைய மனம் எப்படி இருக்கும், நல்ல முதிர்ந்த அன்பினால் இருப்பார்கள் அவர்கள், அன்பர்கள் அடியவர்கள், காதலாகி கசிந்த கண்ணீர் மல்கி, அவங்க மனசு கசிஞ்சிருக்கும், அப்படி கசிந்த மனத்தவர்கள் எல்லாம் அந்த தலத்திலே இருக்கின்றார்கள், அவர்கள் மிகுதியாக இருக்கின்றார்கள் என்று மிக அழகாக நமக்கு அந்த தலத்தோட ஒரு சிறப்பை சொல்லும் போது நமக்கு காட்டி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்ப இறைவன் எல்லா உயிர்களிலும் கலந்து இருக்கின்றார், அவரை பிரம்மதேவனும் வழிபடுகின்றார், அவரை நாம் கண்டிப்பாக இரண்டு வேளையும் வழிபட வேண்டும் என்று சொல்லி மற்றும் ஒரு பாடலிலே, நிற்பானும் கமலத்தில் இருப்பானும் முதலா நிறைந்தமரர் குறைந்திறப்ப நினைந்த அருளி அவர்காய் வெற்பார்வில் அரவு நான் எரி அம்பால் விரவார் புறமூன்றும் எரிவித்த விகிர்தனூர் வினவில் சொற்பால பொருட்பால சுருதி ஒரு நான்கும் தோத்திரமும் பல சொல்லி துதித்து இறைதன் திறத்தே கற்பாரும் கேட்பாருமாய் எங்கும் நன்கார் கலைபயில் அந்தனர் வாழும் கலையநல்லூர் காணே என்று சொல்லுகின்றார். நிற்பானும் நின்ற கோலத்துல திருமால் இருப்பாரு, தாமரை மேல அமர்ந்த கோலத்துல பிரம்மன் இருப்பார், அவங்க முதலாக தேவர்கள் பலரும் குறையுடையவராக சுவாமிகிட்ட வந்து அந்த குறையெல்லாம் தீர்க்கும்படியாக வந்து நிற்கின்றார்கள்.
அவர்களுடைய துன்பத்தை எல்லாம்

0: உள்ளத்துல அடைச்சு அவர்கள் பொருட்டாக மலையாகிய வில், அவர் எப்படி இந்த முப்புறத்தை இது பண்றாருங்கிறது, பாம்பாகிய நானு தீயாகிய அம்பு இதுல பகைவருடைய முப்புறங்களை எரித்து ஒழிய செய்த, அது அவங்க எல்லாம் திரிபுராசுரால் உள்ள துன்பத்தை சொல்லும் போது சுவாமி எப்படி அதை அழித்தார் அப்படிங்கறத சொல்லி, அப்படிப்பட்டவர் இருக்கக்கூடிய ஊர் எதுன்னு பார்த்தா சொல்வகைகள் பலவற்றையும் பொருள் வகைகள் பலவற்றையும் உடைய வேதங்கள் நான்கு, அடுத்து தோத்திரங்கள் பலவற்றையும் சொல்லி துதிக்கக்கூடிய அந்தணர்கள் இருக்கக்கூடிய தலம் இல்லையா. கற்பாரும் கேட்பாரும் கற்றுக்கொண்டு நமக்கு என்ன நிறைய இருக்கு படிப்பதற்கு, அதனால கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். கற்பாரும் கேட்பாருமாய் நின்று எல்லா இடத்திலையும் நமக்கு நன்மை தரக்கூடிய நூல்களை நாம் படிக்க வேண்டும், தீமை தரக்கூடிய நூல்களை நாம் பயிலக்கூடாது. ஆகையால் மிக அழகாக தோத்திரம் என்று சொல்லியாச்சுன்னா நம்முடைய தமிழ்ல இருக்கக்கூடிய திருமுறைகள். அடுத்து அவங்க என்ன சொல்றாங்க, வேதத்தையும் சொல்லிட்டாங்க. ஆக அது எல்லாம் அங்கே ஒலித்து கொண்டே இருக்கின்றது என்று மிக அழகாக நமக்கு காட்டி, அப்படிப்பட்ட தலத்திலே அவர் என்ன செய்கின்றார் என்பதையும் நமக்கு மிக அழகாக சுட்டி காட்டியுள்ளார்கள் என்று நாம் பார்த்தோம். சரி, அதிலேதான் நமக்கு சொல்லும் பொழுது திரு நீடூர் என்று ஒரு தலம், அந்த நீடூர் தலத்திலே என்ன செய்கின்றார் திரு நீடூர், அதிலே சொல்லுகிறார் அல்லலில் அருளே புரிவானே என்று சொல்லுகின்றார். நம்ம துன்பப்பட்டிருக்கும் துன்பம் இருந்தா அல்லல் இல் அருளே புரிவன், அதாவது துன்பமே இல்லாத திருவருளை தருபவர் இறைவன் என்று மிக அழகு. அப்ப இறைவன் ஏன் சோதிக்கிறாரு இல்லையா, இறைவனுக்கு கருணை இல்லையா, இன்னும் ரொம்ப அபத்தமா இறைவனுக்கு கண்ணு இல்லையா என்றெல்லாம், இரக்கம் இல்லையா என்றெல்லாம் சொல்லுவது மிக மிக பெரிய தவறு. அவர் வந்து திருவருள் நமக்கு புரிகிறார் என்றால் அதுல கொஞ்சம் கூட துன்பமே இருக்காது, எல்லாம் நமக்கு நன்மைக்காகத்தான் அவர் செய்கின்றார் என்று மிக அழகாக அதிலே சொல்லி இருப்பார். கொல்லும் மூவிலை வேலுடையானை கொடிய காலனையும் குமைத்தானே, இப்ப பாருங்க, நல்லவா நெறி காட்டு விப்பானை நாளும் நாம் உகக்கின்ற பிரானை என்று சொல்லுகின்றார். நமக்கு நல்ல நெறியை காட்டக்கூடியவர், அதான் சரியை கிரியை யோகம் ஆகமங்கள்ல சொல்லப்பட்ட நெறிகள், அதன் மூலம் ஞானத்தை பெற்று அதன் மூலம் முக்தியை அடையலாம் அப்படிங்கிறது சித்தாந்தமும் நமக்கு அப்படியே சிவாகமங்கள் சித்தாந்தமாகுங்கிறதுனால அதுவும் நமக்கு எடுத்துரைக்கின்றது. ஆக நல்லனவாகிய நெறிகளையே நமக்கு காட்டி நாம் விரும்பக்கூடிய தலைவனாக இருக்கக்கூடியவர் யாரு, சிவபெருமான். அவர் துன்பமில்லாத திருவருளைத்தான் நமக்கு வழங்குகின்றார். அவரை நாம் வணங்காமல் விடுதல் ஆகுமோ என்று மிக அழகாக ஒரு கேள்வியை எழுப்பி நம்மை எல்லாம் யோசிக்க செய்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து எப்படி இருந்தா அவரை பெறலாம் அப்படிங்கிறதையும் ஒரு அழகா இதே பதிகத்துல பதிவு செய்திருக்கிறார். குற்றம் ஒன்று அடியார் இளரானால் கூடுமாறு தன்னை கொடுப்பானே, அவர் தன்னை கொடுக்க தயாரா இருக்காரு, அதை அவரை பெறுவதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்ப குற்றம் ஒன்றும் அடியார் இளரானால் இல்லை, அடியவர்கள் குற்றம்ங்கிறது கொஞ்சம் கூட இல்லாம தூய்மையான நிலையில இருந்தார்கள் என்றால் அவர்கள் அடைவதற்கு கூடுமாறுங்கிறது அவர்கள் அடைவதற்கு தன்னையே கொடுப்பவர் இல்லையா, தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை வருது இல்லையா, அது மாதிரி. அடுத்து கற்ற கல்வியிலும் இனியானை காண பேணும் அவர்க்கு எளியானை என்று சொல்லுகின்றார். கல்வியை விட இனிமையாக இனிமையை செய்யக்கூடியவர். அடுத்து என்ன சொல்றார், ஐம்புலன்களையும் முற்ற துறந்து பற்றின்றி இருப்பவர். சுவாமிக்கு நம்மை போல அந்த பொறிப்புலன்கள் வசப்படுறதும் கிடையாது, அது மாதிரி அவர் பற்றற்றவர் முற்ற துறந்தவர். அப்படி இருக்கக்கூடிய முற்ற அஞ்சும் துறந்திருப்பானை என்று சொல்லி மூவரின் முதலாயவன் தன்னை என்று சொல்லுகின்றார். மும்மூர்த்திகளுக்கு மேலான முதல்வனாக இருப்பவர் என்பதை நமக்கு மிக தெளிவாக அதிலே காட்டியிருக்கின்றார். அப்படிப்பட்டவரை நாம் வழிபடாமல் விடலாமா என்று அந்த பாடலிலே கேட்டுள்ளார்.
1: ஓம் நமசிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை, தலைப்பு கீர்த்தி திரு அகவல், வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை, தலைப்பு கீர்த்தி திரு அகவல், வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: மாதிரி கூருடை மாப்பெருங்கருணையும் நாதப்பெருமுறை விருந்து தரங்கும் பறை என்கின்ற வாத்தியம். அந்த வாத்தியம் அவனுக்கு எது என்று கேட்டால், நாதமே அவனுடைய வாத்தியம். நாத தத்துவம் என்று சொல்லுவது, நாத தத்துவம்னா இயலோகத்திருக்கிற எல்லா ஒலிகளுக்கும் மேலாக இருந்து எல்லா ஒலிகளையும் தனக்குள்ளே அடக்கி இருக்கின்ற நாத தத்துவம். ஒலியின் நாதம் என்றாலும் ஒலி என்றாலும் உண்டு. ஒலி ஒலின புரியுது இல்ல, இது ஒலி ஒலி ஒலினா சத்தம், அது நாத தத்துவம் சொல்லுவோம். அதனாலே வேத மொழியர் வெண்ணியற்றர் செம்மேனியர் நாத பெரும்பறையர் அன்னையன், நாத பறையினர் நான்முகன் மாறுக்கு நாதநாதரான் அன்னையன் என்று. அதனாலே நாத தத்துவமே அவனுக்கு பறை என்கின்ற வாத்தியமாக விளங்குகிறது. மாதிர்குருடை மாப்பெருங்குருடையன், மாதிர்குருடையன் என்றால் ஒரு பாதியிலே மாது என்கின்ற உமாதேவியை உடையவன், ஒரு பாதியிலே உமாதேவியை உடையவன். மாதிர்குருடை மாப்பெருங்குருடையன் அளவில்லாத கருணையை உடையும். நாத பெருமறை நவிந்து கரங்கவும் அழுக்கடையாமல் ஆண்டு கொண்டிருந்தோம், கழுக்கடை கை கொண்டிருந்தது. கையிலே ஒரு ஆயுதம் வச்சிருக்கிறான், கழுக்கடைன்னு வேறு, அதான் சூலாயுதம். கையிலே வச்சிருக்கிறது சூலாயுதம், முருகை வச்சிருக்கிறது வேலாயுதம், சிவன் வச்சிருக்கிறது சூலாயுதம், புரியுதா? அந்த சூலாயுதம் எப்படி இருக்குதுன்னு கேட்டா மூன்று இதழாக இருக்கிறது. சூளம் மூன்று இதழா தானே இருக்குது, சூளம் அடங்கி போகும். வாதபித்த சிலேத்துவம் எல்லா நோய்களும் இந்த 4448 இந்த மூணுக்குள்ள அடக்கம் மூணுக்குள்ள அடக்கம் விளங்குதா? அந்த மூணு நோய் இருக்கிறவன் டாக்டர். இந்த நோய் வாத பித்த சிலிர்த்து, இது மூணு நோய் வாத பித்த சிலிர்த்து இல்லாதது. வாதம் பித்த சிலேத்துமோ மூணு நோய் தான் 4448 வருச்சிருக்கு. அது போல உயிரில் இருக்கிற ஆணவங்கண்ணும் ஆகிய ஐய அந்த மூணு நோய் அழுக்குன்னு சொல்றது நோயின். அந்த அழுக்க கழுவுகோன் யார் என்று கேட்டால் சோறுமார் தான் அந்த அழுக்க கழுவ முடியும். இந்த உடம்புல இருக்கிற அழுவக்க நம்ம கழுவிக்கிட்டு இருக்கிறோம், கழுவ கழுவ அழுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இந்த உடம்புல இருக்கிற அழுக்கு கழுவுறமா அப்புறம் என்ன பண்ணுது? அப்புறம் நாறுமீனை பலதரம் நல்ல தண்ணீரால் நாளும் கழுவினும் அதன் நாற்றம் போகும். நாறு மீனை பலதரம் நல்ல தண்ணீரால் நாளும் கழுவினும் அதன் நாற்றம் போகும். கூறும் உடல் பல நதி ஆடிக்கொண்டதால் கொண்ட மலை நீங்காது என்று ஆடுவான். நீ எத்தனை தீர்த்தங்கள் குளிச்சாலும் உயிர் இருக்கிற அழுக்கு போகுமா? போகுமா? உசுர் உள்ள இருக்கிற அழுக்கு போகுமா? உடம்புல அந்த நேரத்துக்கு அதுவும் கூறும் உடல் பல நதி ஆடிக்கொண்டதால் கொண்ட மலம் நீங்காது என்று ஆடுவான். மலம் என்பது உயிர் இருக்கிற அந்த ஆணவங்கண்ணும் ஆகிய அதை யாரு கழுவான்னு கேட்டா ஒவ்வொருமான் தான் கழுவ முடியும். குங்குன் கருங்குழலி நந்தம்மை கோதார், குங்குன் கருங்குழலி நந்தம்மை கோதார், தங்கன் மலம் கழுவுவார் வந்து சார்கள். அதனாலே அவன் தான் அந்த அழுக்க கழுவ முடியும். அருணகிரிநாதர் சொன்னார், முருகப்பெருமான் அருணகிரிநாதர் இப்படி பார்த்தானா, பார்த்த பார்வையிலே உயிரில் இருந்து அழுக்கு போயிடுச்சு. பார்த்த பார்வை அப்படி அழுக்கு போன உடனே அதுல அனுபூதி அடைச்சு விட்டான். பாத்திரத்தை கழுவி பாலை ஊத்துறான். பாத்திரத்துல இருக்கிற அழுக்க கழுவி விட்டு அதுல நல்ல பாலை ஊற்றியது போல அருணகிரிநாதருடைய ஆன்மாவில் இருந்த அழுக்க பார்வையினால நீக்கிட்டு அதுல ஞானத்தை பூத்துட்டான். பாத்திரம் காலியா இல்ல, முதல்ல அழுக்கு அதை கழுவி விட்டான், அதுல பாலை. அது போல ஆன்மாவாகிய உயிராகிய இந்த ஆன்மாவில் இருக்கிற அழுக்க நீக்கிட்டு அதுல ஞானத்தை ஆணவ அழுக்கடைய ஆவியை விளக்கி விளக்கிற முடியல, பாத்திரத்தை நல்லா விளக்கி ஆணவ அழுக்கடைய ஆவியை விளக்கி அனுபூதி அடைவித்ததொரு பார்வைக்கார் பார்வையிலே விளங்குதா? அதான் அழுக்கடையாமல் ஆண்டு கொண்டு அருள்பவன், ஆண்டு கொண்டு அருள்பவன் கழுக்கடை தன்னை கை கொண்டது. கழுக்கடை என்பது அவனுடைய ஆயுதம், படைன்னு சொல்றது. படை என்றாலும் ஆயுதம் என்றாலும் கேள்விப்படுகிற படை, ஆயுதப்படை. தூயவேணி மூலமாகிய மும்மல அறுக்கும் தூயவேணி சுடதுடு சோதி. அதனாலே அவனுடைய தூயவேணி, அவனுடைய மேனி எப்படிப்பட்டது என்று கேட்டால், இப்ப நமக்கு அழுக்கு வேணி, அவனுக்கு தூய்மையான திருவி, தூய்மையே வடிவம், இயல்பாகவே தூய்மை, இயல்பாகவே தூய்மை கடவுள். தூயமேனி சுடர்விடு சோதி மூலமாகிய மும்மலம் அறுக்கும். அதனால அந்த மும்மலங்களும் மூலமலம்னு சொல்றது, மூலம்னா எப்போதும் உள்ளதா, முன்னையே இருந்தது, முன்னையே இருந்தது மூலமலம். அந்த மூலமாகிய மும்மல அறுக்கு மூன்று மலத்தை அறுக்கின்ற தூயமேனி சுடருடு சோதி காதலனாயி கழுநீர் மாலை ஏழுடைத்தாகி வெளியுறான். அவன் வந்து உயிர்க மேல அன்புடையவனாயி கழுநீர் மாலையை பொருத்தமாக அழகு வர அணிந்திருக்கிறான். அவனுடைய மாலை கழுநீர் மாலை, கழுநீர் என்று ஒரு வகையான புஷ்பம் இருக்கு, செங்கழு நீர் புஷ்பம்னு சொல்லுவோம், அப்படிப்பட்ட ஒரு புஷ்பம் வகை இருக்கு. அந்த மாலையை அணிந்திருக்கிறான், அணிந்திருந்தான். அரியோடு பிரமருக்கு அளவறியாதவன் பரிமாவனிஷம் பயின்றவன். அரியோடு பிரமருக்கு அளவறியாதவன், அரி என்கின்றவர் விஷ்ணு, அரி என்றால் விஷ்ணு, பிரமன் என்றால் நான்முகன். உலகத்தை படைக்கும் காக்கும் கடவுள்கள், படைக்கும் கடவுள் காக்கும் கடவுள், அவர்கள் ரொம்ப பெரியவங்க, அவங்களுக்கு முதல் பெரியவங்களே இல்லை, அப்படிப்பட்ட ஆளுகள். அரியோடு பிரமருக்கு அளவறியாதவன், அவர்களாலே அவருடைய தன்மையை அளக்க முடியாது. கண்ணனும் கடிகமல் தாமரை மேல் அண்ணனும் அளப்பரிதாயவன், அளப்பரிதுனா அவருடைய தன்மை இன்னதன்மையன் எந்தறியுன்னா எம்மானை. பரமகிருஷ்ணுக்களுக்கே தெரியாதுங்கிறார் சிவனுடைய தன்மை. சிவனுடைய தன்மையை பரமகிருஷ்ணுக்களாலேயே அறிந்து கொள்ள முடியாது. அரியோடு பரமருக்கு அளவறியாதவன் அப்படிப்பட்ட சுவாமி பரிமாவின் விசை பயின்றவன், குதிரை மேல வந்த அந்த தன்மை பரிமாவின் விசை பயின்ற வண்ணமும் மீண்டு வாரா வழியருள் புரியவும். மாணிக்க வாசகருக்கு தான் குதிரை மேல வந்தார், வேற யாருக்கும் உள்ளவர்கள். இதுலயே ஒரு வித்தியாசம் பாருங்கோ, இதுலயே ஒரு வித்தியாசம் பாருங்கோ, நாயன்மார்களுக்கெல்லாம் மாட்டு மாதிரிதான் அறிவு வந்தார். நாயன்மார்களுக்கெல்லாம் கிருஷ்ண வாகனத்துல மாணிக்கவாசர் ஒருத்தருக்கிட்ட குதிரை மேல வந்தார். மீண்டு வாரா வழியும் அவனுக்கு நாடு சொல்றார். நாடு நாடு சொல்லி ஊரு சொல்லி பேர் சொல்றது அப்படி. தமிழ்நாடு கரூர் மாவட்டம் லாலாப்பேட்டை சந்தனம்பிள்ளை அப்படி சொல்லணும். அது மாதிரி அப்படித்தானே சொல்லணும். ஆகையினாலே நாடு சொல்றாரு பாண்டி நாடுங்கிறார். பாண்டி நாடே பழம்புரியாது. பாண்டி நாடு இவர் முதலமைச்சர் மாணிக்கவாசர் பாண்டி நாட்டுக்கு முதலமைச்சர். இவருடைய நாடு சொந்த நாடு பாண்டி நாடே பழம்புரியாகும். அதனாலே பாண்டி நாட்டை சிறப்பாக நூலிலே சொல்லப்படுவது எல்லா நாடும் அவனுடையதுதான். மீண்டு வாரா வழியிருள் புரியும். அவன் எப்படிப்பட்டவன் என்று கேட்டால் தன்னை சேர்ந்தவர்களை மறுபடியும் பறக்க விட மாட்டான். தன்னை சிவனை சேர்ந்துட்டோம்னு வச்சுக்க பறக்கணும்னு ஆசை இருந்தா சிவனுக்கிட்ட போக கூடாது. அதுதான் ஒரு பெரிய ஒரு சாக்கிரதையா இருந்துக்கணும். உங்களுக்கு பறக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, இன்னொரு தாய் வயிற்றுல போய் பறக்கணும்னா சிவனுக்கிட்ட போயிடாது, பறக்க விட மாட்டேன் அவன், இல்லாத பயம், அதனால போயிடாது. அது பின்னாடி இதுல சொல்றாரு. அதனால பறவைக்கு நல்லவர்கள் அவனுக்கு முன்னால போகாது. பறவைக்கு நல்லவர்கள் என்ன சொல்றாரு, சிறியும் பறவைக்கு நல்லவர் செல்லன். அடர்ந்து வருகின்ற புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி வருகின்ற இப்படிப்பட்ட பிறவிக்கு நல்லவர்களாய் இருக்கின்ற நீங்கள் சிவனுக்கு முன்னாலே போயிடாது. போனீங்கன்னா உங்க ஆனந்தமா கடவி எரியும் பரப்பை எதிர்ந்தார் பொருள இருந்தது. பிறவிக்கு நல்லவர்னு நீங்க போனீங்கன்னா உங்க பிறவியை வெட்டி விடுவார், முன்னாடி போயிடாது. அதனாலே சிவனை அடைந்த ஆன்மாக்கள் பிறவியை பெறார். மீட்டுங்கு வந்து வினைப்பிறவி சாரமாட்டார்கள். சிவனுக்கு முக்கியமான வேலை அதுதான். சிவனுக்கு என்ன வேலை முக்கியமான வேலை? பிறப்பை அறுப்பு. மாய பரப்பருக்கும் மன்னனடி, பரப்பருக்கும் வெங்ககண்டன் பெய்கடல். அதனால அவன் கிட்ட போயிட்டா மறுபடி திரும்பி வரமாட்டார், திரும்பி பூமிக்கு வரமாட்டார். மீண்டு வாரா வழியிருந்து கற்றிண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்றிண்டு வாராநதி என்பது திருக்குறள். ஞான நூல்களை கற்று அந்த வழியில நின்றவர்கள் மறுபடியும் பறக்க மாட்டார். கற்றிண்டு அந்த நூலிலே சொல்லப்பட்டபடி மெய்ப்பொருளை கண்டவர்கள் கற்றிண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்ற ஈண்டு வாராது. மீண்டு வாரா வெளியுருவன் பாண்டி நாடே பழம்புரியார். பத்திசை அடியரை பரம்பரத்து உய்ப்பவர். பத்திசை அடியரை பரம்பரத்து உய்ப்பவர். பத்திசை என்ற அடியார்களை உயர்ந்தது உயர்ந்தது உயர்ந்தது உயர்ந்தது உயர்ந்தது என்று சொல்லப்படுகின்ற உயர்ந்ததற்கெல்லாம் உயர்ந்த இடத்திலே வைப்பார். அதுக்கு மேல உயர்வே இல்லை என்கின்ற மாதிரியான இடத்தில் வைக்கிறான். சித்தமே புகுந்து எம்மை ஆட்கொண்டு தீவினை கெடுத்து உய்யலாம் பத்தி தந்து தன் பொற்களற்கனை பன்மலர் குய்து சேர்த்தலும் முத்தி தந்திருந்த மூவுலகுக்கும் அப்புறத்தமை வைத்தது அத்தன் மாமலர் சேவடிக்கணும் சென்னி மணி மலரு ஈலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பு. அதனாலே எல்லா உலகங்களுக்கு மேல இருக்கின்ற சிவலோகத்தில் அதை சொல்றாரு. பத்தி செய்யடியரே பரம்பரம், பரம் பரம் என்றால் உயர்ந்தது, பரம்பரை என்றால் உயர்ந்ததற்கெல்லாம் உயர்ந்தது. பத்தி செய்தியரை பரம்பரை தூய்ப்பவர். அவருக்கு ஒரு உத்தர கோஷம் அங்கேயார். உத்தர கோஷம் அங்கை ஊரா. உத்தர கோஷம் அங்க மாணிக்கவாசுக்கு ரொம்ப பிரியமான தரம். ராமநாதபுரத்துக்கு தெற்கு இருக்கிறது பழமையான கோயில். அங்கே மாணிக்கவாசு நிட்டையிலே பலகாரம் இருந்தது, யோகத்திலே அங்கு பலகாரம் இருந்தான். அதனாலே அப்படி உத்தர கோஷம் அங்கை ஊரா. ஆதிமூர்த்திகளுக்கு அருள்புரிந்துடைய தேவதேவன் திருப்பெயரார். ஆதிமூர்த்திகளுக்கு அருள், ஆதிமூர்த்திகள் என்று சொன்னால் பிரம்மா விஷ்ணு உருத்திரம் அவர்கள் ஆதிமூர்த்தி. பிரம்மா விஷ்ணு உருத்திரம் பிரம்மா உலகத்தை படைப்பாரு, விஷ்ணு உலகத்தை காப்பாரு, உருத்திரன் உலகத்தை அழிப்பார். இவர்கள் ஆதிமூர்த்திகள்னு அவர்களுக்கு கீழே வேலை பார்க்கிற மூர்த்திகள் ஏராளம். அதனால அவங்க ஆதிமூர்த்தி. சிவன் என்ன மூர்த்தினா அனாதிமூர்த்தி. இவர்கள் ஆதிமூர்த்தி, சிவன் சொல்ல முடியாது. சொன்னா ஒரு காலம் தோன்றியது ஆதி காலத்திலே, ஒரு காலம் வருஷம் மாசத்து குறிப்பு. அனாதி என்ன? காலம் கடந்து, காலம் கடந்து, எந்த காலம் என்று சொல்ல முடியாதபடி காலத்தை தட கடந்தது. எப்போதும் உள்ளது, எப்போதும் உள்ளது. ஆனா அது எங்களுக்கு எப்போதும் உள்ளது. ஆகையினாலே அப்படி ஆதிமூர்த்திகளாயிருக்கிற பிரம்ம விஷ்ணு உருத்திரனாகிய மூன்று மூர்த்திகளுக்கும் அருள் புரிந்து, அருள் புரிந்து என்று சொன்னால் பிரமாவை படைக்கிறார், விஷ்ணுவை படைக்கிறாரு, உருத்திரனை படைக்கிறார். இப்படி மும்மூர்த்திகளையும் படைத்து இந்த மூன்று மூர்த்திகளுக்கும் மூன்று வகையான தொழில்களை கொடுத்து அவர்கள் மூலமாக உலகத்தை நடத்தி அந்த மூன்று மூர்த்திகளையும் காத்து அந்த மூன்று மூர்த்திகளையும் சங்காரம் பண்றது. இது சிவன் வேறு பிரமாவை படைச்சு படைத்தல் தொழிலை கொடுத்து, விஷ்ணுவை படைத்து அவருக்கு காத்தல் தொழிலை கொடுத்து, உருத்திரனை படைத்து அவருக்கு அழிக்கின்ற தொழிலை கொடுத்து, இந்த மூவரையும் இவர் படைச்சு காத்து மூவரையும் அழிக்கிற வேலை இவர் வேறு. அதனாலே ஆதி மூர்த்திகளுக்கு அருள் புரிந்தருடைய அப்படிப்பட்டவன் தான் தேவதேவன். அவனுடைய பெயரு தேவதேவன். தேவர்களுக்கெல்லாம் நல்ல காரணகாரியத்தோடு சொல்றார், ஆதிமூர்த்திகளுக்கு அருள் புரிந்தருடைய தேவதேவன், அந்த தேவர்களுக்கெல்லாம் தேவதேவன், மகாதேவன் சொல்றான். இப்ப நம்ம பார்வதி மகாதேவன் தேவதேவன் என்றாலும் மகாதேவன் என்றாலும் தேவதேவ தேவாதி தேவ பெருமாளை என்பார் அருள்மொழிந்தார். அதனாலே மகாதேவன் அவனுக்கு வேலை யாரும் இல்லை, தேவதேவன் திருப்பெயராகும். இருள் கடிந்த உரிய இன்ப ஊர்தி அருளிய உருமை அருள்மலையாகும். இருள் கடிந்து அருளிய இன்ப ஊர் ஆன்மாக்களுக்குண்டான இருளை ஓட்டி, இருளை ஓட்டி, இருள்னா அறியாம இருக்குது அல்லவா, அந்த அறியாமையாகி இருளை ஓட்டி அந்த உயிர்களுக்கு இன்பத்தை கொடுக்கும். இருள் கடிந்து அருளிய இன்ப ஊர்தி, அந்த இன்பமே அவனுக்கு ஊர்தியாக இருந்தார். ஊர்தின்னா தேர் வாகனம். இருள் கடிந்தருடைய இன்ப ஊர்தி அருளிய பெருமை அருள்மலையாகும். அந்த இன்பத்தை ஆன்மாக்களுக்கு கொடுத்த அந்த பெருமையே அவனுக்கு மலையாக, பெருமையே மலையாக அருண்மலையாகும். இருள் கிடிந்தருடைய இன்ப ஊர்தி அருளிய பெருமை அருண்மலையாகும். எப்பருந்தன்மையும் எவ்வொரு தரமும் அப்பரிசனால் ஆண்டு கொண்டது. இப்படி திருத்தசாங்கத்தை சொல்லி அதுக்கு மேல என்ன சொல்றாருன்னா, எப்பரும் தன்மையும் எவ்வொரு தரம் உயிர்கள் வந்து திறத்தை உடையது, தன்மையை உடையது. அந்த தன்மையும் திறமும் சிவனுடைய திறம் தன்மைக்குள்ளே அடங்கிவிடும். சிவனுடைய திறம் தன்மைக்குள்ளே அடங்கி உயிர்களுக்கு உண்டான திறமை அத்தனையும் தன்மை அத்தனையும் சிவனுடைய தன்மைக்குள்ளே அடங்கி அவர்களுக்கு அருள் செய்யறதுன்னு சொன்னால் அவர்கள் தன்மை எப்படிப்பட்டோ அந்த தன்மையிலேயே சென்று அவர்களுக்கு அருள் பண்ணுவோம். அது எப்படி எப்படின்னு கேட்டா, இப்ப கொடுத்து கொண்டே இருந்தார் ஒரு நாயனார், கொடுத்து கொண்டே இருந்தார், இல்லேன்னு சொல்லாம கொடுத்து கொண்டே இருந்தார், இல்லேன்னு சொல்றது இல்லை. எது கேட்டா ஒரு ஆள் நமக்கு இப்ப எல்லாம் இருந்தா எவ்வளவு சௌரியமா இருக்கும், எது கேட்டாலும் சரிப்பா அடிகாரு, எது கேட்டாலும் சரி, தங்கம் கேட்டாலும் சரி, வெள்ளி கேட்டாலும் சரி, வீடு கேட்டாலும் மாடு கேட்டாலும் பணம் கேட்டாலும் வயல் கேட்டாலும் எது கேட்டாலும் சரி, இல்லன்னு சொல்லாம அந்த ஆளுக்கு வர்ற ஆளுக்கு அவஞ்சத்துக்கு தகுந்தாப்புலதான் கேட்பான், அவஞ்சத்துக்கு தகுந்தாப்புலதான் கேட்பான். வர்றவன் கொடுக்கறவன் ஜத்திக்கு தகுந்தாப்புல கேட்க மாட்டேன், அது வேறு. அதனால ஞாபகம் வச்சுக்குவோம், பிச்சைக்காரன் தானே பெரும் கோடீஸ்வரன் தானே ஒண்ணு பசிக்குது ஞாபகம் ஒரு ஊரியா அப்படின்னு கேட்பேன், இல்லைன்னா ஒரு அஞ்சு
3: அடிப்பான் அந்த பொருளை கேட்டா அடிப்பான். அதை போய் கேட்டான் அவர் அந்த திறமையில இழைத்து போவார். அதான் திறமை, அதான் திறமை.
2: நல்ல ஞாபகம் கெடுது. ரொம்ப கெட்டிகாரத்தனமா சொல்லி ஆகணும். இவருக்கு கொடுக்கற தன்மையா எது கேட்டாலும் இல்லைங்கிற இல்லையு சொல்லாம கொடுக்கற தன்மை. இவர் என்ன பண்ண போனாரு? கேட்கத்தான் போனாரு. எது கொடுக்க முடியாததோ கொடுக்க கூடாததோ அதை போய் கேட்டார். அது இப்படி இல்லையு சொல்லாம இவன் கொடுப்பேன் கொடுக்க முடியாதுல்ல? இல்ல இல்ல கொடுத்துட்டார். அந்த தரத்தை அப்பவும் காப்பாற்று. உன் மனைவியை வேண்டி வந்ததுன்னாரு. மனைவியை கேட்டு வந்தேன்னாரு. கூட்டிட்டு கூட்டான் இவன் சொல்லு திறமையிலன்னு சொல்ல முடியுமா? அது திறமுனு அது திறமுனு செல்ல கொடுனா கொடுத்தரலாம், பணம் பத்தாயிரம்னா கொடுக்கலாம், ரெடியா கொடுனா கொடுக்கலாம், ஒரு வீடு கொடுனா மனைவிய கொடுன்னு கேட்கறதுக்கு தைரியம் இருக்காது. கேட்கறவனுக்கு தைரியம் இருக்காது. கேட்டா கொடுத்துருவான், கேட்டா கொடுத்துருவான். இத மனைவி எவனாவது கேட்க தைரியம் இருக்குமா? இவன் கேட்டுக்கிட்டான். இவன் கேட்டவன் தைரியசாலி, அதை பத்தி சொல்ல வேண்டியது. அவர் என்ன பண்ணாரு? அவரு தைரியசாலி. ஏமா தைரியம் இல்லைன்னு அடிச்சு அவன் கேட்டதே இவர் தாங்கி கொள்ள முடியலன்னு வச்சுக்கோ. தாங்கி கொள்ள முடியாம தானே அடிக்கிறான். தாங்கி கொள்ள முடியாம தானே அவன் மேல கிடைக்கும். என்னத்த கேக்குறது? கேக்குறன்னா எனக்கு கணக்கு இல்ல. எதையாக உத்தராட்சம் இருக்க ஊர் இருக்கிற அப்படின்னு விட்டானா அப்பா? அதனாலே அந்த இடத்திலையும் இவர் திறமையை விடவில்லை. அந்த திறத்தை இவருக்குள்ள அடக்கி எப்பெரும் தன்மையும் எப்போ பெருதனும் அப்பரிசதனா அந்த தன்மையிலேயே அந்த திறமையிலேயே சென்று ஆண்டு கொண்டார். அவரை ஆண்டு எப்பெரும் தன்மையும் எவ்வளோ பெருதனும் அப்பரிசனால் ஆண்டு கொண்டார். அதற்கு மேல தன்னை ஆண்டு கொண்ட தன்மைகளை இதுல வர்ணிக்கிறார். தன்னை ஆண்டு கொண்ட தன்மையை வர்ணிக்கிறார். அது ஒரு முக்கியமான சிறப்பான பகுதி. இது வரலாற்று பகுதியாகவும் வருகிறது. ஆகையினால இது சந்திக்கலாம் பார்வதி பதே.
3: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
4: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை, தலைப்பு திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.

என் உள்ளம் மேவி நயந்தனள் அங்கே நம சிவ என்னும் நம சிவ என்னும்.

அருளது செய்யும் எம் ஆதிப்பிரானே தெய்வம் என்று எண்ணில் அருளது செய்யும் எம்

0: மலரே பன்னிரண்டு ஆதியே
1: பூரண சக்தி.

திகழும் மணிமுடி வண்ணனும் இன்பக் கலவி இனிதுரை தையலும் அன்பிற்கலவியும் ஆழ்ந்தொழிந்தாரே இன்பக்கல்ல.

அறிவான மாயையும் அங்குல கூட்டத்து அறிவான மங்கை அருளது சேரில்

பைந்தொடியாளும் பரமங்கிருந்திட பைந்தொடியாளு பரமம் இருந்திட தென்கொடியாக திகழ்தரு திகழ் திருசோதியாக பைந்தொடியா.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமந்திரம் விளக்க உரை. தலைப்பு அறிமுக உரை. வழங்குபவர் முனைவர் ஜெயபால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருமூலருடைய திருமந்திரம் ஒரு ஒரு வாழ்வியல் நூல். இதில் வந்து சொல்லாத கருத்துக்களே இல்லை. எல்லாருக்கும் எல்லா காலத்திலும் எப்பொழுதும் பயன்படக்கூடிய ஒரு நூல் திருமந்திரம். இப்போ திருமந்திரத்தை பற்றி நான் ஒரு முன்னுரையை சொல்லணும். இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய நூல் வந்து 3047 பாடல்கள் திருமூலரால் அருளப்பட்டது. இந்த 3047 நூல் மட்டுமே கிடையாது, இதில் 300 ஒரு நூல் இருக்கு. திருமந்திரம் 300 ஒரு நூல் இருக்கு. ஸோ அந்த நூலை நம்ம கொஞ்சம் ஒரு ரகசியமாக தான் வச்சுருக்காங்க அது எல்லாருமே. அதே மாதிரி திருச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர்கிட்ட இருக்கலாம், அவ்வளோதான். திருச்சியிலேயே 4 பேர்கிட்ட இருக்கும். தஞ்சாவூரில் 2 பேர்கிட்ட இருக்கும். அந்த 2 பேரில் அது நான் ஒன்று, அவ்வளோதான். வேறு யார்டும் கிடையாது. ஒரு டாக்டர்கிட்ட இருக்குது திரும்பி தஞ்சாவூரில், அவ்வளோதான். வேறு எங்கேயுமே கிடைக்காது. உரையோட அது ரகசியத்தோட அப்புறம் மூலன் செய்தது 30 உபதேசம்னு ஒன்று இருக்கு. அந்த 30 உபதேசம்ங்கிறது இந்த 3047 இங்கே போட்டிருக்காங்க. ஆனால் கொஞ்சம் யோசனை செஞ்சு பார்த்தோம்னா 30 உபதேசம் 30 நூலுங்கிறது தனி ஒரு நூல் அப்படின்னு சொல்லி சில பேர் வச்சிருக்கிறாங்க. அதில் ஒரு 30 இருக்கு. திருமந்திரத்தில் வந்து மணி, மந்திர, ஔஷதம் சொல்கிறோம் இல்லையா, மூணுமே இதில் அடக்கமாகிடும். எல்லா மந்திரங்களும் உண்டு, தந்திரங்களும் உண்டு. அதே மாதிரி சில வானியல் நுட்பங்களும் உண்டு, மருத்துவமும் உண்டு. ஆன்மீக, மருத்துவ, வானியல் எல்லாமே கலந்துருக்கும். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து நம்முடைய திருமூலரோட பெருமை சொல்லும் பொழுது, நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன். இந்த திருமூலரோட திருமூலர் வந்து 63 நாயன்மார்களிலையும் வருவார். நல்லா கேட்டுக்கணும். இந்த திருமூலர் சித்தராகவும் வருவார், சிவயோகியாகவும் வருவார், சிவஞானியாகவும் வருவார். எல்லா நிலைகளிலும் வரக்கூடியவர் திருமூலர். இவருடைய நுட்பம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் நண்பர் வந்து அகத்தியர். சுருக்கமான வரலாறு மட்டும் சொல்லுவோம், ஏன்னா நம்ம நிறைய சொல்ல வேண்டியிருக்கு, அப்பப்போ நிறைய சொல்லிக்கலாம். இந்த நண்பர் அகத்தியர் வந்து பொதிகை மேல் இருக்கும் பொழுது திருமூலர் வடக்கிருந்து தென்னாட்டுக்கு வந்தார். இவருடைய உண்மையான பெயர் சுந்தரநாதன். திருமூலர் சொல்றார், மந்திரம் கொண்டு வழிபடுவோருக்கு சுந்தரநாதன் சொல்லிய மந்திரம் அப்படின்னு. அப்போ இது தமிழ் பேர் தான், தமிழ் பேர் தான் அது. அது வருகின்ற பொழுது அவருக்கு ஒரு சோதனை கிடைக்குது. சிவயோகியாக இருந்த அந்த சுந்தரநாதர் இங்கே மாணாக்கராக இருந்தார். நந்தியம் பெருமானுடைய மாணாக்கராக இருந்தவர், சிவபெருமானுடைய மாணவர். தென் திசை நோக்கி வருகின்ற பொழுது அவர் திரு கேதாரம், பசுபதி நேபாளம், காசி, திருப்பருப்பதம், காளகஸ்தி, திருவாலங்காடு, காஞ்சிபுரம், சிதம்பரம் அப்படியே வர்றார். வருகின்ற பொழுது அவருக்கு ஒரு இறைவனுடைய திருவிளையாடல் அவருக்கு கூட கிடைச்சிது. இந்த திருவாவடுதுறைங்கிற ஊர் இருக்குது பார்த்தீங்களா, திரு ஆ வடுதுறை, அப்படி பிரிக்கணும் அது. நீங்கள் இந்த திருமந்திரத்தில் வந்து உங்களுக்கு 3047 பாடல்களில் எந்த இடத்தில் சந்தேகம் இருந்தாலும், எப்படி இருந்தாலும் இறைவன் திருவருளால் விளக்கம் கொடுக்கிறேன், கவலைப்படாது. நம்ம இது இன்றைய ஒரு வகுப்பு மட்டும் கிடையாது, நாம் நிறைய செய்ய சொல்ல வேண்டிய செய்தி நிறைய இருக்கு. அப்படி வருகின்ற பொழுது அங்கே இந்த பசு கூட்டம் அழுகிறது. அப்படி அழும் பொழுது ஒரு அருளாளருக்கு என்ன இலக்கணம்னா, பிற உயிர்களை பார்த்த உடனேயே இரக்கம் வரணும். அதுதான் அருளாளருக்குள்ள இலக்கணம். அவர் திருமூலர் பார்க்கும் பொழுது ஒரு எல்லா உயிர்களிலும் கடவுள் இருக்கிறான்னு சொல்றோம் இல்லையா. அப்போ அந்த பசு கூட்டங்கள் அழுகின்ற பொழுது அந்த அந்த துயரை நீக்குவது நம்முடைய கடமை அப்படின்னு நினைச்சார். அவருக்கு சித்தர் நிலை தெரியும். அட்டமா சித்தின்னா உங்களுக்கு மூணாவது அந்த நான் பேச போறேன். ஒரு உடம்புலிருந்து இன்னொரு உடம்புக்கு உயிரை மாத்திக்கலாம். அதே மாதிரி அது கூடு விட்டு கிடு கூடு பாய்தல்னு சொல்றது. நம்மளால முடியுமான்னு கேட்காதீங்க, நான் அதுக்குள்ள ப்ராசஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருவேன். அந்த சித்துக்கள் உள்ள நிலை கொஞ்சம் அப்படிய மூணாந்தந்திரம் பேசும்போது அந்த நிலைகளை கொஞ்சம் தொட்டு காட்டுவேன். நீங்க வாய்ப்பு இருந்து கடவுள் துணை இருந்ததுன்னு சொன்னா கெட்டே பிடிச்சிங்க. என்ன அத்தமா சித்தி எல்லாம் கொஞ்சம் முயற்சி பண்ணனா கிடைப்பதற்குள்ள வாய்ப்பு உண்டு. இந்த காலத்திலே உண்டு. யோசனை பண்ணலாம், இத திருமூலர் அந்த காலத்துல தான் இருந்தாங்க, இப்பெல்லாம் முடியுமாலாம் கேட்காதீங்க. எப்பொழுதும் முடியும். அன்றைக்கும் சித்தர்கள் இருந்தார்கள், இன்றைக்கும் இருக்கிறார்கள், நாளையும் இருப்பார்கள். அப்படி அந்த சித்தர் திருமூலர் சுந்தரநாதன் தானே, இயல்பான பேர் சுந்தரநாதர், யோகி தான். அவர் வருகின்ற பொழுது பசு கூட்டங்கள் எல்லாம் அப்படியே அழுகு. அழும் பொழுது ஏன் அழுகுதுன்னு கேட்டா, அந்த பசுமாடுகளினுடைய தலைவர் மூலர்னு இருக்கார் இல்லையா, மூலன், அவருக்கு இறந்துடுறார். அப்ப தன்னுடைய தலைவனை நோக்கி அந்த பசுமாடினுடைய முதலாளி இல்லையா, அதற்காக அந்த பசு கூட்டம் அழுவுது. உடனே என்ன செஞ்சிடறாரு, அவர் யோகியா இருந்ததுனால சித்தர்களுக்குள்ள தகுதி அவர்கிட்ட இருக்கு. அத்தமா சித்தியும் தெரியும், யோக நிலை கொஞ்சம் சின்னது, சித்தர் நிலை கொஞ்சம் அதிகம். ஒரு நாள் அவரை சொல்ல முடியுமா அவ்வளவுன்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ அவர் என்ன செஞ்சிடறாருனா, தன்னுடைய உடம்பிலேருந்து தன்னுடைய உயிரை பிரிக்கிறார். உடம்புலேருந்து உயிரை பிரிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம்ல. பிரிக்க முடியும். உடம்பையும் உயிரையும் பிரிக்க தெரியணும். மாணிக்க வாசகரே இந்த இடத்த சுட்டி கட்டுறார். உடம்புக்கும் உயிருக்கும் நினைச்சா உடம்புலேருந்து உயிரை பிரிக்க தெரியணும், நினைச்சா உடம்பையும் உயிரையும் சேர்க்க தெரியணும். அதை கற்றுக் கொடுக்காத கல்வி என்ன கல்விங்கிறார், சொல்றா இல்லையா. செத்திடவும் பிறந்திடவும் இனி சாவாது இருந்திடவும் அத்துணையும் அறியாதால் அறியும் அறிவு எவ்வறிவோ. ஒத்த நிலம் ஒத்த பொருள் ஒரு பொருளாம் பெரும் பயனை அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோ. அப்போ உடம்பிலிருந்து உயிரை பிரிக்கவும் தெரியணும், அந்த உடம்புல திரும்ப உயிரை நம்ம வச்சுக்கவும் தெரியணும். அந்த மாதிரி யாராவது தேடி பாக்குறீங்களா? அது அட்டமா சித்தில அது ஒரு நிலை, கூடு விட்டு கூடு பாய்தல்னு பேர். இப்ப அந்த கால சித்தர்கள் எல்லாம் வந்து இந்த ஆகாய மார்க்கமா வருவாங்க, ககன மார்க்கம்னு பேர். இப்ப நம்ம எப்படி நம்ம உங்களுக்கு வந்து பெரிய உயரத்துல வந்து பறந்து பறக்கிறது இல்லைங்களா, அது மாதிரி சித்தர்கள் பறந்து வருவாங்க. போகர், கருவூரார், அகத்தியர், இந்த மாதிரி சித்தர்கள் வந்து ககன மார்க்கமா வருகின்ற பொழுது அவர்கள் பறந்து வருவாங்க. ஆழமா கேளுங்க, எல்லாம் புதுசாவே உங்களுக்கு தெரியும். அது மாதிரிதான் ஒரு இடத்திலேருந்து ஒரு இடத்துக்கு அவங்க வருவாங்க. அப்படி வரும்பொழுதுதான் இந்த காட்சி அவர் பார்க்கிறார். இந்த சுந்தரநாதன் என்ற பெயரில் உள்ள யோகி அந்த பசுவினுடைய அழுகைய பார்த்த உடனேயே அந்த மூலன் என்ற இடையருடைய உடம்பில் புகுறார். புகுந்த உடனேயே அந்த உள்ள இருக்கிற உடம்பு மூலருடைய உடம்பு, உள்ள நுழைஞ்ச உயிர் யோகியினுடைய உயிர். திருமூலரை வந்து யோகிலையும் சேர்த்துக்கணும், சித்தர்லையும் சேர்த்துக்கணும், ஞானியிலையும் சேர்த்துக்கணும், அருளாளர்லையும் சேர்த்துக்கணும், நாயன்மாரையும் சேர்த்துக்கணும். எல்லா வரிசையிலையும் வரக்கூடியவர் அவர், அவர் மட்டும்தான், வேற யாரும் வரமாட்டாங்க. ஆடி உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் உயிரை வச்சு தானங்க உடம்பு, உடம்புக்கு மரியாதை எதனால, உயிருக்கு தான் மரியாதை. உள்ள இருக்கிற உயிர் வேற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கல, அப்ப அந்த உயிரினுடைய அனுபவம் தான் அங்க பேசும். உள்ள இருக்கிற யோகியினுடைய உடம்பா இருக்கிறதுனால, உயிரா இருக்கிறதுனால செயல்பாடு மாறி இருக்கு. அந்த பசுமாடெல்லாம் வீட்டுக்கு போகுது மாலையில, அதை கண்டுபிடிச்சு ஒரு வீட்டுக்கு போற, இன்னும் தெரியாது இல்ல, வீடு தெரியாது, அதான் வீட்டுக்கு போற. போன உடனே அந்த அம்மா வழக்கம் போல வரவேற்கிறாங்க. இவர் ஒதுங்குற உயிர்ல, உங்களுக்கு உடம்பு வேற உயிர் வேறன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப இன்னும் ஒரு தப்பா திருமந்திரம் படிக்கும் பொழுதே உங்களுக்கு சைவ சித்தாந்தம் உள்ள நுழைஞ்சிடும். திருமந்திரம் 14 சாஸ்திரங்களை படிக்கிறதுங்கிறது முறைப்படி படிக்கிறோம். ஆனா இங்க திருமந்திரம் படிக்கும் பொழுதே சாஸ்திர கருத்துக்கள், சைவ சித்தாந்த கருத்துக்கள் அந்தந்த பாட்டில் வந்து விடும். அப்போ அதையும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இவர் யோக நிலையில இருந்ததுனால அந்த அவருடைய மூலனுடைய மனைவி தடுமாறுறாங்க, என்னமோ மாற்றம் இருக்கு அப்படின்னு. இவர் ஒதுங்குற, அப்புறம் ஊர்ல கூடி ஒரு முடிவெடுத்தாங்க. முடிவெடுத்தா அந்த காலத்துல பஞ்சாயத்து தானே, ஊரு கூடி 5 பேர் சேர்ந்த பஞ்சாயத்து, பஞ்சாயத்துல எத்தனை பேர் இருக்கணும், குறைந்தபட்சம் அம்பேத்கரோட முடிவு பண்ணிட்டாங்க. ஆஹா, இது உடல் வேறு உயிர் வேறங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்புறம் அந்த அம்மாவுக்கு சமாதானம் சொல்லி அனுப்பிட்டாங்க. சுருக்கமா சொல்றேன் வரலாறு, மூலனுடைய உடலில் அமர்ந்து அதனால திருமூலர்னு பேர் வந்துச்சு. இந்த திருவாவூர்துறையில படர அரசுன்னு இன்னைக்கும் இருக்கு, அந்த மரத்துல உட்கார்ந்த சிவ யோக நிலையில உட்கார்ந்த. நான் இப்ப யோக நிலையை பத்தி நான் பேசணும்னா அது 1 மணி நேரம் ஆகும். அந்த யோகத்துல உட்கார்ந்தாருங்க பல ஆண்டுகள், எண்ணற்ற ஊழிகாலம், பல்லூழி காலம்ங்கிறார் யோகத்திலே இருந்தார். எப்ப கண்ணா முழிக்கிறாரோ அவருக்கு தெரியாது, அவர் பரவாயில்லையே நல்ல வாழ்க்கையா இருக்காது. உட்கார்ந்த ஆண்டுக்கு ஒரு பாடலாக 3000 பாடல்களை நமக்கு அருளி இருக்கிறார். அது பேர் திருமந்திர மாலைன்னு பேர், திருமந்திர மாலை. ஏன் மாலைன்னு பேர் வைக்கணும், ஒரு பூ கடம்பத்துல பல பூக்கள் இருக்கும் இல்லையா, ரோஜா பூனா ரோஜா மட்டும் இல்ல கடம்ப மாலை, இல்ல பல செய்திகள் இருக்கும். ஆனா காலையில தொண்ணூறு மாதிரியில வந்து எல்கேஜில இருந்து பிகேஜி வரைக்கும் உள்ள சிலம்பஸ் உள்ளது, யாரு வேணாலும் எந்த நேரத்திலையும் எந்த இடத்துலையும் எப்படிப்பட்ட வயதிலையும் அதுக்கு பொருள் தேட முடியும். திருமந்திர மாலை என்ற ஒரு நூலை அருளினார். இது ஏன் அருளினார் ஒரு கேள்வி கேட்டுக்கணும். அவர் என்ன அவசியம் ஏற்பட்டது அப்படின்னா கேட்கிறார், உலகத்தார் உய்ய பிறவி பிணி நீங்க, திருமந்திரம் ஏன் அருளப்பட்டது ஒரு கேள்வி கேட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும், உலகத்தவர்கள் உய்வதற்காக, பிறவியில் இருக்கக்கூடிய பிறவி என்ற பிணி, பிணின்னா பிணிக்கப்பட்டது பிணி இல்லையா, எத்தனாவது பிறவி இது நமக்கு தெரியல. வெளியிட்டு என்னை நன்றாக இறைவன் படைத்தான், நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. இப்ப ஒன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா, நோக்கம் இருக்கு இல்ல. இப்ப திருமந்திரத்தை திருமூலர் ஏன் அருளினார் ஒரு கேள்வி கேளுங்க அப்படின்னா, திருமந்திரத்தை அருள்வதற்காகவே திருமூலர் இறைவனால் படைக்கப்பட்டார். இப்படிப்பட்ட அவர் ஒரு இறைவனுடைய திருவருளை பெற்றவர். இவரே தன்னுடைய வரலாறு சொல்லுவாரு பாருங்க, நந்தி அருளாலே நாதனாம் பெயர் பெற்றோம், நந்தி அருளாலே மூலனை நாடினோ. நந்தி அருளாவது என் செய்யும் நாட்டினில் நந்தி வழிகாட்ட நான் இருந்தேனே. இப்ப நந்தி வழிகாட்டனா நந்திங்கிறது யாரை குறிக்குதுன்னா குரு. நந்தி என்பது அவருடைய குரு சிவன் வச்சுக்கல. சிவனுக்கும் நந்தி என்ற ஒரு பெயர் உண்டு. நந்தி வழிகாட்ட நான் இருந்தேன் அப்படின்னு அவரே தன்னுடைய வாழ்க்கை வரலாறு அவர் சொல்றார். இப்படித்தான் அவர் வந்து இந்த திருமந்திரத்தை அருளினார். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் அந்த வந்த வேலை முடிஞ்சிருச்சு. அது உள்ள அகத்தியர் வந்து கைலாய போயிட்டார். எல்லாம் கேட்டேங்க, கைலாயத்துல இருந்தவர் இல்லையா, அவர் அங்க போயிட்டார். திரும்பவும் போய் உதகைக்கு போயிட்டு அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி காரு ட்ரெயின் எல்லாம் போறது கிடையாது. அவங்க அப்படியே கூப்பிட்டா வருவாங்க போவாங்க. ஆகாய ககன மார்க்கம்ல வருவாங்க அவங்க. இது நம்ம படிக்க போறோம். திருமந்திரத்துல வந்து இப்ப நுழைஞ்சிட்டீங்க அப்படின்னா அதுல ஒரு ஒரு வார்த்தைக்கு நான் பொருள் சொல்லித்தரேன். எத்தனை வார்த்தைகள் எண்ணி பார்த்துக்கங்க சொல்லி. அப்புறம் முடிச்சிட்டு திரும்ப கேலாயம் போயிட்டார். நமக்கு கிடைச்சது என்ன? திருமந்திரம். இன்னொரு ரகசியம் என்னன்னு கேட்டா, தேவாரம் மறைக்கப்பட்டதை போல திருமந்திரமும் மறைக்கப்பட்டு மீண்டும் திருஞான சம்பந்தரால் எடுக்கப்பட்ட நூல். இதெல்லாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. இந்த திருமந்திரத்தில் பதி பசு பாசம் இந்த மூன்று உண்மைகள், மூன்று பொருள்கள், சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய உண்மைகள், இதை முதன் முதலாக சொன்ன நூல் திருமந்திரம். அதுக்கு நம்ம சைவ சித்தாந்தம் அப்படின்னு ஒரு இலக்கணம், சைவத்துக்குள்ள இலக்கணம். நான் பேசும் பொழுதே உங்களுக்கு புரியும். சில பேருக்கு வந்து படித்தவங்க இருப்பாங்க, சமய துறையில் உள்ளவங்க இருப்பாங்க, சில பேர் வந்து திருமுறையில் ஊன்றியவர்கள் இருப்பார்கள், பல பேர் சைவ சித்தாந்தத்தில் தோய்ந்தவர்கள் இருப்பாங்க, சில பேர் வந்து இது என்னதான் திருமந்திரத்தில் இருக்குன்னு பார்க்கறதுக்கு புதுசா வர்றவங்களும் வருவாங்க. அதனால இப்ப எல்லாருக்கும் ஒரே மாதிரி நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். அப்ப சொல்லும் பொழுது புரிஞ்சுங்க, சொல்லும் போது புரிஞ்சுங்க. அது புரியலன்னா அதை வச்சிருங்க. அது எது என்ன, எந்தெந்த பகுதி புரியலன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பின்னாடி உங்களுக்கு தானா புரியும். அது அந்த அளவுக்கு நம்ம சொல்லிடுவோம், கவலைப்பட வேண்டாம். இதுல முத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு பேரு இறைவனுடைய திருவடியோடு கூடுதல். அது இந்த உடம்புல பூந்துடலாம், இந்த உடம்பு இருக்கும் பொழுதே அந்த முத்திய வாங்கிடலாம், கடவுள் கொடுத்துருவார். அப்படி கடவுளே கொடுக்க தவறினாலும் கடவுள்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம், உரிமையை கேட்கலாம். நம்ம கடவுள் நம்மளுக்கு கொடுக்காம வேற யாரு கொடுக்க போறார்? ஒரு வருஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளை விட்டாலும் சிவபெருமானுக்கு வேற போக்கிடம் கிடையாது, நம்மளுக்கும் அவரை விட்டா போக்கிடம் கிடையாது. அப்ப அவரு நம்மளை சிந்திக்கணும், நம்ம அவரை சிந்திக்கணும். இதுதான் அப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்க போகுது. இப்படித்தான் இந்த பாடம் படிக்க போறீங்க. இப்போ அவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம், கொஞ்சம் உரிமையாவும் கேட்கலாம். பக்தர்கள் அடியார்கள்னா அவர் கொஞ்சம் மரியாதை கொடுப்பாரு, மரியாதைக்கு உள்ளவர்கள் இல்லையா, வாங்கிக்கலாம். இப்படி முக்தி பெறுவதற்கு தமிழில் ஒரு நூல் ஒன்று உண்டு என்று சொன்னால் அது திருமந்திரம். வேலை எங்கேயும் போக வேண்டாம், இங்கே கிடைக்கும். இந்த 9 தந்திரங்களாக இது பிரிக்கப்பட்டதுங்க. மந்திரம் திருமந்திரம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா. மந்திரம்னா என்ன அப்படின்னா, பெரியவர்களுடைய வார்த்தைகள் எல்லாம் மந்திரங்கள் தான். இந்த நம்ம தொல்காப்பியத்துல ஒரு வரி வரும், நிறைமொழி மாந்தர் ஆணையிருக்கிழந்த மறைமொழிதானே மந்திரம் என்ப. மறைமொழிதானே மந்திரம். பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, அவங்க சொன்னது மந்திர வாக்கா எடுத்துக்கிட்டேன், வேத வாக்கா எடுத்துக்கிட்டேன்னு சொல்லுவாங்க. பெரியவங்க சொன்னது இப்ப மந்திரங்கள், அதாவது மந்திரம் என்பது வேறு, மந்திரம் என்பது வேறு. இந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்லும்போது குறிச்சு வச்சுங்க, பின்னாடி தானா விளக்கம் புரியும். மந்திரம்ங்கிறது ம என் இத்து ரயும் போடுறோம், மந்திரம் போடுறோம், மந்திரம் அது வேற. திருமுறை பாடல்கள் எல்லாம் மந்திரங்களை சேரும். திருமுறை பாடல்கள் அத ஒரு அந்த ஒரு பதிகத்தை ஒரு விட படிச்சா போறோம், அதெல்லாம் மந்திர வகையை சேர்ந்தவை. அருளாளர்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் மந்திரம். இந்த தந்திரம்னா பிரிவுன்னு சொல்றது, டிவிஷன்ஸ். ஒன்பது வகையான உபாயங்கள், ஒன்பது வகையான வழிகள், இதெல்லாம் தந்திரம்னு பேர். இல்ல ஒன்பது தந்திரங்கள் உண்டு, மெயினா பிரிச்சு வச்சிருக்காங்க. பெரியார் இருபத்தி எட்டு ஆகமங்களினுடைய பிழிவை ஒன்பது தந்திரங்களாக பகுத்து சொல்லியிருக்கு. பெற்றனல் ஆகமம் காரணம், காமிகம் உற்றல் வீரம், உயர் சிந்தம், வாதுளம், மற்ற வியாமலம், ஆகும் காலோத்திரம், சுற்றனர் சுப்பிரம் சொல்லும் மகுடமே. மகுடாகமோ சுப்பிராகமோ காலோத்திராகமோ வியாமலாகமோ வாதுளாகமம் சிந்தாகமம் வீராகமம் காமிகாகமம் காரணாகமம், ஒன்பது ஆகமா பிரிச்சாச்சு. இருபத்தி எட்டு ஆகமங்களையும் நாம் தமிழில் படிப்பதற்கு இப்பொழுது வாய்ப்பு இல்லை. அந்த இருபத்தி எட்டு ஆகமங்களையும் பிரித்து ஒன்பது ஆகமங்களை படித்தால் போதும் அப்படிங்கிற நிலையில ஒன்பது ஆகமமும் ஒன்பது தந்திரங்களாக அனைத்து செய்திகளும் உள்ள இருக்கும். இந்த திருமந்திரத்திலே இந்த ஒன்பது பிரிவுகளும் என்னென்ன சொல்லுதுன்னு முதல்ல பார்த்துக்கணும். சொன்னதுக்கு அப்புறம் நம்ம நேரடியாக நம்ம பாடத்துக்கு போயிடலாம். இதில் திருமந்திரத்தில் சொல்லப்படாத செய்திகளே இல்லை. ஒரு மனிதன் மனிதனாக வாழணும், மனிதன் தெய்வ நிலைக்கும் போகணும், அதானே. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான், வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அப்ப தெய்வ நிலைக்கு நம்மள போக முடியும், ஆனா கடவுளாக முடியாது. யோசனை பண்றாங்க, கடவுள்னாரு இப்ப தெய்வம், நாம எல்லாம் ஒன்னா தானே நினைச்சிட்டு இருந்தோம், கடவுள் வேற தெய்வம் வேற, நாம எல்லாரும் தெய்வமா மாறிடலாம் முயற்சி பண்ண. முயற்சி பயிற்சி கடவுள் அருள் எல்லாம் இருக்கணும், எல்லாம் இருந்து எல்லாம் கூட்டி வைத்தால் நாம் இறைநிலைக்கு கொண்டு போவோம். கடவுள் என்ற நிலைக்கு வருகின்ற பொழுது கடவுள்ங்கெல்லாம் ஒன்னே, ஒரே கடவுள் தான், ஒன்றே குலம் ஒன்றே கடவுள், ஒன்றே ஒரே ஒரே தேவன், ஒன்றே குலம் ஒருவனே தேவன், ஒரே கடவுள் தான். எனக்கு சந்தோஷம் என்னன்னு கேட்டா, சைவ சித்தாந்தம் படித்தவங்க நிறைய பேர் இருக்கீங்க, அதனால எனக்கு கொஞ்சம் எளிமையா நான் பாடத்தை நடத்திடுவேன். முதல் தந்திரம், ஒரு மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு, வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்வதற்கு, வாழ்க்கையை வளமாக மாற்றுவதற்கு, அறங்களை பற்றிய செய்திகள் நாம் பார்த்தா முதல்ல படிக்கணும். அது முதல் தந்திரம் முழுவதும் அப்படிதான் வரும். எல்லாருமே அறத்தான் முதல்ல சொல்லுவாங்க. அடுத்த இரண்டாவதா பார்க்கும் பொழுது புராணத்தில் வரக்கூடிய சில செய்திகள் வரும். புராண செய்திகள் ஏன் வருதுன்னா, சிவபெருமானை பற்றி பேசுகின்ற பொழுது அவருடைய அட்ட வீரட்டானம் பேசணும். அட்ட வீரட்டானம் பேசணும்ல, ஏன்னா இறைவனுக்கு வந்து 25 மாகேஸ்வர வடிவங்கள் உண்டு இல்லையா, வழிபடக்கூடிய மூர்த்தங்கள் 25. புரிஞ்ச வரைக்கும் சரிங்க. சைவ சித்தாந்தம் படிச்சவங்களுக்கும் படிக்கிறவங்களுக்கும் புரியும். அப்படி சைவ சித்தாந்தத்தை நேரடியாக படிக்காதவர்களுக்கு சொல்றத மட்டும் காதல வாங்குங்க போறோம், போக போக விளங்கிடும். ஆனா எல்லாருக்கும் புரிய வச்சிருவேன், கவலைப்பட வேண்டாம். வழிபடுவதற்குன்னு ஒரு 25 மாகேஸ்வர வடிவங்கள் உண்டு, சிவபெருமானுடைய வடிவங்கள். அந்த வழிபடக்கூடிய மூர்த்தங்களிலே வேக வடிவம், போக வடிவம், யோக வடிவம்னு மூணா பிரிக்கணும். இப்ப அகோர வீரபத்திரர் அப்படின்னு சொன்னா அவர் வேக வடிவத்துக்கு வருவார், தட்சிணாமூர்த்தின்னு சொன்னா யோக வடிவத்துக்கு வந்துடுவார். சோமாஸ்கந்தன் எடுத்தீங்கன்னா போக வடிவத்துக்கு வந்துடுவார். அப்ப அந்த 25 உள்ளேயே தான் வருவார். அப்ப சிவபெருமானை பற்றிய செய்திகள் நமக்கு தேவை. அதனால அவருடைய அட்ட வீரத்தானம் சொல்லக்கூடிய செயல்பாடுகள் சொல்றேன். நிறைய செய்திகளை சொல்றாங்க இரண்டாம் தந்திரத்துல. மூன்றாவது தந்திரம்ங்கிறது ரொம்ப நாள் நம்ம பேசணும். இன்றைக்கு நடத்தக்கூடிய யோக பயிற்சி மையங்கள் சீராங்க இருக்குங்க இல்லையா, அவங்க எல்லாரும் திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய மூணாம் தந்திரத்தில் இருக்கக்கூடிய மந்திர ரகசியங்களில் ஒரு சிறு பகுதியை மட்டுமே வைத்துக் கொண்டு யோக பயிற்சியை அளிக்கிறார்கள். சரி, தெளிவா புரியுதா? அப்ப நிறைய இருக்கு. சின்ன ஏரியாவை வச்சுக்கிட்டே அவ்வளவு பெரிய மையங்கள் பயிற்சி கொடுக்கறாங்கும் போது அப்ப திருமந்திரத்தில் எவ்வளவு இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. 12 யோகங்கள் சொல்ல போறோம். இறைவனை அடைவதற்கு உள்ள மார்க்கம் யோக மார்க்கமும் ஒன்று. யோகத்தாலும் இறைவனை அடையலாம், அதாவது சரியை நிலையில் அடையலாம், கிரியை நிலையில் அடையலாம், யோக நிலையில் அடையலாம், ஞான நிலையில் அடையலாம். இப்ப சைவ சித்தாந்தம் படிக்கிறது, திருமுறை படிக்கிறது, அது எல்லாம் ஞான வழியில் இறைவனை அடையும் நெறிகள். இறைவனை உள்ளத்தில் வைத்து மூலாதாரத்தின் மூண்டெழுதனலை காலால் எழுப்பும் கருத்தினை அறிவித்து விநாயகர் அகவல் எல்லாம் படிக்கிறீங்க. முழு விநாயகர் அகவல் தான் மூணாம் தந்திரம். அதை சொல்லும் போது உங்களுக்கு நிறைய சொல்லுவேன். அன்றாலும் உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற அந்த நிலைப்பாடு இருக்கு பாருங்க, அதுலேயே நான் யோகத்தை சொல்லிக் கொடுப்பேன் உங்களுக்கு. எப்படி உட்காரணும், எப்படி வந்து மூச்சு மாறுது, மூச்சை மாற்றவே கூடிய கலை சொல்லித்தரேன். எங்கேயுமே கிடைக்காது, ஞாபகம் வச்சுங்க. 15 ஆண்டுகள் தீரனை மூச்சை மாத்திர கலைய கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு தெரியல. ரொம்ப நாள் கஷ்டம், எங்கே மூச்சை மாற்றணும், வலது பக்கம் ஓடுறத இடது பக்கம் மாற்றணுமே, இடது பக்கம் ஓடுறத வலது பக்கம் மாற்றணுமே, கண்டே பிடிக்க முடியல. என்னால் சொல்லி தரத்துக்கும் கிடைக்கல, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பெரிய புத்தகத்துல எடுத்து பழைய புத்தகத்தை எடுத்து படிக்கும் பொழுது ஒரே ஒரு இடத்துல அதை செஞ்சு தெரிஞ்சது கப்புன்னு பிடிச்சேன். உட்கார்ந்து இருக்கும் போதே மாத்திக்கலாம், மூச்ச மாத்திக்கலாம், மூச்சு இந்த பக்கம் ஓடுதா வலது பக்கம் ஓடுதா, உட்கார்ந்து இருக்கிற இடத்த வச்சு சொல்லுது மூச்சு இந்த பக்கம் ஓடுது உங்களுக்கு, மாத்தி மாத்தணும் உடனே மாத்தி காட்டுவேன். சரவோட்டம்னு பேர். அது எல்லாமே வந்து யோக சாதனங்களை குறிக்கும். அந்த யோக ரகசியங்கள் அத்தனையுமே மூணாம் தரம் தாங்க. அது மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாவது ஆகும் நினைக்கிறேன். பார்ப்போம் என்னன்னு. அம்மா ஒரு நாளைக்கு எவ்வளோ சொல்ல முடியும், இப்போ இவ்வளோ வேகமெல்லாம் சொல்ல முடியாது, ரொம்ப மெதுவாக சொல்லுவேன். மூணு மஸ்ட்டு, ரொம்ப மஸ்ட்டு. 4வது தந்திரம் தான் உங்களுக்கு யந்திர வழிபாடுகள், மந்திரம் யந்திரம் தந்திர வழிபாடுகள். அது வந்து ரகசியமாக தான் வச்சுருக்காங்க எல்லாரும், அதை யாருன்னு வெளிப்படுத்தலை, யாருன்னு வெளிப்படுத்தலை. அதை வந்து கூடுமான வரைக்கும் நல்லதுக்காக பயன்படுத்தணும் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஒரு உறுதியை வாங்கிக்கிட்டு, சத்திய பிரமாணத்தை வாங்கிக்கிட்டு அதுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா அதை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வழி நிறையா இருக்குது அதில். ஆனால் உங்கள்கிட்ட ஒரு உறுதிமொழியை வாங்கிக்கிட்டு சொல்லித்தரேன். 5வது தந்திரம் இறைவனை அடைவதற்குள்ள வழிகள். கடவுள் வந்து எல்லா இடத்திலும் எப்பொழுதும் எங்கும் நிறைந்து செறிந்து இருக்கக்கூடிய பொருள். இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னா நீங்கள் உட்காரல, கடவுளுடைய வியாபகத்தில் தான் நீங்கள் உட்காந்துருக்கீங்க. இப்போ கடவுளும் கேட்டுட்டு இருக்கார், கடவுளும் உள்ள உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கார். இப்போ நாங்கள் வந்து கடவுள் வந்து என்ன ஒரு மைக்கா பயன்படுத்துற, உள்ள இருக்கிறது யாரு, கரண்ட் உள்ள இருக்கு, இது வெறும் மைக்கு. அப்போ உள்ள இருக்கிறது யாருங்க? அப்ப இறைவனை விட்டு நம்ம எப்பொழுது நீங்கள அந்த அப்படிப்பட்ட அந்த இறையை, இறைவனை தங்கி இருத்தல் அர்த்தம். இறைவன் இறைனா தங்கி இருத்தல். இப்ப இந்த மைக் இருக்கு வச்சீங்களேன், இதுல வந்து இறை தத்துவம் தங்கி இருக்கிறது, தங்கி இருக்கின்ற நிலையில் இறைவன் பேர். எல்லா பொருள்களிலும் கலந்து அதே நேரத்தில் கடந்தும் இருக்கக்கூடிய நிலையில் கடவுள்னு பேர். இன்னும் சொல்ல போனா இந்த கடவுள்ங்கிறதே வந்து அனுபவ பொருள், நவுன் இல்லது அது ஒரு அந்த அந்த கடவுளை வந்து நம்ம நேரடியாக பேசக்கூடிய அளவுக்கு வழிமுறைகள் சொல்லக்கூடியது. அதுதான் நம்ம சரியை கிரியை யோகம் ஞானம்னு சொல்லி சைவ சித்தாந்தத்திலையும் சரி திருமுறைகளிலும் சரி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதையெல்லாம் நம்ம நிறைய பேச போகிறோம். அடுத்ததுல சிவகுரு, இறைவனே குருவாக வரணும். ஞானத்தை, உண்மை ஞானத்தை உணர்த்துவதற்கு இறைவனே நமக்கு குருவாக வந்து அருளுபதேசம் செய்வதை குறிக்கிறது தான் 6வது தந்திரம். 7ல சிவபூஜை, குரு பூஜை, செய்ய வேண்டிய தன்மைகள், எப்ப செய்யணும், யார் செய்யணும், இதை பற்றிய செய்திகள். அடுத்த தந்திரத்தில் வந்து பஞ்சகோஷங்கள், அதாவது அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம்னு 5 கோஷங்கள்னா உரைன்னு அர்த்தம். 5 வகையான உடம்புகளை பற்றி பேச போகிறோம். அப்புறம் சைவத்தினுடைய மணிமுடியாக இருக்கக்கூடிய பஞ்சாட்சரம், திருவைந்தெழுத்து, நடனம், முத்திநிலை, இப்படி அதையெல்லாம் பேசக்கூடியது 9வது தந்திரம். முத்தி வரைக்கும் கொண்டு போயிடலாம். இப்படி எல்லாவற்றையுமே சொல்லக்கூடிய ஒரு பகுதி தான் உங்களுக்கு வந்து திருமந்திரமாக இருக்கிறது.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய்.

சேந்தனார் தம்மை பற்றி குறிப்பிடுகிறார். இதனால் இவர் செப்புரை என்ற ஊரைச் சேர்ந்தவர் என்பது நமக்கு தெரிகிறது. பட்டினத்து சுவாமிகள் இவரை நாங்கூர் சேந்தன் என்று குறிப்பிடுவதால் சில காலம் இவர் நாங்கூரிலும் வாழ்ந்திருத்தல் கூடும் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இந்த சேந்தனார் திருவிசைப்பாவில் நல்ல பதிகங்களை பாடியவர். சேந்தனார் பட்டினத்தடிகளின் தலைமை கணக்கராய் பணியாற்றியவர். பட்டினத்தாரின் கட்டளைப்படி அவரது கருவூலத்தை திறந்து எல்லோரும் அவரவர் விரும்பிய வண்ணம் அதில் உள்ள பொருள்களை அள்ளிக்கொள்ளுமாறு செய்தார். அதனால் பட்டினத்தாரின் உறவினர்கள் சோழவேந்தனிடம் சென்று முறையிட்டார்கள். சோழ மன்னன் சேந்தனாரை சிறையிடும்படி ஆணை பிறப்பித்தான். அதனால் வருந்திய சேந்தனாரின் மனைவி பட்டினத்தடிகளை பணிந்தாள். நாங்கூர் சேந்தனை வேந்தனிட்ட கைத்தளை நீக்கி என் முன் காட்டு வெண்காட்டுளானே என்று பட்டினத்தார் பாட சேந்தனாரின் விலங்குகள் முறிந்தன. இறைவன் அவரை சிறை மீட்டான் என்று ஒரு செய்தி இருக்கிறது. சேந்தனார் மனைவி மக்களுடன் தில்லைப்பதிக்கு சென்றார். விறகு வெட்டி விற்று வாழ்ந்தார். அதனால் கிடைக்கும் பொருளிலிருந்து ஒரு சிவனடியாருக்கு உணவளிக்கும் திருத்தொண்டை தொடர்ந்து செய்தார். ஒரு சமயம் பல நாட்கள் தொடர்ந்து மழை பெய்தன. சேந்தனார் வருந்தினார். விறகு விற்று கிடைத்த மாவினை மனைவியைக் கொண்டு களியாக்கச் செய்தார். அன்று நடராஜ பெருமான் சிவனடியாராக அவர் வீட்டுக்கு எழுந்தருள அக்களியை விரும்பி உண்டார். எஞ்சிய களியையும் அடுத்த வேளைக்கு என்று நடராஜ பெருமான் பழைய கந்தையில் முடிந்து கொண்டு பொன்னம்பலம் சென்றார். கூத்தப்பெருமானுக்கு நடத்தும் நாள் வழிபாட்டில் திருச்சிலம்பொலி கேட்டு மகிழக்கூடிய ஒரு சோழ மன்னன் அன்றைக்கு அந்த ஒலியை கேட்காமல் வருந்தினான். அவன் வருந்தி துயில இறைவன் கனவில் தோன்றினார். தான் சேந்தன் அளித்த களியை உண்ணச் சென்றதை கூறினார். அந்நிலையில் வேந்தன் விழிப்புற்றான். காலையில் தில்லை கோயிலுக்கு போனான். பொன்னம்பலத்தில் களி சிந்தி கிடத்தலை கண்டான். சேந்தனாரின் சிவபக்தியை உலகிற்கு அறிவிப்பதற்கு இறைவன் செய்த திருவிளையாடல் என்று அறிந்து கொண்டான். இப்பொழுதும் மார்கழி திருவாதிரை நாளில் கூத்தப்பெருமானுக்கு களியை நிவேதனம் செய்வது மரபு. சேந்தனார் பெருமானுக்கு களியமுது அறுத்திய பேரன்பின் திறத்தை நம்பியாண்டார் நம்பிகள் திருக்கோயில் பன்னியர் விருத்தத்திலும் திருக்கடவூர் உய்ய வந்த தேவர் திருக்களிற்று படியாரிலும் போற்றி பாடுகிறார்கள். சிவஞான முனிவரும் பாடுகிறார். மார்கழி திருவாதிரை திருவிழாவில் ஒரு சமயம் மழை பெய்தமையால் திருத்தேர் சேற்றில் அழுந்தி ஓடாது நின்று அப்போது இறைவன் சேந்தா தேர் ஓட பல்லாண்டு பாடுக என்று அசரியாக கூறினார். சேந்தனார் மண்ணுகதில்லை என்று திருப்பல்லாண்டு பாட வடம்பிடிக்காமலேயே தேர் ஓடி நிலைக்கு வந்து சேர்ந்தது. இந்த சேந்தனார் திருக்கடவூருக்கு அருகில் உள்ள திருவடைக்கழி என்னும் தலத்தை அடைந்து அங்கே உள்ள முருகப்பெருமானை வழிபட்டு கொண்டு ஒரு திருமடம் அமைத்து வாழ்ந்தார். அந்த மடத்துக்கு அக்காலத்து மன்னன் நிலமளித்தான். அந்த பகுதி இப்பொழுது சேந்தன் மங்கலம் என்று கூறப்படுகிறது. சேந்தனார் பட்டினத்தடிகள் காலத்தைச் சேர்ந்தவர். கிட்டத்தட்ட 9ஆம் நூற்றாண்டின் இறுதிப்பகுதியில் வாழ்ந்தவர். சேந்தனார் என்ற பெயரில் வேறு சிலரும் இருந்திருக்கிறார்கள். திவாகரம் என்ற நிகண்டை செய்வித்தனன் அம்பர் என்ற ஊரைச் சேர்ந்த சேந்தன். வீரசோடிய உரை மேற்கோள் செய்யுளில் பாராட்டப்பட்ட சேந்தன் புலவர்களை ஆதரித்த குறுநில மன்னன். புத்த சமயத்தை போற்றியவன் என்றும் கூறுவார்கள். இவர்கள் வேறு, 9ஆம் திருமுறை ஆசிரியர் சேந்தனார் வேறு. சேந்தனார் பாடியவைகளாக 9ஆம் திருமுறையில் 3 திருவிசைப்பா பதிகங்களும் இறுதியாக ஒரு திருப்பல்லாண்டு பதிகமும் உள்ளன. திருவிசைப்பாக்கள் பாடிய சேந்தனார் திருவீழிப்புணலையைச் சேர்ந்தவர் என்றும் திருப்பல்லாண்டு பாடிய சேந்தனார் நாங்கூரைச் சேர்ந்தவர் என்றும் சில பேர் கூறுகிறார்கள். திருவிசைப்பா பதிகங்களும் திருப்பல்லாண்டு பதிகமும் பாடிய சேந்தனார் ஒருவரே என்பது சைவ பெருமக்களின் துணிவாகும். இப்பொழுது சேந்தனார் பாடிய திருவிசைப்பாவை
நாம் கேட்க இருக்கிறோம்.

ஒப்பில்லாத ஒரே தலைவனை, தேவர்களுக்கு அரசனை, என் உயிருக்கு அமுதமானவனை, இணையற்ற பேரின்பம் தருபவனை, மேக நிரம்பற்ற திருமாலுக்கு சக்கரப்படையை அளித்தருளி அவரையே இடபம் என்றும் பொன்னாலான நீண்ட சிவிகையாக கொண்டு ஏறிச் செலுத்திய கருணை மடைமேகம் போன்றவனை, மேலான திருவீழி மிளலையில் தேவர் உலகத்திலிருந்தும் இறங்கி வந்த செழுங்கோயிலில் வீற்றிருக்கும் சிவயோகத் தலைவனான சிவபெருமானை தவிர வேறு எந்த பொருளும் உலகத்தில் உள்ளதாக நான் உணரவில்லை.

ஞான நூற்களை படித்த மெஞ்ஞானிகள் அனுபவிக்கும் பேரின்பக் கற்பக மரத்தின் கனி போன்று நினைத்ததைத் தருபவன், கரைகாண முடியாத கருணை கடலானவன், ஞானமில்லாதார் அறியமாட்டாத மாணிக்க மலை, அன்பினால் மதிப்பவர் மனத்தில் ஒளி வீசும் அழகு விளக்கு, பகைவரான அசுரர்களின் முப்புறங்களையும் தீயழச்செற்ற சிவபெருமான், திருவீழி மிளலையில் வீற்றிருந்து அருளாட்சி புரியும் பேரரசன் என்று அவனை பலமுறை கண்டு வணங்கினேன். என் உள்ளம் குளிர்ந்தது, என் கண்களும் குளிர்ந்தன.

மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்ற உலகப் பற்றுக்களை நீக்கி நான் அனுபவித்த பிறவிப் பிணிக்கு மருந்தானவனை, என்றும் மாறாத என் மாணிக்கத்தை முன்பு மலர்மேல் அமரும் பிரமனுக்கும் திருமாலுக்கும் காண்பதற்கு அறியவனாய், அடியார்களுக்கு எளியவனாய், பவளமால் வரைமேல் இருப்பவனை, இதழ் விரிந்து தேன் சொரியும் மலர் நிறைந்த மனமிக்க சோலைகள் சூழ்ந்த திருவீழி மிளலை என்ற திருத்தலத்தில் அமர்ந்து அருளாட்சி புரியும் மேகம்போல் கருத்த கழுத்தை உடைய குருநாதனாகிய மாணிக்க மணியை வந்து அடைந்ததால் வலிய வினைகள் நம்மை வந்து சேர ஒட்டாமல் ஓடிப்போய்விட்டன.

தன்னுடைய திருவடி நிழலில் தங்குமாறு என்னையும் தடுத்தாட் கொண்டவன் சந்திரன் அமரும் திருமுடி உடையவன் தானாகவே என்னுள் புகுந்து என்னிடத்தில் உள்ள அநாகதம் விசுத்தி ஆக்ஞை எனப்படும் தாமரை போன்ற மூன்று ஆதாரங்களிலும் உதிக்கும் செடுங்கதிரவன் ஒளிமிக்க அருட்கடலில் கருணை வெள்ளமாயிருப்பவன் திருவீடி மிளலையில் விளங்கும் வெண்பளிங்கு போன்றவன் அவன் பொன்னார் திருவடிகளுக்கு அடிமையாகி புகுந்தேன். அந்த திருவடிகளை விட்டுவிடுவேனா? மாட்டேன். என் தலைமேல் அணிந்து கொண்டேன்.

சிவபெருமான் திருவருள் பெற இந்த வழி நல்ல வழி என்று எண்ணி இருள் சூழ்ந்த மாய வழியில் பிறவியை ஒழிக்காமல் இந்திரசாலம் போல் தெரியும் பொய்யான சிறு தெய்வ வழிபாட்டு வழியில் நான் செல்லாமல் வைத்திருப்பவர்க்கு நன்மை தரும் பழைய சிந்தாமணி என்ற மணியைப் போன்ற சிவபெருமான் எனக்கு அருள் புரிந்தான். அவன் காட்டிய உண்மையான சிவநெறியில் வாழும் வேதம் படித்த அந்தணர்கள் திருவீழி மிளலையில் வாழ்கிறார்கள். அவர்கள் அத்தலத்தில் வானத்திலிருந்து இறங்கி வந்த திருக்கோயிலில் எழுந்தருளும் சிவபெருமான் காட்டிய சிவநெறிப்படி வாழும் அறிவுடையோர்கள். வேறு பயனற்ற பொருட்களை அவர்கள் அறிய மாட்டார்கள்.

அடிக்கடி தோன்றும் அந்த கனவைப் போல தோன்றி மறையும் செல்வத்தையே சிந்தித்து ஐம்புல இன்பங்களில் அழுந்தி பயனின்றி அடுத்த பிறவியில் புகுந்திடா வண்ணம் என்னை காத்து ஆட்கொண்ட புனிதன் மங்கையோர் பங்கினன். எட்டு திக்குகளிலும் புகழ் பெற்று விளங்கும் திருவீழி மிளலையில் எழுந்து அருள் புரிபவன் அவன் திருவடி நிழலில் இன்புற்றிருக்கும் அடியார்களின் பொன்னான திருவடி தாமரை துகளை என் தலைமேல் அணிந்தேன். அவர்களுக்கே அடிமையாகிவிட்டேன்.

கங்கையில் புனிதமாய காவிரியிலிருந்து பிரியும் அரிசிலாற்றங்கரையின் இரண்டு பக்கங்களிலும் மணமிக்க சோலைகள் சூழ்ந்த வளமான வயல்கள் உள்ளன. சந்திரனை நேரே தொடக்கூடிய மாடங்கள் நிறைந்த நீண்ட மாளிகைகள் உள்ளன. இப்பகுதியில் உள்ள மேலான திருவீழி மிளலையில் உள்ள சிவபெருமான் என்றும் நிலைக்கும் செல்வமானவன். தானே தோன்றிய நம்பி தன் பேரருட் பெருஞ்சோதியான உமையவளை இடப்பாகத்தில் ஏற்றவன் என்னுடைய அருமருந்தான அமுதம். அவனை மறந்து இனிமேல் வருந்துவேனோ மாட்டேன்.

ஆயிரம் சூரியர் ஒன்று சேர்ந்தாற் போல் ஒளி வீசும் மூன்று கண்களை உடையவன், ஆயிரம் ஆயிரம் தாமரைகள் போல் அழகு ஒளி பொடியும் திருமுகம் திருக்கை திருவடி பெற்றவன், பாய்ந்தோடும் கங்கையாறு பனிபோல் குளிர்ந்த நிலவு இவற்றை மறைத்து வைத்துள்ள பரந்த சடையாளன், ஒளிவிட்டு பிரகாசிக்கும் திருமுடியை உடையவன், மூங்கில் போன்ற திரண்ட தோள்களை உடைய உமையவள் கணவன், அவன் விரும்பிய திருத்தலம் திருவீழிமிழலை, அந்த தலத்தை சூழ்ந்திருக்கும் சோலையில் சென்று தங்கியிருந்தாவது, இறைவன் திருவடிகளை போற்றும் அடியார்களின் திருவடிகளை இந்திரன் முதலிய தேவர்கள் போற்றுவார்கள்.

சிவபெருமான் செம்மையான பாதங்கள் எண்ணற்ற பல கோடி, அவர் திருமுடிகள் எண்ணற்ற பல கோடி, வலிய தோள்கள் எண்ணற்ற பல கோடி, அவர் உருவங்கள் பெயர்கள் அழகான முக்கண் பெற்ற முகங்கள் அவர் தன்மைகள் எல்லாம் எண்ணற்ற பல கோடி. எல்லையற்ற பக்தியுடன் 500 அந்தணர்கள் வழிபடும் சிவபெருமான் குணங்களும் எண்ணற்ற பல கோடியாகும். இத்தகைய பெருமான் அடகிய திருவேளி மழலையில் இருப்பவர். இவரே நம்மை ஆட்கொள்ளும் கடவுளாவார்.

தக்கன், வெம்மையான கதிரவன், சலந்தராசுரன், நான்முகன், சந்திரன், இந்திரன், தக்கன் வேள்வித்தலைவனான எச்சன், வலிமை மிக்க மனமுள்ள இராவணன், திரிபுரர், யானை, கருடன், யமன், மன்மதன் ஆகியோருடைய அகந்தையை அழித்தவன் எம்பெருமான். எட்டு திக்குகளிலும் நிறைந்த புகழை உடைய திருவேழி மிழலைப் பெருமான். அவன் திருவடி நிழலை அடைந்து அதன் கீழ் இருந்த மெய்யடியார்களின் திருவடி தாமரை துகள்களை அணிந்து நான் அவர்களுக்கு

கொள்ளுமாறு இன்பமயமான ஞான ஒளி பரப்பி உயிர்கள் மேல் அருள் பொழிகின்ற உமாதேவியின் கணவனை, வளமிக்க கங்கையையும் சந்திரனையும் அணிந்து இளமையான காளையின் மேல் வருபவனை, சிவந்த நிறமுடைய முருகப்பெருமானின் தந்தையை, நான் விளங்குகின்ற பெரும்புகள் உடைய திருவீடி மிடலைக்கு அரசே என்று என்னால் முடிந்தவரை என் கண்டத்தால் கூவி அழைக்கிறேன். என் கையில் கிடைத்த பொன்னிறமான கற்பக மரத்தைப் போன்ற அந்த ஈசன் என்னிடம் வரத் தவறு

0: திருஞான சம்பந்தருக்கும் திருநாவுக்கரசருக்கும் அவர்கள் பாடிய பாட்டின் அலங்காரத்துக்கு பரிசாக படிக்காசு தந்தவன். அவர்கள் பாடிய படுத்த செந்தமிழ் மலர் மாலை சூடி நீடித்த அலங்காரமாக விளங்கும் அந்த பெருமக்களின் நெஞ்சலாம் நிறைந்து நின்றவன். அடகிய வேடுவக் கோலம் பூண்ட இனிய அமுதானவன். திருவீழி மிடலை என்ற ஊரில் அமர்ந்து உலகை ஆள்பவன். குற்றமற்ற அழகிய புகழை பெற்றவன். பொன்மயமான கற்பக மரம் போன்றவன். இப்பெருமானை அடைந்து அனுபவிக்க நான் எந்த தகுதியுடையேன்?
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருமழபாடி பதிவு 24 பண் நட்கராகும்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: பன்னிரெண்டாம் திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம் சேக்கிழார் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணம் திருமலை சிறப்பு.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவம்பாவை. தலைப்பு: அண்ணாமலையான் அடிக்கமலம். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: நீ அடுத்த திருப்பாடல், 18வது திருப்பாடல், அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறஞ்சும் பின்னோர் முடியின் மணித்தொகை வீரற்றார் போல் கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமடுங்கி தாரகைகள் தாமகள பெண்ணாகி ஆணாய் அழியாய் பிறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கடல்வாடி பெண்ணே இப்பூம்புணர் வாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். இந்த திருப்பாடலிலே என்ன செய்தி சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இந்த பெண்ணடியார்கள் எல்லாம் இரவினுடைய கடைசி கூறாகிய வைகரை பொழுதிலே இவர்கள் எழுந்து நீராடிக்கொண்டு வருகின்றார்கள். வைகரை பொழுதிலே அது இரவினுடைய கடைசி பொழுதுதான். அப்போ சூரியோதயம் நிகழ்ந்திருக்காது. அந்த வைகரையும் முடிந்து சூரியோதயம் தொடங்குகின்றது. இந்த 18வது பாடலில் தான் சூரியோதயம் தொடங்குவது குறிப்பிடப்படுகின்றது. அந்த சூரியன் உதித்து இரவு நேரத்திலே மின்னிக் கொண்டிருந்த விண்மீன்களினுடைய ஒளியெல்லாம் இந்த சூரியன் ஒளிக்குள்ளே அடங்கி தம் பொழிவினை இழக்கின்றன. அந்த சூரிய ஒளி எங்கும் பரவி இருளானது ஓட்டப்படுகின்றது. இந்த இயற்கை நிகழ்விற்கு அருமையாக சிவம் சார்ந்த ஒரு நிகழ்வினை உவமையாக காட்டி நம்மை இன்புறுத்துகின்றார் வாதவுரடிகள். அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றார் போல். அண்ணாமலையானாகிய திருவண்ணாமலையில் எழுந்திருக்கின்ற எம்பெருமானுடைய திருவடியினை விண்ணோர்கள் நெருங்கி வணங்குகின்றார்கள். அவர்கள் தம் தலையிலே அணிந்துள்ள அந்த கிரீடங்கள் பிற ஒளிவீசும் ஆபரணங்கள் எல்லாம் எம்பெருமான் திருவடியை அணுகி அவர்கள் வழிபடும் போது பெருமானுடைய திருவடி பொழிவினை நெருங்கும் பொழுது இவர்களுடைய ஆபரணங்களுடைய அந்த பொழிவெல்லாம் ஒளி குன்றி போய்விடுகின்றன. அவற்றினுடைய எழுச்சி அங்கே ஒடுங்கி விடுகின்றது. ஏன்னா திருவடியினுடைய ஒளி, திருவடியினுடைய பெருமை அப்படி மேன்மையானது. எப்படி அண்ணாமலையானுடைய பாததாமரையை நெருங்கி வழிபடுகின்ற விண்ணோர்களுடைய அந்த மணிமகுடங்கள் எல்லாம் எப்படி ஒளி குன்றி பொலிவிழந்து போய்விடுகின்றனவோ, அதுபோல சூரியன் உதித்த மாத்திரத்திலே விண்மீன்கள் எல்லாம் தம்முடைய மென்மையான ஒளியானது மழுங்க பெற்று பொலிவிழந்து விடுகின்றன. விண்மீன்கள் ஒளியெல்லாம் தேவர்களுடைய மணிமுடியின் ஒளிக்கு ஓமை. அதாவது விண்மீன்களின் ஒளிக்கு ஓமை தேவர்களுடைய மணிமுடிகள், சூரியனுடைய பிரகாசத்துக்கு ஓமை எம்பெருமானுடைய அண்ணாமலையானுடைய திருவடிகள். இல்லையா, சூரிய பிரகாசம் வரவும் விண்மீன்கள்லாம் பொலிவிழந்து தம் ஒளி மழுங்கி போய்விடுகின்றன. இது எதை போல இருக்குதுன்னா, அண்ணாமலையானுடைய திருவடியை இறஞ்சுகின்ற விண்ணோர்களின் முடித்தொகை முடிமணியானது வீறு இழப்பதை போல. அதான் அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று இறஞ்சும் திருவண்ணாமலையில் எழுந்திருக்கும் இறைவனுடைய திருவடி தாமரை மலர்களை சார்ந்து வணங்கும் விண்ணோர் தேவர்களுடைய முடியின் மணித்தொகை முடியணிக்கன் உள்ள பலவகை மணித்தொகைகளும் வீர அற்றார் போல் ஒளிவிழந்து ஒளி மழுங்கி ஒளிந்தமை போல கார் கரப்ப கண்ணார் இரவி கதிர் வந்து. கார் என்பது இங்கே இருளை குறிக்கின்றது. இருள் நீங்க கண்ணார் இரவி, இரவி என்பது சூரியன், கண்ணார் என்றால் எங்கனும் பரவி இருக்கக்கூடிய எங்கனும் ஒளியை பரப்பி விளக்கம் செய்யக்கூடிய சூரியன், எங்கும் ஒளியை பரப்பி விளக்கம் செய்யக்கூடிய சூரியன் அதான் கண்ணார் இரவினார். கண் என்பது அங்கே இடத்தை குறிக்கின்றது. எல்லா இடமும் நிறைந்திருக்கும்படியாக ஒளி தரக்கூடிய சூரியன் இரவி என்பது சூரியன். ரவி என்பது படமொழி பெயர். தமிழ்ல ரா மொழி முதல் வராததுனால ஈ சேர்த்து இரவின்னு சொல்றாங்க. கண்ணார் இரவி கதிர் வந்து கதிரவன் ஒளி வெளிப்பட்டமையால் தாரகைகள் தன்னார் ஒளி மழுங்கி அகல. தாரகைகள் அதாவது விண்மீன்கள் தன்னார் ஒளி, தன்மைங்கிறது குளிர்ச்சியை தான் குறிக்கும். ஆனாங்க குளிர்ச்சியை குறிக்கல. நட்சத்திரங்களின் ஒளி ஒரு மெலிவான ஒளி இல்லையா, ரொம்ப அதிக அளவு ஒளி அல்ல. ஏன்னா அவை பெரிய ஒளி மூலங்களாக இருக்கலாம், நம்ம ஒன்றும் விஞ்ஞானத்தை மறுக்கலை. அவையெல்லாம் சூரியனை விட கூட பெரிய பெரிய விண்மீன்கள் தான் இருக்கின்றன, சரிதான். ஆனால் அவை எவ்வளவு தொலைவில் இருக்கின்றன, நம்மை பொறுத்தவரை அவை மென்மையா சிறிதளவு ஒளியை தானே நமக்கு தருகின்றன பூமியில் உள்ளவர்களுக்கு. கதிரவன் ஒளி முன்னால் அவற்றின் ஒளி நிற்க முடியவில்லையே, அந்த அளவுக்கு தான் நமக்கு வேணும். ஆகையினாலே விண்மீன்கள் தம் மெல்லிய ஒளி பொலிவிழந்து மழுங்கி மறைய தேவர்களுடைய அந்த மணிமகுட பொலிவு திருவடி பொலிவின் முன்னால் ஒடுங்கி போவதைப் போல சூரிய ஒளி எங்கும் பரவ விண்மீன்கள் தம் ஒளி மழுங்கி மறைகின்றன. இந்நிலையில், இந்த சூரியோதய நிலையில் அப்பந்தான் உலகமே விளக்க முடிகின்றது. உலகத்தில் இருக்கிற ஆண் பெண் அலி முதலான அந்த பாலினங்கள் மற்றும் உள்ள பஞ்ச பூதங்களாகிய சடப்பொருள்கள் எல்லாம் காட்சிக்கு வருகின்றன. இந்நிலையில், என்னிலையில் சூரியன் எங்கும் ஒளிபரப்பும் நிலையில் அந்த அந்த நேரத்தில் உலகத்தை பார்க்கின்றாங்க. அந்த பெண்ணாகவும் ஆணாகவும் அலியாகவும் இல்லையா, இந்த நட்சத்திர ஒளி சூரிய ஒளியெல்லாம் தங்கக்கூடிய இந்த வானமாகவும் ஏனைய பூதங்களாகவும் இப்படி எல்லாமாகவும் இருப்பவன் பெருமானே என்று பார்க்கின்றார்கள். பெண்ணாகி ஆணாய் அழியாய், பெண்ணாகியும் ஆணாகியும் அழியாகியும் பிறங்கொழி சேர் விண்ணாகி ஒளிவிளங்கும் ஆகாயமாகியும் மண்ணாகி நிலமாகியும் இப்படி ஆண் பெண் அழியாகி வானாகி நிலமாகின்னு சொன்னதெல்லாம் இவற்றோடு ஒன்றாக கலந்திருந்து என்று பொருள். சுவாமியே வந்து வானமாக விளங்குகின்றார், சுவாமி தான் வானா சுவாமி தான் நிலம் அப்படி அர்த்தம் இல்லை. இன்னொரு இடத்துல திருவாசகத்தில் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகின்னு பாடியிருக்கிறார், சுவாமியே வானமாக ஆகிறார் என்று அர்த்தம் இல்லை. வானம் வேறு பொருள், சுவாமி வேறு பொருள் தான், ஒன்றாக கலந்திருக்கின்றார். வானாகினா அந்த வானமாகவே வானத்தோடு வானமாக ஒன்றாக கலந்திருக்கின்றார். அந்த உண்மை இங்கே நல்ல தெளிவாக்கப்படுது. வானாகி மண்ணாகிக்கு உண்மை பொருள் இந்த திருவம்பாவை பாடலில் விளக்கம் பெறுது. எப்படின்னா விண்ணாகி மண்ணாகி என்று சொன்ன வாதவுரடிகள் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி என்று சொல்லியிருக்கின்றார். இத்துணை பொருள்களிலும் வேறாகவும் இருக்கின்றார். அப்போ பொருள் தன்மையினால அவர் வேறு, பஞ்சபூதங்கள் வேறு. பெண்ணாகி ஆணாய் அழியாங்கும் போது அந்த பெண் ஆண் அலி என்று அறிதற்குரிய அந்த உடம்புகள் பெறப்படுகின்றன இல்லையா. ஊனாகி உயிராகி ஊன்கது உடம்பு இல்லையா, அந்த ஊன் உடம்பிலும் அவர் ஒன்றாக கலந்திருக்கின்றார். வானம் நிலம் போன்ற பஞ்சபூதங்களிலும் ஒன்றாக கலந்திருக்கின்றார். ஒன்றாக கலந்திருந்தாலும் பொருளால் அவர் வேறு, இந்த பூதங்கள் பூதம் சார்ந்த உடல்கள் வேறு. அதனால தான் பொருளால் வேறு என்பதை இத்தனையும் வேறாகி என்பதனால் குறித்தார். ஆக பெருமான் உயிர்களோடும் உலகத்தோடும் ஒன்றாகவும் இருப்பார் வேறாகவும் இருப்பார். அது எப்படி ஒன்றாகவும் இருப்பார் வேறாகவும் இருப்பார்னா எப்படின்னா உடல் உலகங்களோடு உயிர்களோடும் பிரிப்பின்றி கலந்திருப்பார். அந்த கலப்பு பற்றி ஒன்றாக இருப்பார்னு சொல்றோம். ஆனாலும் இறைவன் வேறு பொருள், உலகங்கள் வேறு பொருள், பொருள் தன்மையால் அவர் வேறுதான். வேறுன்னு சொன்னதுனால கலந்திருந்த பெருமான் பிரிந்து விட்டார் என்று பொருள் அல்ல. கலந்திருந்தாலும் அவர் வேறு பொருள், உலகங்கள் உயிர்கள் வேறு பொருள் என்று பொருள் தன்மையால் வேறு. அதான் இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான். கண்ணார் இங்கு கண் என்பது அறிவு, உயிரின் அறிவால் நுகரப்படுகின்ற அமுதமாக அந்த உயிரின் அறிவுக்கறிவாக இருக்கின்றான். இதுதான் உடனாக இருத்தல். மூன்று சம்பந்தங்களும் இங்கு குறிக்கப்படுகின்றன, ரொம்ப அற்புதமானது. வானாகி மண்ணாகினி மூன்று சம்பந்தங்களும் குறிக்கப்படுகின்றன. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி இவையெல்லாம் கலப்பினால் ஒன்றாக இருத்தல். கோணாகி பொருள் தன்மையினால் வேற, இவையெல்லாம் அவனுக்கு உடைமை பொருள், அடிமை பொருள். அவன் தலைவனாக இருப்பவன் பொருள் தன்மையினால் வேறு என்பது கோணாகினா பெறப்படுது. யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டுவானாகி, இது உடனாயிருந்து செலுத்துதல், உடனாயிருந்து செலுத்துதல். ஆக அந்த திருப்பாடலிலும் ஒன்றாயிருத்தல் வேறாயிருத்தல் உடனாயிருத்தல் குறிக்கப்பட்டன. இந்த திருவம்பாவை திருப்பாடலிலும் குறிக்கப்படுகின்றது. மூன்று சம்பந்தங்களுமே குறிக்கப்படுகின்றன. எப்படின்னா பெண்ணாகி ஆணாய் அழியாய் பிறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி, விண்ணும் மண்ணும் சொன்னதனால இடைப்பட்ட பூதங்களையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் கலப்பினால் ஒன்றாயிருத்தல். இத்தனையும் வேறாகின்னு சொன்னதனால பொருள் தன்மையால் வேறாக இருத்தல். கண்ணார் அமுதமாக இருத்தல் என்பது கண் என்பது அறிவு என்று பொருள் கொண்டு அறிவில் நிறைந்த அமுதமாக உடன் இருக்கின்றான். பக்குவம் வந்த காலத்தில் இன்பம் ஊட்டுவதற்கு அறிவுக்கறிவாய் உடன் இருக்கின்றான். கண்ணார் அமுதமுமாய் உடனாய் இருத்தல். ஆக இப்படி ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் இருக்கின்றான். அந்த சம்பந்தம் எப்போ உயிரால் உணரப்படும் என்றால் உயிரின் அறிவை மறைத்துள்ள ஆணவ இருள், அந்த அக இருள் நீங்கும் போது பெருமான் இப்படி நம்மோடு கலப்பினால் ஒன்றாகவும் பொருள் தன்மையால் வேறாகவும் செலுத்தும் தன்மையால் உடனாகவும் இருக்கிறான் என்ற உண்மை உணரப்படும் அகையிருள் நீங்கும் போது அதை புறையிருள் நீக்கத்தில் வைத்து பாடுகின்றார்கள். நீரணிந்தார் அகத்திருளும் நிறைகங்குள் புறத்திருளும் மாறவரும் திருப்பள்ளி எழுச்சி என்பார் சேக்கிழார் பெருமான். எப்போ திலகவதியாரிடம் மருள்மிக்கியார் திருநீர் வாங்கி அணிந்து கொண்ட பிறகு அவரோடு சேர்ந்து திருவதிகை பெருமானை வழிபட சொல்லுகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே சொல்வார். அது திருப்பள்ளி எழுச்சி காலம். அப்போ புற இருள் நீங்குகின்றதான், மருள்மிக்கையாருடைய அக இருளும் நீங்குகின்றது. என்ன திருநீர் அணிந்து விட்டார், அப்புறம் அக இருளுக்கு ஏது வேலை? நீர் அணிந்தார் அகத்திருளும் நிறை கங்குள் புறத்திருளும் மாற வரும் திருப்பள்ளி எழுச்சி என்று அருமையாக சொல்வார். அதே மாதிரி இங்க புற இருள் நீங்கி என்ன சூரிய ஒளி மேலோங்குகின்ற இந்த தருணத்திலே வந்து ஆன்மாக்களின் அகையிருள் நீக்கம் இங்கே குறிக்கப்படுகின்றது. அகையிருள் நீங்கிவிட்டால் இதுகா இன்று அகையிருள் நீங்கி இருக்கின்ற இப்போது தொடங்கி அல்ல, அனாதி கேவலந்தொட்டே பெருமான் நம்மோடு கலப்பினால் ஒன்றாகவும் பொருளால் வேறாகவும் செலுத்துதலால் உடனாகவும் இருந்து வந்திருக்கின்றான். அப்படி இருந்திருந்துதான் நம்மை வளர்த்து இந்த சுத்த நிலைக்கு உயர்த்திருக்கிறான் என்பது அகையிருள் நீக்கத்தின் போது உயிர்களால் அறியப்படுகின்றன. அதை புற இருள் நீங்குகின்ற இந்த காலை பொழுதிலே அந்த செய்தியை பொருத்தமாக வைத்து பாடியுள்ளார்கள். புற இருள் நீக்கத்தை பார்க்கும் போது இவர்களுக்கு அக இருள் நீக்கம் நினைவுக்கு வருகின்றது இந்த அடியார்களுக்கு. ஏன்னா உலகத்தை பார்க்கும் போதே சிவமயமாய் பார்ப்பதுதான் இவருடைய வழக்கம் இல்லையா. மலை பொழிகன்னு சொல்லும் போது வந்து மேகமேனி மலைய பொழிய உலகத்தெல்லாம் சுபிட்சமா வாழ வைன்னு நேரடியா சொல்லியிருக்கலாம் இல்லையா. உலகம் சுபிட்சமா இருப்பதுதான் பாடுறாங்க இல்லன்னு சொல்லல. அதையும் அந்த மேகத்தையே வந்து உமையன்னையோடு சேர்த்து பெருமானோடு சேர்த்து எவ்வளவு அருமையாக பாடினார்கள் 16வது திருப்பாடல்ல. அது மாதிரி எந்த இயற்கை நிகழ்வை கண்டாலும் அதை இறை இயல்போடு சேர்த்து தான் சிந்திப்பார்கள். ஆகவே புற இருள் நீங்குதலாகிய இந்த அதிகாலை நிகழ்வினை பார்க்கும்போது இவர்களுக்கு அக இருள் நீக்கம் நினைவு கோருகின்றது இல்லையா. இந்த புற இருளை நீக்குதல் போல அக இருளை நீக்குபவன் யார்? அண்ணாமலையான் அல்லவா? அவனை நினைத்தாலே அவன் நீக்கி விடுவானே அந்த அக இருளை இல்லையா. இந்த அண்ணாமலையன் நினைத்தால் அக இருள் நீங்கும். எப்படி நீங்கும்னா இந்த காலை பொழுதுல எப்படி புற இருள் நீங்குது, இந்த கதிரவன் உதயமான உடனே எப்படி புற இருளானது நீங்குகின்றது, எப்படி விண்மீன்களுடைய ஒளியெல்லாம் பொலி விழுந்து போகின்றது, அதே மாதிரி அண்ணாமலையானை நினைத்தால் அக இருள் நீங்கும். அந்த விண்மீன் இருள் நீங்குவது போல புற இருள் நீங்குவது போல அக இருள் நீங்கும். விண்மீன்களுடைய அந்த சிறிய ஒளி பொலி விழுந்து சூரியனுடைய பெரிய ஒளிக்குள் அடங்கி விடுவது போல ஆன்மாக்களின் சிற்றறிவு முனைப்பு நீங்கி சிவபெருமானுடைய பேரறிவுக்குள்ளே ஆன்மாக்களின் சிற்றறிவு ஒடுங்கிக் கொள்ளும். சிவஞானத்துக்குள்ளே வியாபியமாக ஆன்மஞானம் ஒடுங்கிக் கொள்ளும். எப்படின்னா சூரியனுடைய பேரழிக்குள்ளே விண்மீனுடைய சிற்றொலியானது அடங்கிக் கொள்வது போல, அதுபோல சிவ பேரறிவுக்குள்ளே ஆன்மாக்களின் சிற்றறிவு அடங்கிவிடும். இருள் நீங்குவது புற இருள் நீங்குவது போல ஆணவ இருள் அக இருள் நீங்கிவிடும். இந்த புற இருள் நீங்கும் காட்சியும் விண்மீன்களின் சிற்றொலி கதிர்வனின் பேரழிவுக்குள் அடங்கும் காட்சியும் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு அண்ணாமலையானை நினைத்தால் இந்த புற இருள் போல அக இருள் நீங்குவதும் ஆன்ம போதமானது முனைப்பு நீங்கி சிவஞானத்துக்குள் அடங்கி விளங்குதலும் நினைவுக்கு வருகின்றன. ஏன்னா இதை நினைக்கும் போது அண்ணாமலையார் நினைக்காம அவர்களால் இருக்க முடியவில்லை. ஏனென்றால் நினைத்தாலே இந்த அகையிருள் நீக்கத்தை ஏற்படுத்துவோன், நினைக்க முத்தி தருபவன். அப்ப புற இருளை காணும் போது அகையிருள் நீக்க நினைவு கூறுகிறது. ஓ, தன்னை நினைப்பவருக்கு இப்படிதானே அகையிருளை நீக்குவான் இந்த புற இருள் நீங்கிற மாதிரி, இந்த விண்மீன்கள் ஒளி கதிரொலிக்குள் அடங்குற மாதிரி தானே ஆன்மபோதத்தை தன்மயமாக்குவான் என்று சொல்லி நினைத்தாலே இப்படி ஆக்குவானேன்னு சொல்லி அண்ணாமலையான் நினைவுக்கு வருகின்றார். ஆகவே இந்த பாடலிலே அண்ணாமலையானை, இதற்கு முன்னால் ஒரு திருப்பாடலிலே மாலறியான் ஆன்முகனும் காணா மலையினை என்று அங்கும் நினைவு கூர்ந்து போட்டிருக்கின்றார். ஆக இவ்வாறு இந்த 18வது திருப்பாடலிலே நிறைய மேலும் என்னவென்றால் ஆகையினாலே இதிலே குறிப்பாக உணர்த்தப்படுகின்ற பொருளை மிக அருமையாக பண்டிதமணி அவர்கள் சொல்கின்றார்கள். இறை அருள் பேற்றிற்குரிய கடவுள் பக்தியை பலகாலம் மேற்கொண்ட உயிர்களுக்கு சிவஞானம் தோன்றும். அந்த சிவஞானம் தோன்றியதும் அவ்வுயிர்கள் பாசம் நீங்கப்பெற்று, இருள் நீங்குவது போல பாசம் நீங்கப்பெற்று உயிர் அறிவு மடங்கி இறையருள் நிறைவில் இரண்டரக் கலந்து இன்புறுணவாம். விண்மீன் ஒளி கதிரவன் ஒளிக்குள்ள மடங்கிற மாதிரி உயிர் அறிவு மடங்கி இறையருள் நிறைவில் கலந்து இரண்டரக் கலந்து இன்புறுணவாம். இந்த அரிய செய்தி, இந்த பேருண்மை இத்திருப்பாடலிடையே உணர்த்தப்படுகின்றது என்று சொல்கின்றார். பெண்ணாகி ஆணாய் அழியாய் பிறங்கொழிச்சேர் என்று சொல்லியிருப்பது ஒரு சிறப்பு. பெண்மையை முதலில் வைத்து போற்றக்கூடிய ஒரு சிறப்பையும் இந்த திருப்பாடலிலே நாம் பார்க்கின்றோம்.
0: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு Shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் Shaivam.org.
1: ஓம்
3: நமச்சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை தேவார இன்னிசை. பாடியிருப்பவர் நாகநாத தேசிகர். ஓம் நமச்சிவாய்.
4: திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளிய திரு கோணேஸ்வர பதிகம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: சிவாய் எனும் சைவம் டாட் ஆகி அன்பார்ந்த நேர்களே, நீங்கள் கேட்க வைப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழ் இசை. பாடல்: கூற்றாயினவாறு சலம் போவடு தூபம். பாடியவர்: கனடா ஞான செல்வம் ஓதுவார் அவர்கள். வணக்கம். சிவாயன்.

0: ശിവായ. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Om Shivaya Namah. Shaivam.org ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
2: திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த நட்டராகப்பண்ணிலே அமைந்த 7 திருப்பதிகம் திருக்கழிப்பாலை திருத்தலத்திற்குரியது. பண் வரிசையில் 24 திருப்பதிகள் திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய 14வது திருப்பதிகம். திருவுந்தியார் ஞானத்தின் வெற்றியை பாடிய இத்திருப்பதிகம் தில்லை சிதம்பரத்தில் அருளியது. மும்மல வாதனைகளை நீக்கவல்ல இத்திருப்பதிகம் நமக்கு வெற்றியை தரக்கூடிய பதிகம். இதற்கு அட்டானா என்கிற ராகம் பொருந்தி பாட விண்ணப்பம் செய்யப்படுகிறது.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
1: ஓம் நமசிவாய்.

0: நிலமுதல் ஆமா விண் முதல் பூதம் வெளிப்பட வகுத்தோன். அவன் எங்க சாமி இருக்கிறான், பூவில் நாற்றம் போன்று உயர்ந்து எங்கும் ஒளிவர நிறைந்து மேவிய பெருமை. ஒரு பூ எடுத்து வச்சு மல்லிகை பூ எடுத்து வச்சு நல்லா மலர்ந்திருக்குது. ஏ இதுல எங்கடா நாற்றம் இருக்கு? நாற்றம் இருக்கு. நாற்றம்னா வாசனை. நாற்றம் எங்க இருக்குன்னு கேட்டா, வாசனை எங்க இருக்குன்னு கேட்டா, இதுல இல்லாத இடம் எங்க இருக்குது? எல்லாம் எல்லாம் ஒவ்வொரு இதுலயுமே இருக்குது. அதை இருக்கிறத காட்டப்பான பூவியல் எங்கும் இருக்கிறான். அது போல ஆண்டவனை காட்டுறான்னா அவன் எங்கும் இருக்கிறான். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் உண்மையுமாய் போனாகி ஆண் எனவதென்று அவரவரை ஊத்தாற்றுவானாகி நின்றான் என்று சொல்றேன். அப்ப எல்லாமாக இருக்கும் தனியா திச்சு காட்டின எப்படி காட்டுறது? எது போல பூவில் இருக்கிற நாற்றத்தை எனக்கு திச்சு காட்டுக. என்ன பூவை வேற, அதுக்கிட்ட இருக்கிற மனத்தை வேற பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியும். அது போல இந்த மாதிரி எங்கும் நிறைந்திருக்கிற பரம்பொருளை அந்த நிறைந்திருக்கிற இடத்தில் நின்றும் தனியா பிரிச்சு இந்தாப்பா கைக்குள்ள வச்சுக்கன்னு காட்ட முடியுமா? வெளிப்படையா சொல்ல மாட்டேங்குது. எனவே உள்ள வின் முதல் பூவில் நாற்றம் போன்று உயர்ந்து எங்கும் ஒளிவர நிறைந்து மேவிய பெருமை. எல்லா இடங்களிலும் தெரிந்தும் நிறைந்தும் இருக்கிறான் இந்த பெருமை. அப்படி இருக்கிற பெருமை இன்று எனக்கு எளிவந்தருளியே. உடனே அந்த நன்றி உணர்வு, நன்றி உணர்வு. எல்லாம் இருக்கிற பெருமான் எனக்கு எனக்கு எளிவந்தான் அப்படின்னு சொல்லும் தான் பெருமை அல்லவன்ல, தன்னுடைய பெருமையை நோக்கி அவன் பெருமையை சொல்கிறான். அப்படிப்பட்ட பெருமான் எனக்காக வந்த ஐயா. இல்லைன்னா அந்த ஆன்மா கிடைச்சிருமா? தெராது. இன்று எனக்கு அருளி எளிவந்து இருந்த எளிவந்தருளி என்னையா செய்தார்? காளிதரும் ஆக்கை செய்தோன் போற்றி. அழிதரும் ஆக்கினர். ஏற்கனவே நான் கோயில் உள்ளத்தை பார்த்தேன்னா போட்டு, ஓஹோ இது ஒரு கோயில் இருக்காச்சு திருப்பெருந்துறையில. யார் கட்டினாங்களோ தெரியல, எந்த எந்த காலத்தில் கட்டினாங்களோ தெரியல. நல்ல கோயில்ப்பா, உயரம் நல்லா பெருசா இருக்குது. இன்னைக்கு போகலாமா? இன்னொரு நாளைக்கு போயிருக்கலாம் குதிரை வாங்கிட்டு வந்துட்டு அப்படின்னு நாம எல்லாம் போயிருக்கோம். ஆனால் அழிதரும் ஆக்கை பெருமானுக்கென்றே இந்த உடம்பு அழிதரும். இல்லைன்னா அழிதரும்னு அழிந்து போகும் அர்த்தம் இல்ல, அவன் மாட்டியே அன்பு செய்ய முடியானதான். அப்ப என்ன அர்த்தம்? கண் பார்த்தா அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அது என்ன? அவன் புகழையே கேட்குது. மூக்குன்னு அவனுடைய நாற்றத்தையே நுகர்றது. வாயின்னு அவனையே பேசுகிறது. உடம்புன்னு அவன் திருவடியே தீண்டிக்கிறது. இப்படியாக அழிதரும் ஆக்கை இந்த உன்பால் செலுத்துகின்ற அந்த அன்பையே செலுத்தும்படியான அந்த உடம்பாக ஆக்கியிருக்கான். அப்படி ஆக்கை அவன் கொடுத்தான். அழிதரும் ஆக்கை செய்தோன் போற்றி ஊற்றிருந்து உள்ளம் கழிப்போன் போற்றி. ஊற்றிருந்து உள்ளத்துல அப்படியே ஊறிக்கொண்டே இருக்கிறானா? எப்படி ஊற்று நீர் அப்படி ஊறிக்கொண்டே வெளிவரும், அது போல உள்ளத்திலிருந்து ஊறிக்கொண்டிருக்கிறானா? அப்படி இருக்கின்ற பெருமான் உள்ளம் கழிப்போன் போற்றி எனக்கு மகிழ்ச்சி கொடுத்து தானும் மகிழ்ச்சியாக இருக்கிறான். கழிப்போன் போற்றி பெருமான் வந்து நம்முடைய உள்ளத்துல இருக்கும்போது கஷ்டப்பட்டு இருக்கின்றது. ஏன் அப்படின்னு கேட்டா, எங்க இருந்திருக்க பெருமான் நெஞ்சத்துல வைக்கும் போது என்னப்பா நான் அங்கெங்கயும் இருப்பேன், இவன் நெஞ்சத்திலேயே இருக்க வேண்டியிருக்குது மகாபாவி அப்படின்னு தானே இருப்பான. நல்ல அன்பது உள்ளத்துல நமக்கு எப்படி இறைவன் இருக்கிறது விருப்பமோ அது போல அவனுக்கு இந்த ஆன்மா உள்ளத்துல இருக்கிறது நல்லது. இந்த குரல் சுவாமியர், குரல் சுவாமி மறக்க முடியுமா? முருகா என்ன செய்யுங்க, உல்லாசமாக உளத்திருந்து அடியன் உள்ளத்துல இருக்கணும், நல்ல உல்லாசமா இருக்கணும். இவன் நெஞ்சத்துல இருக்க முடியாது, ஆகி போச்சு. இவன் என்ன பண்றது? தலைகள் நின்று நின்று கேட்டான், சரி தொலைஞ்சு போறான் இவன் நாள் இருக்கிறான் அப்படி விடாது. உல்லாசமாக உளத்திருந்து சொல்ல படிச்சாரு எப்படி இருக்கீங்களா? நமக்கு உல்லாசமா இருக்குது, அதான் தமிழ். முருகா நீ திருச்செந்தூர் எழுந்திருக்கிற பெருமான் அரியன் உள்ளத்தில் இருக்கணும், எப்படி இருக்கணும்? உல்லாசமாக விளத்திருந்து இருக்கும்போது எனக்கு என்ன குறைச்ச? பல்விதமாம் ஆசு முதல் நாற்பதையும் அட்டாவதையிலும் சீர் தேசியல் பல்காப்பிய தொகையும் ஓசை எழுத்து முதலாமைந்து இலக்கணமும் தோய்ந்த படுத்த தமிழ் புலமை பாலிப்பூங்களா. புலமேல பழுத்த தமிழ் புலமைங்கிறார். அப்ப பிஞ்சி இருக்குது, காய் இருக்குது, வெம்பனது இருக்காட்டு இருக்கு. ஆமா, தமிழ் புலமையில பழுத்ததுன்னு சொல்றார். எனவே என்ன தெரியுது? பிஞ்சி இருக்குது, பச்சை காய் இருக்குது, நடுப்பெரிய வெம்பனது இருக்குது, எலிகளி கடிச்சது இருக்கு அப்படின்னு தெரியுது. அதனாலதான் எந்த எந்த காயம் என்னமோ தெரியல, விட்டுருங்க. அதனால பழுத்த தமிழ் புலமை பாலிச்சு திருப்பணந்தால் கல்லூரியில் பயின்றிருந்தால் தன்னை மறந்து இந்த பாடல் சொல்லியிருக்கணும். அதனால வேணுமா, இப்ப இருக்கிற இந்த சுவாமிகளுக்கு முன்னிருந்த சுவாமிகள் பழுத்த தமிழ் புலவர் காசி காசி ஆச்சரிய நிதினு ஒரு நிதி இருக்கு. நம்ம கல்லூரியில் பயின்று நல்ல புலமை பெற்றவர்கள் காசி போயிட்டு வருவதற்காக காசி மடம் பணம் பண்ணுறீங்க. அப்படிதான் ஒரு நாங்கள் போனோம். பழுத்த தமிழ் புலமை இல்லை, அந்த நிதியினால போனோம். பழுத்தவாது புலமை எங்க தெரியும். திடீர்னு ஒரு நாள் எல்லாரையும் கூப்பிட்டாங்க. என்ன புலவர்கள் நம்முடைய திருமணத்தில் இருந்துட்டு காசி போய் பார்க்காம இருப்பீங்க சாமியினர்? நாங்க என்ன நினைச்சோம், போட லீவ் அது. அதனால வந்து எல்லாம் திருக்குறிப்பு தந்திரத்தை போட்டுட்டு எதேன்னு கேட்கக்கூடாது. அதெல்லாம் போட்டுட்டு சித்த தாள் திருத்தி ரிசல்ட் போட்டுட்டு அப்புறம் ஏதாவது வீட்டுக்கிட்டு போயிட்டு வரலாம்னு நினைச்சோம். திடீர்னு கூப்பிட்டுது ஒரு பழுத்த புலவர்கள் எல்லாம், என்ன காசி யாத்திரை போவானாமோ அப்படின்னு போயிட்டு வந்தோம் சாமியினர். எல்லாரும் போய் வாருங்கள், நாளை காலை 9 மணிக்கு எல்லாம் தண்டி கொடுத்து மாமனாருக்கு வீட்டில் மனைவி அழைச்சிட்டு போங்கன்னு சொல்லிட்டு திருப்பூர் தந்திரத்தை போட்டாச்சு. அதனால காசிக்காக புதுசு புதிய முன்னெடுத்துக்கிட்டு மறுநாள் காலை 8:50 புலவர்கள் போயிட்டு வரீங்களா அப்படின்னு கேட்டு அதான் முதல் முதல் காசி யாத்திரை போனது. அது அந்த நிதியில பழுத்த தமிழ் புலவர் காசி யாத்திரை நிதி என்று. அப்புறம் 21 5-6 போக முடியும் ஆயிட்டு காசி திருமணத்தில் இருந்ததுனால. இல்லைன்னா 5-6 காசி என்ன 5-6 போயிட்டு வந்தாச்சு திருவர் அப்படின்னு. எனவே அந்த அந்த நாள் அந்த பெருமானை சொல்லும் போது உள்ளத்துல எப்படி இருக்கணுமா அப்படின்னு கேட்டா, ஆமா, ஊற்றிருந்து உள்ளம் கழிப்போன் போற்றி, உள்ளத்திலிருந்து தானும் மகிழ்ந்து எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கின்ற பெருமானி உனக்கு வணக்கம் என்று சொன்னார். போற்றி ஆத்தா இன்பம் அலர்த்து அலை செய்ய போட்டா ஆக்கையை பொறுத்தல் புகழேன். பெருமானி உன்னுடைய இன்ப அலைகள் உள்ளத்தில் அப்படியே மோதுது வந்து, அப்படி மோதுகின்ற பொழுது எனக்கு என்ன படுதுன்னா இந்த உடலையும் விட்டுட்டு உங்கத்தையே வந்து கத்துவரான்னு தோணும். அதனால இந்த யாக்கை வேணாம் சுவாமி, இந்த உடம்பு வேணாம் அப்படின்னு திருவள்ளுவர். சுவாமி இந்த பற்று நீங்கணும் பற்று நீங்கணுங்கிறாங்களே, அது என்னென்னதுல பற்று நீங்கணும்? ஒரு பட்டியல் ஒன்று கொடுக்கல, 40 பக்கம் நோட்டு எடுத்துட்டு வரேன். மக்கு பயில 40 பக்கம் நோட்டு இன்னும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கிறேன் போட. இல்ல எதுல பற்றி விட்டது முன்னு ஒரு பட்டியல் போட்டுக்கிட்டா கொஞ்சம் கொஞ்சமா நான் பயிற்சி பெறலான்னு பாத்தேன். பொன்னி முக்கா வழிதான் அவர் என்ன பட்டியல் போடுவாரா? திருக்குறள் போட முடியுமா? முடியாது. மற்றும் தொடர்பாடு எவன் உங்கள் எழுதுல பற்று விடணும்னு நான் உனக்கு பட்டியல் போட்டு காட்டுறதுக்கு என்னத்துக்கடா இருக்குது? சிறப்பருத்தலுற்றாருக்கு உடம்பு மிகை. அந்த ஞானம் வந்துட்டுன்னா இந்த உடம்பே நமக்கு தேவையில்லாத ஒண்ணுதான் அப்படிங்க. இனிமே எந்த பட்டியல் போடுறது? இதுவே மிகைனா இதுவே அதிகப்படி என்னத்துக்கு இந்த உடம்பு? போட்ட ஆக்கை பொறுத்தல் புகழே. அப்படியாவது வச்சிருந்து இது நமக்கே சொந்தமா இருக்கோ? கிடையாது. அது அப்ப போட்டாயாக்கை எனக்கு பொறுத்தல் புகழே. இந்த உன்னை கொண்டு வணங்காத இந்த உடம்பே நான் எனக்கு தேவையில்லை. அது மட்டுமல்ல, நீ என்கிட்ட உள்ளத்திலே இருந்தா கூட இந்த உடம்பு எனக்கு வேணான்னு படுது சாமிங்க. அப்ப இந்த உடம்பு யாருக்கு சொந்தம் அப்படின்னு திருவிழா பிராமத்துல சொன்னேன். அது மாதிரி சொன்னது வேற எங்கேயும் சொன்னதா எனக்கு படல. நீங்க தப்பித்தவரை ஐயா நாளைக்கு சிலப்பதி யாத்திரை இருக்கின்றோ, சிந்தாமணி இருக்கின்றதோ, நட்டினில் இருக்கின்றதோ, குறும்புகள் இருக்குன்னு சொன்னீங்கன்னா திருவடி போட்டு வணங்க. இதுக்கு கூடாதுன்னு அபிப்பிராயம் இல்லை. என் மூலையில படித்த வரைக்கும் திருவிழா பணத்தில் தவிர இல்லை அப்படின்னு தெரியும். அவ்வளவு. என் மூளை ரொம்ப பெரிய மூளைன்னு அர்த்தம் இல்லை. நாய் நமதன இதை கொண்டு இறந்து போயிட்டான்னா கொண்டு எங்க போட போறோம்? அங்க ஒன்று போட போறோம். அப்ப என்ன நினைச்சிட்டு இருக்க? நாய் இது அங்கதான் வருது, பாஞ்சு பார் நான் தான் திண்டேங்குது. அதுக்குள்ள நரி நமதன நரி பார்த்துதான். ஏண்டா நீங்களாவது வீட்டுல இருக்கீங்க காட்டிலே இருக்கீங்க, நான் காட்டியே இருக்கிறோம். ஆமா நரி நம்ம வர்றத நரி நமதனா இன்னைக்கு சொல்றோம். இந்த உடம்ப கண்ணா வளர்த்தாங்களே யாரு, அவங்க அப்பா அம்மா. சீதா தாய் நமதனா ராஜா நீ எப்படி வளர்த்துருக்கப்பா, இதுக்கு தானாதான் வளர்த்தேன், எனக்கு பிறகு போயிருக்க கூடாதாடா, நீ எதுக்குடா போன என்று சீதா தாய் நமதன. அங்கிருந்து எரும் மாட்டில் இருந்த ஒருத்தன் வந்தான். என்ன அப்பா என்ன உரிமை கொண்டாடுறீங்கன்னா, நாய் பார்த்தது என்னதுன்னு சொன்ன, என்னது நரி பார்த்தது என்னதுன்னு சொன்னேன், சீதா தாய் அப்பா அம்மா சொல்ல, ஏன்னா வந்தது எறும்புகிறா மேல, அதனால என்னன்னு சொன்னது ஒரு பயலுக்கும் சொந்தம் இல்லை இங்க என்னதுன்னு. நமன் தனதன யமன் என்ன என்னதுப்பா சொத்து என்னதுல, நீங்க எல்லாம் சோப்பு எல்லாம் சேர்ந்த மைசூர் சேர்ந்தது போடலாம், அல்வாலா திங்கலாம் வளங்க, கடைசியில நான் தான் அனுபவிக்கிறது அப்படின்ட்டு இவ்வளவு கேது உணவு கொடுக்கறதுக்கான. ஆமாப்பா நமன் தனதன. அப்புறம் பார்த்தது நல்ல கதை, நாங்கெல்லாம் விட்டு கொடுத்தால நீங்க சாப்பிடறதுக்கு பீனி நமதன சக்கரை நோய்ச்ச வர வர வர வர சக்கரை நோயா, அப்ப நான் சக்கரை எடுத்துருங்க கொஞ்சம் குறைச்சிருக்கேன். இன்னொன்னு என்ன, டயபிட்டிஸ் வேற அதனால அதிகமா இருக்க மாட்டேங்குது, உடம்பெல்லாம் அலுப்பா வருது அதனால. அப்ப எத்தனையோ பிணி, அந்த பிணி என்ன பண்ணுது எனக்கு தாண்ட சொந்தம் அப்படிங்குது, சர்க்கரை நோய். இன்னொன்னு சித்தம் எனக்கு தாண்ட சொந்தம், அதனால நான் தினமும் வாமி தந்துக்கிட்டு இருக்கிறேன், இவற்ற இருந்து எதை தூங்கிட்டேன் கபம் பார்த்துச்சு, நான் தாண்ட சொந்தம் இங்கேயே இருந்துகிட்டு இருக்கிறேன், காரி காரி சுத்திக்கிட்டே இருக்க போல. இப்படி பிணி நமதன, இப்படி சொன்ன பாட்டு ஒண்ணுதான் என்னுடைய மனசுல படுது. நாய் நமதன, நரி நமதன, சீதா தாய் நமதன, பிணி நமதன, ஆய் நமதனப்படும் யாக்கை யாரதி. எப்பா இது யாருக்குடா சொந்தம், ஒண்ணுமே தெரியலையாடா எனக்கு, யாருக்கு சொந்தம்னே தெரியலையே. ஒவ்வொரு பயில அதான் நிக்கிறான் சுத்தி, என்னதான் என்னதான் என்னதான் அப்படிங்கிறான், யாருக்குன்னு தெரியுது. இப்படி ஒரு பாட்டு மாதிரி திருவிழா காலத்துல சதீசு முனிவர் சொல்ல இந்திரன் படிச்சிருக்கப்படலாம் முதல்ல. இந்த தேவர்களுக்கு அசுரர்களுக்கும் போர் வந்த போது கொஞ்சம் அசுரர் கொஞ்சம் போயிட்டாங்க, தேவர்கள் போயிட்டாங்களாம், அந்த படையை வைக்கிறதுக்கு ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க, அதை இவரை பார்த்துக்கன்னு கொஞ்ச நாள் பார்த்தா காணா நல்ல தௌமுனிவர் சதீசு முனிவர் அந்த படைகள் எல்லாம் சேர்த்து தன்னுடைய முதுகம் தண்டா ஆக்கிட்டாராம். இது எவன் காத்துக்கிட்டு இருக்கிறது தனியா தவ தவத்தினால. கொஞ்ச நாள்களுக்கு இந்திரனுக்கு அந்த சண்டை வந்த போது அந்த காலத்துல வச்ச பட சதீஷ் முனிவருடைய முதுகம் தண்டா இருக்குது போய்க்கோளுன்னா, இங்க இருந்து போனோம் ஐயா அப்படின்னு. அப்படியாடா ராஜா இந்த யாக்கை யாருக்குடா சொந்தம், அதனால இன்னைக்கு எடுத்துக்கடா எந்த முதுகம் தண்டை பிரித்து கொடுத்தா எங்கிய வெள்ளித்தேயில் இருக்காங்க. அதனால இப்படி நாய் நமதன, நமன் தனதன, பிதா தாய் நமதன, பிணி நமதன, ஆய் நமதனப்படும் யாக்கை என்று சொன்னது அநேகமா இலக்கிய உலகத்துல அவர் ஒருத்தான் படுது மேல பாருங்க. எனவே இப்படிப்பட்ட இருக்கிற இந்த யாக்கை போற்றா யாக்கை பொறுத்தல் புகழேன் மரகத குவால் மாமணி பிறக்கம் மரகத குவால். நல்ல நீலமணிகளால் ஆக்கப்பட்ட பெரிய மலை இல்ல மாமணி பிறக்கம் மரகதம் அது மரகதத்தாலாகிய மாமணி, அந்த மாமணியால் ஆகிய அந்த குவால் அந்த மலை அல்ல. மின்னொளி கொண்ட பொன்னொளி திகழ திசைமுகன் தென்று தேடி நிற்கு ஒளித்தும் மரகத குவால் மாமணி பிறக்கம். ஒரு பக்கம் பச்சை இன்னொரு பக்கம் சிவப்பு மணி, இந்த ரெண்டும் சேர்ந்த ஒரு பெரிய மலை மாதிரி இருக்குதான் பெருமானுடைய உடம்பு. என்ன அம்மை எப்பர்னு அர்த்தம், நீளம் பொருந்தியது அம்மா உடம்பு, சிவப்பா இருக்கிறது ஐயா உடம்பு, இந்த ரெண்டும் சேர்ந்த ஒரு மலையனை விளங்கும்படியான உன்னுடைய திருமேனி அம்மையப்பராகிய திருமேனி இருக்கு. அது பிறக்கம் மின்னொளி கொண்ட பொன்னொளி திகழ அருமையான ஒளி அது வீசி கொண்டே இருக்குமா. அப்படி இருக்க அதை ரெண்டு பேர் சேர்ந்தாங்க, திசைமுகன் சென்று தேடி நிற்கு ஒடித்தும் என்ன சார் திசைமுகன் பிரம்மா போய் தேடினார் சொன்னார், இன்னொரு ஆளை விட்டுட்டாங்களே, இன்னொரு ஆளால திசைமுகன் திருமாலை விட்டுட்டாரு, ரெண்டு பேர்ல சேர்ந்தாங்க, ஒரு ஆளை சொன்னாரு திசைமுகன் சென்று தேடினர் என்ற பன்மையினால திருமாலும் கொடுக்கணும். பாத்தீங்களா இலக்கணம் என்ன மாதிரின்னு, ஒரு இன்னும் போட்டிருந்தா வம்புதான், திசைமுகன் சென்று தேடினனுக்கு ஒழித்தும், தேடியவனுக்கு ஒழிச்சுன்னு சொன்ன என்ன நான்மனு மட்டும் சொல்றாரு, திசைமுகன் சென்று தேடினர் இறன்ன. அப்ப வெளிப்படையாக குறித்தது திசைமுகன், தேடினர் என்ற அந்த பன்மையினால் குறித்தது திருமால், எனவே இருவரும் அப்படி சொன்ன. இல்ல என்ன போச்சு இலக்கணம் எப்படி வருவது பார்த்தீங்களா, இது ஜீவ திசைமுகன் சென்று தேடினர்க்கு ஒழித்தும் முறையுடி ஒற்றி முயன்றவர்க்கு ஒழித்தும். இதெல்லாம் ஒரு அருமையா ஒரு எழுதியிருக்கிறாங்க பெரியவங்க சரிங்களா. முறை உளி ஒற்றி, அது என்னது முறை உளி, அங்க கூட உளிங்கிறாரு, எந்த நீனா பட்டிருக்கீங்களா, வல்லினம் இல்லை, இது எங்க லானாவில் வல்லினம், இது இரல வடலை எல்லா லானாவும் இடையணும் தான் சரிங்களா, இரல வடலை இடையணும் சரிங்களா. அப்ப லா வ லா லா ஆகிய மூணுமே இடையணும் தான். முறையாக முறைப்பட என்று பொருள். இந்த உளிங்கிறது ரொம்ப அரிய சொல். இயல்புடி கோலோச்சும் மாநில மன்னன், திருக்குறள் இயல்புடி கோலோச்சும் மாநில மன்னன் பெயலும் பெயலும் மழையும் ஒருங்கு தொட்டன. நல்ல முறைப்படி ஒரு அரசன் முறையாக முறையுளி இந்த லீ அது சொல்லலாம் போயிட்டு இப்ப. அதனால இப்ப இலக்கிய உலகிலேயே இந்த இந்த மாதிரி இருக்கிற சொற்கள் ரொம்ப குறைவு தான், இலக்கிய உலகிலேயே குறைவு பாருங்க. இங்க இருக்கு முறை ஒளியினர், திருக்குறள் இருக்கு இயல்பொழி என்று. நல்ல செங்கோலானா செய்தான்னு சொன்னா அந்த நாட்டுல நல்ல மழையும் பெய்யும் நல்லைய விளைச்சலும் இருக்க மாட்டாங்க. அப்ப நல்ல மழையும் நல்ல விளைச்சலும் இருக்குன்னா இயல்பொழி கோலோச்சும் மாநில மன்னன், முறையாக முறைப்பட எவன் ஒருவன் ஆட்சி இருக்கிறானோ அவன் நாட்டுல மழையும் பெய்யும் விளைச்சலும் பெருகும். இங்க இருக்கு திருக்குறள். ஆகவே அந்த ஒளிதான் அந்த ஒளி. அதனால முறை ஒளி ஒற்றி முறைமையாக பெருமாண்டத்துல ஒற்றின ஒன்று பற்றிதான் முயன்றவர்க்கு ஒழித்தும் அப்படிங்கும்போது நல்ல கருத்தறி வழங்கிய பெரியவர்கள் இந்த முன்னால தேடினருக்கு ஒழித்தும் என்று சொல்வது என்னன்னு கேட்ட, பிரமணம் திருமால் தேடினார்கள் தேடியவர்களுக்கு ஒழித்தது என்று இப்படி ஒரு பொருள் புறப்பொருளாக கொண்டாலும் தரியை நெறியில் நின்றவர்களுக்கு ஒளிந்து கொண்டிருக்கிறான் தரியை. என்னன்னு கேட்டா தினம் மலர் கொண்டு வந்து இது வந்து அப்படியே நிலைபெருமாறு நெறியல் நெஞ்சே நீவா நித்தல் நெந்திரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனிந்தேத்து புலந்து பாடி, இதெல்லாம் தரியை. அப்படி தரியை நெறியில் நிற்பது பெருமானை அடைவதற்குரிய நெறி தான். ஆனா அப்படி போய் சென்றவர்களுக்கும் பெருமான் ஒளிந்து நிற்கிறான். இனி அடுத்தது சரிய அடுத்தது என்னது, சிறியை முறையூடி ஒற்றி முயன்றவர்க்கு ஒழித்தும். மனசிலேயே தியானமா அகவழிபாடு செய்கிறார்கள், அப்படி செய்தவர்களுக்கு கூட பெருமான் ஒழித்து நிற்கிறான். முறையூடி ஒற்றி முயன்றவர்க்கு ஒழித்தும். அப்புறம் ஒற்றுமை கொண்டு நோக்கும் உள்ளத்து உற்றவர் வருந்த உரைப்பவர்க்கு ஒழித்தும். ஒற்றுமை கொண்டு என்ன ஒற்றுமை என்று கேட்டா, இந்த மனதை அப்படியே பெருமானோடு அப்படியே ஒன்றுபடுத்துவது, அது எது யோகம். இந்த யோகம்னால கூடல்னு அர்த்தம், யோகம் என்பதற்கு என்ன பண்ணா கூடுதல் என்று அர்த்தம். எது எதனோடு, இந்த ஆன்மா இறைவனோடு. இந்த ஆன்மா இறைவனோடு கூடுவதற்காகத்தான் என்ன பண்றான்னு கேட்டா, யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் அப்புறம் என்ன தாரணி அப்புறம் சமாதின்னு கொஞ்சம் முடிக்கிறாங்க. அந்த சமாதி நிலைங்கிறது அப்படியே அசைவற்று வெயிலடித்தாலும் மழை பெய்தாலும் தெரியாமல் போறது காரணம் என்னன்னு கேட்டா, இந்த ஆன்மா இந்த உடம்போடவே கவலைப்படாம எங்க இருக்குது, பெருமானியே ஒட்டி இருக்குது. ஏன் சார், இந்த உடம்புக்குள்ள உயிர் இருக்குது, இந்த உயிர் வந்து உடம்ப சூழ்ந்திருந்தும் கூட ஆனா இந்த உடம்போடு எல்லாமே அந்த இறைவனோட சூழ்நிலையில அது எப்படி முடியும்னு கேட்டான். அவருக்கு கொஞ்சம் பகுத்தறிவாதியா, இங்க வாடா அந்த புளியம்பழம் பாத்திருக்கேன் பாத்திருக்கேன், புளியங்காய் எப்படிதான் இருக்கும், என்னது புளியங்காய் எப்படி இருக்கும், புளிக்கும் அடாடாடா அந்த புளியம் ஓட்டுக்கும் உள்ள இருக்கிற அந்த சசியம் எப்படி இருக்குன்னாரு, கதையா புதுச்சிருக்கும். எது அந்த அந்த தாயா இருக்கிற வரைக்கும் அந்த புளியங்க அப்படியே கொஞ்சமா கொஞ்சமா முதிர்ந்து பழமா போச்சுன்னா என்ன ஆகும்னாரு. அந்த ஓட்டுக்கும் உள்ள இருக்கிற பழத்துக்கும் சம்பந்தம் இருக்காதுங்க. பலாமரம் எப்படி இருக்கீங்க? விளாம்பழம் பலாப்பழத்தை நாமல்ல பிச்சிருக்க வேண்டியிருக்கு, தம் கட்ட வேண்டியிருக்குது. அதனால விளாம்பழம் அப்படிதான். அப்போ அது முதிர முதிர முதிர முதிரன்னு கேட்டா தனக்கும் அந்த ஓட்டுக்கும் சம்பந்தம் இல்லை. அதனால பட்டுன்னு உடைக்கலாம் உள்ளதெல்லாம். இப்ப தேங்காய் அந்த மாதிரி பண்ண முடியல பாத்தீங்களா? ஆனா பண்ண முடியும். எப்படி இருந்தா தேங்காய் நல்ல முதிர்ந்ததா இருந்ததுன்னு சொன்னா குறு குறு கொப்பரக்கா அது அப்படி முதிர்ந்துச்சுங்க, உடைஞ்சா வெறும் ஓடு உடையும் உள்ள இருக்கிறது. அப்ப பாத்தியா தேங்காயில இந்த மாதிரி இருக்குது, மாங்காய் இது இதுல என்ன புளியம்பழம் இருக்குது. அது போல யோகிகள் எல்லாம் புளியம்பழம் என்னன்னு இந்த உடம்போட தான் இருப்பாங்க, ஆனா அதுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை. புளியம்பழத்தை சொன்னாதான் விளங்குது. இல்லைன்னா எப்படி நடக்கும்? இப்படி நடக்கும். அதனால புளியம்பழத்தினுடைய ஓட்டு நீ கண்ணால பாக்கிறீங்களா? இல்லைன்னு எப்படி உடச்சிருக்காங்களே? ஆடி மாசம் வந்து நான் புளிகாலம் வந்துச்சுன்னா பாருங்க, அது நீங்க எங்க புளிய வந்து புளிய நிறுத்தி கொடுத்தாலும் சரிங்க, இல்ல புளியம் பழமா கொடுத்தாலும் நாங்க உடச்சுக்கிறது. ஏன் பிச்சுதுன்னு காலையில உட்காந்துன்னு சொன்னா இவ்வளவு அச்சுக்கும் இல்லை. அதே புளியங்காய என்ன பண்ண முடியும்? நடக்காது. அப்போ நல்ல முதிர்ச்சியானது யோகம். அந்த யோகம் வரும்போது இந்த உடம்பு அதான் பிறப்பறுத்தல் உற்றாருக்கு உடம்பு மிகை அப்படின்னு திருவள்ளுவர் பிடி பிடி அல்லவா. இவரை போய் தலைவலி இல்லைங்கிற கொள்கையுடைய வந்து சொல்றாங்க. எப்படித்தான் சொல்ற அவங்களுக்கு அவங்களுக்கும் திருக்குறளுக்கும் லட்சம் இல்ல, கோடான கோடி மைல் தூரம் இந்த திருக்குறளுக்கு. என்னமோ இது இல்லைங்கிற ஆள் அதை ஏற்றி தொட்டு அதை உருப்பிடாம போறது. ஆனா ஒண்ணு அது உருப்படாத உரைகளை நான் கூட உருப்படாதுன்னு சொல்ல வேண்டியதில்லை, தானா போடும். இப்ப ஈசல் ராத்திரி பறக்குதுன்னு ஏய் எல்லா துப்பாக்கி குடுங்கம்மா, மறுநாள் காலையில அதே போத்து போத்துன்னு கொடுங்க. அதனால தரம் இல்லாத உரைகள் நெடுந்து நிற்காது, தானா போடும். அதுக்காக போய் புத்தி போய் மறுப்புறை வழங்கணுமே, அது எதுக்கு மறுப்புறை வழங்குங்க? வேலைக்கு போய் ஈசல போய் நீங்க எதுக்கு போய் சொல்றீங்க? எடுத்து வம்பு யார் முடியா அப்படின்னு. ஆமா யாருமே மேற்கோள் சொல்லலையே. ஆனா இப்ப எதையுமே மேற்கொள்ள சொல்லல, பரிமேல உரையை சொல்லிட்டு இருந்தா ஒரு காலத்துல மேடையில என்ன பரிமேல உரைன்னு சொன்னது. இப்ப பரிமேலகர் ஐசி அமெரிக்காவோ போப்பாண்டவரோட கூட வந்தவரோங்கிறான். கூப்பயரோட போகடா காஞ்சிபுரத்துல தோன்றவன் ஒரு ஒரு வரலாறு உண்டு. அவர் உரைதான் உரை என்று படித்த காலம். சில தவறு இருக்குதான் செய்யுது அவர் செய்யும், ஆனால் அந்த தவறான இடங்களுக்காக பலனே விட முடியாது. சிறந்த உரை என்ன பண்றது? இப்பதான் அண்மையில ஒண்ணு பார்த்தேன், தப்பான சொல்லாதீங்களா. இது பழனியிலதான் திருக்குறள் நடத்துறோம், பிள்ளைகள்லாம் வச்சு சிவகாசியில திருக்குறள். என்னமோ எந்தெந்த காலத்துல இப்ப போய் பையங்களோட நடத்துறதெல்லாம் இப்ப பெய்களோட நடத்துறோம், ரொம்ப இல்லாம போ நல்லவா. அது மாதிரி அப்ப வரும்போது ஏதோ பேச்சு வரும்போது நடுநிலைமைங்கிற ஒரு அதிகாரம், அது போன தடவை சிவகாசியில் நடக்கும்போது வந்தேன். ஒரு அதிகாரம் முடிச்சிடுறது ஒரு நாளைக்கு, ரெண்டு ரெண்டு மணி நேரத்தில் முடிஞ்சிடும் அவ்வளோதான் பத்து குரல். அதனால ஒரு அதிகாரம் முடிக்கலன்னு ஒரு அதிகாரம் முடிச்சாலே 133 வாரம் வேணுமே, 133 மாசம் வேணுமே, இது இதுவே எத்தனை ஆண்டு. அதனால ஒரு அதிகாரம் அதிகம்தான், ஆனாலும் அதிகம் முடிச்சாலே எத்தனை 133 மாசம் இல்லை வேணும், மாசம் ஒரு நாள் தானே போகிறோம், எத்தனை ஆண்டு. அதனால ரெண்டு அதிகாரம் மூணு அதிகாரம் போகிறது கூட நல்லது தான், என்ன பண்ணுறது. அப்படி ஆண்டை நினைக்கும் போது அடாராடா அப்படின்னு பட்டுது, இருக்கிற சுவையை பார்க்கும்போது தெரியுது இப்படி என்ன பண்றது, தடுமாறி வைக்க வந்து. அதுல என்னமோ அந்த மேஜையில வச்சிருந்தாங்க மூவாவும் நம்ம வாசுபா மாணிக்கத்து தெளிவுரை, ரெண்டும் நல்லா படிச்சவங்க, எனக்குலாம் ரொம்ப உயிரானவங்க. வாசுபாவும் சரி ரெண்டு பேருமே இல்லை பாவம் இவர் மூவாவும் இல்லை நம்ம வாசுபா மாணிக்கம் நல்லா படிச்சவங்க. திரட்டினோம் திரட்டினா முத குரல் முத குரல் முத குரல் திருவள்ளுவர் திணறுகிறார் திணறுகிறார், அது அப்படிதான் படிக்கணும். தகுதி என ஒன்று நன்றே இது படிக்கணும், சத்தியமா தான் படிக்கணும். துணியை கூட சொல்லிட்டு போனாராங்க கூடாது. அந்த குரலின் போக்கும் நீக்கும் நன்கு உணர் சொல்லிய பாட்டின் சொல் உணர்ந்தால் தகுதி என ஒன்று நன்றே. ஏன் சார் திணறீங்க? மூச்சு பிடிச்சிருக்கு தானே, 20 நூற்றாண்டு உங்க நூற்றாண்ட பார்த்துதான் திணறேன். என்ன தகுதி
1: யால் தார்பட்டு ஒழுக பெறும் என்ன பகுதினா என்ன பகுதியால் அப்படின்னா என்ன பாலா போன பரிமள வேகம் வர வேண்டியது இல்லைன்னா என்ன தகுதியால் தகுதியால் தகுதியால் தகுதியால் திருக்குறள் தான் திருக்குறள் சொல்ல இருக்கிற பிஹெச்டி பூரா சித்தம் உட்காருங்க இந்த பகுதியால் பார்ப்பட்டு ஒழுக பெறும் அப்படின்னா என்ன தகுதி வேறும் அப்படின்னா அப்பதான் தொகுதி கொட்டிக்காரம் பொழுது எட்டு நாள் என்ன உட்கார வச்சாலும் தெரியுது பகுதி தோறும் அந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணிருக்காங்க கேட்டா அவ பகுதி தோறும் என்ன இவ்வளவு பெரியவங்க இப்படி பண்ணிட்டாங்களே என்ன அவ பகுதி என்ன பண்ண என்ன வழங்கி போச்சு பகுதியால் என்ன வழங்கிச்சு அவ பகுதி தோறும் அந்தந்த பகுதியில் திருவண்ணாமலை போனால் அது போல வந்து காஷ்மீர் போனால் அல்லது அமெரிக்கா போனால் நடனமே நல்லது அவ பகுதி ஒரு நல்லதுன்னு இது இது ஆளா போன பரிமையாளன் வச்சு எழுதலாங்க எழுதுனா நல்லது என்ன இருக்க மனக்குறவர் தொட்டு நான் தொட்டார் பரிமையாளர் அதை எரித்தார் ரெண்டு பேரும் சிறந்த ஒரு ஆசிரியர் பழையவரை படிக்கணும் அனுப்பி படிச்சு பிறகு என்ன உனக்கு விளங்குது இப்ப இந்த குதிரை தான் முதல் குரல் தான் பகுதியால் பகுதி வரும் அவ்வப்பகுதி வரும் என்ன விளங்கிச்சாங்க விளக்க உரையில அவன் இறந்துட்டாங்க அவங்க பத்தி சொல்றதுல கூடாது மிகலாம் ரொம்ப உண்மை நண்பர்கள் ரெண்டு பேருமே ரொம்ப உண்மையானவர்கள் நம்முடைய நம்மோடு பழகுகின்றவர்களை மூன்று திறமாக பிரிக்கணும் நம்மோடு பழகுகின்றவர்களை இன்னும் நடைமுறையில் இருக்குது அது மாதிரி பிரித்து நமக்கு அந்த பாகுபாடு கண்டு விளக்கவில்லை விளக்கவில்லை விளங்கிக் கொள்ளுங்கள் அவ்வளவுதான் நம்மோடு பழகின்றவர்களை இப்ப நீங்க எல்லாருமே சொல்ற நமக்கு அத்தனை பேரும் சொல்லுங்க திருக்குறள் வாழ்வியல் நூல் அதனால அது வந்து நீங்க திருக்குறள் வேறு வாழ்வியல் வேறு அல்ல நம்ம வாழ்வியல் எதுவோ அதான் திருக்குறள் திருக்குறள் எதுவோ அதான் நம்முடைய வாழ்வியல் அப்படின்னு அப்படி இருப்பதனால வாழ்வியல் எப்படி பழகணும் நமக்கு ஏன் சார் உங்கூராமல்ல திருவண்ணாமலை அமல அவங்க கூட நீங்க அவங்க என்னது அவரா அவராக என் உயிர் அல்ல அவரு எங்க பாத்தீங்க நான் மெட்ராஸ்ல பார்த்தேன் அப்படிங்களா அடாடாடா நாங்க ரெண்டு பேரும் உடம்புல வேறு மனசுல ஒண்ணுங்க அப்ப அப்படி பழகிறவங்க இருக்கிறாங்க நம்ம கிட்ட அவங்களுக்கு என்னன்னு பேரு நட்பு நட்பு இன்னொருத்தர் வந்தார் ஐயா அவரை தெரியுமானார் சரி எங்க ஊருக்காரரு தான் அவரு இன்னும் அதிகமா நாங்க பழகறதில்லை எப்பாவது கண்டா வணக்கம் தான் நானும் வணக்கம் தான் அவ்வளவோட சரி இருக்கீங்க அவர் என்ன அர்த்தம் நட்பு அல்ல பகையும் அல்ல இன்னொருத்தர் அவர் எங்கிட்ட பேசாதீங்க திரும்புறான் ஏண்டானாரு ஜென்ம விரோதி இல்ல ஜென்ம விரோதி இல்ல அப்ப மூன்று திறம் பகை நட்பு இந்த ரெண்டும் இல்லாத நொதுமல் பேரு நொதுமல் நொதுமல்னா பகையும் இல்ல நம்ம நட்பு இந்த மூன்று விதமாக நம்முடைய பழகின்ற அமைப்பு இருக்கிறது என்று சொல்லியிருக்காங்க இதை விட வேற ஒரு தாத்தா சொல்லப்பேன் ஐயா ஒன்று விட்டுட்டாங்கன்னு நான்காவது சொல்லுங்க இல்லைன்னா இது ஒன்றை மைனஸ் பண்ண முடியுமா அதெல்லையா உரை உரை அப்போ நடுநிலைமை வந்து எப்போ சிறப்புன்னு கேட்டா நமக்கு பயவரா இருந்தாலும் நட்பா இருந்தாலும் இரண்டும் அல்லாததா இருந்தாலும் நடுநிலைமை நடுநிலைமையோடு இருந்தால் நல்லது நல்லது அதுதான் இல்லையே இல்லையே வேண்டியவங்களா இருந்தா கோர்ட்டை மாத்திரம் முன்ஜாமீன் வாங்கிட்டு போன்றோம் தமிழ் எழுதி கொடுத்த இங்கிலீஷ் எழுதி கொடுக்குறோம் அப்புறம் அதை நாங்கள் வெரிஃபை பண்ணணுங்கிறோம் நல்லதா அப்புறம் அதை நாங்கள் டைப் பண்ணுறதுக்குள்ள ஒரு மாற்றம் வேணுங்கிறோம் இதுதான் சொல்லல நடுநிலைமைன்னு சொன்ன எவரேனும் தாமாக அது கயவனா இருந்தாலும் சரி நட்பா இருந்தாலும் சரி நொதுமலா இருந்தாலும் சரி அப்படி சேர்ந்தா நடுநிலைமைங்கிறது நல்லதுப்பா நீங்க என்னடா பண்ண போறீங்கப்பா நடுநிலைமைய அதெல்லாம் திணறார் தகுதி என ஒன்று நன்றே நடுநிலைமைங்கிற அறம் ரொம்ப நல்லதுதான் சிறந்ததுதான் பகுதியால் பார்ப்பட்டு ஒழுக பெரும் இந்த மூன்று தரத்தார் மட்டும் ஒரே நீதியா அந்த நடுநிலைமையை கொள்ளணும் கொண்டா நல்லது ஏன் இப்படி முதல் உழைக்கிறீங்கன்னாரு நீங்க கொல்ல மாட்டீங்களேடா நம்மாலதான் திணறாரு அவரு கொல்ல மாட்டீங்களே பயவன்னா ஒழிப்போம் அழிப்போம் நீங்க நட்புன்னா நொது பண்ண அது உங்க இஷ்டம் ஜெயில தள்ளாம தண்ணுங்க அல்லது உள்ளதல்ல இப்படி போனா நல்லவங்க
2: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: ஓம் நம சிவாய். Shaivam.org இன் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இப்பொழுது கேட்க இருப்பது திருமுறை இசை. வழங்குபவர் சிவத்திரு காயத்ரி வீரநாராயணன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் நமச்சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை தேவார இன்னிசை. பாடியிருப்பவர் நாகநாத தேசிகர். ஓம் நமச்சிவாய்.

0: நமஹ சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
1: திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை தனித்திருக்குறுந்தொகை.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருவளஞ்சுழி பேராராய் பெருக்கெடுத்து வந்த காவிரி வெள்ளம் பூமியில் உள்ள ஒரு பிளத்தின் வழி பாய்ந்து மறைய அதனை வெளிப்படுத்தும் பொருட்டு அதனுள் ஏரண்ட முனிவர் என்ற பேரொருளாளர் இறங்க காவிரி மீண்டும் வளம் சுழித்து எழுந்து சோழவள நாட்டில் பாய்ந்தது. காவிரி வளம் சுழித்து எழுந்த பகுதியாதலால் திருவளஞ்சுழி என்ற பெயர் அமைந்தது. இறைவர் கற்பகநாதேஸ்வரர், இறைவி பெரிய நாயகி. அமுதம் பெறுதற் பொருட்டு தேவர்கள் பார்க்கடலை கடைந்த பொழுது பூஜித்த வெள்ளை பிள்ளையாரை இந்திரன் இத்திருத்தலத்தில் எழுந்தருளச் செய்வித்தான் என்பது வரலாறு. சிற்ப வேலைப்பாடு மிக்க அழகான சன்னதி. ஏரண்ட முனிவர், வளஞ்சுழிநாதர் முதலிய திருமேனிகளை இங்கு காணலாம். திருஞான சம்பந்தர் திருப்பதிகம் பெற்ற தலம். அப்பர் பெருமான் அருளிய பலவகை திருத்தாண்டகத்தில் வளஞ்சுழியே வளஞ்சுழியே என்பீராகில் வல்வினைகள் தீர்ந்து வான் ஆளலாமே என்று போற்றி பரவியுள்ளார். ஆதிசேடன் வழிபட்ட திருத்தலங்களில் இதுவும் ஒன்று. திருநல்லூர் தொழுதிருந்த ஞான சம்பந்த பெருமான் திருவளஞ்சுழிக்கு எழுந்தருளுவது அறிந்த அன்பர்கள் ஆளுடைய பிள்ளையாரை சூழ்ந்து வணங்கி வரவேற்றனர். அச்சூழல் வெண்மதியை மேகக்கூட்டம் சூழ்ந்தது போன்று இருந்தது என்பார் சேக்கிழார் பெருமான். திருவளஞ்சுழிவாணனை வாயாரப் பண்ணி ஆதரித்து ஏத்தி பாடிய அற்புதமான பாடல் என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே என்பதாம். இப்பதிக திருக்கடை காப்பில் ஞான சம்பந்தன் தமிழ்மாலை ஆதரித்து இசை கற்று வல்லார் சொல கேட்டுகந்தவர் தமை வாதியாவினை மறுமைக்கும் இம்மைக்கும் வருத்தம் வந்தடையாவே என்று அருளியுள்ளார்கள். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே எனத் தொடங்கும் பாடல் பண் நட்டராகம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருவிற்கோலம். பண் காந்தார பஞ்சமம்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திருநின்றியூர்.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: தலம் திரு சோற்றுத்துறை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த ஏழாம் திருமுறை பண் கௌசிகம் இராகம் பைரவி திருச்சிற்றம்பலம்

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு உந்தியார், பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திரு உந்தியார்,

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு சேட்படை. பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருவாலி அமுதனார் தில்லை திருத்தலத்தில் அருளிய திரு இசைப்பா திரு

0: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு: கேள்வி கேட்டு அமைதல். பாடியிருப்பவர் சிவ சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
1: திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரம் முதல் தந்திரம் கேள்வி கேட்டமைதல்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. கபில தேவநாயனார் அருளிச் செய்த சிவபெருமான் திரு இரட்டை மணிமாலை. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

பழனத்து அரசை, பழனத்து அரசை எழில் இமையோர் படிறு பொழிந்து பருக பருக கொடுத்து

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம். சேக்குழார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
2: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம். திருச்சிற்றம்பலம்.
1: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: அல்லவா திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
3: பண் குறிஞ்சி இரண்டாவது கட்டளை கற்றாங்கறி ஓம்பி.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருஞான சம்பந்தரின் தேவார விளக்க உரை பகுதி 3. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா. சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல படிச்சேன். இந்த ஸ்டைபண்ட் ஒன்னு குடுக்கறாங்கல்ல ஏழைகளுக்கு, அப்ப நான் படிக்கும் இப்ப வந்து 150 ரூபாய் என்ன குடுக்கறாங்க, அப்ப 10 ரூபாய் தான். அப்ப வந்து ஒரு டீ ஒரணா, ஒரு தமிழர் நிறைய இருக்கும், டீ ஒரணா கையகலம் இருக்கும், இட்லி காரணா, அந்த காலம் இல்லையா, 10 ரூபாய். இந்த 10 ரூபாய் எனக்கு கிடைக்கல, நான் உண்மையான ஏழை, நான் அப்ளை பண்ண கிடைக்கல, பணக்காரன் தான் ஏழைன்னு சொல்லி வாங்கிட்டான். நான் ஏமாந்து போயிட்டேன் இந்த மாப்பிள்ளைகள் மாதிரி பேசாம இருந்துட்டேன். சரி, கடவுள் நமக்கு கொடுக்கலன்னு பேசாம இருந்துட்டேன். அப்ளை பண்ணி பார்த்தா கிடைக்கல, நான் என்ன பண்ண முடியும், பேசாம இருந்துட்டேன். ஒரு நாள் தெருவுல பாடிக்கொண்டு போனேன் சிதம்பரத்துல. அப்பதான் சிதம்பரத்துல இருந்து சிதம்பரத்துல 2 உற்சவம் நடக்கும், அதுக்கு பாட போவேன். இப்ப என்னால முடியல. ஒரு நாள் பாடிக்கிட்டே போனேன், ஒருத்தர் பாட்டு நல்லா கேட்டுக்கிட்டு நின்னார். நல்லா இன்னொரு 2 பாட்டு சொல்லுங்கன்னு சொன்னார். நாங்க வீதிக்கு என்ன வீதி பூரா பாட வேண்டாமா போக வேண்டாமான்னு சொன்னேன். நான் கூடவே வரேன்ட்டார். அவர் என்ன நிக்க வச்சு சொல்லல, நான் அங்க நீ கூடவே நீ பாடிட்டே போங்க, நான் பாட்டு கேட்டு வந்துடுறேன். கடைசியா பாட்டெல்லாம் 4 வீதியும் கேட்டு விட்டு நான் போயிட்டு வரேன். பக்கத்து சொன்னாரு, சப்ஜெக்ட் முன்சி அவர் தெருவில் பாட்டு கேட்டு வர்றாரு. நாளைக்கு தம்பி என் வீட்டுக்கு வந்து போறீங்களான்னு என்ன கூப்பிட்டாரு. வர்றேங்கன்னு சொல்லிட்டு முன்சி பாட்டு கூப்பிட்டாரு, போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அங்க இருக்கவங்க போனேன், அண்ணாமலேஸ்வரில் படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தார். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த ஸ்டைபண்ட் எனக்கு கிடைக்கலன்னு சொன்னேன். அப்படியா, ஏன் கிடைக்கல அப்படின்னு கேட்டார். இது ஏழைன்னு நான் எழுதி கொடுத்தேன், ஆபீஸ்ல இருக்கவங்க அதை ஒத்துக்கல போட்டுருக்கு, யாராவது பணக்காரெல்லாம் வாங்கிட்டு போட்டா எனக்கு கிடைக்கல, நான் உண்மையான ஏழை கிடைக்கலன்னு சொன்னேன். அப்படியா, சரி நான் ஒரு கடிதம் தரேன், இதை கொண்டு கொடுங்கோ அப்படின்னு சொன்னார். அப்ப கிடைக்கும்னு கூட சொல்லல, கொண்டு கொடுங்கோன்னு சொன்னார். சரி சொல்லிட்டு கொடு. இது இந்த பணம் எனக்கு கிடைக்கலங்கிற கோபம் ஒரு ஆதங்கம் எனக்கு இருக்கிறதா, அதனால நான் என்ன பண்ணேன், அவருடைய முன்சீப்பு எழுதி கொடுக்கிறாருன்னு சொன்ன கோர்ட்டு தீர்ப்பு மறுலியாது, எனக்கு அந்த வயசுல தெரியல. நான் என்ன பண்ண, அந்த கடிதத்தை வாங்கி அந்த கடிதத்துல மற்றொரு பக்கத்துல பி சுவாமிநாதன் செகண்ட் இயர் இசைக்கல்லூரி அண்ணாமலை நகர் அப்படின்னு ஒரு மூலையில எழுதி அதை கொண்டு அந்த போட்டியில போட்டேன். வைஸ் சான்சலருக்கு அந்த கடிதம் போச்சு. ஏய், சப்ஜெக்ட் எழுதி கொடுத்துருக்காரு, உன் மூலையில எழுதி கொடுத்துருக்கான், உடனே அந்த பாய் கூப்பிட அப்படின்ட்டு வைஸ் சான்சலர் உன்னை கூப்பிடாதுன்னு சொன்னேன். நான் டின்னு கட்டிவிட்டேன், என்னமோ ஏதோன்ட்டு எந்த போனேன். சிவசங்கர முதலியார் அவனுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். சப்ஜெக்ட் ஐயா தானே தெரியும். அவர்கிட்ட போய் சொன்னியா நீ இந்த மாதிரி எனக்கு ஸ்டைபண்ட் கிடைக்கலன்னு? இல்ல, நானா போய் கேட்கல, அவங்களா கேட்டாங்க சொன்னேன். சரி சரி போப்போ, உனக்கு ஸ்டைபண்ட் கொடுக்க சொல்லிருக்கிறேன், இப்ப 6 மாசம் கொடுத்துட்டாங்க, அந்த 60 ரூபாயும் சேர்த்து கொடுக்க சொல்லியிருக்கிறேன், போய் வாங்கிக்கிட்டார். சப்ஜெக்டினுடைய கடிதம் எப்படி பேசுது பாத்தீங்களா, அந்த மாதிரி திருஞான சம்பந்தர் சொல்றாரு, அந்த பொண்ணு அந்த மாப்பிள்ள தவறு செய்யவில்லை அப்படின்னு. இதை விட வேற என்ன நமக்கு வேணும் இல்லையா, அதத்தான் உங்களுக்கு. ஆக இவன் என்ன பண்ணாங்க, இவன் அழைச்சுக்கிட்டு இந்த பெண்ணை அழைச்சுக்கிட்டு போனான். அப்பெல்லாம் நடந்து நடந்து தானே போகணும், நடந்து நடந்து போறவங்க என்ன பண்ணாங்க, எங்கேயாவது சத்திரம் சாவடி கோயில் இங்கதான் தங்கணும். கோயில் வாசப்படியில படுத்திருந்தாங்க, படுத்திருந்த போது விதிவசம் அந்த மாப்பிளைய ஒரு பாம்பு கடிச்சு செத்து போயிடும். இந்த பக்கம் போனா தகப்பனாரும் தாயாரும் இருக்கிறாங்க 10-12 மைலுக்கு அண்ணாண்ட, இந்த பக்கம் போனா 40 மைலுக்கு அண்ணாண்ட மாமனார் வீட்டு ஜனங்கள் இருக்காங்க. நிர்கதியா நிக்கிறா இந்த பெண்ணு, என்ன பண்ணுவா சொல்லுங்க பாக்கலாம், நினைச்சு பார்க்க முடியுமா, நினைச்சோம்னா நெஞ்சு வெடிச்சு போ. 4 மணிக்கு எந்திரிச்சா லேசான வெடிச்சம், மாமா மாமா போலாமா அப்படின்னு எழுப்புனா, எந்திரிக்கல, அவன் கடந்ததை பார்த்தா இவன் சரியாம செத்து போய்விட்டான் அப்படின்னு தெரிஞ்சது. எப்படி இருந்திருக்கும் அந்த பெண்ணுக்கு நினைச்சு பார்ப்போமா? அவன் என்ன சொல்லி அழுதாளான் தெரியுமா? மாமா மாமான்னு அப்ப கூட போய் மேல விழலையாம். ஆமா செத்துதான் போயிட்டானே, அவன் மேல விழுந்து அழுதலாம் இல்லையவா? அழுதனியா? அப்பவும் உடை போந்து அலரும்படுமோ அடியாள் இவடே எட்ட உட்காந்துதான் அழுதாவ. அப்ப கூட தொடல, உயிராயிருக்கும் போதும் தொடல, உயிர் போன போதும் தொடல. திருஞான சம்பந்தர் அதுக்கு சாட்சி. திருஞான அப்ப 4 மணிக்கு அவர் கோயிலுக்கு போறதுக்காக திருஞான சம்பந்தர் வந்திருக்கிறார். அப்பெல்லாம் நம்ம நாட்டுல கோயில் 4 மணிக்கு திறந்துருவான் போறவருக்கு, இன்னைக்கு 8 மணிக்கு கூட திறக்க மாட்டேங்கிறாங்க. யார் கேட்க போற கோயில பத்தி இந்த நாட்டுல கேட்கறதுக்கு? எவனுக்கும் எந்த மனிதனுக்கும் இடம் இல்லாம போயிட்டு. அதனாலதான் நம்ம நாட்டுல கோயில்கள் எல்லாம் இழிவாக பேசவும் கேட்பாரற்றும் எத்தனையோ கோயில்கள் பூசை இல்லாம கூட கிடக்குது. ஆமா கடவுளே என்னைக்காவது கலந்து பிறப்பானாக்கம் என்று விட்டு விடுவோம். ஆக என்ன பண்ணினா 4 மணிக்கு போயிருக்காரு. அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருந்தாலாம். சடையாய் இவனுக்கு சடயம் என்று பேர் அல்லவா? சடையாய் தகுமோ அப்படின்னாலாம். சடையாயால் அந்த பொண்ணு சொன்னதை அப்படியே பாட்டுன்னு சொல்றாரு அவர் திருஞான சம்பந்தர். சடையாயால் சரண்ணி எனுமால் விடையாயனுமால், விடையினா ரிஷபம், அவன் மேல ஏறி வர்றதுனால விடையன் என்று பேர். விடையாயனுமால் வெறுவா விடுமாள் மடையார் குவளை மலரும் மறுகள் உடையாய் தகுமோ இவளுன் மெலிவே. தகுமாப்பா செய்யலாமா நீ? உன் வீட்டுல உன் ஊர்ல தஞ்சம்னு வந்து படுத்திருந்தவருடைய கணவனை நீ உயிரை போக்கி விட்டாய், செய்யலாமா நீ? இவனை கேட்கிறார் இந்த கேள்வி சம்பந்தர். அப்ப அடுத்த பாட்டுல சிந்தா எனுமால் சிவனே எனுமால் சிவனே தடையாய் விடையாய்னு அழுதுருக்கிறா. இப்ப இருக்கிற பெண்கள் அப்படி அழுகிறாள்? இப்ப இருக்கிற பெண்கள் அழறதும் இல்லை, அது ஒரு பக்கம் சரி போட்டோம். இப்படி சொல்லி அழுவா இல்ல அத திருஞான சம்பந்தர் அப்படியே சொல்லிட்டு வர்றாரு பாருங்க. தடையாய் எனுமால் சரண்ணி எனுமால் விடையாய் எனுமால், என்னுடைய பிராப்திய பத்தீங்களா, நான் தப்பு பண்ணாலும் என்ன கடவுள் தப்பு பண்ண விடமாட்டேங்கிறான். அதுக்கு உரிய ராகத்துக்கு வந்து விட்டேன். நான் வேற ஒரு ராகம் பாடலாம் நினைச்சுக்கிட்டு போனா கடவுள் என்ன பண்ற, வேண்டாண்டா அந்த அற்புதமான பதிகத்தை அதுக்குரிய ராகத்தையே பாடுன்னு பண்ண சேர்த்துட்டான். என்னையா தருதானா பாத்தீங்களா எப்படி திருத்துறான் பாத்தீங்களா பரமசிவம். ஆமா சடையாயனுமால் சரண்ணி எனுமால் விடையாயனுமால் வெறுவா விழுமால் மடையார் குவளை மலரும் அருகள் உடையாய் தகுமோ இவள் உண்மெனிவே. சிந்தா எனுமால் சிவனே எனுமால் முந்தா எனுமால் முதல்வா எனுமால் கொந்தார் குவளை குலவும் அருகள் எந்தாய் தகுமோ இவளே தரவே.

0: பிறையார் தடையும் உடைய பெரிய மறையார் மருகள் மகிழ்வாய் விளை இறையார் வளைகுண்டில் வவ்வினையே. ஒலி நீ தடையிற்கறந்தாய் உலகம் பலி நீ திரிவாய் வழியில் புகழாய் மலிநீர் மருகள் மகிழ்வாய் விளை மெலிநீர் மயலாக்கவும் வேண்டினேல வண்ணம் உள் தோன்றி என்ன மண்ணீல கண்டம் உடையாய் மருகள் கைநீல வண்டார் குழலாடி உடன் அணிநீல ஒன்றன் அயர்வாக்கிறையே. பலரும் பரவப்படுவாய் தடைமேல் மலரும் பிறையொன்றுடையாய் மருகள்.
1: இந்த பாட்டுலதான் இந்த சாமி அந்த பொண்ணுக்கு நல்ல சர்டிபிகேட் எழுதி வைக்கிறார். அவன் இறந்து போய் கிடக்கிறான், பொழுது விடிஞ்சு போச்சு, எட்ட உட்கார்ந்துகிட்டே அழுகுறா, தொட்டே பார்க்கல மாமாவை.
0: புலரும் தனையும் துயிலாள் புடை போந்து அலரும் படுமோ அடியாளிவளே.
1: எப்படி எழுதி கொடுக்கிறார் பாத்தீங்களா, எப்படி எழுதி கொடுக்கிறார் பாத்தீங்களா. சிவசங்கர முதலியாருக்கு எழுதி கொடுத்ததை விட 1000 மடங்கு பெருது. அந்த பொண்ணனுடைய கற்பு விஞ்ஞான சம்பந்தரனால போற்றப்படுகிறது என்று நாம் எண்ணிக்கொள்வோமாக.
0: புலரும் தலையும் துயிலால் புடை போந்து அலரும் படுமோ அடியாடுவனே. வழுவாள் பெருமான் கடல் வாழ்கையனா.
1: அந்த பொண்ணை பத்தி மறுபடியும் சொல்ற, நீ வாழ்க நீ வாழ்க என்று கடவுளை பரமசிவனை அவர் சொல்ல தவறியதே கிடையாது. இப்படி செய்யலாமா நீ?
0: வழுவாள் பெருமான் கடல் வாழ்கையன எழுவாள் நினைவாள் இரவும் பகலும் மழுவாளுடையாய் மருகர் பெருமான் தொழுவாள் இவளை துயராக்கினையே. இலங்கை கிளைவன் விலங்கல் எடுப்ப துரங்கம் விரல் உண்டலும் தோன்றதனாய் வலங்குள் மைசூர் மருகர் பெருமான் அலங்கல் இவளை அலராக்கினையே. எரியா தடையும் அறிவர் தெரியாததோ தீர்த்திகளாயவனே. மரியார் திரியா மருகர் பெருமான் அறியாள் இவளை அறிவாக்கினையே. அறிவில் சமனும் அலசாக்கியரும் நெறியல்லன செய்தன என்று உடல்வர் மரியேந்து கையாய் மருகர் பெருமான் நெறியார் குழலி நிறை நீக்கினையே. வயஞானம் அல்லர் மருகர் பெருமான் உயர் ஞான உணர்ந்தடி உள்குதலர் இயன் ஞான சம்பந்தன பார்வல்லர் இயன் ஞானம் எல்லாம் விளங்கும் புகழே.
1: ஒண்ணு, இந்த திருப்பதியத்தை பாடின உடனே அந்த வணிகன் உயிர் பெற்று எழுந்தான் என்று சேக்கிரார் பெருமான் எழுதியிருக்கிறார். நீங்க கேட்டுறாதீங்க, இந்த பதியத்தை இப்ப பாடி யாராவது நீ பழைக்க வச்சுனான்னு என்ன கேட்டுறாதீங்க, என்னால முடியும் இல்லையா. ஒரு நாள் தருமபுரம் மடத்துல 5 மணி இருக்கும், மாலையில மேளம் வாசிப்பான். மேளம் வாசிக்கும் போது ராஜரத்னம் பிள்ளை அங்க வந்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டுல நாயனக்காரர்னு சொன்னா ராயரத்னம் பிள்ளையை தான் குறிக்கும். ஆமா, தமிழ்காரர்னு சொன்னா நீடாமங்கலம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையை தான் குறிக்கும். தமிழ்நாட்டுல ஓதுவாமூர்த்தின்னு சொன்னா சுந்தர ஓதுவாமூர்த்தியை தான் குறிக்கும். ஒரு சமயம் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிற அந்த ஓதுவாமூர்த்தி சுந்தரமூர்த்தி ஓதுவாமூர்த்தியை உங்களுக்கு தெரிஞ்சிருக்க முடியாது. ஆமா, தமிழ்நாட்டுல தேவாரத்தை நல்ல உயர்ச்சிக்கு கொண்டு போனவர் சுந்தர ஓதுவாமூர்த்தி. ஆமா, அப்படி அவரை மாதிரி தேவாரம் பாட முடியாது என்று கூட பலர் கருத்து. ஆமா, அப்படி ஆக அந்த ராஜரத்னம் பிள்ளை அங்க வந்தவர் என்ன பண்ணினார், பண்டாசந்தியை பார்க்க வந்திருக்கிறார் போல இருக்கு, மேளம் வாய்ச்சோட இங்க இருந்து போய் அந்த நாயனத்தை வாங்கி கொண்டாடாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஊதுறாரு. பண்டாசந்தி உள்ள உட்கார்ந்துருக்கவர், யாரா நாயனம் ஊதுறது அப்படின்னு கேட்டா அங்க இருக்கிற சிப்பாய் சொன்னா, இல்ல இல்ல நம்ம தட்சிணாமூர்த்தி ஊதுறான்னு. படா பைத்தியக்காரா கிடையாதுரா, ஊதுறவன் யாரோ வேற ஆள், போய் பாரு அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா ராயசனம் இல்ல. ஏய், அவன் ஊதி முடிய விட்டு இங்க கூப்பிடுறான், ஏண்டா வந்தா இங்க, ஏண்டா இப்ப ஊதிக்கிட்டு இருக்கான் கூப்பிட்டு கூப்பிட்டு பேசினார். அது வேற சமாச்சாரம். இப்ப அந்த நாயனத்தை தட்சிணாமூர்த்தி ஊதுன நாயனத்தை தானே இவன் ராயசனம்ல ஊதினாரு. அப்ப அவர் ஊதும் போது எதுக்காதுக்கும் வித்தியாசம் தெரிகிறது அல்லவா. அந்த மாதிரி திருஞான சம்பந்தருக்குத்தான் அந்த விஷம் போகுமே தவிர எனக்கு போகுமா, என்னால முடியுமா? பர்சன்டேஜ் வேணா ஒரு 10 மார்க் வேணா எனக்கு கிடைக்கும், அந்த அந்த பதியத்தை ஓதுற புண்ணியம் எனக்கு கிடைக்குமே தவிர ஒரு பிறந்த இறந்தவனை எழுப்பக்கூடிய அளவுக்கு

தான் முடியுமே தவிர ஏன் கொடுக்கலன்னு அவனை போய் நம்ம கம்பெடுத்து அவனை அடிக்க முடியுமா? முடியாது. அதனால கேட்கத்தான் முடியும். ஆக இந்த திருப்பதிகத்தை ஓதினால் திருமணம் ஆகாதவர்களுக்கு ஆகும் என்று ஒரு பொருள் உண்டு. ஏன் சொல்றீங்க? என்னுடைய சொந்தத்தை சொல்லட்டுமா? என்னுடைய வாழ்க்கையை சொல்லட்டுமா? என்னுடைய உடல் நோய்வாய்ப்பட்ட உடல். ஆமா, 1947 இருந்து நான் டாக்டர் வீட்டுக்கு போன முடியே இருக்கேன். ஆனால் பாட போறது தவறது இல்லை, அங்க ரெக்கார்ட் பண்ண தவறு போறது இல்லை, நான் பாடிக்கிட்டே இருக்கேன், போயிட்டே இருக்கேன், டாக்டர் வீட்டுக்கும் போயிட்டே இருக்கேன், வந்துகிட்டே இருக்கேன். இதுவும் நடந்துட்டு இருக்கு. அதனால இந்த பதிகத்தை நான் தினந்தோறும் சொல்லுவேன். ஏன்? என் உடம்பு சரிப்பட்டு வரல, அதுக்காக இந்த பதிகத்தை நான் சொல்லுவேன். ஓரளவுக்கு நான் தாங்கி கொண்டு போற அளவுக்கு எனக்கு கடவுள் விதை செய்யறான். ஒன்னும் ரெண்டாவது, எனக்கு எத்தனையோ வயசுக்கு அப்புறமா திருமணம் நடக்க வேண்டிய ஒரு பிராப்தியும் எனக்கு வந்து சேர்ந்தது. அதான் வேற ஒண்ணும் இல்ல, பிராப்தி அந்த பதியத்தை ஓதுனதுனால வந்தது. ஒண்ணு இன்னொன்னு, சாமி என்ன சொல்றார்? வயஞானம் வல்லார் மருகப்பெருமான் உயர்ஞானம் உணர்ந்தடி உழுகுதலால் இயஞ்ஞான சம்பந்தன பாடல் வல்லார் வியஞ்ஞானம் எல்லாம் விளங்கும் போழே என்பது. இந்த பதியத்தை ஓதுகிறவர்களுடைய புகழ் இந்த உலகம் எல்லாம் பரவிவிடும் என்று எழுதியிருக்கிறார் சுவாமி. இத நான் எண்ணி பாக்குறேன். நான் அமெரிக்காவுக்கு போனதில்லை, தென்னாப்பிரிக்காவுக்கு போனதில்லை, சிங்கப்பூர் போனதில்லை. அங்க எல்லாம் போய் பாருங்க, நிச்சயமா என்னுடைய கேசட் பாடிக்கொண்டே இருக்கிறது. திருவாசக மணி என்று ஒருவர் இருந்தார், பலருக்கு தெரியும் சிலருக்கு தெரியாது, திருவாசக மணி என்று பேர். அவர் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போனார். அவர் என்ன நினைச்சிட்டு போனாரோ, சவுத் ஆப்பிரிக்காவுக்கு தேவாரத்தை பத்தி திருவாசகத்தை பத்தி சொல்ல வர்றவன் நான் தான் முதலாளாக இருக்கும்னு நினைச்சாரோ என்னமோ. அங்க போயினா அங்க ஒரு டேப் ரெக்கார்டு தேவாரம் பாடிக்கணும். யாருது? உன்னுடைய தர்மபுர சுவாமி. நான் தான் முன்னாடி வரணும்னு, எனக்கு முன்னாடி அவன் வந்துட்டானா ஏ அப்படின்னாரா அவர். அவர் எனக்கு கடிதம் எழுதியிருந்தார். அவர் நான் தான் முன்னாடி வந்தேன்னு நான் நினைச்சிட்டு போனேன்டா, எனக்கு முன்னாடி நீ இருக்கிறாய், நீ என்னடா என்னுடைய டேப் அங்க கொடுத்துக்கிறேன் பாருன்னு சொல்ற மாதிரி இருந்தது என்று அவர் எழுதியிருந்தார் இந்த திருவாசக மணி. ஆக அந்த அளவுக்கு என்னுடைய புகழ்ச்சி போய்விடுகிறதல்லவா இந்த திருப்பதிகத்தை ஓதினால். வயஞானம் வல்லார் மருகப்பெருமான் உயர்ஞானம் உணர்ந்தடி உழுகுதலால் இயஞ்ஞான சம்பந்தன பாடல் வல்லார் வியஞ்ஞானம் எல்லாம் விளங்கும் புகழே. இந்த உலகமெல்லாம் அவனுடைய புகழ் வரும் என்று எழுதி வைக்கிறார். இந்த பதிகத்தை நான் ஒவ்வொரு நாளும் சொல்ல தவறவே மாட்டேன். குறைஞ்சபட்சம் இந்த பதிகம் நான் 3 தடவையாவது சொல்லுவேன். இன்னைக்கு 1 தடவை தான் சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு தானே நம்ம நாட்டு முதல்வர் சொல்றாரு, திருக்குறளை நீங்க இலவசமாக பரப்புவதற்கு நீங்க தமிழ் வித்வான்கள்லாம் வரணும்னு. நான் 1 வருஷத்துக்கு முந்தையே ராமையா கிட்ட எழுதி கொடுத்தேன், எனாமா வந்து செஞ்சு கொடுக்கிறேன்னு எழுதி கொடுத்தேனே. 1 வருஷத்துக்கு முந்தையே எழுதி கொடுத்தேன் ராமையா. அதுவும் எதுக்க உட்கார்ந்து இருக்கிறாங்க? அப்ப நான் தேவாரத்தை பரப்பணுங்கிற நோக்கத்தால் நான் எழுதியிருக்கிறேன் அல்லவா. ஆக இப்படி இந்த பதிகத்தை படித்தால் உன்னுடைய உடம்புல இருக்கிற விஷ நீர் போகும், ரெண்டாவது ஒரு திருமணமாகும், உன்னுடைய புகழ் உலகம் எல்லாம் பரவும் என்று எழுதி வைக்கிறார். அற்புதமான திருப்பதிகத்தை நாம் இப்பொழுது உங்களுக்கு நான் நினைவூட்டினேன். இது இந்தளம் என்று சொல்லப்படுகிற பண்ணில் அந்த பெண் பாடி காமிச்சாள் என்பதை நாங்கள் அதைத்தான் அப்ப சொல்லிட்டே வர்றேன். அது இன்னும் எனக்கு முடியல. அந்த 24 பண்ணுக்கும் பண்ணுக்கு ஒண்ணு அப்படி சொல்லி காட்டணும் என்றதான் அப்ப சொல்லிட்டு வர்றேன். ஆக புரணி காந்தா பையன் கவுசி இந்த 5வது பண்ணு நான் காட்டிட்டு இருக்கிறேன். 24 பண்ணு சொல்லணும், இந்த 19 பாக்கி இருக்கு. இப்ப அடுத்த பண்ணு என்ன அப்படின்னு கேட்டா, காந்தா பையன் இந்த தக்கேசி என்று ஒரு பண்ணு இருக்கு. இன்றைக்கு பார்த்தா அந்த பண்ணு வந்து காம்போதி ராகம்னு சொல்றோம் இல்லையா, அந்த ராகத்துக்கு ஒத்து இருக்கிறது என்று பெரியவர்கள் எல்லாம் முடிவு பண்ணியிருக்கிறார்கள். இந்த தக்கேசி என்ற பண்ணுல, இந்த தக்கேசி என்ற பண்ணை மிகவும் நன்றாக பாடியவர் சுந்தரமூர்த்தி சுவாமி. ஆமா, அதை மிக விரிவாக பாடியிருக்கிறார். அவர் ராகத்திலையும் நல்லா பாடியிருக்கிறார், கருத்துக்களையும் நிறைய சொல்லி இருக்கிறார் என்பது சைவ வட்டாரத்துல பேசிய பேச்சு. அதுல இந்த தக்கேசி என்ற பண்ணுல அமைந்திருக்கிற திருப்பதியத்தை ஒன்றை நான் உங்களுக்கு இப்பொழுது நினைவூட்டுவேன். திருப்புன்கூர் என்று ஒரு ஊர் நிச்சயமாக எல்லாருக்கும் தெரியும். எப்படி தெரியும்? நந்தனார் சரித்திரம் வகையா இல்லையா? ஆமா, நந்தனார் சரித்திரத்துல வருகிறது அது. அந்த சரித்திரத்தை நமக்கு சொல்லி வைத்த

வைத்தவர் யார், நந்தனார் சரித்திரத்தை நமக்கு சொல்லி வைத்தவர் யார், தெய்வ சேக்கிழார் பெருமான். இதோ இருக்கிற குன்றத்தூர்லதான் அவர் பிறந்தார். அவர் கோயில போய் பார்த்திருக்கிறோமா? நாம போய் என்னைக்கு போய் பார்த்து அங்க விழுந்து நமஸ்காரம் பண்ணீங்களோ அன்னைக்கே உங்களுக்கு தமிழில ஒரு ஈடுபாடு தனியே வரும். நான் ஏற்கனவே தமிழில நான் கொஞ்சம் பாட வேண்டும் என்று எண்ணம் உடையவன். சேக்கிழார் கோயில் திருப்பணி பண்ணி அங்க விழுந்து கும்பிட்டேன். அன்னையிலிருந்து என்னுடைய தமிழுக்கே தனியா ஒரு மதிப்பு இருக்கிறதை நானே பார்த்தேன். ஆமா, 10 வருஷத்துக்கு முந்தி 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அந்த கோயிலை தங்கமாக ஆக்கி வைத்தேன். இப்பவும் ஒரு தடவை நல்ல தக தக தங்க கட்டி மாதிரியே அந்த கோயிலை ஆக்கி வைக்க செய்தான் சேக்கிழார் குருமான். ஆமா, சரி, அவர் சொன்ன கதை தான் இது அல்லவா? ஆமா, அந்த திருப்பொங்கூர்ல ஒரு பதிகம் பாடுகிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மிக அற்புதமான திருப்பதிகம். அதுல இருந்து ஒரு பாட்டு தான் நான் இப்ப சொல்ல முடியும்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் சொல்லிவிடுவோம் அடுத்த

என்ன கதை? இந்த பத்து பாட்டிலையும் பத்து வரலாறு சொல்லுகிறார் சுவாமி இந்த பதிகத்துல. முதல் வரலாறு என்ன? அந்தநாதன் என்பது மார்க்கண்டேய முனிவர். மார்க்கண்டேயவர முனிவருடைய தகப்பனார் பேர் என்ன? மிருகண்டு மகரிஷி. தாயார் பேர் என்ன? மருத்துவதி அம்மை. இந்த மிருகண்டு மகரிஷி தனக்கு குழந்தை இல்லை என்று தவம் பண்ணினார். அப்படி தவம் பண்ணினவர் காட்டுல உட்கார்ந்துட்டு தவம் பண்ணிவிட்டார். மிருகங்கள் வந்து மிருகத்துக்கு இப்ப காதல் அரிச்சதுன்னா காலால சொரிஞ்சுக்கும் இல்லையா? ஆமா. இப்ப நடு முதுகுல அதுக்கு அரிச்சதுன்னா என்ன பண்ணும்? இப்ப நம்ம ஆபீஸ்ல இருக்கவங்க சில பேர் நடுவுல அரிச்சதுனாக்கா இந்த ஸ்கேல் இருந்ததுன்னா சரி, ஸ்கேல் இல்லாத என்ன பண்ணுவோம்? எங்கேயாவது செவத்துல மரத்துலதான் தேய்ச்சி ஆகணும் முதுகு இல்லையா? அந்த மிருகங்களுக்கு அப்படி தினவு எடுத்ததுன்னா என்ன பண்ணும்? மரத்துல இடத்துல தேய்க்கும். அது இல்லன்னா என்ன பண்ணும்? பக்கத்துல கல்லுகள் இருந்தா அதுல தேய்ச்சிக்கும். இது கல்லுன்னு நினைச்சுட்டு அவன் மேல அப்படி உராய்ந்தது மிருகம். அந்த மிருகம் தேய்ச்சதுதான் இந்த மிருக மார்க்கண்டேய மனிதருடைய தகப்பனார் மிருகண்டு என்பது. மிருகம் வந்து அவர் மேல தேய்த்து தன்னுடைய தினவை தீர்த்து கொண்டுதான் மிருகண்டுவிய மகரிஷின் பேர். அவருக்கு குழந்தை இல்லைன்னு தவம் பண்ணினார். சிவன் ஒரு நாள் வெளிப்பட்டான். அவர் கேட்டார் சிவன், அப்பா குடிப்பான், ஊத்தியா விட்டு போவான், பஞ்சமா பாதகம் செய்வான், அவன் செய்யாத பாபமே கிடையாது, 100 வயசு இருப்பான், ஒரு பிள்ளை தருவேன், வாங்கிக்கிறியா அப்படின்னு கேட்டார். நான் கஜையை கொடுத்து அவன் சொல்லுவேன், இன்னைக்கு அவன் தான் தேவை, ஊர்ல அடிச்சு உரையில போடுவான். நான் அப்படித்தான் கேட்டிருப்பேன். நான் என்ன, நீங்க கூட அப்படித்தான் கேட்டிருப்பீங்க. மிருகண்டு மகரிஷி சம்போ மகாதேவா மகாதேவா மகாதேவா, அந்த குழந்தை எனக்கு வேண்டவே வேண்டாம், என்ன குழந்தை இல்லாம இருந்தாலும் இருக்கிற அந்த மாதிரி குழந்தை எனக்கு வேண்டான்ட்டு. என்ன சொன்னார் பரமசிவன்? 100 வயசு இருப்பான், பஞ்சமா பாதகன், ஊர் அடிச்சு உழையில போடுவான், 100 வயசு இருப்பான், அந்த பிள்ளை தேவையா அப்படின்னு? வேண்டவே வேண்டாம், நான் பிள்ளை இல்லாமலே இருந்துடுறேன், வேண்டாம் எனக்கு அப்படின்ட்டு. டேய் மிருகண்டு, நான் சொல்றத கேளுடா, 16 வயசு தான் இருப்பான் சிவபக்தன், என்னைக்குமே 16 அவன் இருப்பான், சிவபக்தி மிகுந்தவன், பஞ்சாட்சரம் சொல்லுவான், என்னை பூசை செய்வான், ஆனா 16 வயசு தான் இருப்பான், தேவலியான குடுத்துருட்டான். எவ்வளவு தீர்க்க தரிசனம் இருந்திருக்கு பாத்தீங்களா? அந்த மிருகண்டு மகரிஷிக்கு பின்னாலே 16 என்னும் 16 ஆக்கி கொள்ளுவான்னு நினைச்சார் போல இருக்கு அந்த மிருகண்டு மகரிஷி. குடுத்துருன்னு சொல்லிட்டான், குடுத்துட்டார். அந்த பையன் தான் மிருகண்டு மகரிஷி. இன்னைக்கு மகரிஷிக்கு எல்லாம் தலைவர் மார்க்கண்டேய முனிவர் என்று சொல்லுகிறார். இன்றும் அவர் இருக்கிறார் என்றுதான் சொல்லுகிறார்கள். ஆமா, 15 வயசு இருந்துட்டான், 16 வயசு வருது, தாய் தந்தைகள் அழுகுறாங்க. பையன் கேட்டான், அம்மா ஏன் அழற, பா ஏன் அழறன்னு கேட்டான். இன்னைக்கு இருக்கிற பையன் அப்பா அம்மாவும் அழ செய்யறான். அன்னைக்கு இருந்த பையன், ஏன் அம்மா அழுகுறே, ஏப்பா அழுகுறேன்னு கேட்டான். இந்த வரலாறை சொன்னாங்க. அப்படியா, நான் இன்னைக்கே சிவபூசையெல்லாம் செய்யறேன், சிவபூசையை விடாமல் செய்வேன், ஒவ்வொரு கேத்திரத்துக்கும் போய் பூசை பண்ணுவேன், காசியிலிருந்து எல்லா கேத்திரத்துக்கும் போவேன், என்னுடைய ஆயுள் முடியுதுன்னு சொன்னா சிவபூசையை நன்றாக செய்து விட்டு போய்விடுகிறேன் அப்படின்னு நினைச்சுட்டு ஒவ்வொரு ஊராக தரிசனம் பண்ணிட்டு பூசை பண்ணிட்டு கடைசியாக திருக்கடவுர் வந்தான். 16 முடியுது அன்னைக்கு. யமன் வந்தான், இந்த மார்க்கண்டேய முனிவருக்காக யமனை உதைத்தான். அதனால்தான் அங்க காலம்னு பேர் யமனுக்கு. அங்க இருக்கிற சாமிக்கு பேர் கால சம்ஹார மூர்த்தின்னு பேரு. காலனையும் சம்ஹாரம் பண்ணிவர் அவர், ஆனால் கால சம்ஹார மூர்த்தின்னு பேர் அங்க அங்க இருக்கு. இப்பவும் பாத்தீங்கன்னா இந்த சாமி கீழே யமன் கிடப்பான். யமனை சாக விடல, மறுபடியும் எழுப்பி விட்டார். யமன் போயிட்டு இருந்தானாக்க என்ன ஆயிருக்கும்? யமன் இருக்கும் போதே நம்ம கோடிக்கணக்கில் சேர்ந்து போச்சு நம்ம நாட்டுல இல்லையா? ஆமா, போயிருந்தானா இன்னும் ரொம்ப மோசமா போயிடுமே. மறுபடியும் அவனை எழுப்பி விட்டார் என்று வரலாறு. இத நினைக்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அன்னைக்கு அந்த மார்க்கண்டேய முனிவருக்காக வந்து யமனை உதைத்து அவனை காப்பாற்றினாயே, எனக்கும் யமன் வருவானோ, அவன் பிடித்து இழுப்பானா? அந்த உயிர் போகும்போது கூற்றுவன் என்று பேர் உண்டு யமனுக்கு, கூறுவன் கூற்றுவன் பேர். என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா,
உடல் வேறு உயிர் வேறாக கூறு செய்யணும்னால அவனுக்கு கூற்றுவன் என்று ஒரு பேர் உண்டு. இந்த உடலை விட்டு அந்த உயிர் போகும்போது என்ன துடி துடிக்கும் தெரியுமா? இந்த உடல் கடவுளே கடவுள். வாதனையில வேதனையில மிக தலையாய வேதனை யம வேதனை தான். அதனாலதான் பெண்கள் என்ன பண்ணுவாங்க, வீட்டுல இந்த குழந்தைகள் ஏதாவது துன்பப்படுத்தினா யமனா வந்து என் பிராணம் எடுக்குன்னு சொல்லுவாங்க. ஆமா, ஆக இந்த வேதனை நாம் பட்டாகணுமா அப்படி கேட்கிறார் குரு. முருக பக்தர் இது நாளை போயிட்டு நாளை போயிட்டு சரி, அப்புறமா அடுத்த மாசம் அடுத்த மாசம் பன்னெண்டு ஆயிடுச்சு. சரி, ஆக இவர் நினைக்கிறார் எனக்கு யமன் வருவான் வந்தான்னா அப்ப வந்து அந்த மார்க்கண்டேயனுக்கு எப்படி என்னை காப்பாற்றினாயோ அந்த மாதிரி என்னையும் காப்பாற்றி விடு, அதனால்தான் திருப்பங்கூருக்கு வந்து பாடுகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த முதல் பாட்டுல மறுபடியும் பாட்டை சொல்லுகிறேன் அந்த

0: இவன் மற்ற என் அடியானன விளக்கும் சிந்தையால் வந்து உன் திருவடி அடைந்தேன் செழும்பொழில் திருப்புன்கூருளானே.
1: இந்த முதல் பாட்டு மாத்திரம் சொல்லியிருக்கிறேன். இத்தனை பேர் இருக்கும்போது நாம பஞ்சாட்டம் சொன்னா இதுதான் கோடி அர்ச்சனை இல்லையா? நாமெல்லாம் பஞ்சாட்டம் சொல்லுவோம். இங்க மாத்திரம் இல்ல, வீட்டிலையும் நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய உடலுக்கு உங்களுடைய உயிருக்கு நல்லது என்று சொல்லி இப்ப பஞ்சாட்டம் சொல்லி ஒரு நிமிஷம் கூட போயிட்டுது. அதனால எல்லோருமாக பஞ்சாட்டம்

0: சிவன் கோயிலுக்கு தினம் செல்லுங்கள், சிவலிங்கத்தை பார்த்து வணங்குங்கள், ருத்ராட்சம் போட்டுக் கொள்ளுங்கள், விபூதி அணிந்து கொள்ளுங்கள், பஞ்சாட்சரம் சொல்லுங்கள், நலமே வாழ்க என்று சொல்லி வாழ்த்துவேன்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: தலம் திருவேட்களம் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அருளிச் செய்த முதல் திருமுறை பண் தக்கராகம் ராகம் காம்போதி திருச்சி.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்குவரை. வழங்குபவர் பேராசிரியர் பு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருவேட்களத்திலிருந்து பாடுகிறார். இதில் கூடுமான வரை பாருங்க, இந்த இயற்கை வர்ணனை இல்லாமல் முழுமையாக பெருமானையே பாடுகிறார். அதாவது ஞானசம்பந்தருடைய திருமுறையில இயற்கை வர்ணனை மிகுதியாக உண்டு, பொதுவாக சொல்றது உண்டு. ஆனால் சில பதியங்கள் விளக்காக இது மாதிரி பாரு, எல்லாம் பெருமானை பற்றியது. திருவேட்களத்தை பற்றி அதிகமாக சொல்லாமல் பெருமானையே சொல்லுகிறார். அந்தமும் ஆதியும் ஆகிய அண்ணல், அந்தமும் ஆதியும் ஆகிய அண்ணல், அந்தமாகவும் இருக்கிறான் ஆதியமாகவும் இருக்கிறான். மணிவாசர் பார்த்தார், நடுவாகவும் இருக்கிறார். அப்படிதானா? அந்தமாகவும் இருக்கிறான் ஆதியமாக இருக்கிறான்னு சொன்னார். இங்க மணிவாசகர் நடுவுமாக இருக்கிறான். முந்திய மூதல் நடு இறுதியும் இவர் அந்தமும் ஆதியும் ஆகினார் என்று சொன்னார். எனவே முதலாக இறுதியாகவும் இருக்கின்ற பெருமான் ஆகிய அண்ணல் ஆரளல் அங்கை அமர்ந்திலங்க, கையில நெருப்பு இருக்குதான், மந்த முழவும் எம்ப பின்னணியாக மற்ற முழவுகள் எல்லாம் எம்பும்படியாக மலைமகள் காண நின்றாடி, பெருமாட்டி காண அவன் எப்பொழுது நடனம் புரிந்து கொண்டிருக்கிறான். சந்தம் இலங்கும் நகுதலை கங்கை தன்மதியம் அயலே ததும்ப, கழுத்தில் என்ன பட்டிருக்கிறான், பாம்பு இருக்குது, மற்ற இந்த தலைகள் பிரம்மன் திருமாலுடைய தலைகள் இருக்கே அவையெல்லாம் இருக்கு. இப்படிலாம் ஆடும் போது அதெல்லாம் இப்படி இங்கே எங்கேயுமா குழும்பு தான். தன்மதியம் அயலே ததும்ப வெந்த வெந்நீருமை பூசும் வேட்கல நன்னகராடி, முழுமையாக திருநீர் அணிந்த கோலத்தோடு ஆடுகிறார். இங்க பாருங்க, இயற்கை வர்ணனை போக்குவரத்து திருவேட்களும் ஒண்ணு இல்லை, அப்படியே பெருமான் உமையம்மை காண இவையெல்லாம் ஆட என்றும் ஆடிக்கொண்டிருக்கிறார் என்றே முடித்து விட்டார். இப்படியே எல்லா பாட்டுமா இருக்கு இல்லைங்களா? சடை தனித்தாழ்தலும் ஏற முடித்து சங்க வெந்தோடு சரிந்திலங்க புடைதனில் பாரிடம் சூழ போதருமாறு இவர் போல்வார். சடை ரொம்ப பெருசா இருப்பதுனால அப்படியே தாழ்ந்து இருக்குது. அது என்னன்னு கேட்டா, தாழ்ந்து நம்ம என்னன்னு கேட்டா இந்த இடத்துல எல்லாம் அப்படியே வேர்வையா இருக்கும். நாம கூட பாருங்க, சமயத்துல வந்து என்னன்னு கேட்டா, இந்த தண்ணி தோட்டும் போது கூட இதெல்லாம் எடுத்து அப்படி இப்படி போட்டு அப்படி இங்கெல்லாம் தோட்டும். ஏன்னா தண்ணி இருந்ததுன்னா நீர் கொள்ளும். அதுக்காக அது மாதிரி என்னன்னு கேட்டா, சமயத்துல ரொம்ப தாழ்ந்து அப்படி ஏற முடித்து இப்படி இழுத்து முடிச்சு கட்டிக்குவேன். சன்னிதானங்கள்ல ரொம்ப நீண்ட சடையுடையது தர்மபுராதீனம் தான். இப்ப இருக்கிறதுல நீண்ட சடையுடையது. அதனால அந்த சடையெல்லாம் கேட்டா பெரும்பாலும் வந்து சாதாரணத்தில் இருக்கிறது. யாராவது வர்றதுக்கு முன்ன கேட்டா இழுத்து அப்படி எல்லாம் முடிஞ்சு கிடிஞ்சு வச்சுட்டு அது மேல அருமையா இந்த சிவப்பு உடையில நான் தலைப்பா வைக்கிறான். குண்டு உடை அடிகளாரும் கூட பாருங்க, வெளியில வரும்போது இந்த மாதிரி பாரு, சாதாரண பேச்சுக்கு வரும்போது நான் தலையில இதெல்லாம் கூட இருக்காது அப்படி இருக்கும். அது மாதிரி அது போல பெருமான் அந்த ஏற முடித்து இங்க வந்து கீழே தாழாம நல்ல இடுக்க கட்டிட்டு அப்புறம் ஆட ஆரம்பிப்பான். இப்படி எல்லாம் இருக்க உடைதனில் பாரிடம் சூழ போதருமாறிவர் போல்வார். உடைதனில் நால் விரல் கோவனாடை, பாருங்க இந்த உடை என்னன்னு கேட்டா கோவனம் தான்னாரு. அந்த கோவனை எவ்வளவு அகலம்னாரு அதை கூட சொன்னார். நால் விரல் சின்ன கோவனம். இந்த கோவனம்ங்கிறது துணியினால் செய்யப்பட்டு அதை கட்டுறதுன்னு சொல்றீங்களா? பின்ன வேற அந்த கோவனை எப்படி இருக்கும்? என்ன சார் இது நாலு விரல்ங்கிறார் இவர். நீ கோவனம் எப்படின்னா துணியினால் நெய்யப்பட்டதா அல்லவான்னு கேட்குறீங்க. கோவனம்னா துணியினால் தான் நெய்யப்பட்டிருக்கணும். அப்படிதான் அமரநிதியார் கோவனமெல்லாம் தந்தார். இவர் கோவனம் அப்படிதான் இருக்கும்னாரு அப்படின்னு சொல்றேன் நான். நீங்க ஒத்துக்கீங்களோ? ஒத்துக்க மாட்டீங்க. அப்ப என்ன வேற என்ன கோவனம்? மண்ணு கலை துண்ணு பொருள் மறை நான்கே வான் சரடாய் தன்னையே கோவனமாய் சாத்திரன்கான் சாழலோ. இப்படி சொன்னது திருவாசகம் தான். மக்கு பயலே, உங்க மேல இருக்கிற துணியை தான் எங்க பெருமான் வந்து கோணம கட்டுறார. பின்ன என்ன சாமி, அது மாதிரி துணியில தான் எடுத்து வந்து அருணாகிரி பிடிச்சி கட்டுறார. அப்படித்தாங்க நான்லாம் நினைக்கிறோம்னர். உன் கதை அப்படித்தாண்டா ஆண்டவன் வழங்குலிங்க. மண்ணு கலை துண்ணு பொருள் மறை நான்கே வான் சரடாய். இந்த உலகத்தில் இருக்கிற கலைகள் இருக்குதே, அந்த கலைகளையே தான் என்ன பண்றாங்க, 64 கலைகள், அதைத்தான் அரையானா கொண்டிருக்கான. அந்த கலையினுடைய பொருளாக விளங்குகின்றதை அடியில் கோணமா கொண்டான. அந்த கோணம் அல்ல, நீ நான் கட்ட கோணம் அல்ல. மண்ணு கலை துண்ணு பொருள் அந்த பொருளை கோணமாகும். மறை நான்கே வான் சரடா, நால் வகை வேதங்களையே அந்த கயிறாக, இந்த உலகத்தில் இருக்கிற 64 கலைகளுடைய பொருளையே அந்த கோவணமாக, அந்த கோவணம் தரிச்சிருக்கானே தவிர ஒம்மாரி அம்மாரி அல்ல. மண்ணு கலை துண்ணு பொருள் மறை நான்கே வான் சரடாய், தன்னையே கோவணமாய் சாத்திரன்கான் சாழலோ. அப்ப இறைவன் அணிந்த இப்போ உனக்கு நமக்குன்னு ஒரு இதழ் இருந்தது, மாத இதழ் இருக்குன்னு சொன்னா நல்லா திருமடங்கள் இருந்த மாத இதழ் இந்த மாதிரி செய்து துணுக்குகள் வரணும். இறைவன் அணிகின்ற கோவணம் எத்தகையது? விடை அந்த பக்கத்திலேயே போடப்படாது, 55 பக்கம் காண்க. ஆமாம் ஆமா, பெரட்டணும். மற்றதுக்கெல்லாம் பெரட்டு இல்ல, எங்க சமய உணர்வுக்கும் பெரட்டணும். அவ்வளவு சின்ன இல்ல, இவன் எத்தனை படத்தில் நடிக்கிறாங்கிறதுக்கு பெரட்டு இல்ல, 20 பக்கம் பெரட்டு. ஏ இத்தனை படத்தில் நடிச்சிருக்காரன், ரொம்ப முக்கியம் இது, இல்லைன்னா கைலாசுக்கு போக முடியுமா? முடியாது. படிக்கிறீல்ல, அது போல எங்க இதில் என்ன பண்ண கேட்டா அந்த பக்கத்தில் விடை போடக்கூடாது. அல்லது அடுத்த திங்களில் காண்க. இன்னும் பரபரப்பு, எப்போ வரும் வரும். அது என்ன பண்ணு, இறைவன் அணிந்த கோவணம், மண்ணுகளை துண்ணு பொருள் மறை நான்கே வான்சரடாய், தன்னையே கோவணமாய் சாத்தினன் மணிவாசகர் என்று போகணும். அப்படி நம்ம இதில் வரணும். இந்த மாதிரி என்ன பண்ண, நிறைய பக்க பக்கமாக யாரும் படிக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி சிறிய வினா சிறிய விடை அதான் படிக்க முடியும். ஏன்னா ரொம்ப ஷார்ட்டாக கொடுக்கணும், நோட்ஸ் தானே படிக்கிறார். நீண்ட நடிகெல்லாம் கதை, அது கதையாக யார் சார் படிக்கிறார்? ஏன், இவன் ஞானம் அவ்வளவுதான். அதனால சிறு சிறு செய்திகளாக போட்டா இறைவன் கோவணமாக தெரித்தது. மண்ணுகளை துண்ணு பொருள் துணி மறை நான்கு வான் சரடு, இவை இரண்டையும் கொண்டு கோவணம் தெரித்தான். ஓ, இப்படியாக கோவணம் எல்லாம் தெரித்திருக்கான. உடைதேனில் நால் விரல் கோவனாடை, உண்பதும் ஊரிடு பிச்சை. சாப்பிட்றது எங்கேனாரு, 12 மணி அடிச்சா கையில் ஒரு ஓட்டை எழுதிக்குவேன், 4 வீடு பார்ப்பான், போடுறது சாப்பிடுவான், அவ்வளோதான். பாவம், ஊரிடு பிச்சை. வெள்ளை விடைதனை ஊர்தி நயந்தார் வேட்கலனன் நகராரி, காளை மாட்டை வாகனமாக கொண்டு அது பாட்டு போயிட்டு இருப்பான். இப்படியாக இருக்கின்ற பெரியவர் அவருடைய பற்றி எல்லா பெருமானை பற்றியே சொல்லப்பட்ட அமைப்புடையது. கொஞ்சம் கொஞ்சம் எட்ட வாங்க இல்லைங்களா. 8வது பாடல் என்ன, யாரை பற்றி வரும்? லாவண்ணை பற்றி வரும். இங்கே இருக்கா, ஆழ்தருமால் கடல் நஞ்சினை உண்டார் அமுதமர கருளி, சூழ்தரு பாம்பரை ஆர்த்து சூலமூர் உண்மடுவேந்தி, தாழ் சரு புன்சடை உண்டினை வாங்கி தன்மதியம் அயலே ததும்ப, வீழ்தரு கங்கை கரந்தார் வேட்கல நன்னகர் ஆறி. 8வது பாடல் இருக்கோ? இல்லை, 8வது பாடல் இல்லை ராவண்ணி. ஆனா 9வது பாடல்ல திருவோலிகா, 9வது பாடல் என்ன இருக்கணும், திருமாலும் பிரமனும் காணாத பெருமை, திரு ஒளிகாணிய பேதுருகின்ற திசை முகனும் திசை மீறந்த கருவறை ஏந்திய மாலும் கைதோட நின்றதும் அல்லால். இங்க இருக்குது பெருமன் மால் காணாத பெற்றுமை. ஆனா அதே பாட்டுல ராவண்ணையும் சேர்த்து விட்டார் பின்னால பாருங்க. அறுவரை ஒழுக எடுத்த அரக்கன் மலையனை பெயர்த்த அரக்கன்னர். நீங்க என்ன பண்ணணும் கேட்டா, பட்டியல் போடும்போது பதியங்களில் இல்லவே இல்லாதது எந்தெந்த பதியம், இருந்து 8வது பாடல் இருப்பதை 9வது பாடலில் மாற்றியது எந்த பதியம், இப்படி ரெண்டு பதியா போட்டு, அறவே இல்லாதது எது, இருந்ததில் மாற்றியது எது என்று இப்படி எல்லாம் பகுத்து தெல்ல தெளிய. ஐயா, ஞான சம்பந்தர் திருமுறையில இந்தந்த பதியங்கள்ல பெரும் இது 8, 9, 10 இப்படி இருக்கு. ஆனால் இப்படிப்பட்ட சில பதியங்களில் 8 அறவே இல்லாது 9 இணைத்திருக்கிறது, 8 இல்லை 9 இல்லை அப்படி இருக்கின்றது. ராவணனை 8 சொல்லி 9 திருமால் மட்டும் இல்லாமல் இருப்பது இது. இப்படி எல்லாம் பகுத்து இவ்வளவுதான் சார் என்று ஒரு தீர்வா கொடுத்துட்டா ஒரு ஒரு பெரிய அருமையான முற்றோதல் பெரும் பயன் தருது, பெரும் பயன் தரும். அடுத்த மாதத்துல கொஞ்சம் பெரிய செயல் மன்னிக்கணும், எத்தனையோ பணிகள் இருக்கலாம், திருமணம் எல்லாம் இருக்கலாம், இருந்தாலும் இது எப்படியாவது செய்து அடுத்த மாதத்துல செம்மைப்படுத்தி மீண்டும் என்ன பண்ணுவீங்களா, உங்களுக்குள்ளேயே நீ தொகுத்தத நான் பாரு இராவண்ண, நான் நீ திருமால் தொகுத்தி அதை நான் பார்க்கிறேன், ஏன்னா ஒரு கால் மாறுபட செய்திருந்தா அது தங்களுக்குள்ள ஒத்து நோக்கி இதுதான் தீர்ந்த முடிவு. தீர்ந்த அன்பாய அன்பர்க்கு அவர் இன்னும் அன்ப போற்றி திருவாசகம்தான். ஆனால் முடிவான அமைப்பில் அந்த உங்களை சமய உலகம் இந்த அமைப்பில் ஒரு திங்களில் எதிர்பார்க்கிறது. அதை நீங்க பொன்னார் திருவடிக்கு ஒன்றுண்டு விண்ணப்பம், இந்த விண்ணப்பமாக ஏற்று செய்தரும். இனி பாருங்க, இப்ப எட்டை சொல்லல, ஆனா ஒன்பதுல திருமாலை புண்ணியும் பின்னே ராவணையும் சொல்லியிருக்கார். பத்துல அருமையா அந்த சமணபுத்தர் கந்த அத்தமன் தேய்வது துவரார் அமன் குண்டர் யாதுமல்லா உரையை உரைத்து, அதாவது சமணர் புத்தருடைய உரை உரை அல்ல என்று சொன்னார். சரியா பதினொன்னாவதுல திருக்கடை காப்புல ரொம்ப அருமை, விண்ணியல் மாடம் விளங்கொழி வீதி வெண்கொடி எங்கும் விரிந்திலங்க கண் நன்னிய சீர்வலர் காடி நற்றமிழ் அல்லவா. ஒரு காலத்துல சீர்காழி எப்படி இருக்கணும்னா இன்னைக்கு சீர்காழியில பெரிய செல்வந்த எல்லாம் இருக்கிறாங்க, ரொம்ப அருமையா. விண்ணியல் மாடம் விளங்கொழி வீதியினர், ஆனா ஒன்று நம்ம சொல்லியிருப்பேன் கொஞ்சம் கவனமா வச்சுக்கணும், சீர்காழியில மட்டும் பெரிய செல்வந்தர் இருப்பார்கள், ஆனா அவங்க மாடி வீடு கட்டவில்லை. ஏன், பெருமான் வீதி உலமாக வருகின்ற பொழுது வீதி வளமா வரும்போது மாடம் இருந்ததுன்னு சொன்னா மூணாவது மாடம் இருந்தா அந்த பெருமான் வர்றதை விட அந்த மாடம் உயர்ந்திருக்கும், அவர் உயரக்கூடாது என்பது கருதி எல்லாரும் சாதாரண சீமையோடு போட்டு நான்கு வீதியில மட்டும் மாடம் கட்டுறதில்லை, ஏன்னா பெருமான் இருக்கிற உயர்வை விட நம்முடைய வீடு உயர்வா இருக்க கூடாது. வீதி உலா வருகின்ற பொழுது அப்படிலாம் இருக்கலாமா? எனவே விண்ணியல் மாடம் விளங்கொழி வீதி, எனவே நான்கு வீதியும் எல்லாம் அருமையா பெருமான் வர திருமுறை விண்ணப்பித்துக் கொண்டு போகின்றார்கள். அதுல பெரும்பாலும் எந்த தெற்கு வீதியில்தான் இப்ப அண்மை காலமா இருக்கலாம் இல்லவா, இந்த மாடங்கள் போடுவதில்லை. காரணம் என்னன்னு இதான் சொல்றாங்க, பெரிய செல்வந்தர்கள் ஆனா சீமோட போட்டு வீடு சின்னதா இருக்கும், ஏன்னா அந்த வீதி விலை வரும்போது அந்த விலை இது உயர்வா இருக்கக்கூடாது. விண்ணியல் மாடம் விளங்கொழி வீதி வெண்கொடி எங்கும் விரிந்திலங்க நன்னிய சீர்வழிர் காழி ஞாற்றமிழ் ஞான சம்பந்தன், சீர்காழியிலே இருந்த ஞான சம்பந்தன் பெண் இன்னல்லால் ஒரு பாகம் மறந்து பேணிய வேட்களமேல் பெருமையொரு பாகனாக இருந்து எங்கள் பெருமான் இருக்கிற திருவேட்களத்தில் அந்த திருப்பதியை வைத்து பாடிய பன்னியல் பாடல் வல்லார்கள் பழியோடு பாவம் இலாரி, பழியும் இராது பாவமும் இராது. இந்த பழிக்கும் பாவத்துக்கு என்ன வேற்றுமை, என்ன வேற்றுமை, பழிக்கும் பாவத்துக்கு என்ன வேற்றுமை, பழி நேரடியா சொல்லுவது, பாவம் நம்மை அறியாமல் வந்து தாக்குவது. இதுன்னு ஒருத்தர் ரொம்ப வருத்தப்பட்டானா, என்ன பாவம் செய்தானோ பாவம். அப்போ தெரியாமல் வருகின்ற ஒன்று தீமை செய்துதான் வரும், ஆனா எந்த தீமைன்னு தெரியாது வருகின்ற ஒன்று பாவம். பழிங்கிறது ஊர்ல ஐயா அவர் எப்படினாரு, அரையா அவர் பேசின ஒரு தண்ணி கூப்பிடுச்சிருக்க மனுஷனான மனுஷனான. இது நேருக்கு நேரா சொல்லுவது பழி, நம் நேர்முகமாக காணாது வருவது பாவம். இது ரெண்டையும் சேர்த்ததுனாலதான் இந்த புத்தியே நமக்கு வருது, இல்லைன்னா சொல்லவே மாட்டோம். பழியோடு அது மாதிரி நேர்முகமாக ஒருவர் ஒருவரை குறை சொல்லுவதும் இருக்காது, மறைமுகமாக எந்த பாவமும் தாக்காது இந்த பதியத்தை மனதில் வைத்தார் என்று சொல்றார். இனி திருவேட்களம் நிறைவு பண்ணி கொண்டு அதன் பிறகு எங்கே வருகிறார், திருக்கழிப்பாலை என்று வருகிறார். திருக்கழிப்பாலையில என்ன பண்ணுறார், புனலாடிய என்ற அருமையான பதிகத்தை அருளி செய்கிறார்.
3: திருக்கழிப்பாலை பன்னிந்தளம்,

கணையால் எயில் கழிப்பாலையுளாய் இணையார்கள் ஏத்த இடர்களுமே நெடியாய் பொறியாய் நிமிர்வும் சடையில் முடியாய் சுடுவிழ் பொடி முற்றணிவாய் கடியார் பொழில் தோள் கழிப்பாலையுளாய் அடியார் கடையாய் அவலம் அவையே எளியாய் அறியாய் நிலம் நீரொடுதி வழிகாயமென வெளிமன்னியது ஒளியாய் முனையே தொழுதுண்ணும் அவர்க்கு அழியாய் கழிப்பாலயமந்தவனே நடம் நண்ணியோர் நாகமசைத்தவனே விடம் நண்ணிய தூமிடராவிகிதா கடல் நண்ணி கழிப்பதிகாவலனே உடல் நண்ணி வணங்குவன் முன்னடியே பிறையார் சடையாய் பெரியாய் பெரிய மறையார் தருவாய்மையினாய் உலகிற்கு கரையார் பொழில் தோள் கழிப்பாலையுளாய் இறையார் கழல் ஏத்த இடர்கெடுமே முதிரும் சடையும் முடிமேல் விளங்கும் கதிர்வெண் பிறையாய் கழிப்பாலையுளாய் எதிர்கொள் மொழியால் இறந்தே துமவர்க்கு அதிரும் இனையாயினாசருமே எரியார் கணையால் எயில் எய்தவனே.

வணங்குவன் உன்னடியே நலநாரணன் நான்முகன் அண்ணலுற கனலானவனே கழிப்பாலையுளாய் உணவார்கழலே தொழுதுண்ணும் அவர்க்கு இலதாம் இணைதான் எயிலெய்தவனே தவர் கொண்ட தொழில் சமன் வேடரோடும் சுவர் கொண்டன துயிலாடையரும் அவர் கொண்டன விட்டடிகள் உறையும் உவர் கொண்ட கழிப்பதி முழுவதுமே கழியார்பதி காவலனை புகழே பழியாமறைஞான சம்பந்தன சொல் வழிபாடிவை கொண்டு அடிவாழ்த்த வல்லர் கெழியார் இமையோரோடு கெடிலரே வழிபாடு கொண்டு அடி

0: திருக்கழிப்பாலை அண்மையிலேயே இருப்பது, திருவேற்களத்துக்கு அண்மையில் இருக்கின்ற அந்த திருப்பதி, அங்கே சென்று பாடுகின்ற இந்த அருமையான பாடல் மிக அருமை. புனலாடிய இங்கேயும் பாருங்க, இயற்கை வர்ணனை இல்லை, பெருமானை பற்றியே அமைந்திருக்கின்றன. புனலாடிய புன்சடையாய் கங்கையை தெரித்தவன், அரணம் அனலாக விழித்தவனே திரிபுரம் எரித்தான், அழகார் கனலாடலினாய் கையில் நெருப்பு கொண்டே எப்பொழுதும் ஆடுகிறான். அவன் இங்கே இருக்கிறான், கழிப்பாலையுடாய் திருக்காழிப்பாலையில் இருக்கின்றவனே, உணவார் கடல் கைதொழுது உன் கடல் உன் உனது உள்குதுமி, உன்னுடைய உடம்பினால் உன்னுடைய கைகளை கூப்பி கொண்டு உன்னுடைய திருவடியை மனதில் நினைக்கிறோம் என்று சொல்கிறார். இது அப்படியே அது மாதிரி செய்தால் என்ன வரும்? அடுத்த பாடல்ல இணையார் கடல் ஏத்த இடர் கடுமே, இது மாதிரி விடாமல் வழிபாடு செய்தால் துன்பங்கள் நீங்கும். அடுத்தபடி அடுத்த பாட்டுல அடையார்க்கு அடையா அவலம் அவையே, அவலம் வராதுன்னு அல்ல, இந்த அவலத்துக்கும் இடருக்கு என்ன வேற்றுமே? அவலம் மனத்தகத்திருப்பது, இடர் கண்ணுக்கு புலனாகும். என்ன சார் காலில் போதிக்கிட்டீங்களா, அது ரத்தம் வருது என்ன? ஆமாங்க, நேத்து இடிச்சுக்கிட்டேன், அது இடர். அவலம்னா என்ன, ஒரு மாதிரி இருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இல்லை இல்லை, என்னமோ என்னங்க, நேற்று ஒரு கடிதம் வந்ததுன்னு ஆரம்பிப்பான், அது அவலம் அல்வா. ஆகவே இவையெல்லாம் வாரா என்று ரொம்ப அருமையாக சொல்லுகிறார். அடுத்த பாட்டில் அந்த மாதிரி பயன் சொல்லலை. ஒளியாய் உனையே தொழுது உன் உருமவர்க்கு அழியாய் கடிப்பாலை மறந்தவனே என்று. அடுத்ததில் தன்னுடைய அமைப்பை சொல்கிறார், கடல் நன்னு கழிப்பதி காவலனே, உடல் நன்னி வணங்குவன் உன்னடியே, உடல் நன்னி வணங்குவன் உன்னடியே. இந்த நாங்கள் வணங்குகின்ற பொழுது உடலானது முழுமையாக எந்த அளவு வளையணுமோ வளைந்து, எந்த அளவு நிமிரணுமோ நிமிருது. சும்மா அப்படி வந்து ஐயா அப்படி தானே சரி அப்படிங்கிறோம், என்ன தலையே வணங்குறது இல்லை அல்லவா, தலையெல்லாம் அல்லவா, தலையே நீ வணங்காய் அப்படி வணங்கி செய்யும் அல்லவா, வணங்கி வழிபாடு செய்வது தான் இருக்கே, அப்படி எல்லாம் செய்கிறோம். ரொம்ப அருமை. இதெல்லாம் போகிற போக்கில் நமக்கு சொன்ன அறவுரைகள் சரிங்களா. இறையார் கடல் ஏத்த இடர்கடுமி, அது அடுத்த பாட்டில் அதனுடைய பயன் சொல்கிறார். கதிரும் வினையாயின ஆசருமி, கதிரும் வினையாயினர், என்னென்னா ரொம்ப கோபித்து வருகின்ற சில தீவினைகள்லாம் கூட தானே போய்விடும் இந்த பதிகத்தை வழிபட்டார். உரிதாகி வணங்குவன் உன்னடியே, உனக்கே அடிமையாக உடையவனாய் இருந்து நான் வணங்குகிறேன். உண்ணும் அவர்க்கு இலதாம் வினைதான் எயிலதவனி, யார் உன்னை நினைக்கிறாரோ அவர்களுக்கு வினை இல்லாமல் போய்விடும் என்றெல்லாம் சொல்லுகிறவர் கொஞ்சம் முக்கியம் வரணும் இல்லைங்களா. எட்டாவது பாடல்ல என்ன இருக்குது, ராவணன் சொல்லணும், சொல்லியிருக்கா இல்லை? இல்லை இல்லை. இன்னைக்கே நமக்கு ஒரு 4-5 பதியங்கள் இப்படி வந்துருக்குது. எரியார் கனையால் எரி எய்தவனே திருவரம் எரித்தான், முதல் வரியில் விரியார் தடு வீழ் சடையாய் சடையினை உடையவன், இரவில் கரிகாடு ஆடலினாய் இரவில் போய் சுடலில் ஆடுகின்றவன், கழிப்பாலை உழாய் உரிதாகி வணங்குவன் உன்னடியே. ராவணனை பற்றி இல்லவே இல்லை. இப்போ நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நான் சொல்லியிருக்கேன் அல்லவா, இரண்டு பேருமே இல்லாத பதிகம், இரண்டில் ஒருவர் இல்லாத பதிகம், ஒன்றிலேயே இரண்டு பேரை அடக்கி சொல்லிய பதிகம். சிவி சிவ, நீங்கள் என்ன பண்ணும் இப்படி சொன்னா மூளை குழம்பிடும். அதனால் என்ன பண்ணா, எட்டில் படித்தவங்க எட்டு இருக்கா இல்லையான்னு குறிச்சிடுங்க, 9 படித்தவங்க 9 இருக்கா இல்லையான்னு குறிச்சிடுங்க சரிங்களா. 9 படிக்கும் போது 2 இணைத்திருந்தா அதை மட்டும் பிரிச்சுங்க, இணைந்திருப்பது அல்லது தனித்திருப்பதுன்னு பிரிச்சுங்க. பிரிச்சுட்டு நூலை தூக்கி வச்சுட்டு இந்த குறிப்பு மட்டும் வைத்துக்கொண்டு இப்போ பாரு, ரெண்டுமே இல்லாதது, அப்புறம் இரண்டில் ஒன்று இருந்து ஒன்று இல்லாதது, இந்த ஒன்றையும் இரண்டில் இணைத்து பாடியது, அப்படி பிரிச்சுட்டிங்கன்னா சரிப்படாது. இதுதான் பிஹெச்டிம்மா, இதுதான் பிஹெச்டி. இந்த கிச்சடி கிச்சடிங்கிறானுல இந்த பேருவ, முதல்ல என்ன பண்ணோம்னா இருக்கிறத தோத்துக்கணும், அப்புறம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் வகுத்துக்கணும், அதை எடுத்து எழுதி தந்துடணும், பிஹெச்டி டாக்டரேட் எடுத்தேங்கிறேன். அம்மா கூப்பிடுவோம், போடாதான் வேணும், நீங்கள் செய்ய போகிறீங்க இப்போ 3 டாக்டர் இல்லை. அந்த பொருளை கொடுக்குறதுல இது சிவலோக கொடுக்குது, பெருமான் ஞானசம்பந்த பெருமான் இருக்கின்ற ஞானசம்பந்தரையே இருந்து அவர் கையினால வழங்குகிற பட்டம். யார் தருவா சாமி, நாங்கள்லாம் கூட போய் வாங்கலை. ஆமாம், வேற பெரிய என்னென்னமோ பெரிய இல்லை இல்லை, போகணும் கான்வெகேஷன் இருந்தார். அப்புறம் போய்யா டாக்டர் தான் பெருசா, பை போஸ்டில் அனுப்ப முடியாது சொல்லிட்டோம். ரெண்டும் செய்யலாம், பெரிய டிகிரிகள் வந்து போய் வாங்கவும் செய்யலாம், இல்லைன்னா பணம் கட்டிட்டா பை போஸ்டில் வரும். நாங்கள் எல்லாமே இப்போ எம்இ எல்லாமே போஸ்டில் வந்தது தவிர அங்கே போய் கவர்கள் கையை கொடுத்து அப்படி எல்லாம் வாங்கணும்னு போப்பா, இதை விட எவ்வளோ தாத்தா படித்தவங்க இருக்கிறான், நம்ம என்னத்தை படிச்சுட்டு போயான்ட்டு. ஆனால் உங்களுக்கு ஞான சம்பந்தரையே தருவார், ஆகவே அந்த மாதிரி தொகுப்பதை வைத்துக் கொள்ளும். எனவே எட்டாவதுல அறவே இல்லை, ஒன்பதுல இணைக்கவும் இல்லை. ஒன்பதுல இடம்பெற்றாரு பாருங்க, போன தடவை இணைச்சார், அதாவது திருமால் பிரம்மனும் ராமனும். இங்க அப்படி இல்லாம நலநாரணன் ஆன்முகன் அன்னலுர கனலானவனே கழிப்பாலையுளாய். அப்ப திருமால் பிரம்மன் காண முடியாதவனேங்கிற மட்டுமே தான் இருக்கு. அடுத்ததுல தவறுமே தவறு கொண்ட தொழில் சமன் வேறும் சமன் சாக்கியரை பற்றி சொல்லித்தார். கழியார் பதிகாவல், எனவே இதுல ராவணன் மட்டுமே இல்லாத பதிகம் இந்த பதிகம் இல்லைங்களா. மற்றதெல்லாம் எட்டு ஒன்பதுல பத்துல அதன் செய்தி இருக்கு. கழியார் பதிகாவலனை புகழி பழியா மற ஞான சம்பந்தன சொல் வழிபாடிவை கொண்டடி வாழ்த்தவல்லார் கெழியாரிமையோருக்கு கெடுது. ரொம்ப அருமை. இந்த திருமுறை எப்ப படிக்கணும்னாரு, இறைவனை வழிபாடு செய்துட்டு படிக்கணும். இன்னைக்கும் திருமுறை பாராயணம் செய்வார், தாம் ஏதேனும் வழிபாடு வைத்திருந்தாங்கன்னா வழிபாடு முதல்ல ஆற்றி விட்டு அந்த வழிபாடு ஆற்றியினுடைய நிறைவிலே திருமுறை பார். மனசுல வச்சிருப்பாங்க ரெண்டு பதிகம் தான் படிக்கிறது தினமும், அல்லது நாலு படிக்கிறது, அல்லது ஐந்து படிக்கிறது வச்சிருப்பாங்க. ஐந்து படித்தா தினமும் நிச்சயமா ஒரு ஆண்டுல முடிஞ்சிடும், ஒரு ஆண்டுல முடிஞ்சிடும். சித்திரை மாதம் வருஷப்பிறப்பணி தொடங்குறது, அடுத்த பங்குனி மாசத்தினுடைய அது அடுத்த அதே மாதிரி சித்திரையில வர்றதுக்கு முன்னே முடிச்சுடலாம். தினமும் அஞ்சு பதியும் படிக்கும். அது எப்ப செய்யணும், காலைல என்னென்ன முறையில வழிபாடு அமைச்சுக்கிட்டு இருக்கோமோ அந்த முறையில் அந்த வழிபாட்டை அமைத்து நிறைவு செய்து விட்டு பிறகு படிக்கணும். அதான் கோலம் கொண்டு படிக்கணும்னு சொல்லலையா, அது என்ன கோலம், வழிபாடு செய்து அந்த அந்த அந்த திருக்கோலத்தோடு உட்கார்ந்து படிச்சிடணும். அப்புறம் நம்ம எந்த காரியமும் செய்யலாம். இப்படியெல்லாம் நமக்கு சொன்ன திருக்காடிப்பாலை பதியத்தை வணங்கி இனி அடுத்தாற்போல் அதே திருக்கழிப்பாலையில இன்னொரு பாடல் வெந்த குங்கலியம் என்ற ஒரு பாட்டும் பாருங்க.
1: திருக்கழிப்பாலை பொன்கௌசிகம். வெந்த குங்கிலேய புகை விம்மவே கந்தம் நின்றோலமோ கழிப்பாலையார் அந்த அளவும் அறியாததோர் சந்த மாலவர் மேவிய சாந்தமே வானிலங்க விளங்கும் இளம் விரைய தானலங்கள் உகந்த தலைவனார் கானிலங்க

0: கடும் காரினார் பொழில் சூழ் கழிப்பாலையும் சீரினார்களே சிந்தை செய்மிலே துள்ளும் மான்மரியங்கையில் ஏந்தி ஊர் கொள்வனார் இடுவின் தலையில் பலி கள்வனார் உரையும் கழிப்பாலையே உள்ளுவார் வினையாயின ஓயுமே மண்ணினார் மலி செல்வமும் வானமும் எண்ணி நீர் இனிது ஏத்துமில் பாகமும் பெண்ணினார் பிறை நெற்றியோடு உற்ற முக்கண்ணினார் உரையும் கழிப்பாலையே இலங்கை மன்னனை ஈரைந்திரட்டிதோள் துலங்க ஊன்றிய தூமழுவாளினார் கலங்கள் வந்துலவும் கழிப்பாலையே வலங்கொள்வார் வினையாயினமாயுமே ஆட்சியால் அலரானொடு மாலுமாய் தாட்சியால் அறியாது தளர்ந்தனரே காட்சியால் அறியான் கழிப்பாலையே மாட்சியால் தொழுவார் வினை மாயுமே செய்ய நுண்துவராடையினாரொடு மெய்யின் மாசு பிறக்கிய வீரிலா கையர் கேண்மையனோ கழிப்பாலையும் ஐயன் சேவடியே அடைந்து உய்மீனே அந்த அருமறை ஞான சம்பந்தல் பாய் கோனல் சூழ்கழிப்பாலையே சிந்தையால் சொன்ன செந்தமிழ் வல்லவர் முந்திவானோலகையாடல் முறைமையே சிந்தையால் சொன்ன செந்தமிழ் வல்லவர் முந்திவானுலக ஆடல் முறைமையே
1: திருக்கழிப்பாலையிலே பாடிய அருளிய பதியம் இது. வெந்த குங்கலிய புகை விம்மவே கந்தம் நின்றுளவும் கழிப்பாலையா. இப்ப பெருமானுக்கு நம்ம வந்து வழிபாடு செய்கின்ற பொழுது புகை நரும்புகை காட்டுகிறோம். இந்த நரும்புகை காட்டுவது பெரும்பாலும் நம்ம சாம்பிராணின்னு வச்சிருக்கிறோம். இந்த சாம்பிராணி எங்கேயும் குறிச்ச மாதிரி தெரியல, குங்குலியம் தான் குறிச்சிருக்கு. அப்ப நறுமண பொருளா இருக்கணும், அது ஊறுபாடு விளைக்காதா இருக்கணும். நம்முடைய 63 குங்குலியமே போட்டவர் குங்குலிய கலை. அதனால இந்த குங்குலியம் தான் போட்டிருக்கிறாங்க. இந்த சாம்பிராணிங்கிறது கொஞ்சம் பின்னால வந்தது. அது போல சூடம் ஏத்தினதா கிடையாது. சூடம் ஏத்தினதா எங்கேயாவது இருக்க வழிபாடு செய்யல இல்லையே. அதனாலதான் இன்னைக்கு சில பேரும் நெய் விளக்கு காட்டுறாங்க. நின்றளவும் கழிப்பாலையார் கோயிலுக்குள்ள போனா அந்த குங்குலிய நரும்பை அப்படியே கமகமன்னு வாசனை அடிக்குமா. அப்படி இருக்கும்படியான திருக்கழிப்பாலை அங்கே அந்தமும் அளவும் அறியாததோர் சந்தமாலவர் மேவிய சாந்தமி. எங்க பெருமான் உள்ளே இருக்கிறார், அவருடைய எண்ணிக்கை எப்படி இருக்கார், முகம் சாந்தமா இருக்கான் இல்ல. யாரும் எதுவும் அந்த முகத்தை பார்க்கின்ற பொழுது கோபக்குறியோ மற்ற அந்த மாதிரி எதையும் ஒரு மற்ற குறிகள் இல்லாமல் எப்பாவது முகத்தை பார்த்தா இன்னும் பார்க்கலாம், நாளைக்கும் பார்க்கலாம், எப்பவும் பார்த்து கொண்டே இருக்கலாம் என்று பொருமா. அப்படிப்பட்ட சாந்த சொல்லுங்க. வானிலங்க விளங்கும் இளம்பிரை தானலங்கள் உகந்த தலைவனார் காணிலங்க வரும் கழிப்பாலையார் மானலம் மட நோக்குடையாளுடைய பெண்ணுமா. அவர் பிறையணிந்திருப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பக்கம் எப்பவும் எங்க அம்மாவோடவே கூட இருந்து அம்மையப்பராக இருந்து காட்சி தருவார் இதெல்லாம் சொல்கிறார் இல்லைங்களா. கொடிகொழி ஏற்றினர் கூற்றை உதைத்தனர் பொடிகொள் மார்பினில் பூண்டதோர் அமையர் கடிகள் பூம்படில் சுருகடிப்பாலையுள் அடிகள் செய்வன ஆர்கறி ஒண்ணுமே. ஆமா, வச்சா காலமாடு வச்சுக்கிறார், தலையில என்ன கங்கையை வச்சுக்கிறார், தலையில பெரிய சூடிக்கிறார் சரிங்களா, உடம்புல பாம்பெல்லாம் போட்டுக்கிறார், பக்கத்துல உமையும் வச்சிருக்கார், இப்படிலாம் இருக்காரு என்னன்னு. அவருடைய வடிவு இப்படி இருக்கு அவ்வளவுதான் சொல்லலாம். அதனுடைய நோக்கம் எல்லாம் நம்ம உனக்கு எனக்குமா தெரியும், அது அவருக்கு தான் தெரியும் போப்பா. அவர் இருக்கிற நிலை இது அவ்வளவுதான் சொல்லலாமே தவிர அதனால் அவர் கருதுகின்ற திருவுள்ளம் என்னங்கிறது யார் அறிவா, தெரிய முடியாது என்றெல்லாம் சொல்லி சுவைக்கிறார் சரிங்களா. இப்படியாக சொன்னவர் மீண்டும் 8வது பாருங்க, இலங்கை மன்னனை இறைந்திரட்டிதோள். 8வதுல ராவணன் இருக்கு, ஆட்சியால் அலரானுடு மாலுமாய், 9 திருமால் பிரம்மன் இருக்கு சரிங்களா. அங்க கூட பாருங்க, ஆட்சியால் அலரானொடு மாலுமாய் தாட்சியால் அறியாது தளர்ந்தனர் சரிங்களா. அப்ப திருமால் பிரம்மன்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆட்சி பதவி, ஒரு பதவி என்னது, நீ படைப்ப நீ காத்திருப்ப அவ்வளவு.

0: சொன்னது சரிங்களா. அதெல்லாம் தானா எடுத்துக்கிட்டது இல்லை, நாளைக்கு மாத்தலாம் அல்லது அந்த போஸ்டே தான் வாங்கிக்கலாம், சிவ சிவ வீட்டுக்கு போய் சொல்லலாம் ரெண்டும் சொல்லலாம். கொடுத்துருக்கிற பதவி அவ்வளவு, நீ காத்துக்க நீ படைக்க என்று சொன்ன அவ்வளவுதான். இப்படி ஆட்சியால் இந்த ரெண்டு தகுதியும் கொடுத்து இருந்தும் கூட தாட்சியால் அறியாது போனது. எப்படி ஆண்டவனை போனா அணுகலாம், எப்படி அணுக முடியாதுங்கிறது தெரியாம ஒன்னு போய் பன்றியா இருந்து மூக்க நோண்டிக்கிட்டோம், ஒன்னு பறவையா இருந்து பறந்துகிட்டும் போய் பிராணன் எடுத்துட்டீங்க. தெரிஞ்சுக்கணும்ப்பா யார யாரை எப்படி பிடிக்கணும்னு தெரியணுமா. இப்போ பார்த்தீங்களா பாருங்க, இப்போ என்றைக்குமே பெரியவங்களை பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல எப்படி பார்க்கணும், யாரை வச்சு பார்க்கணுங்கிறமில்ல. இப்போ நேராக போய் நின்னோம்னா பியூ நின்னா அல்ல பையன் வேற வேலைன்றான். அதனால் எப்படி பார்க்கணும், யாரை வச்சு பார்க்கணும், யாரை வச்சு பார்க்கறையோ எதை வச்சு பார்க்கணும் சிவ, அதெல்லாம் இருக்கு சரிங்களா. இதெல்லாம் இருந்தால் தானே இன்னைக்கு பார்க்க முடியுது. இது தெரியாம இது பாட்டு ஒண்ணு பறவையாவும் ஒண்ணுதான் போன விட பாவம், தாட்சியால் அறியாது, எதை எப்படி செய்யணும் தெரியாம ரெண்டு பேரும் அப்பா மூலியமா போனாங்க என்றெல்லாம் சொல்லி ரொம்ப அருமையா சொல்ல. இப்படியாக காட்சியால் அறியான் கழிப்பாலையும் ஆட்சியால் தொழுவார் வினிமாயுமே. அடுத்தது பத்துல எப்பவும் சொல்றேன், அந்த சமன் மாசு அவை நமக்கு தேவையில்லை என்று சொன்னார். பதினோராவது பாட்டு அருமையா அந்த திருக்கடை காப்பு, அந்தன்காடி அருமறை ஞான சம்பந்தன் பாய்புனது சூழ்கடிப்பாலையை சிந்தையார் சொன்ன செந்தமிழ் வல்லவர். சிந்தையால் சொன்னார் என்னது சொன்ன பாருங்க, என்னது ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையாக. நமக்கு மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு நாலு அகக்கருவி இருக்கு, உள்ள இருக்கிற கருவி இருக்கு. இதுல பெருமானை வணங்கும் போது எது வேலை செய்யணும், மனம் வேலை செய்யக்கூடாது, புத்தி வேலை செய்யக்கூடாது, அகங்காரம் வேலை செய்யக்கூடாது, சாந்தம் தான் வேலை செய்யணும் சித்தமேயாக. இப்படியாக சிந்தையால் சொன்ன இந்த அருமையான பாடல், சிந்தையால் சொன்ன செந்தமிழ் வல்லவர் முந்தி வானுலக ஆடல் முறைமையினர். இந்த பாடல் வல்லவர்கள் எல்லாம் இந்த உலகத்துல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது கூட பெருசல்ல, மேலுலகத்திலும் மகிழ்ச்சியாக இருப்பார் என்றெல்லாம் சொல்லி இந்த பாடல் பயனை நிறைவுபடுத்தினர்.
1: ஓம் நம சிவாயா. யூஆர் லிசனிங் டு
2: தலம் திரு ஆப்பாடி. திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த நான்காம் திருமுறை திருநேரிசை.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம், தலம் திருமழவாடி.

0: திருச்சிற்றம்பலம். சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரத்தில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா. சித்சபே சா சிவ சிதம்பரம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துறையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி.

வேளாண் வரைதடிந்த வித்தகனை பெற்றவனை கீழால முடியானை கிளர் சனகாதியர்க்கு அருளும் பாலால நிழலானை பறவைபால் தூதுவிட்ட ஆளால சுந்தரந்தன் அடிக்கமலம் பழிச்சுதுமாள். கருமதவ அடியார்கள் தமசகற்றி அருள் சுரந்த கைலை வாழ் கைலை வாழும் ஒரு முதலை ஏவலும் கொண்டு அவிநாசி கயன் நகரில் ஓர் அகத்தோர் பெருமலையும் நீ தயனார் கம்மலையும் செம்மலையே போந்த பாடி பெருமுதலை சாபதனில் சிறுமதலை அழைத்தானை பணிதல் செய்வாம். திருச்சி சம்பலம். எல்லாம் வல்ல பாகம்பிரியாள் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை என்னுடைய மனம் மொழிமைகளால் பணிந்து போற்றிக்கொண்டு நாவலூர் வன்தொண்டர் பொற்பாதங்களை கரணங்களால் பணிந்து கொண்டு அருமையான முறையிலே ஞான நூல்தனை ஓதுதல் ஓதுவித்தல் நற்பொருளை கேட்பித்தல் தான் கேட்டல் நன்றாய் ஈனமிலா பொருள் அதனை சிந்தித்தல் இவை ஐந்தும் இறைவனடி அடைவிக்கும் எழில் ஞான பூஜை என்ற சித்தியார் கருத்திற்கு இசைய அருமையான முறையிலே ஞான நூல்களை பற்றிய சிந்தனைகளையும் அவற்றை ஓத வைப்பதும் அதன் மூலம் சிவத்தை சிந்திக்க வைப்பதும் ஆகிய ஞான பூஜையை செய்து கொண்டிருக்கும் சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தினை கூறிக்கொண்டு இந்த நிகழ்வினை நேரிலே கண்டு கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம். இறைவனை பற்றி நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவருடைய சிறப்புகளை எல்லாம் நேற்று நாம் கொஞ்சம் பதியனுடைய இயல்புகளை எல்லாம் பார்த்து கொண்டே வந்தோம். அவர் இரு வகையான கருணைகள் செய்கின்றார். ஒன்று அறக்கருணை, மற்றொன்று மரக்கருணை என்று நாம் பார்த்தோம். அறக்கருணை என்பது நாம் அவரை வழிபட்டு கொண்டே இருக்க போகிறோம், அதற்கு அவர் அருள் செய்து கொண்டே இருப்பார். சரி, மரக்கருணை என்பது தண்டித்து அதன் பின்பு அருள் செய்வது. தண்டிப்பதும் திருத்துவதும் நம் பொருட்டுத்தான், ஆகையால் அதுவும் அருள்தான். அதற்கு மரக்கருணை என்று பெயர் என்று நாம் நேற்று பார்த்தோம். இதற்கு நமது சித்தாந்த நூலான, அதாவது சித்திக்கு மேல் நூல் இல்லை என்று சொல்லுவார்கள் அல்லவா, அந்த நூலான நமது சிவஞான சித்தியார் அதிலே மிக அழகாக ஒரு பாடல், மண்ணுளே சில வியாதி மருத்துவன் அறுத்தியோடும் திண்ணமாய் அறுத்து கீறி தீர்த்திடும் சில நோய் எல்லாம் கண்ணிய கட்டி பாலும் கலந்து உடன் கொடுத்து தீர்ப்பன் அண்ணலும் இன்ப துன்பம் அறுத்தியே வினை அறுப்பன் என்று மிக அழகாக ஒரு பாடலிலே நமக்கு அருளந்தி சிவாச்சாரியார் இந்த கருத்தை பதிவு செய்துள்ளார். நரகமா இருந்தாலும் சொர்க்கமா இருந்தாலும் அந்த தண்டனைகள் எல்லாம் மருந்துதான் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வியாதிகள் வருது. எல்லாரும் மருத்துவமனைக்கு போறாங்க. மருத்துவர் வந்து நோயாளி இடத்துல அன்பும் உறுதியும் கொண்டவராக அந்த நோய்க்கு தகுந்தாற் போல சிலருக்கு அறுவை சிகிச்சை செய்யணும். அறுத்து கீறி தீர்த்திடுவன், சிலதை கீறி விடணும், சிலதை அறுத்து எடுக்கணும், ஆப்ரேஷன் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி. இது சிலருக்கு இப்படி பண்ணுவாரு. இன்னும் சிலருக்கு என்ன பண்ணுவாரு, நீங்க நல்ல சர்க்கரையும் பாலும் நல்ல சாப்பிடு, உடம்புக்கு அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாரு. சிலரை நீங்க சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. சிலரை நீங்க இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, குறைச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாரு. உணவை குறைக்கணும், சில பொருட்களை நீங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. அப்படி சொல்லி சொல்லி சொல்லி அவங்கவங்க நோயை தீர்க்கிறார். யார் யாருக்கு என்னென்ன வியாதி இருக்கோ, இப்போ சர்க்கரை வியாதி இருக்கிறவங்கள இனிப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லணும் இல்லையா. சரி, அடுத்து இந்த ப்ரெஷர்னு சொல்றோம் இல்லையா, ரத்த கொதிப்பு, அப்படி இருந்தா உப்பு சேர்க்க கூடாது அப்படின்னு சொல்லுவார். குறைச்சி சேருங்க, இல்லாட்டா சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்லுவார். இந்த வயிற்றுல புண்பட்டு இருந்தா காரம் சேர்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. வலிகள்லாம் ரொம்ப உடம்புல அதிகமா இருந்தா புளிப்பு சேர்க்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இப்படி சில இதை சேர்க்கக்கூடாது. பால் சிலர் குடிக்கலாம், சிலர் குடிக்க கூடாது. தயிர் சிலருக்கு சேர்க்கலாம், சிலருக்கு சேர்க்க கூடாது. ஆனா இந்த ஒரே மருத்துவர் தான், ஒரே மருத்துவமனை தான், ஆனா ஒவ்வொரு நோயாளிக்கு அவர் ஒவ்வொரு மாதிரி சிகிச்சை செய்கிறார், விவரங்கள் சொல்லுகிறார். ஏன் என்றால் அவருக்கு யார் மேலேயும் விருப்பு வெறுப்பெல்லாம் கிடையாது. அந்த நோய்க்கு தகுந்தாற் போல் என்ன செய்ய வேண்டுமோ அதை அவர் செய்கின்றார். அதுபோல இறைவனும் அந்த மருத்துவன் செய்யக்கூடிய இன்ப துன்பம்லாம் எப்படி மருந்தாகுதோ
அது மாதிரி இன்ப துன்பங்களாகிய மருந்தை நமக்கு தந்து அதை அனுபவிக்க வைத்து நம்முடைய இருவினையாகிய நோயை தீர்க்கின்றார். நம்ம செஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா, இருவினைகளும் செஞ்சு வச்சிருக்கோம். என்னது, நல்வினையும் செஞ்சிருக்கோம், தீவினையும் செஞ்சிருக்கோம். உலக புண்ணியம் அல்லது பசு புண்ணியம்னு சொல்றோம் இல்லையா, அதுவும் பிறவிக்குதான் கொண்டாந்து விடும். அது மாதிரி பாவங்கள் எல்லாமே நம்மளை பிறவிக்கு கொண்டாந்து விட்டுரும். அப்ப இதெல்லாம் வந்து நமக்கு வந்து அவர் வந்து வினை இன்பமாகவும் துன்பமாகவும் ஊட்டி ஊட்டி ஊட்டி கழிச்சாதான் அந்த இரு வினைங்கிற நோய் தீரும். வினை நீங்கினாதான் நமக்கு பிறவி நீங்கும். ஆகையால் அவர் நமக்கு மிகவும் ஒரு தாயினும் சால பறிந்து நம்ம மேல ஒரு அக்கறை காட்டுறாரு அப்படிங்கிறது அந்த மரக்கருணை செய்கின்றார் என்பது. இத இவர் நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து பல இடத்துல சொல்றாரு. இப்ப ஒண்ணு மருத்துவர் மாதிரி அப்படின்னு நமக்கு சித்தியார்ல பார்த்தோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா தாய் தந்தையர். தாய் தந்தையர் இப்ப எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு பல குழந்தைகள் இருக்கலாம், 2, 3, 2 இருக்கலாம். ஆனா அந்த குழந்தைகளை அவங்க என்ன செய்யறாங்க, அதெல்லாம் ஏன் செய்யறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும். தந்தை தாய் பெற்ற தத்தம் புதல்வர்கள் தம் சொல் ஆற்றின் வந்திடாவிடின் உருக்கி வளாரினால் அடித்து தீய பந்தமும் இடுவர். எல்லாம் பாத்திடில் பரிவே ஆகும். இந்த நீர் முறைமை அன்றோ ஈசனார் முனிவும் என்றாம் என்றும். அதாவது உலகத்துல தந்தை தாய் இருக்கிறாங்க, அவங்க தன்னுடைய புதல்வர்கள் தன்னுடைய சொல்படி கேட்டு நடக்கலைன்னா அவங்கள அச்சமுறுத்துவாங்க, இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு அச்சமுறுத்துவாங்க. அப்புறம் வளாரினால் அடிக்கிறது, சமயத்துல பந்தமும் விடுவார்னா கொஞ்சம் கட்டி போடுறது, விலங்கு போடுறதுன்னா என்ன கட்டி போடுறது. ஆனா இதெல்லாம் எதுக்காக செய்யறாங்க, அவங்க பெற்ற பிள்ளைகள் தானே, எதற்காக இதை செய்கின்றார்கள் என்றால் இந்த செயல்கள் இதெல்லாம் பார்த்தா துன்பம் மாதிரி தெரிஞ்சாலும் அந்த குழந்தைகளை நல்வழிப்படுத்தும் பொருட்டு செய்கின்றார்கள். அது மாதிரிதான் இறைவனும் நமக்கு வந்து செய்யக்கூடிய தண்டனைகள் எல்லாம் நம்மை நல்வழிப்படுத்துவதற்காக. இது கருணைதான். எப்படி பெற்றோர் செய்வதையெல்லாம் அருள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோமோ, நன்மை அப்படின்னு புரிஞ்சுக்கிறோமோ, அதே மாதிரி இறைவன் செய்வது அருள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவும் சித்தியார் பாடல் தான். தண்டித்தாலும் கருணை அப்படிங்கிறத ஒரு உவமை மூலமா நமக்கு சித்தியார்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். இப்ப மருத்துவராக எப்படி செஞ்சாங்கன்னு பார்த்தோம், அதோட ஒப்பிட்டு கொடுத்தாங்க. அடுத்து தந்தையோட ஒப்பிட்டு கொடுத்தாரு. அடுத்து இப்ப யார சொல்றாங்கன்னு பாருங்க. இறைவன் நமக்கு அனுகிரகம் நிக்கிரகம்னு ரெண்டு பண்றாரு அப்படிங்கிறத நமக்கு தெளிவுறுத்துறாங்க. இதுவும் சித்தியார் பாடல் தான். நிக்கிரகங்கள் தானும் நேசத்தால் ஈசன் செய்வது, அக்கிரமத்தால் குற்றம் அடித்து தீர்த்து அச்சம் பண்ணி இக்கிரமத்தினாலே ஈண்டு அறம் இயற்றிடு என்பன் எக்கிரமத்தினாலும் இறை செயல் அருளே என்றும். நல்வினை யார் செஞ்சாங்களோ அவங்களுக்கு அனுக்கிரகம் செய்யறாரு சுவாமி. அதே மாதிரி யாரெல்லாம் தீவினைகள் செய்தார்களோ அவர்களுக்கு நிக்கிரகம் என்று சொல்லக்கூடிய தண்டனை, அதாவது தண்டிக்கிறார் அவங்களெல்லாம். அது எதுக்கு அவங்கள தண்டிக்கிறாங்க, நல்வழிப்படுத்தணும். அவங்க தப்பு பண்றாங்க, தண்டனை கொடுத்தா. இப்ப இந்த உலகத்துல பாக்குறோம் இல்லையா, சட்டங்கள் எல்லாம் இருக்கு, நீதிமன்றம் இருக்கு. ஒரு தவறு செய்தால் ஒரு தண்டனை கொடுக்கறாங்க இல்லையா, சிறையில கொஞ்ச நாள் போடுறாங்க, சிலதுக்கு தூக்கு தண்டனையே வந்துருது, எத்தனையோ நம்ம பாக்குறோம். அப்போ அந்த சிறையில் போட்டு வைக்கிறது எதனாலேன்னா அவங்க திருந்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். அப்ப அது போல்தான் இறைவனும் தண்டிப்பது நம்மை எதுக்காகனா கருணைக்காகத்தான். அப்ப எப்படி குற்றங்களை எல்லாம் தண்டித்து தண்டித்து நீக்கிறோமோ, குற்றவாளியா இல்லாம அவங்கள திருத்தி கொண்டு வருகிறோமோ, அதே மாதிரி நமக்கு ஒரு அச்சத்தை தண்டனை, இது பாவம் பண்ணுனா இந்த மாதிரி தண்டனை கிடைக்கும் அப்படிங்கறத நமக்கு உணர்த்தி, அப்புறம் அதனால அதுல இருந்து நம்ம நீங்கணும். இவரே மற்றொரு பாடல்ல சொல்லியிருப்பாரு, செற்றொருவரை செய்த தீமைகள் இம்மையே வரும் திண்ணமைங்கிறார். நம்ம பாட்டுக்கு இப்ப என்ன செஞ்சா நம்ம என்ன, இந்த பிறவியில நமக்கு ஒண்ணும் கரைச்சல் கிடையாது, அடுத்த பிறவியில பாத்துக்கலாம், அப்ப ஏதாவது பிரச்சனை வந்தா பாத்துக்கலாம், நம்ம தவறாக எண்ணிவிடக் கூடாது என்பதால் என்ன, சுவாமி எந்தெந்த இதுக்கு உடனடி தண்டனை கொடுப்பார்னு நமக்கு தெரியாது நாம செய்யற பிள்ளைகளுக்கு. அதனால இந்த பிறவிலேயே செய்யற தப்புக்கும் இந்த பிறவியில தண்டனை கிடைக்கும், இதற்கு முந்திய பல பிறவிகளில் செய்த தவறுகள் ஆகாமியமாக செஞ்சு அதெல்லாம் இப்ப சஞ்சிதமா இருக்கு இல்லையா, அதுவும் இப்ப வந்து அவர் என்ன நமக்கு கொடுக்கணும்னு தீர்மானிக்கிறாரோ, இந்த பிறவியில பல பிறவிகளை நாம செஞ்ச வினைகளோட பயனை
இன்ப துன்பமாக இந்த பிறவியில பிராரத்தமாக அனுபவித்து கழிப்பதற்கு நமக்கு தருவார். அதிலே கூடுதலாக இந்த பிறவியில் செய்வதும் சேர்ந்து விடும் என்பதால் எக்காரணம் கொண்டும் மனம் வாக்கு காயங்களால் நாம் தவறு செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்பாடாக கொள்ள வேண்டும். அப்ப அவர் தண்டிச்சு நீக்கிறாரு அப்படிங்கிறத பாக்குறோம். அப்படி குற்றம் செய்யாமல் இனிமேல அறம்தான் செய்திட வேண்டும் என்பதை உணர்த்துவதற்குத்தான் அந்த தண்டனையே. அப்ப நம்ம நல்லது பண்ணனா நமக்கு இந்த கஷ்டம் எல்லாம் வராது அப்படின்னு உணர்த்துறதுக்கு தான் அந்த தண்டனை. அப்ப அவங்க என்ன செய்வாங்க, இனிமேல தவறுகள் செய்ய மாட்டாங்க, நல் அற வழியில அப்படி நன்னெறியிலேயே அவங்க ஒழுகுவாங்க. அதுக்குத்தான் அவர் சுவாமி வந்து இதை செய்கின்றார். வினையின் பயனை உயிர்கள் அனுபவிக்கக்கூடிய முறையில இறைவன் செய்யக்கூடிய மறைத்தல் என்ற திரோபாவ கிருத்தியம், அதுவும் உடம்பினை நீக்குதல் இல்லையா, அது வந்து சம்ஹார கிருத்தியம். மறைத்தல் வந்து திரோபாவம் சொல்லுவோம், உடம்ப நீக்கிறார்களே அது சம்ஹாரம்னு சொல்லுவோம். ஆக இதையெல்லாம் எதற்காக செய்கிறார், எந்த செயலும் எந்த காலத்துல சுவாமி செஞ்சாலும் அது கருணைதான் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அக்கிரமம் அப்படின்னா நெறி தவறிய சிரமக்கு தெரியும், அக்கிரமம் பண்ணாதேன்னு நம்மளே உலகில பேச்சு வழக்கிலேயே சொல்றது உண்டு. நெறி தவறிய செயல்கள் கிரமம் அப்படின்னா கிரமமா பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்களா, முறப்படி செய்யறது. இக்கிரமம்னா இந்த முறப்படி இப்படி இப்படி இருக்கணும் அப்படின்னு நமக்கு, அதாவது ஆகமங்கள்ல என்ன சொல்லி இருக்கோ, ஞான நூல்கள்ல என்ன சொல்லி இருக்கோ, வேத ஆகமங்கள் ரெண்டும் இறைவனால் அருளப்பட்டவை, அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரோ அதன் வழி நாம நடக்கணும் அப்படிங்கிறது தான் அதுல இந்த முறைங்கிறது. எக்கிரமம் அப்படின்னா எந்த முறையிலும், கிரமம்னா முறைன்னு பார்த்தோம் இல்லையா, எக்கிரமம்னா எந்த முறையிலும். சுவாமி எல்லாம் என்ன மாதிரி நமக்கு கருணை செஞ்சாலும், அதாவது அறக்கருணையாக இருந்தாலும் மறக்கருணையாக இருந்தாலும் அது கருணை தான், அதுல மாற்று கருத்தே கிடையாது அப்படிங்கறத நமது சித்தாந்தம் மிக அழகாக இப்போ மூணு பாடல்கள் சிந்திச்சோம். ஒண்ணு மருத்துவரும் நோயாளியும் போல, அடுத்து பெற்றோரும் புதல்வர்களும் போல, அடுத்து அந்த உலகியல்ல வந்து தவறு இழைத்தவர்களுக்கு தண்டனை கொடுப்பார்களே மன்னன் வந்து, அது போல மன்னனும் மக்களும் போல. ஆக இவற்றை எல்லாம் சொல்லி நமக்கு சித்தாந்தம் பிற்காலத்திலே தெளிவுபடுத்துகிறது. அந்த கருத்துக்களை மிக அழகாக நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடலிலே தந்துள்ளார்கள். சரி, எப்படி தந்திருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ஒரு இடத்துல சொல்லும் போது ஒரு தாய் நின் அருளின் அப்படின்னு சொல்றார். நீ பொறுத்துக்கிட்ட, என்னை தண்டிச்சு என்ன உன்னோட அருளுக்கு பாத்திரமா ஆக்கிக்கிட்ட அப்படின்னு சொல்றாரு. ஓயுமாறு உள் நோய் புணர்ப்பானை என்று மற்றொரு பாடலிலும், அல்லலிலே அருள் புரிவானை என்றும் கூறுகின்றார். இது எல்லாமே மரக்கருணையை பத்தி சொல்றதுதான். மற்றொரு பாடல் பாருங்க, மிக அழகாக நமது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருக்கலையநல்லூர் என்ற தலத்திலே மிக அழகாக ஒரு பாடல், பெற்றிமை ஒன்று அறியாத தக்கனது வேள்வி பெருந்தேவர் சிறந்தோள் பல் கரங்கள் பீடழிய செற்று மதி கலை சிதைய திருவிரலால் தெய்வித்து அருள் பெருகு சிவபெருமான் சேர்தரும் ஊர்வினவில் என்று அந்த பாடல் வருகிறது. அதுல என்ன சொல்லியிருக்கிறாரு, பெற்றிமை, பெற்றிமைனா தக்கது இல்லையா, தக்கது எதுங்கிறது தெரியாத தக்கனோட வேள்வி, பேரு தக்கன் ஆனா அவனுக்கு எது தக்கது அப்படிங்கறது தெரியல, அதாவது தக்கது தெரியாத தக்கனோட வேள்வியில எல்லா தேவர்களும் போய் கலந்து கொண்டார்கள். அவங்களுடைய தலை தோள் பல் கை கண் இப்படி பல உறுப்புகளை நீங்க அது பார்த்திருப்பீங்க. தக்கன் வேள்வியில யாரெல்லாம் கலந்துகிட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த தண்டனை வழங்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். சந்திரனுக்கு அவருடைய கலைகள் எல்லாம் சிதையும்படி காலால் தேய்த்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அது மாதிரி எச்சன் அந்த வேள்வி தலைவன், அவனுக்கு தலை போயிட்டு இந்திரனுக்கு தோள் போயிட்டு பகன்கிற சூரியனுக்கு பல்லும் நேத்திரன்கிற சூரியனுக்கு கண்ணும் போயிடுச்சு, அக்னிக்கு கை போயிடுச்சு, சூரியனுக்கும் கண்டு அதான் சூரியனுக்கு கண்டு போயிடுச்சு. இப்படி நம்ம பாக்குறோம், பலருக்கு பல உறுப்புகள் சிதை உற்றது அப்படின்னு பார்க்கோம். அப்போ இவர்கள் எல்லாம் தேவர்கள் தானே, இவர்கள் அந்த வேள்வியில் கலந்து கொண்டமைக்காக அது வந்து ஒரு பெரிய தவறு, சிவபெருமானை நிந்தித்து தக்கன் செய்த வேள்வியில் அவர்கள் பங்கேற்றது மிகப்பெரிய தவறு, ஆகையால் அவர்களை அவர் ஒறுத்து அந்த தண்டனையை கொடுத்து அவர்களுக்கு அவர்களுடைய வினையை எல்லாம் நீக்கினார் என்பதை மிக அழகாக நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இதிலே
சொல்லி இருக்கின்றார். ஏன்னா அவர் வந்து ஒரு ஆதி சைவராக இருப்பதால் அந்த வேள்வியில என்னெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத அங்க நடந்ததை புறம் வச்சு நமக்கு மிக அழகாக அந்த பதிகத்திலே சொல்லி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து அவர் என்ன எப்படி இருக்கிறாருன்னு சொல்லும் போது மற்றொரு அதே பதிகத்துல மற்றொரு பாடல சொல்றாரு, நிற்பனவும் நடப்பனவும் நடப்பனவாம் நின்மலன் என்று நமக்கு மிக அழகாக சொல்லுகின்றார். அதாவது நிற்கக்கூடிய பொருட்களிலும், அதாவது உயிர்கள்ல நிற்க, இப்ப மரம் செடி கொடிலாம் நிற்கும் ஓரறிவு ஜீவராசிகளும், அதுக்கு அடுத்த ஜீவராசிகள்லாம் ஊர்வன பரப்பன நடப்பன இருக்கு. அப்ப அந்த மாதிரி நடக்கக்கூடிய எல்லாத்துலயும் இறைவன் வந்து கலந்து இருக்கின்றார், உயிருக்கு உயிராக இருக்கின்றார் என்று மிக அழகாக அந்த பாடலிலே நமக்கு அவர் காட்டியுள்ளார் என்று நாம் பார்க்கின்றோம். நேத்தே நம்ம பார்த்தோம் அவர் வந்து அவரை வந்து எல்லோருமே வணங்குவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். அத வந்து மற்றும் ஒரு பாடல்ல இதுல சொல்றாரு, வன் கமலத்து அயன் முன்னாள் வழிபாடு செய்ய மகிழ்ந்தருளி இருந்த பரன் என்று சொல்லுகின்றார். தாமரை மலரில் இருக்கக்கூடிய பிரம்மதேவன் முற்காலத்தில், நமக்கு வந்து பிரம்மன் வந்து எங்க வழிபட்டாரு அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், பிரம்மபுரத்தை நம்ம சொல்லுவோம். வழக்கமா சொல்லக்கூடியது பிரம்மபுரம் சீகாழி அப்படிங்கிறத சொல்லுவோம், காஞ்சிபுரத்தையும் சொல்லுவோம். ஆனால் அவர் எங்கும் வழிபட்டிருக்கிறார், திருக்கலையநல்லூரிலும் வழிபட்டிருக்கிறார் என்பதை மிக அழகாக நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பதிவு செய்து காட்டியிருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து மற்ற மிக அழகாக சொல்லுகின்றார், அந்த அந்த ஊர்ல யாரு இருந்தாங்க, அதாவது கடவுளோட அருள் பெறணும்னா அடியவர்களா இருக்கணும், அப்படி இருக்கிறவங்க எப்படி இருந்தாங்க அந்த ஊர்ல அப்படிங்கறத ஒரு வர்ணனையில சொல்றாரு. மாலையனும் காண்பறிய மால் எரியாய் நிமிர்ந்தோன் வன்னிமதி சென்னிமிசை வைத்தவன் மொய்த்தெழுந்த வேலை விட உண்ட மணிகண்டன் விடை ஊரும் விமலன் உமையவளோடு மேவிய ஊர் வினவில். இதெல்லாம் வர்ணனை. இப்ப பாருங்க, சோலை மலி குயில் கூவ கோல மயில் ஆள சுரும்போடு வண்டு இசை முரல பசுங்கிழி சொல் துதிக்க. அப்பா, ஆறறி உள்ள நம்ம என்னெல்லாம் செய்யணுமோ அத நமக்கு கீழ் அறிவுள்ள ஜீவராசிகள் புற செஞ்சிருக்காங்க. என்னது, குயில் கூவுதான், மயில் ஆடுதான், சுரும்பும் வண்டும் மிக அழகாக முரலுதான், கிழி வந்து சொல்லி கிழி பாடும் நமக்கு தெரியும் இல்லையா, கிழி வந்து சொல் சொல்லி துதிக்குது. இவங்க எல்லாரும் இப்படி துதிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஊர்ல காலையிலும் மாலையிலும் கடவுள் அடிபணிந்து கசிந்த மனத்தவர் பயிலும் கலையநல்லூர் காணே என்று சொல்ல, காலை மாலை ரெண்டு வேளையும் கண்டிப்பாக இறைவனை நாம் பணிந்து வணங்க வேண்டும். அதான் நம்ம வந்து இப்ப அனுஷ்டானம் பண்ணாலும் கண்டிப்பாக இரண்டு வேளை பண்ணணும். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். புதிதாக கேட்பவர்களுக்காக ஒரு சின்ன செய்தி, ஒரு நாள் நம்ம உயிரோட இருக்கணும்னா 21,600 முறை மூச்சு விடணும். அந்த மூச்சுக்கு ஒரு மூச்சுக்கு ஒரு தடவை இறைவனுக்கு நன்றி சொல்லணும். அப்படின்னா நம்ம ஒரு நாளைக்கு 21,600 ஜபம் பண்ணணும். ஆனா சுவாமி வந்து கருணையாளன், அதனால அவர் வந்து என்ன சொல்லிட்டாரு, இல்ல நீ அதுல 1/100 என் நாமத்தை சொன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால 200

நம்ப மாட்டேங்கிறீங்க. இறைவனுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டே இருங்கள், உங்களுக்கு பிறவி பிணியவே நீக்கும். நீங்காதுன்னு நினைக்கிற பிறவி பிணியவே நீக்கும் போது நீங்க கூடிய நோய்கள் எல்லாம் தன்னால அந்த மந்திரத்தால நீங்கிரும் சொல்லி அதை சொல்லணும்னு சொல்லியிருக்காரு. ஆக அந்த மாதிரி நம்ம சொல்லணும், கண்டிப்பாக காலையும் மாலையும் காலையும் மாலையும் கைதொழுவார் மனம் ஆலயம் என்று மற்றும் ஒரு இடத்திலே சொல்லியிருப்பார். அதனால நம்ம வந்து ரெண்டு நேரமும் கண்டிப்பாக வழிபாடு செய்து அனுஷ்டானம் செய்து ஜெபம் செய்ய வேண்டும் என்று மிக அழகாக சொல்லி, அப்படி யாரெல்லாம் இருவேளை கடவுளை வழிபடுகின்றார்களோ அவங்களுடைய மனம் எப்படி இருக்கும், நல்ல முதிர்ந்த அன்பினால் இருப்பார்கள் அவர்கள். அன்பர்கள் அடியவர்கள் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கும், அவங்க மனசு கசிஞ்சிருக்கும். அப்படி கசிந்த மனத்தவர்கள் எல்லாம் அந்த தலத்திலே இருக்கின்றார்கள், அவர்கள் மிகுதியாக இருக்கின்றார்கள் என்று மிக அழகாக நமக்கு அந்த தலத்தோட ஒரு சிறப்பை சொல்லும் போது நமக்கு காட்டி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்ப இறைவன் எல்லா உயிர்களிலும் கலந்து இருக்கின்றார், அவரை பிரம்மதேவனும் வழிபடுகின்றார், அவரை நாம் கண்டிப்பாக இரண்டு வேளையும் வழிபட வேண்டும் என்று சொல்லி மற்றும் ஒரு பாடலிலே, நிற்பானும் கமலத்தில் இருப்பானும் முதலா நிறைந்தமரர் குறைந்திறப்ப நினைந்த அருளி அவர்காய் வெற்பார்வில் அரவு நான் எரி அம்பால் விரவார் புறமூன்றும் எரிவித்த விகிர்தனோர் வினவில் சொற்பால பொருட்பால சுருதி ஒரு நான்கும் தோத்திரமும் பல சொல்லி துதித்து இறைதன் திறத்தே கற்பாரும் கேட்பாருமாய் எங்கும் நன்கார் கலைபையில் அந்தனர் வாழும் கலைய நல்லூர் காணே என்று சொல்லுகின்றார். நிற்பானும் நின்ற கோலத்துல திருமால் இருப்பாரு, தாமரை மேல அமர்ந்த கோலத்துல பிரம்மன் இருப்பார். அவங்க முதலாக தேவர்கள் பலரும் குறையுடையவராக சுவாமிகிட்ட வந்து அந்த குறையெல்லாம் தீர்க்கும்படியாக வந்து நிற்கின்றார்கள். அவர்களுடைய துன்பத்தை எல்லாம் திருவுள்ளத்துல அடைச்சு அவர்கள் பொருட்டாக மலையாகியவில் அவர் எப்படி இந்த முப்புறத்தை இது பண்றாருங்கிறது, பாம்பாகிய நானு தீயாகிய அம்பு இதுல பகைவருடைய முப்புறங்களை எரித்து ஒழிய செய்த, அதான் அவங்க எல்லாம் திரிபுர அசுரர்களால் உள்ள துன்பத்தை சொல்லும் போது சுவாமி எப்படி அதை அழித்தார் அப்படிங்கறத சொல்லி, அப்படிப்பட்டவர் இருக்கக்கூடிய ஊர் எதுன்னு பார்த்தா சொல் வகைகள் பலவற்றையும் பொருள் வகைகள் பலவற்றையும் உடைய வேதங்கள் நான்கு, அடுத்து தோத்திரங்கள் பலவற்றையும் சொல்லி துதிக்கக்கூடிய அந்தணர்கள் இருக்கக்கூடிய தலம் இல்லையா, கற்பாரும் கேட்பாரும் கற்றுக்கொண்டு நமக்கு என்ன நிறைய இருக்கு படிப்பதற்கு, அதனால கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். கற்பாரும் கேட்பாருமாய் நின்று எல்லா இடத்திலையும் நமக்கு நன்மை தரக்கூடிய நூல்களை நாம் படிக்க வேண்டும், தீமை தரக்கூடிய நூல்களை நாம் பயிலக்கூடாது. ஆகையால் மிக அழகாக தோத்திரம் என்று சொல்லியாச்சுன்னா நம்முடைய தமிழ்ல இருக்கக்கூடிய திருமுறைகள். அடுத்து அவங்க என்ன சொல்றாங்க, வேதத்தையும் சொல்லிட்டாங்க. ஆக அது எல்லாம் அங்கே ஒலித்து கொண்டே இருக்கின்றது என்று மிக அழகாக நமக்கு காட்டி, அப்படிப்பட்ட தலத்திலே அவர் என்ன செய்கின்றார் என்பதையும் நமக்கு மிக அழகாக சுட்டி காட்டியுள்ளார்கள் என்று நாம் பார்த்தோம். சரி, அதிலேதான் நமக்கு சொல்லும் பொழுது திரு நீடூர் என்று ஒரு தலம், அந்த நீடூர் தலத்திலே என்ன செய்கின்றார் திரு நீடூர், அதிலே சொல்லுகிறார் அல்லலில் அருளே புரிவானே என்று சொல்லுகின்றார். நம்ம துன்பப்பட்டிருக்கும் துன்பம் இருந்தா அல்லல் இல் அருளே புரிவன், அதாவது துன்பமே இல்லாத திருவருளை தருபவர் இறைவன் என்று மிக அழகாக. அப்ப இறைவன் ஏன் சோதிக்கிறாரு இல்லையா, இறைவனுக்கு கருணை இல்லையா, இன்னும் ரொம்ப அபத்தமா இறைவனுக்கு கண்ணு இல்லையா என்றெல்லாம், இரக்கம் இல்லையா என்றெல்லாம் சொல்லுவது மிக மிக பெரிய தவறு. அவர் வந்து திருவருள் நமக்கு புரிகிறார் என்றால் அதுல கொஞ்சம் கூட துன்பமே இருக்காது, எல்லாம் நமக்கு நன்மைக்காகத்தான் அவர் செய்கின்றார் என்று மிக அழகாக அதிலே சொல்லி இருப்பார். கொல்லும் மூவிலை வேலுடையானை கொடிய காலனையும் குமைத்தானே, இப்ப பாருங்க நல்லவா நெறி காட்டு விப்பானை நாளும் நாம் உகக்கின்ற பிரானை என்று சொல்லுகின்றார். நமக்கு நல்ல நெறியை காட்டக்கூடியவர், அதான் சரியை கிரியை யோகம் ஆகமங்கள்ல சொல்லப்பட்ட நெறிகள், அதன் மூலம் ஞானத்தை பெற்று அதன் மூலம் முக்தியை அடையலாம் அப்படிங்கிறது சித்தாந்தமும் நமக்கு அப்படியே சிவாகமங்கள் சித்தாந்தமாகுங்கிறதுனால அதுவும் நமக்கு எடுத்துரைக்கின்றது. ஆக நல்லனவாகிய நெறிகளையே நமக்கு காட்டி நாம் விரும்பக்கூடிய தலைவனாக இருக்கக்கூடியவர் யாரு, சிவபெருமான். அவர் துன்பமில்லாத திருவருளைத்தான் நமக்கு வழங்குகின்றார், அவரை நாம் வணங்காமல் விடுதல் ஆகுமோ என்று மிக அழகாக ஒரு கேள்வியை எழுப்பி நம்மை எல்லாம்

0: ரட்சிக்க செய்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து எப்படி இருந்தா அவரை பெறலாம் அப்படிங்கறதையும் ஒரு அழகா இதே பதிகத்துல பதிவு செய்திருக்கிறார். குற்றம் ஒன்று அடியார் இளரானால் கூடுமாறு தன்னை கொடுப்பானே. அவர் தன்னை கொடுக்க தயாரா இருக்காரு, அதை அவரை பெறுவதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்ப குற்றம் ஒன்றும் அடியார் இளரானால், இல்லையா, அடியவர்கள் குற்றம்ங்கிறது கொஞ்சம் கூட இல்லாம தூய்மையான நிலையில இருந்தார்கள் என்றால் அவர்கள் அடைவதற்கு கூடுமாறுங்கிறது அவர்கள் அடைவதற்கு தன்னையே கொடுப்பவர் இல்லையா. தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை வருது இல்லையா, அது மாதிரி. அடுத்து கற்ற கல்வியிலும் இனியானை காண பேணும் அவர்க்கு எளியானை என்று சொல்லுகின்றார். கல்வியை விட இனிமையாக இனிமையை செய்யக்கூடியவர். அடுத்து என்ன சொல்றார், ஐம்புலன்களையும் முற்ற துறந்து பற்றின்றி இருப்பவர். சுவாமிக்கு நம்மை போல அந்த பொறி புலன்கள் வசப்படுறதும் கிடையாது, அது மாதிரி அவர் பற்றற்றவர், முற்ற துறந்தவர். அப்படி இருக்கக்கூடிய முற்ற அஞ்சும் துறந்திருப்பானை என்று சொல்லி மூவரின் முதலாயவன் தன்னை என்று சொல்லுகின்றார். மும்மூர்த்திகளுக்கு மேலான முதல்வனாக இருப்பவர் என்பதை நமக்கு மிக தெளிவாக அதிலே காட்டியிருக்கின்றார். அப்படிப்பட்டவரே நாம் வழிபடாமல் விடலாமா என்று அந்த பாடலிலே கேட்டுள்ளார்.
1: ஓம் நம சிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை, தலைப்பு கீர்த்தி திரு அகவல், வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை, தலைப்பு கீர்த்தி திரு அகவல், வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: மாதிரி கூருடை மாப்பெருங்கருடையும் நாதப்பெருமுறை விருந்து தரங்கும் பற என்கின்ற வாத்தியம். அந்த வாத்தியம் அவனுக்கு எது என்று கேட்டால், நாதமே அவனுடைய வாத்தியம். நாத தத்துவம் என்று சொல்லுவது. நாத தத்துவம்னா உலகத்திற்கிற எல்லா ஒலிகளுக்கும் மேலாக இருந்து எல்லா ஒலிகளையும் தனக்குள்ளே அடக்கி இருக்கின்ற நாத தத்துவம். ஒலியின் நாதம் என்றாலும் ஒலி என்றாலும் உண்டு. ஒலி ஒலின புரியுது இல்ல, இது ஒலி ஒலி ஒலினா சத்தம், அது நாத தத்துவம் சொல்லுவோம். அதனாலே வேத மொழியர் வெண்ணீற்றர் செம்மேனியர் நாத பெரும்பறையர் அன்னையன், நாத பறையினர் நான்முகன் மாலுக்கு நாதன் நாதரான் அன்னையன் என்று. அதனாலே நாத தத்துவமே அவனுக்கு பறை என்கின்ற வாத்தியமாக விளங்குகிறது. மாதிர் குருடை மாப்பெருங்குருடையன், மாதிர் குருடையன் என்றால் ஒரு பாதியிலே மாது என்கின்ற உமாதேவியை உடையவன், ஒரு பாதியிலே உமாதேவியை உடையவன். மாதிர் குருடை மாப்பெருங்குருடையன் அளவில்லாத கருணையை உடையும். நாத பெருமறை நவிந்து கரங்கவும் அழுக்கடையாமல் ஆண்டு கொண்டோம், கழுக்கடையனை கை கொண்டே கையிலே ஒரு ஆயுதம் வச்சிருக்கிறான், கழுக்கடைன்னு அதான் சூலாயுதம். கையிலே வச்சிருக்கிறது சூலாயுதம், முருகை வச்சிருக்கிறது வேலாயுதம், சிவன் வச்சிருக்கிறது சூலாயுதம், புரியுதா? அந்த சூலாயுதம் எப்படி இருக்குன்னு கேட்டா மூன்று இதழாக இருக்கிறது. சூளம் மூன்று இதழா தானே இருக்குது, சூளம் விண்ணப்பத்தில் சொல்றார். எப்படி சொல்றாருன்னா, இருதலை விடுதி கண்டா உலகுக்கு ஒரு தலைவா மண் உத்தர ஓசம் அங்கைக்கரசே புருதலை மூவிலை வேல்வலன் ஏந்தி புலிபவனே. அப்படி வணக்கம் கொடுத்துட்டார். மூன்று லோகத்துக்கும் நானே தலைவன். ஒரு தலைவன் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு தான் தலைவனா இருப்பான். இங்க இருக்கிற மனுஷன் இப்ப இந்த தமிழ்நாட்டுக்கு தலைவனா இருக்கிறவா ஆந்திராவுக்கு தலைவனா இருக்க முடியாது, மகாராஷ்டிரத்துக்கு தலைவனா இருக்க முடியும். ஆனா இந்த தலைவன் எல்லா உலகங்களுக்கும் தலைவன், எல்லா உலகமும் ஆராய். அப்படிப்பட்டவன் அழுக்கடையாமல் ஆண்டு உண்டு. அந்த சூளை எதுக்கு வச்சிருக்கான்னு கேட்டா, மும்மலங்களையும் நான் தான் கழுவுவன். ஆணவம் கண்ணம் மாயாயி மூன்று வகையான அழுக்குகளையும் அழுக்கடையாமல் ஆண்டு உண்டு. இப்ப உடம்புல இருக்கிற அழுக்கு தானே நமக்கு தெரியுது, உயிரில இருக்கிற அழுக்கு உயிர் இருக்குது இல்ல, உயிர் இருக்குது, உயிர் அதிசயம் அருவார் இருக்குது ஆனா தெரியல, அதுதான் ஒரு அதிசயம். உயிர் இருக்கிறது ஆனால் தெரியும், தெரியவில்லைன்னு சொல்லி நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்ல உயிர் எனக்கு தெரியல போய்யா இல்லையா உயிர் புரியவா சொல்லுவானா, அவன் குருட்டு பயிர் சொல்லுவான். அதனால உயிர் இருக்கிறது, அந்த உயிரிலே அழுக்கு இருக்கிறது. அதான் இந்த மாதிரி அருளாளர்கள் சைவத்தாந்தத்துல கண்டு உயிர்ல அழுக்கு, உயிர்ல அழுக்குத்தான் ஆணவம் அறியாமையாகி அழுக்கு. ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லப்படுகின்ற அழுக்கு உயிரில் உடம்புல இருக்கிற அழுக்கு. அந்த மூனையும் நோயின்னு சொல்றது, அந்த மூனையும் ஆணவம் கண்மமாய் ஆகிய மூன்றையும் நோயின்னு. இப்ப உயிருக்கு மூணு நோய் இருக்குது இல்ல, உயிருக்கு எத்தனை நோய், எத்தனை நோய் உயிருக்கு? 4,448 4,448 வியாதி. எல்லா நோய்களும் மூணு நோய்க்குள்ள அடங்கி போகும். வாதபித்த சிலேத்து எல்லா நோய்களும் இந்த 4448 இந்த மூணுக்குள்ள அடக்கம், மூணுக்குள்ள அடக்கம் விளங்குதா? அந்த மூணு நோய் இருக்கிறவன் டாக்டர். எந்த நோய்? வாத பித்த சிலேத்து. இது மூணு நோய், வாத பித்த சிலேத்து இல்லாதது. வாதம் பித்த சிலேத்து மூணு நோய் தான் 4448 வருச்சு. அது போல உயிர்ல இருக்கிற ஆணவங்கண்ணு மாய ஐய அந்த மூணு நோய அழுக்குன்னு சொல்றது நோயின். அந்த அழுக்க கழுவுகோன் யார் என்று கேட்டால் சிவருமான் தான் அந்த அழுக்க கழுவ முடியும். இந்த உடம்புல இருக்கிற அழுவக்க நம்ம கழுவிக்கிட்டு இருக்கிறோம், கழுவ கழுவ அழுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இந்த உடம்புல இருக்கிற அழுக்கு கழுவுறமா அப்புறம் என்ன பண்ணுது? அப்புறம் நாருமேனை பலதரம் நல்ல தண்ணீரால் நாளும் கழுவினும் அதன் நாற்றம் போகும். நாறு மீனை பலதரம் நல்ல தண்ணீரால் நாளும் கழுவினும் அதன் நாற்றம் போகும். கூறுமுடல் பல நதி ஆடிக்கொண்டதால் கொண்டமலை நீங்காது என்று ஆடுவோம். எத்தனை தீர்த்தங்கள் குடிச்சாலும் உயிர் இருக்கிற அழுக்கு போகுமா? போகுமா? உசுறு உள்ள இருக்கிற அழுக்கு போகுமா? உடம்புல அந்த நேரத்துக்கு அந்த நேரத்துக்கு அதுவும். கூறுமுடல் பல நதி ஆடிக்கொண்டதால் கொண்டமலம் நீங்காது என்று ஆடுவான். மலம் என்பது உயிர் இருக்கிற அந்த ஆணவன் கண்ணும் ஆகிய அதை யாரு கழுவான்னு கேட்டா ஒவ்வொருமான் தான் கழுவ முடியும். குங்குன் கருங்குழலி நந்தம்மை கோத, குங்குன் கருங்குழலி நந்தம்மை கோத, தங்கன் மலம் கழுவுவார் வந்து சார்கள். அதனாலே அவன் தான் அந்த அழுக்க கழுவ முடியும். அருணகிரிநாதர் சொன்னார், முருகப்பெருமான் அருணகிரிநாதர் இப்படி பார்த்தானா, பார்த்த பார்வையிலே உயிர்ல இருந்து அழுக்கு போயிடுச்சு. பார்த்த பார்வை அப்படி அழுக்கு போன உடனே அதுல அனுபூதி அடைச்சு விட்டான். பாத்திரத்தை கழுவி பாலை ஊத்துறான். பாத்திரத்துல இருக்கிற அழுக்க கழுவி விட்டு அதுல நல்ல பாலை ஊற்றியது போல அருணகிரிநாதருடைய ஆன்மாவில் இருந்த அழுக்க பார்வையினால நீக்கிட்டு அதுல ஞானத்தை பூத்தி விட்டான். பாத்திரம் காலியா இல்ல, முதல்ல அழுக்கு வச்சு அதை கழுவி விட்டான், அதுல பாலை. அது போல ஆன்மாவாகிய உயிராகிய இந்த ஆன்மாவில் இருக்கிற அழுக்க நீக்கிட்டு அதுல ஞானத்தை ஆணவ அழுக்கடையும் ஆவியை விளக்கி விளக்கிற முடியல, பாத்திரத்தை நல்லா விளக்கி ஆணவ அழுக்கடைய ஆவியை விளக்கி அனுபூதி அடைவித்தது ஒரு பார்வைக்கார. பார்வையிலே விளங்குதா? அதான் அழுக்கடையாமல் ஆண்டு கொண்டு அருள்பவன், ஆண்டு கொண்டு அருள்பவன் கழுக்கடை தன்னை கை கொண்ட. கழுக்கடை என்பது அவனுடைய ஆயுதம், படைன்னு சொல்றது. படை என்றாலும் ஆயுதம் என்றாலும் கேள்விப்படுகிற படை, ஆயுதப்படை. தூயவேணி மூலமாகிய மும்மல அறுக்கும் தூயவேணி சுடதுடு சோதி. ஏனாலே அவனுடைய தூயவேணி, அவனுடைய மேனி எப்படிப்பட்டது என்று கேட்டால், இப்ப நமக்கு அழுக்கு வேணி, அவனுக்கு தூய்மையான திருவி, தூய்மையே வடிவம், இயல்பாகவே தூய்மை, இயல்பாகவே தூய்மை கடவுள். தூயமேனி சுடர்விடு சோதி மூலமாகிய மும்மலம் அறுக்கும். அதனால அந்த மும்மலங்களும் மூலமலம்னு சொல்றது. மூலம்னா எப்போதும் உள்ளதா, முன்னையே இருந்தது, முன்னையே இருந்தது மூலமலம். அந்த மூலமாகிய மும்மல அறுக்கு மூன்று மலத்தை அறுக்கின்ற தூயமேனி சுடருடு சோதி காதலனாயி கழுநீர் மாலை ஏழுழைத்தாகி வெளிவரான் இருந்தோம். அவன் வந்து உயிர்க மேல அன்புடையவனாயி கழுநீர் மாலையை பொருத்தமாக அழகு பெற அணிந்திருக்கிறான். அவனுடைய மாலை கழுநீர் மாலை. கழுநீர் என்று ஒரு வகையான புஷ்பம் இருக்கு, செங்கழு நீர் புஷ்பம்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு புஷ்பம் வகை இருக்கு. அந்த மாலையை அணிந்திருக்கிறான், அணிந்திருந்தான். அரியுடு பரமருக்கு அளவறியாதவன் பரிமாவனிஷ பயின்றவன். அதையாலே அரியுடு பரமருக்கு அளவறியாதவன், அரி என்கின்றவர் விஷ்ணு. அரி என்றால் விஷ்ணு, பரமன் என்றால் நான்முகன். உலகத்தை படைக்கும் காக்கும் கடவுள்கள், படைக்கும் கடவுள் காக்கும் கடவுள், அவர்கள்லாம் ரொம்ப பெரியவங்க. அவங்க பெரியவங்களே இல்லை, அப்படிப்பட்ட ஆளுங்க. அரியுடு பரமருக்கு அளவறியாதவன், அவர்களாலே அவருடைய தன்மையை அளக்க முடியாது. கண்ணனும் கடிகமல் தாமரை மேல் அண்ணனும் அளப்பரிதாயவன். அளப்பரிதுனா அவருடைய தன்மை இன்னதன்மையன் எந்தறியுன்னா எம்மானை. பரமகுஷ்ணுக்களுக்கே தெரியாதுங்கிறார் சிவனுடைய தன்மை. சிவனுடைய தன்மையை பரமகுஷ்ணுக்களாலேயே அறிந்து கொள்ள முடியாது. அரியூடு பரமருக்கு அளவறியாதவன் அப்படிப்பட்ட சுவாமி பரிமாவின் விசை பயின்றவன். குதிரை மேல வந்த அந்த தன்மை பரிமாவின் விசை பயின்ற வண்ணமும் மீண்டு வாரா வழியருள் புரியவும். மாணிக்க வாசகர்தான் குதிரை மேல வந்தார், வேற யாருக்கும் உள்ளவல்ல. இதுலயே ஒரு வித்தியாசம் பாருங்கோ, இதுலயே ஒரு வித்தியாசம் பாருங்கோ. நாயன்மார்களுக்கெல்லாம் மாட்டு வரதே அறிவு வந்தார். நாயன்மார்களுக்கெல்லாம் கிருஷ்ண வாகனத்துல மாணிக்கவாசகர் ஒருத்தருக்கிட்ட குதிரை மேல வந்தார். மீண்டு வார வழியே அவனுக்கு நாடு சொல்றார். நாடு நாடு சொல்லி ஊரு சொல்லி பேர் சொல்றது அப்படி. தமிழ்நாடு கரூர் மாவட்டம் லாலாப்பேட்டை சந்தனம்பிள்ளை அப்படி சொல்லணும். அது மாதிரி அப்படித்தானே சொல்லணும். ஆகையினாலே நாடு சொல்றாரு பாண்டி நாடுங்கிறார். பாண்டி நாடே வளம்புரியாது. பாண்டி நாடு இவர் முதலமைச்சர் மாணிக்கவாசகர் பாண்டி நாட்டுக்கு முதலமைச்சர். இவருடைய நாடு சொந்த நாடு. பாண்டி நாடே பழம்புதியாகும். அதனாலே பாண்டி நாட்டை சிறப்பாக நூலிலே சொல்லப்படுவது எல்லா நாடும் அவனுடையதுதான். மீண்டு வாரா வழியுருவன். அவன் எப்படிப்பட்டவன் என்று கேட்டால் தன்னை சேர்ந்தவர்களை மறுபடியும் பறக்க விட மாட்டான். தன்னை சிவனை சேர்ந்துட்டோம்னு வச்சுக்க பறக்கணும்னு ஆசை இருந்தா சிவனுக்கிட்ட போகக்கூடாது. அதுதான் ஒரு பெரிய ஒரு சாக்கிரதையா இருந்துக்கணும். உங்களுக்கு பறக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, இன்னொரு தாய் வயிற்றுல போய் பறக்கணும்னா சிவனுக்கிட்ட போயிடாது, இங்க பறக்க விட மாட்டான் அவன், இல்லாத பயம், அதனால போயிடாது. அது பின்னாடி இதுல சொல்றாரு. அதனால பிறவிக்கு நல்லவர்கள் அவனுக்கு முன்னால போகாதீங்க. பிறவிக்கு நல்லவர்கள் மாதிரில வேற எங்கேயும் எந்த நூல்லையும் நீங்க காண முடியாதுப்பா. இதெல்லாம் கேக்குறீங்களா? நீங்க பிறவிக்கு நல்லவங்களா கெட்டவங்களா? நல்லவங்களா? நல்லவங்கன்னா சிவனு கிட்ட போவாதீங்கப்பா. இதுல எந்த பதியம்? திருப்பாண்டி பதியம். திருப்பாண்டி பதியத்துல என்ன சொல்றாருன்னா, நாலாவது செறியும் பறவைக்கு நல்லவர் செல்லன். அடர்ந்து வருகின்ற புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி வருகின்ற இப்படிப்பட்ட பறவைக்கு நல்லவர்களாய் இருக்கின்ற நீங்கள் சிவனுக்கு முன்னாலே போயிடாது. போனீங்கன்னா உங்களுக்கு ஆனந்தமா கடவி எரியும் பறப்பை எதிர்ந்தார் பொருளை இருந்தது. பறவைக்கு நல்லவர்னு நீங்க போனீங்கன்னா உங்க பறவையை வெட்டி விடுவார், முன்னாடி போயிடாது. அதனாலே சிவனை அடைந்த ஆன்மாக்கள் பறவையை பெறார். வீட்டுங்கு வந்து வினைப்பறவி சாரமாட்டார்கள். சிவனுக்கு முக்கியமான வேலை அதுதான். சிவனுக்கு என்ன வேலை? முக்கியமான வேலை பரப்பை அறுப்பது. மாய பரப்பருக்கும் மன்ன நடி, பரப்பருக்கும் வெங்ககண்டன் பெய்கடல். அதனால அவன் கிட்ட போயிட்டா மறுபடி திரும்பி வரமாட்டார், திரும்பி பூமிக்கு வரமாட்டார். மீண்டு வாரா வழியுறு கற்றிண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்றிண்டு வாரா நதி என்பது திருக்குறள். ஞான நூல்களை கற்று அந்த வழியில நின்றவர்கள் மறுபடியும் பிறக்க மாட்டார். கற்றுண்டு அந்த நூலிலே சொல்லப்பட்டபடி மெய்ப்பொருளை கண்டவர்கள் கற்றுண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்ற ஈண்டு வாராது. மீண்டு வாரா வெளியுருவன் பாண்டி நாடே பழம்புரியார். பத்திசை அடியரை பரம்பரத்து உய்ப்பவர். பத்திசை அடியரை பரம்பரத்து உய்ப்பவர். பத்திசை என்ற அடியார்களை உயர்ந்தது உயர்ந்தது உயர்ந்தது உயர்ந்தது உயர்ந்தது என்று சொல்லப்படுகின்ற உயர்ந்ததற்கெல்லாம் உயர்ந்த இடத்துல வைப்பான. அதுக்கு மேல உயர்வே இல்லை என்கின்ற மாதிரியான இடத்துல வைக்கிறான். சித்தமே புகுந்து எம்மை ஆட்கொண்டு தீவினை கெடுத்து உய்யலாம் பத்தி தந்து தன் பொற்களற்கனை பன்மலர் குய்து சேர்த்தலும் முத்தி தந்து இந்த மூவுலகுக்கு அப்புறத்தமை வைத்து அத்தன் மாமலர் சேவடிக்கணும் சென்னி மணி மலர். ஈலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பு. அதனாலே எல்லா உலகங்களுக்கு மேல இருக்கிற சிவலோகத்திலே அதை சொல்றாரு. பத்திசையடியரே பரம்பரம். பரம் பரம் என்றால் உயர்ந்தது, பரம்பரை என்றால் உயர்ந்ததற்கெல்லாம் உயர்ந்தது. பத்திசையடியரை பரம்பரை தூய்ப்பவர். அவருக்கு ஒரு உத்தர கோஷம் அங்கேயார். உத்தர கோஷம் அங்கே ஊரா. உத்தர கோஷம் அங்க மாணிக்கவாசகம் ரொம்ப பிரியமான தரம். ராமநாதபுரத்துக்கு தெற்கு இருக்கிறது பழமையான கோயில். அங்கே மாணிக்கவாசகம் நெட்டையிலே பலகாரம் இருக்கு, யோகத்திலே அங்கு பலகாரம். அதனாலே அப்படி உத்தர கோஷம் அங்கையூராக. ஆதிமூர்த்திகளுக்கு அருள்புரிந்துடைய தேவதேவன் திருப்பெயரா. ஆதிமூர்த்திகளுக்கு அருள். ஆதிமூர்த்திகள் என்று சொன்னால் பிரம்மா விஷ்ணு உருத்திரன் அவர்கள் ஆதிமூர்த்தி. பிரம்மா விஷ்ணு உருத்திரன் பிரம்மா உலகத்தை படைப்பாரு, விஷ்ணு உலகத்தை காப்பாரு, உருத்திரன் உலகத்தை அழிப்பார். இவர்கள் ஆதிமூர்த்திகள். அவர்களுக்கு வேலை பார்க்கிற மூர்த்திகள் ஏராளம். அதனால அவங்க ஆதிமூர்த்தி. சிவன் என்ன மூர்த்தினா அனாதி மூர்த்தி. இவர்கள் ஆதிமூர்த்தி, சிவன் அனாதி. அனாதினா எப்போதும் ஆதிக்கு முதல்ல ஆ போடுறது. ஆதிக்கு முதல்ல ஆ போட்ட அனாதின்னு அந்த அகர நகரமாக வரும். அனாதிங்கிறது ஆதி என்பதுக்கு முன்னால ஆ போட்டு ஆ ஆதின்னு சொல்ல முடியாது. நா போட்டாத்த அனாதின்னு சொல்ல முடியும். அனாதி ஆதி அனாதி அப்படியே ஆதியாயின் ஆதின்னு சொன்னா ஒரு காலம் தோன்றியது. ஆதி காலத்திலே ஒரு காலம் வருஷ மாசத்துக்கு உரிமை. அனாதி என்ன? காலம் கடந்து. காலம் கடந்து எந்த காலம் என்று சொல்ல முடியாதபடி காலத்தை தன கடந்தது. எப்போதும் உள்ளது, எப்போதும் உள்ளது. ஆனா அதுங்களுக்கு எப்போதும் உள்ளது. ஆகையினாலே அப்படி ஆதிமூர்த்திகளாயிருக்கிற பிரம்ம விஷ்ணு உருத்திரனாகிய மூன்று மூர்த்திகளுக்கும் அருள் புரிந்து, அருள் புரிந்து என்று சொன்னால் பிரம்மாவை படைக்கிறார், விஷ்ணுவை படைக்கிறாரு, உருத்திரனை படைக்கிறார். இப்படி மும்மூர்த்திகளையும் படைத்து இந்த மூன்று மூர்த்திகளுக்கும் மூன்று வகையான தொழில்களை கொடுத்து அவர்கள் மூலமாக உலகத்தை நடத்தி அந்த மூன்று மூர்த்திகளையும் காத்து அந்த மூன்று மூர்த்திகளையும் சங்காரம் பண்றது. இது சிவன் வேறு பிரம்மாவை படைச்சு படைத்தல் தொழிலை கொடுத்து, விஷ்ணுவை படைத்து அவருக்கு காத்தல் தொழிலை கொடுத்து, உருத்திரனை படைத்து அவருக்கு அழிக்கின்ற தொழிலை கொடுத்து, இந்த மூவரையும் இவர் படைச்சு காத்து மூவரையும் அழிக்கிற வேலை இவர் வேறு. அதனாலே ஆதி மூர்த்திகளுக்கு அருள் புரிந்தருடைய அப்படிப்பட்டவன் தான் தேவதேவன். அவனுடைய பெயரு தேவதேவன். தேவர்களுக்கெல்லாம் நல்ல காரணகாரியத்தோடு சொல்றார், ஆதிமூர்த்திகளுக்கு அருள் புரிந்தருடைய தேவதேவன், அந்த தேவர்களுக்கெல்லாம் தேவதேவன், மகாதேவன் சொல்றான். இப்ப நம்ம பார்வதீபதே மகாதேவன், மகா அத தேவதேவன் சொல்றோம். தேவதேவன் என்றாலும் மகாதேவன் என்றாலும் தேவதேவ தேவாதி தேவ பெருமாள் என்பார் அருள்மொழிந்தார். அதனாலே மகாதேவன் அவனுக்கு வேலை யாரும் இல்லை, தேவதேவன் திருப்பெயராகும். இருள் கடிந்தருடைய இன்ப ஊர்தி அருளிய உருவை அருள்மலையாகும். இருள் கடிந்து அருளிய இன்ப ஊர்தியாலே ஆன்மாக்களுக்கு உண்டான இருளை ஓட்டி, இருளை ஓட்டி, இருள்னா அறியாம இருக்குது அல்லவா, அந்த அறியாமையாகி இருளை ஓட்டி அந்த உயிர்களுக்கு இன்பத்தை கொடுக்கும். இருள் கடிந்து அருளிய இன்ப ஊர்தி, அந்த இன்பமே அவனுக்கு ஊர்தியாக இருந்த ஊர்தின்னா தேர் வாகனம். இருள் கடிந்தருடைய இன்ப ஊர்தி அருளிய பெருமை அருள்மலையாகும். அந்த இன்பத்தை ஆன்மாக்களுக்கு கொடுத்த அந்த பெருமையே அவனுக்கு மலையாக, பெருமையே மலையாக அருண்மலையாகும். இருள் கிழிந்தருடைய இன்ப ஊர்தி அருளிய பெருமை அருண்மலையாகும். எப்பெருந்தன்மையும் எவ்வொரு தரமும் அப்பரிசனால் ஆண்டு கொண்டனர். இப்படி திருத்தசாங்கத்தை சொல்லி அதுக்கு மேல என்ன சொல்றாருன்னா, எப்பெரும் தன்மையும் எவ்வொரு தரம் உயிர்கள் வந்து திறத்தை உடையது, தன்மையை உடையது. அந்த தன்மையும் தரமும் சிவனுடைய தரம் தன்மைக்குள்ளே அடங்கிவிடும். சிவனுடைய தரம் தன்மைக்குள்ளே அடங்கிவிடும். உயிர்களுக்கு உண்டான திறமை அத்தனையும் தன்மை அத்தனையும் சிவனுடைய தன்மைக்குள்ளே அடங்கி அவர்களுக்கு அருள் செய்யறது என்று சொன்னால், அவர்கள் தன்மை எப்படிப்பட்டோ அந்த தன்மையிலேயே சென்று அவர்களுக்கு அருள் பண்ணுவோம். அது எப்படி எப்படின்னு கேட்டா, இப்ப கொடுத்து கொண்டே இருந்தார் ஒரு நாயனார், கொடுத்து கொண்டே இருந்தார், இல்லேன்னு சொல்லாம கொடுத்து கொண்டே இருந்தார், இல்லேன்னு சொல்றது இல்ல. எது கேட்டா ஒரு ஆள் நமக்கு இப்ப எல்லாம் இருந்தா எவ்வளவு சௌரியமா இருக்கு. எது கேட்டாலும் சரிப்பா அடியார், எது கேட்டாலும் சரி, தங்கம் கேட்டாலும் சரி, வெள்ளி கேட்டாலும் சரி, வீடு கேட்டாலும், மாடு கேட்டாலும், பணம் கேட்டாலும், வயல் கேட்டாலும், எது கேட்டாலும் சரி, இல்லேன்னு சொல்லாம அந்த ஆளுக்கு வர்ற ஆளுக்கு அவன் ஜத்திக்கு தகுந்தாப்புலதான் கேட்பான், அவன் ஜத்திக்கு தகுந்தாப்புலதான் கேட்பான். வர்றவன் கொடுக்கறவன் ஜத்திக்கு தகுந்தாப்புல கேட்க மாட்டேன், அது வேறு ஞாபகம் வச்சுக்கோ. பிச்சைக்காரன் பெரும் கோடீஸ்வரன் பசிக்குது ஞாபகம் வச்சு ஒரு ஊரியா அப்படின்னு கேட்பேன், இல்லைன்னா ஒரு அஞ்சு ரூபா ஒரு ரெண்டு ரூபா அப்படிதானே கேட்பேன். அவன் ஜத்திக்கு தகுந்தாப்புல இவன் கேட்க தெரியாது. அவன் இப்படி சாமியார் நிறைய வந்து வாங்கிக்கிட்டே இருந்தாங்க, அவர் கொடுத்துக்கிட்டே இருந்தார். அவனத்துல போய் அவருடைய தன்மை என்ன, கொடுக்கறது, கொடுக்கற தன்மையா. இவர் என்ன பண்ணாரு, எது மனுஷன் இல்லேன்னு சொல்லுவானோ கொடுக்க முடியாத அந்த தன்மைய அந்த அந்த பொருளை போய் கேட்டார், அந்த பொருளை போய் கேட்டார். எப்பொருந்தன்மையும் இவ்வளவு பெரிய தன்மை அது, அந்த தன்மை எவ்வளவு இல்லேன்னு சொல்லாம கொடுக்கற தன்மை வருமா சாமான்யமா, அதுதான் பெருந்தன்மை. எப்பெருந்தன்மை எவ்வளவு தரம் அந்த தன்மையை வைத்து ஆளுகின்ற தரம் இருக்குது பாரு, அது சாதாரணமானது, கடைபிடிக்க முடியுமா, கடைசியிலும் கடைபிடிக்க முடியுமான்னு ஒரு சமயத்துல அதுல இழைச்சு போக முடியா இருக்கும், கொடுக்க முடியாமே இருக்குமல்ல, அது இந்த மாதிரி செய்ய முடியுமா, எது கேட்டாலும் அது தரம். எப்போ தரமும் அப்பரிஷதனால் அண்டு, அப்பரிஷதனால் அந்த தன்மையிலேயே சென்று அவர் என்ன கொள்கை கொடுக்கின்ற கொள்கை. இவர் என்ன பண்ணாரு, அந்த கேக்கத்தான் போனார், அவருடைய தன்மைக்கு தகுந்தா போலதான் கேக்கத்தான் போனார். கேட்க போனார் என்றால் கேட்க கூடாததே உலகத்துல இல்ல இல்லையு கட்டாயமா சொல்லுவான், கேட்டா சண்டை போடுவான், அடிப்பான், அந்த பொருளை கேட்டா அடிப்பான். அத போய் கேட்டார், அவர் அந்த திறமையில இழைத்து போவார், இந்த அனுபவத்தை அதான் திறமை, அதான் திறமை. நல்ல ஞாபகம் கெடுது, ரொம்ப கெட்டிகாரத்தனமா சொல்லி ஆகணும். இவருக்கு கொடுக்கறதன்மையா, எது கேட்டாலும் இல்லைங்கிற இல்லையே சொல்லாம கொடுக்கறதன்மை. இவர் என்ன போனாரு, கேட்கத்தான் போனாரு. எது கொடுக்க முடியாததோ கொடுக்க கூடாததோ அத போய் கேட்டார். அது இப்படி இல்லையு சொல்லாம இவன் கொடுப்பேன், கொடுக்க முடியாது இல்ல இல்ல இல்ல கொடுத்துட்டார். அந்த தரத்தை அப்பவும் காப்பாத்து. உன் மனைவியை வேண்டி வந்ததுன்னாரு, மனைவியை கேட்டு வந்தேன்னாரு. கூட்டிட்டு போட்டான் இவன் சொல்லு, திறமை இல்லைன்னு சொல்ல முடியுமா? அது திறமும், அது திறமும். செல்ல கொடுனா கொடுத்தரலாம், பணம் பத்தாயிரம் கொடுனா கொடுக்கலாம், ரெடியா கொடுனா கொடுக்கலாம், ஒரு வீடு கொடுனா மனைவிய கொடுன்னு கேட்கறதுக்கும் தைரியம் இருக்காது, கேட்கறவனுக்கும் தைரியம் இருக்காது. கேட்டா கொடுத்துருவான், கேட்டா கொடுத்துருவான். இத மனைவி கேட்க தைரியம் இருக்குமா? இவன் கேட்டுவிட்டான், இவன் கேட்டவன் தைரியசாலி. அதை பத்தி சொல்ல வேண்டியது, அவர் என்ன பண்ணாரு, அவரு தைரியசாலி. ஏமா தைரியம் இல்லைன்னு அடிச்சு, அவன் கேட்டதே இவர் தாங்கி கொள்ள முடியலன்னு வச்சுக்கோ, தாங்கி கொள்ள முடியாம தான் அடிக்கிறான். தாங்கிக் கொள்ள முடியாம தானே அவன் மேல சண்டைக்கு. என்னத்த கேக்குறது, கேக்குறா எனக்கு கணக்கு இல்ல, எதையாக உத்தராட்சி போட்டிருக்க, ஊரு ஊர் இருக்கிற அப்படின்னு விட்டானா அப்பா. அதனாலே அந்த இடத்திலையும் இவர் திறமையை விடவில்லை, அந்த திறத்தை இவருக்குள்ள அடக்கி விட்டார். எப்பெரும் தன்மையும் எப்போ பெருதனும் அப்பரிசதனால் அந்த தன்மையிலேயே அந்த திறமையிலேயே சென்று ஆண்டு கொண்டார். அவரை ஆண்டு எப்பெரும் தன்மையும் எவ்வொரு தினமும் அப்பரிசனால் ஆண்டு கொண்ட, அதற்கு மேல தன்னை ஆண்டு கொண்ட தன்மைகளே இதுல வர்ணிக்கிறார். தன்னை ஆண்டு கொண்ட தன்மையை வர்ணிக்கிறார். அது ஒரு முக்கியமான சிறப்பான பகுதி, இது வரலாற்று பகுதியாகவும் வருகிறது. ஆகையினால இத சந்திக்கலாம், சந்திக்கலாம். பார்வதி பதே
3: Shivaya. You're listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
4: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை, தலைப்பு திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
5: பார்வதி மகாதேவா இருந்த

புண்ணியரு உகத்தொழிந்தம் இருளது சக்தி வெளியது எம் அண்ணல் பொருளது புண்ணியரே போகத்துள் இன்பம் தெருளது சிந்தையை தெய்வம் என்று எண்ணு தெய்வம் என்று எண்ணு அருளது செய்யும் எம் ஆதிப்பிரானே தெய்வம் என்று எண்ணில் அருளது செய்யும் எம்

என்று ஓதின ஆவின் கிழத்தி ஆவின் கிழத்தினல் ஆவடுதன் துறை நல்லாவடுதன் துறை நாவின் கிழத்தி நலம்புகண்டு எத்தீடும்.

பாபரே பன்னிரண்டு ஆதியே. பூரண சக்தி

கொள்கையும் ஐம்புல கூட்டத்து அறிவா.

பைந்தொடியாளும் பரமங்கிருந்திட பைந்தொடியாளு பரமம் இருந்திட தென்கொடியாக திகழ்தரு திகழ் திருசோதியாக பைந்தொடியா.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் .org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமந்திரம் விளக்க உரை. தலைப்பு அறிமுக உரை. வழங்குபவர் முனைவர் ஜெயபால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருமூலருடைய திருமந்திரம் ஒரு வாழ்வியல் நூல். இதில் வந்து சொல்லாத கருத்துக்களே இல்லை. எல்லாருக்கும் எல்லா காலத்திலும் எப்பொழுதும் பயன்படக்கூடிய ஒரு நூல் திருமந்திரம். இப்போ திருமந்திரத்தை பற்றி நான் ஒரு முன்னுரை சொல்லணும். இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய நூல் வந்து 3047 பாடல்கள் திருமூலரால் அருளப்பட்டது. இந்த 3047 நூல் மட்டுமே கிடையாது, இதில் 300 ஒரு நூல் இருக்கு. திருமந்திரம் 300 ஒரு நூல் இருக்கு. அந்த நூலை நம்ம கொஞ்சம் ஒரு ரகசியமாக தான் வச்சுருக்காங்க அது எல்லாருமே. அதே மாதிரி திருச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர்கிட்ட இருக்கலாம், அவ்வளோதான். திருச்சியிலேயே 4 பேர்கிட்ட இருக்கும். தஞ்சாவூரில் 2 பேர்கிட்ட இருக்கும். அந்த 2 பேரில் அது நான் ஒன்று, அவ்வளோதான். வேறு யாருமே கிடையாது. ஒரு டாக்டர்கிட்ட இருக்குது திரு தஞ்சாவூரில், அவ்வளோதான். வேறு எங்கேயுமே கிடைக்காது. உரையோட அது ரகசியத்தோட அப்புறம் மூலன் செய்தது 30 உபதேசம்னு ஒன்று இருக்கு. அந்த 30 உபதேசம்ங்கிறது இந்த 3047 இங்கே போட்டிருக்காங்க. ஆனால் கொஞ்சம் யோசனை செஞ்சு பார்த்தோம்னா 30 உபதேசம் 30 நூலுங்கிறது தனி ஒரு நூல் அப்படின்னு சொல்லி சில பேர் வச்சுருக்கிறாங்க. அதில் ஒரு 30 இருக்கு. திருமந்திரத்தில் வந்து மணி, மந்திர, ஔஷதம் சொல்கிறோம் இல்லையா, மூணுமே இதில் அடக்கமாகிடும். எல்லா மந்திரங்களும் உண்டு, தந்திரங்களும் உண்டு. அதே மாதிரி சில வானியல் நுட்பங்களும் உண்டு, மருத்துவமும் உண்டு. ஆன்மீக, மருத்துவ, வானியல் எல்லாமே கலந்துருக்கும். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து நம்முடைய திருமூலரோட பெருமை சொல்லும் பொழுது, நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன். இந்த திருமூலர் வந்து 63 நாயன்மார்களிலையும் வருவார். நல்லா கேட்டுக்கணும். இந்த திருமூலர் சித்தராகவும் வருவார், சிவயோகியாகவும் வருவார், சிவஞானியாகவும் வருவார். எல்லா நிலைகளிலையும் வரக்கூடியவர் திருமூலர். இவருடைய நுட்பம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் நண்பர் வந்து அகத்தியர். சுருக்கமான வரலாறு மட்டும் சொல்லுவோம், ஏன்னா இப்போ நிறைய சொல்ல வேண்டியிருக்கு, அப்பப்போ நிறைய சொல்லிக்கலாம். இந்த நண்பர் அகத்தியர் வந்து பொதிகை மேல் இருக்கும் பொழுது திருமூலர் வடக்கிருந்து தென்னாட்டுக்கு வந்தார். இவருடைய உண்மையான பெயர் சுந்தரநாதன். திருமூலர் சொல்றாரு, மந்திரம் கொண்டு வழிபடுவோருக்கு சுந்தரநாதன் சொல்லிய மந்திரம் அப்படின்னு. அப்போ இது தமிழ் பேர் தான், தமிழ் பேர் தான் அது. அது வருகின்ற பொழுது அவருக்கு ஒரு சோதனை கிடைக்குது. சிவயோகியாக இருந்த அந்த சுந்தரநாதர் இங்கே மாணாக்கராக இருந்தார். நந்தியம்பெருமானுடைய மாணாக்கராக இருந்தவர், சிவபெருமானுடைய மாணவர். தென் திசை நோக்கி வருகின்ற பொழுது அவர் திருக்கேதாரம், பசுபதி நேபாளம், காசி, திருப்பருப்பதம், காளகஸ்தி, திருவாலங்காடு, காஞ்சிபுரம், சிதம்பரம் அப்படியே வர்றார். வருகின்ற பொழுது அவருக்கு ஒரு இறைவனுடைய திருவிளையாடல் அவருக்கு கூட கிடைச்சிது. இந்த திருவாவடுதுறைங்கிற ஊர் இருக்குது பார்த்தீங்களா, திரு ஆ வடு துறை, அப்படி பிரிக்கணும் அது. நீங்கள் இந்த திருமந்திரத்தில் வந்து உங்களுக்கு 3047 பாடல்களில் எந்த இடத்தில் சந்தேகம் இருந்தாலும், எப்படி இருந்தாலும் இறைவன் திருவருளால் விளக்கம் கொடுக்கிறேன், கவலைப்படாது. நம்ம இது இன்ற ஒரு வகுப்பு மட்டும் கிடையாது, நாம் நிறைய செய்ய சொல்ல வேண்டிய செய்தி நிறைய இருக்கு. அப்படி வருகின்ற பொழுது அங்கே இந்த பசு கூட்டம் அழுகிறது. அப்படி அழும் பொழுது ஒரு அருளாளருக்கு என்ன இலக்கணம்னா பிற உயிர்களை பார்த்த உடனேயே இரக்கம் வரணும். அதுதான் அருளாளருக்குள்ள இலக்கணம். அவர் திருமூலர் பார்க்கும் பொழுது ஒரு எல்லா உயிர்களிலும் கடவுள் இருக்கிறான்னு சொல்றோம் இல்லையா. அப்போ அந்த பசு கூட்டங்கள் அழுகின்ற பொழுது அந்த அந்த துயரை நீக்குவது நம்முடைய கடமை அப்படின்னு நினைச்சார். அவருக்கு சித்தர் நிலை தெரியும். அட்டமா சித்தின்னா உங்களுக்கு மூணாம் அந்தத்தில் நான் பேச போறேன். ஒரு உடம்புலிருந்து இன்னொரு உடம்புக்கு உயிரை மாத்திக்கலாம். அதே மாதிரி அது கூடு விட்டு கிடு கூடு பாயுதல்னு சொல்றது நம்மளால முடியுமான்னு கேட்காதீங்க. நான் அதுக்குள்ள ப்ராசஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருவேன். அந்த சித்துக்கள் உள்ள நிலை கொஞ்சம் அப்படியே மூணாம் தந்திரம் பேசும்போது அந்த நிலைகளில் கொஞ்சம் தொட்டு காட்டுவேன். நீங்க வாய்ப்பு இருந்து கடவுள் துணை இருந்ததுன்னு சொன்னா கெட்டே பிடிச்சிங்க. அட்டமா சித்தியெல்லாம் கொஞ்சம் முயற்சி பண்ணனா கிடைப்பதற்குள்ள வாய்ப்பு உண்டு. இந்த காலத்திலேயே உண்டு. யோசனை பண்ணலாம். இதை திருமூலர் அந்த காலத்தில் தான் இருந்தாங்க. இப்போ இப்பெல்லாம் முடியுமாலாம் கேட்காதீங்க. எப்பொழுதும் முடியும். அன்றைக்கும் சித்தர்கள் இருந்தார்கள், இன்றைக்கும் இருக்கிறார்கள், நாளையும் இருப்பார்கள். அப்படி அந்த சித்தர் திருமூலர் சுந்தரநாதன் தானே. இயல்பான பேர் சுந்தரநாத யோகி தான். அவர் வருகின்ற பொழுது பசு கூட்டங்கள் எல்லாம் அப்படியே அழுகு. இப்போ அழும் பொழுது ஏன் அழுகுதுன்னு கேட்டா அந்த பசுமாடுகளினுடைய தலைவர் மூலர்னு இருக்கார் இல்லையா, மூலன், அவருக்கு இறந்துடுறார். அப்ப தன்னுடைய தலைவனை நோக்கி அந்த பசுமாடினுடைய முதலாளி இல்லையா, அதற்காக அந்த பசு கூட்டம் அழுவுது. உடனே என்ன செஞ்சிடறாரு, அவர் யோகியா இருந்ததுனால சித்தர்களுக்குள்ள தகுதி அவர்கிட்ட இருக்கு. அட்டமா சித்தியும் தெரியும். யோக நிலை கொஞ்சம் சின்னது, சித்தர் நிலை கொஞ்சம் அதிகம். ஒரு நாள் அவரை சொல்ல முடியுமா அவ்வளவுன்னு சொல்லிடுறேன். அப்போ அவர் என்ன செஞ்சிடாருன்னா தன்னுடைய உடம்பிலேருந்து தன்னுடைய உயிரை பிரிக்கிறார். உடம்புலேருந்து உயிரை பிரிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம்ல. பிரிக்க முடியும். உடம்பையும் உயிரையும் பிரிக்க தெரியணும். மாணிக்க வாசகரே இந்த இடத்த சுட்டி கேட்டுறார். உடம்புக்கும் உயிருக்கும் நினைச்சா உடம்புலேருந்து உயிரை பிரிக்க தெரியணும். நினைச்சா உடம்பையும் உயிரையும் சேர்க்க தெரியணும். அதை கற்றுக் கொடுக்காத கல்வி என்ன கல்விங்கிறார். சொல்றா இல்லையா, செத்திடவும் பிறந்திடவும் இனி சாவாது இருந்திடவும் அத்துணையும் அறியாதால் அறியும் அறிவு எவ்வறிவோ. ஒத்த நிலம் ஒத்த பொருள் ஒரு பொருளாம் பெரும் பயனை அத்தன் எனக்கு அருளியவாறு ஆறு பெறுவார் அச்சோ. அப்போ உடம்புலிருந்து உயிரை பிரிக்கவும் தெரியணும். அந்த உடம்புல திரும்ப உயிரை நம்ம வச்சுக்கவும் தெரியணும். அந்த மாதிரி யாராவது தேடி பார்க்குறீங்களா? அது அட்டமா சித்தில அது ஒரு நிலை. கூடு விட்டு கூடு பாய்தல்னு பேர். இப்போ அந்த காலத்து சித்தர்கள்லாம் வந்து இந்த ஆகாய மார்க்கமாக வருவாங்க. ககன மார்க்கம்னு பேர். இப்போ நம்ம எப்படி நம்ம உங்களுக்கு வந்து பெரிய உயரத்தில் வந்து பறந்து பறக்கிறது இல்லைங்களா, அது மாதிரி சித்தர்கள் பறந்து வருவாங்க. போகர், கருவூரார், அகத்தியர், இந்த மாதிரி சித்தர்கள் வந்து ககன மார்க்கமாக வருகின்ற பொழுது அவர்கள் பறந்து வருவாங்க. ஆழமா கேளுங்க, எல்லாம் புதுசாகவே உங்களுக்கு தெரியும். அது மாதிரித்தான் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு அவங்க வருவாங்க. அப்படி வரும்பொழுதுதான் இந்த காட்சி அவர் பார்க்கிறார். இந்த சுந்தரநாதன் என்ற பெயரில் உள்ள யோகி அந்த பசுவினுடைய அழுகையை பார்த்த உடனேயே அந்த மூலன் என்ற இடையருடைய உடம்பில் புகுறார். புகுந்த உடனேயே அந்த உள்ள இருக்கிற உடம்பு மூலருடைய உடம்பு, உள்ள நுழைஞ்ச உயிர் யோகியினுடைய உயிர். திருமூலரை வந்து யோகிலையும் சேர்த்துக்கணும், சித்தர்லையும் சேர்த்துக்கணும், ஞானியிலையும் சேர்த்துக்கணும், அருளாளர்லையும் சேர்த்துக்கணும், நாயன்மாரையும் சேர்த்துக்கணும். எல்லா வரிசையிலையும் வரக்கூடியவர் அவர், அவர் மட்டும்தான், வேற யாரும் வரமாட்டாங்க. ஆடி உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் உயிரை வச்சு தானங்க உடம்பு, உடம்புக்கு மரியாதை எதனால, உயிருக்கு தான் மரியாதை. உள்ள இருக்கிற உயிர் வேற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கல, அப்ப அந்த உயிரினுடைய அனுபவம் தான் அங்க பேசும். உள்ள இருக்கிற யோகியினுடைய உடம்பா இருக்கிறதுனால, உயிரா இருக்கிறதுனால செயல்பாடு மாறி இருக்கு. அந்த பசுமாடெல்லாம் வீட்டுக்கு போகுது மாலையில, அதை கண்டுபிடிச்சு ஒரு வீட்டுக்கு போற, இன்னும் தெரியாது இல்ல, வீடு தெரியாது, அதனால வீட்டுக்கு போற. போன உடனே அந்த அம்மா வழக்கம் போல வரவே இருக்கிறாங்க. இவர் ஒதுங்குற உயிர்ல உங்களுக்கு உடம்பு வேற உயிர் வேறன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப இன்னும் ஒரு தப்பு, திருமந்திரம் படிக்கும் பொழுதே உங்களுக்கு சைவ சித்தாந்தம் உள்ள நுழைஞ்சிடும். திருமந்திரம் 14 சாஸ்திரங்களை படிக்கிறதுங்கிறது முறைப்படி படிக்கிறோம். ஆனா இங்க திருமந்திரம் படிக்கும் பொழுதே சாஸ்திர கருத்துக்கள், சைவ சித்தாந்த கருத்துக்கள் அந்தந்த பாட்டில் வந்து விடும். அப்போ அதையும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இவர் யோக நிலையில இருந்ததுனால அந்த அவருடைய மூலனுடைய மனைவி தடுமாறுறாங்க, என்னமோ மாற்றம் இருக்கு அப்படின்னு. இவர் ஒதுங்குற, அப்புறம் ஊர்ல கூடி ஒரு முடிவெடுத்தாங்க. முடிவெடுத்தா அந்த காலத்துல பஞ்சாயத்து தானே, ஊரு கூடி 5 பேர் சேர்ந்த பஞ்சாயத்து. பஞ்சாயத்துல எத்தனை பேர் இருக்கணும், குறைந்தபட்சம் அம்பேத்கர் முடிவு பண்ணிட்டாங்க. ஆஹா, இது உடல் வேறு உயிர் வேறங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்புறம் அந்த அம்மாவுக்கு சமாதானம் சொல்லி அனுப்பிட்டாங்க. சுருக்கமா சொல்றேன் வரலாறு, மூலனுடைய உடலில் அமர்ந்து அதனால திருமூலர்னு பேருந்துச்சு. இந்த திருவாவூர் துறையில படர் அரசுன்னு இன்னைக்கும் இருக்கு, அந்த மரத்துல உட்கார்ந்தார், சிவ யோக நிலையில உட்கார்ந்தார். அப்ப யோக நிலையை பத்தி நான் பேசணும்னா அது ஒரு மணி நேரம் ஆகும். அந்த யோகத்துல உட்கார்ந்தாருங்க பல ஆண்டுகள், எண்ணற்ற ஊழிகாலம், பல்லூழி காலம்ங்கிறார். யோகத்திலே இருந்தார், எப்ப கண்ணா முழிக்கிறாரோ அவருக்கு தெரியாது. அவர் பரவாயில்லையே, நல்ல வாழ்க்கையா இருக்காது. உட்கார்ந்தவர் ஆண்டுக்கு ஒரு பாடலாக 3000 பாடல்களை நமக்கு அருளி இருக்கிறார். அது பேர் திருமந்திர மாலைன்னு பேர், திருமந்திர மாலை. ஏன் மாலைன்னு பேர் வைக்கணும், ஒரு பூ கடம்பத்துல பல பூக்கள் இருக்கும் இல்லையா, ரோஜா பூ, ரோஜா பூ மட்டும் இல்ல கதம்ப மாலை, இந்த பல செய்திகள் இருக்கும். ஆனா காலையில தொழில் மாதிரியில வந்து எல்கேஜில இருந்து பிகேஜி வரைக்கும் உள்ள சிலபஸ் உள்ள, யாரு வேணாலும் எந்த நேரத்திலையும் எந்த இடத்துலையும் எப்படிப்பட்ட வயதிலையும் அதுக்கு பொருள் தேட முடியும். திருமந்திர மாலை என்ற ஒரு நூலை அருளினார். இது ஏன் அருளினார்னு ஒரு கேள்வி கேட்டுக்கணும். அவர் என்ன அவசியம் ஏற்பட்டது அப்படின்னா கேட்கிறார், உலகத்தார் உய்ய பிறவிப்பினி நீங்க, திருமந்திரம் ஏன் அருளப்பட்டது? ஒரு கேள்வி கேட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும், உலகத்தவர்கள் உய்வதற்காக. பிறவியில் இருக்கக்கூடிய பிறவி என்ற பிணி, பிணினா பிணிக்கப்பட்டது பிணி இல்லையா, இது எத்தனாவது பிறவி இது நமக்கு தெரியல. சொல்லிவிட்டு என்னை நன்றாக இறைவன் படைத்தான், நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யும் மாறி. இப்ப ஒன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா, நோக்கம் இருக்கு இல்ல. இப்ப திருமந்திரத்தை திருமூலர் ஏன் அருளினார் ஒரு கேள்வி கேளுங்க அப்படின்னா, திருமந்திரத்தை அருள்வதற்காகவே திருமூலர் இறைவனால் படைக்கப்பட்டார். இப்படிப்பட்ட அவர் ஒரு இறைவனுடைய திருவருளை பெற்றவர். இவரே தன்னுடைய வரலாறு சொல்ல பாருங்க, நந்தி அருளாலே நாதனாம் பெயர் பெற்றோம், நந்திய அருளாலே மூலனை நாடினோ. நந்தி அருளாவது என் செய்யும் நாட்டினில் நந்தி வழிகாட்ட நான் இருந்தேனே. இப்ப நந்தி வழிகாட்டனா நந்திங்கிறது யார குறிக்குதுன்னா குரு. நந்தி என்பது அவருடைய குரு சிவன் வச்சுக்கல. சிவனுக்கும் நந்தி என்ற ஒரு பெயர் உண்டு. நந்தி வழிகாட்ட நான் இருந்தேன் அப்படின்னு அவரே தன்னுடைய வாழ்க்கை வரலாறு அவர் சொல்றார். இப்படித்தான் அவர் வந்து இந்த திருமந்திரத்தை அருளினார். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் அந்த வந்த வேலை முடிஞ்சிருச்சு. அது உள்ள அகத்தியர் வந்து கைலாய போயிட்டார். எல்லாம் கேட்டேங்க, கைலாயத்துல இருந்தவர் இல்லையா, அவர் அங்க போயிட்டார். திரும்பவும் போய் உதகைக்கு போயிட்டு அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி காரு ட்ரெயின் எல்லாம் போறது கிடையாது. அவங்க அப்படியே கூப்பிட்டா வருவாங்க போவாங்க. ஆகாய ககன மார்க்கம்ல வருவாங்க அவங்க. இது நம்ம படிக்க போறோம். திருமந்திரத்துல வந்து இப்ப நுழைஞ்சிட்டீங்க அப்படின்னா அதுல ஒரு ஒரு வார்த்தைக்கு நான் பொருள் சொல்லித்தரேன். எத்தனை வார்த்தைகள் எண்ணி பார்த்துங்க சொல்லி. அப்புறம் முடிச்சு திரும்ப கைலாயம் போயிட்டார். நமக்கு கிடைச்சது என்ன? திருமந்திரம். இன்னொரு ரகசியம் என்னன்னு கேட்டா, தேவாரம் மறைக்கப்பட்டதை போல திருமந்திரமும் மறைக்கப்பட்டு மீண்டும் திருஞான சம்பந்தரால் எடுக்கப்பட்ட நூல். இதெல்லாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. இந்த திருமந்திரத்தில் பதி பசு பாசம் இந்த மூன்று உண்மைகள், மூன்று பொருள்கள், சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய உண்மைகள், இதை முதன் முதலாக சொன்ன நூல் திருமந்திரம். அதுக்கு நம்ம சைவ சித்தாந்தம் அப்படின்னு ஒரு இலக்கணம், சைவத்துக்குள்ள இலக்கணம். நான் பேசும்பொழுதே உங்களுக்கு புரியும். சில பேருக்கு வந்து படித்தவங்க இருப்பாங்க, சமயத்துறையில் உள்ளவங்க இருப்பாங்க, சில பேர் வந்து திருமுறையில் ஊன்றியவர்கள் இருப்பார்கள், பல பேர் சைவ சித்தாந்தத்தில் தோய்ந்தவர்கள் இருப்பாங்க, சில பேர் வந்து இது என்னதான் திருமந்திரத்தில் இருக்குன்னு பார்க்கறதுக்கு புதுசாக வர்றவங்களும் வருவாங்க. அதனால இப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரி நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். அப்ப சொல்லும் பொழுது புரிஞ்சுங்க, சொல்லும்போது புரிஞ்சுங்க. அது புரியலன்னா அதை வச்சிருங்க. அது எது எந்த எந்தெந்த பகுதி புரியலன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பின்னாடி உங்களுக்கு தானா புரியும். அது அந்த அளவுக்கு நம்ம சொல்லிடுவோம், கவலைப்பட வேண்டாம். இதுல முத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு பேரு இறைவனுடைய திருவடியோடு கூடுதல். அது இந்த உடம்புலே பூந்துடலாம். இந்த உடம்பு இருக்கும் பொழுதே அந்த முத்தியை வாங்கிடலாம், கடவுள் கொடுத்துருவார். அப்படி கடவுளே கொடுக்க தவறினாலும் கடவுள்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம், உரிமையை கேட்கலாம். நம்ம கடவுள் நம்மளுக்கு கொடுக்காம வேற யாரு கொடுக்க போறார்? ஒரு வருஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளை விட்டாலும் சிவபெருமானுக்கு வேற போக்கிடம் கிடையாது, நம்மளுக்கும் அவரை விட்டா போக்கிடம் கிடையாது. அப்ப அவரு நம்மளை சிந்திக்கணும், நம்ம அவரை சிந்திக்கணும். இதுதான் அப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்க போகுது. இப்படித்தான் இந்த பாடம் படிக்க போறீங்க. இப்போ அவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம், கொஞ்சம் உரிமையாகவும் கேட்கலாம். நான் ஏன்னா பக்தர்கள் அடியார்கள்னா அவர் கொஞ்சம் மரியாதை கொடுப்பாரு, மரியாதைக்கு உள்ளவர்கள் இல்லையா, வாங்கிக்கலாம். இப்படி முக்தி பெறுவதற்கு தமிழில் ஒரு நூல் ஒன்று உண்டு என்று சொன்னால் அது திருமந்திரம். வேலை எங்கேயும் போக வேண்டாம், இங்கே கிடைக்கும். இந்த ஒன்பது தந்திரங்களாக இது பிரிக்கப்பட்டதுங்க. மந்திரம் திருமந்திரம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா. மந்திரம்னா என்ன அப்படின்னா, பெரியவர்களுடைய வார்த்தைகள் எல்லாம் மந்திரங்கள் தான். இல்லை நம்ம தொல்காப்பியத்தில் ஒரு வரி வரும், நிறைமொழி மாந்தர் ஆணையிருக்கிழந்த மறைமொழிதானே மந்திரம் என்ப, மறைமொழிதானே மந்திரம். பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, அவங்க சொன்னது மந்திர வாக்கா எடுத்துக்கிட்டேன், வேத வாக்கா எடுத்துக்கிட்டேன்னு சொல்லுவாங்க பெரியவங்க சொன்னது. இப்ப மந்திரங்கள், அதாவது மந்திரம் என்பது வேறு, மந்திரம் என்பது வேறு. இந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்லும் போது குறிச்சு வச்சுங்க, பின்னாடி தானா விளக்கம் புரியும். மந்திரம்ங்கிறது ம என் இத்து ரயும் போடுறோம், மந்திரம் போடுறோம், மந்திரம் அது வேற. திருமுறை பாடல்கள் எல்லாம் மந்திரங்களை சேரும், திருமுறை பாடல்கள் அதை ஒரு அந்த ஒரு பதிகத்தை ஒரு விட படிச்சா போதும், அதெல்லாம் மந்திர வகையைச் சேர்ந்தவை. அருளாளர்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் மந்திரம். இந்த தந்திரம்னா பிரிவுன்னு சொல்றது, டிவிஷன்ஸ். ஒன்பது வகையான உபாயங்கள், ஒன்பது வகையான வழிகள், இதெல்லாம் தந்திரம்னு பேர். இதுல ஒன்பது தந்திரங்கள் உண்டு, மெயினா பிரிச்சு வச்சிருக்காங்க. பெரியார் இருபத்தி எட்டு ஆகமங்களினுடைய பிழிவை ஒன்பது தந்திரங்களாக பகுத்து சொல்லியிருக்கு. பெற்றனல் ஆகமம் காரணம், காமிகம் உற்றல் வீரம், உயர் சிந்தம், வாதுளம், மற்ற வியாமலம், ஆகும் காலோத்திரம், சுற்றனர் சுக்கிரம் சொல்லும் மகுடமே. மகுடாகமோ சுக்கராகமோ காலோத்திராகமோ வியாமலாகமோ வாதுளாகமம் சிந்தாகமம் வீராகமம் காமிகாகமம் காரணாகமம், ஒன்பது ஆகமா பிரிச்சாச்சு. இருபத்தி எட்டு ஆகமங்களையும் நாம் தமிழில் படிப்பதற்கு இப்பொழுது வாய்ப்பு இல்லை. அந்த இருபத்தி எட்டு ஆகமங்களையும் பிரித்து ஒன்பது ஆகமங்களை படித்தால் போதும் அப்படிங்கிற நிலையில ஒன்பது ஆகமமும் ஒன்பது தந்திரங்களாக அனைத்து செய்திகளும் உள்ள இருக்கும். இந்த திருமந்திரத்திலே இந்த ஒன்பது பிரிவுகளும் என்னென்ன சொல்லுதுன்னு முதல்ல பார்த்துப்போம். சொன்னதுக்கு அப்புறம் நம்ம நேரடியாக நம்ம பாடத்துக்கு போயிடலாம். இதில் திருமந்திரத்தில் சொல்லப்படாத செய்திகளே இல்லை. ஒரு மனிதன் மனிதனாக வாழணும், மனிதன் தெய்வ நிலைக்கும் போகணும், அதானே வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான், வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அப்ப தெய்வ நிலைக்கு நம்மள போக முடியும், ஆனா கடவுளாக முடியாது. யோசனை பண்றாங்க, கடவுள்னாரு இப்ப தெய்வம்னாரு, நாம எல்லாம் ஒன்னாத்தனை நினைச்சிட்டு இருந்தோம், கடவுள் வேற தெய்வம் வேற, நாம எல்லாரும் தெய்வமா மாறிடலாம் முயற்சி பண்ண, முயற்சி பயிற்சி கடவுள் அருள் எல்லாம் இருக்கணும், எல்லாம் இருந்து எல்லாம் கூட்டி வைத்தால் நாம் இறைநிலைக்கு கொண்டு போவோம். கடவுள் என்ன நிலைக்கு வருகின்ற பொழுது கடவுள்ங்கிற ஒன்றே ஒன்று, ஒரே கடவுள் தான், ஒன்றே குலம் ஒன்றே கடவுள், ஒன்றே ஒரே ஒரே தேவன், ஒன்றே குலம் ஒருவனே தேவன், ஒரே கடவுள் தான். எனக்கு சந்தோஷம் என்னன்னு கேட்டா, சைவ சித்தாந்தம் படித்தவங்க நிறைய பேர் இருக்கீங்க, அதனால எனக்கு கொஞ்சம் எளிமையா நான் பாரதம் நடத்திடுவேன். முதல் தந்திரம், ஒரு மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு, வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ்வதற்கு, வாழ்க்கையை வளமாக மாற்றுவதற்கு, அறங்களை பற்றிய செய்திகள் நாம் பார்த்தான் முதல்ல படிக்கணும். அது முதல் தந்திரம் முழுவதும் அப்படிதான் வரும். எல்லாருமே அறத்தான் முதல்ல சொல்லுவாங்க. அடுத்த இரண்டாவதா பார்க்கும் பொழுது புராணத்தில் வரக்கூடிய சில செய்திகள் வரும். புராண செய்திகள் ஏன் வருதுன்னா, சிவபெருமானை பற்றி பேசுகின்ற பொழுது அவருடைய அட்ட வீரட்டானம் பேசணும். அட்ட வீரட்டானம் பேசணும்ல, ஏன்னா இறைவனுக்கு வந்து 25 மாகேஸ்வர வடிவங்கள் உண்டு இல்லையா, வழிபடக்கூடிய மூர்த்தங்கள் 25. புரிஞ்ச வரைக்கும் சரிங்க. சைவ சித்தாந்தம் படிச்சவங்களுக்கும் படிக்கிறவங்களுக்கும் புரியும். அப்படி சைவ சித்தாந்தத்தை நேரடியாக படிக்காதவர்களுக்கு சொல்றத மட்டும் காதல வாங்குங்க போறோம், போக போக விளங்கிடும். ஆனா எல்லாருக்கும் புரிய வச்சிருவேன், கவலைப்பட வேண்டாம். வழிபடுவதற்குன்னு ஒரு 25 மாகேஸ்வர வடிவங்கள் உண்டு, சிவபெருமானுடைய வடிவங்கள். அந்த வழிபடக்கூடிய மூர்த்தங்களிலே வேக வடிவம், போக வடிவம், யோக வடிவம்னு மூணா பிரிக்கணும். இப்ப அகோர வீரபத்திரர் அப்படின்னு சொன்னா அவர் வேக வடிவத்துக்கு வருவார், தட்சிணாமூர்த்தின்னு சொன்னா யோக வடிவத்துக்கு வந்துடுவார். சோமாஸ்கந்தன் எடுத்தீங்கன்னா போக வடிவத்துக்கு வந்துடுவார். அப்ப அந்த 25 உள்ளேயே தான் வருவார். அப்ப சிவபெருமானை பற்றிய செய்திகள் நமக்கு தேவை. அதனால அவருடைய அட்ட வீரத்தானம் சொல்லக்கூடிய செயல்பாடுகள் சொல்றேன். நிறைய செய்திகளை சொல்றாங்க இரண்டாம் தந்திரத்துல. மூன்றாவது தந்திரம்ங்கிறது ரொம்ப நாள் நம்ம பேசணும். இன்றைக்கு நடத்தக்கூடிய யோக பயிற்சி மையங்கள் சீராங்க இருக்குங்க இல்லையா, அவங்க எல்லாரும் திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய மூணாம் தந்திரத்தில் இருக்கக்கூடிய மந்திர ரகசியங்களில் ஒரு சிறு பகுதியை மட்டுமே வைத்துக் கொண்டு யோக பயிற்சியை அளிக்கிறார்கள். சரி, தெளிவா புரியுதா? அப்ப நிறைய இருக்கு, சின்ன ஏரியாவை வச்சுக்கிட்டே அவ்வளவு பெரிய மையங்கள் பயிற்சி கொடுக்கறாங்கும் போது அப்ப திருமந்திரத்தில் எவ்வளவு இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. 12 யோகங்கள் சொல்ல போறோம். இறைவனை அடைவதற்கு உள்ள மார்க்கம் யோக மார்க்கமும் ஒன்று. யோகத்தாலும் இறைவனை அடையலாம், அதாவது சரியை நிலையில் அடையலாம், கிரியை நிலையில் அடையலாம், யோக நிலையில் அடையலாம், ஞான நிலையில் அடையலாம். இப்ப சைவ சித்தாந்தம் படிக்கிறது, திருமுறை படிக்கிறது, அது எல்லாம் ஞான வழியில் இறைவனை அடையும் நெறிகள். இறைவனை உள்ளத்தில் வைத்து மூலாதாரத்தின் மூண்டெழுதனலை காலால் எழுப்பும் கருத்தினை அறிவித்து விநாயகர் அகவல் எல்லாம் படிக்கிறீங்க. முழு விநாயகர் அகவல் தான் மூணாம் தந்திரம். அதை சொல்லும் போது உங்களுக்கு நிறைய சொல்லுவேன். அன்றாலும் உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற அந்த நிலைப்பாடு இருக்கு பாருங்க, அதுலேயே நான் யோகத்தை சொல்லிக் கொடுப்பேன் உங்களுக்கு. எப்படி உட்காரணும், எப்படி வந்து மூச்சு மாறுது, மூச்சை மாற்ற கூடிய கலை சொல்லித்தரேன், எங்கேயுமே கிடைக்காது. ஞாபகம் வச்சுங்க, 15 ஆண்டுகள் தேடினேன் மூச்சை மாத்திர கலைய கண்டுபிடிக்கிறதுக்கு, எனக்கு தெரியல. ரொம்ப நாள் கஷ்டம், எங்க மூச்சை மாத்தணும், வலது பக்கம் ஓடுறத இடது பக்கம் மாத்தணுமே, இடது பக்கம் ஓடுறத வலது பக்கம் மாத்தணுமே, கண்டே பிடிக்க முடியலனால சொல்லி தரத்துக்கும் கிடைக்கல. நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், பெரிய புத்தகத்தில் எடுத்து பழைய புத்தகத்தை எடுத்து படிக்கும் பொழுது ஒரே ஒரு இடத்துல ரகசியம் தெரிஞ்சது, கப்புன்னு பிடிச்சேன். உட்கார்ந்து இருக்கும் போதே மாற்றிக்கலாம், மூச்சை மாற்றிக்கலாம், மூச்சு இந்த பக்கம் ஓடுதா வலது பக்கம் ஓடுதா, உட்கார்ந்து இருக்கிற இடத்த வச்சு சொல்லுது, மூச்சு இந்த பக்கம் ஓடுது உங்களுக்கு, மாற்றி மாற்றணும், உடனே மாற்றி காட்டுவேன். சரவோட்டம்னு பேர். அது எல்லாமே வந்து யோக சாதனங்களை குறிக்கும். அந்த யோக ரகசியங்கள் அத்தனையுமே மூணாம் தரம் தாங்க. அது மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாவது ஆகும் நினைக்கிறேன். பாப்போம் என்னன்னு. அம்மா ஒரு நாளைக்கு எவ்வளோ சொல்ல முடியும், இப்போ இவ்வளோ வேகமெல்லாம் சொல்ல முடியாது, ரொம்ப மெதுவாக சொல்லுவேன். மூணு மஸ்ட்டு, ரொம்ப மஸ்ட்டு. 4வது தந்திரம் தான் உங்களுக்கு எந்திர வழிபாடுகள், மந்திரம் யந்திரம் தந்திர வழிபாடுகள். அது வந்து ரகசியமாக தான் வச்சுருக்காங்க எல்லாரும், அதை யாருன்னு வெளிப்படுத்தலை, யாருன்னு வெளிப்படுத்தலை. அதை வந்து கூடுமான வரைக்கும் நல்லதுக்காக பயன்படுத்தணும் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஒரு உறுதியை வாங்கிக்கிட்டு, சத்திய பிரமாணத்தை வாங்கிக்கிட்டு அதுக்கு சொல்லித்தரேன். ஆனால் அது மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வழி நிறையா இருக்குது அதில். ஆனால் உங்கள்கிட்ட ஒரு உறுதிமொழியை வாங்கிக்கிட்டு சொல்லித்தரேன். 5வது தந்திரம் இறைவனை அடைவதற்குள்ள வழிகள். கடவுள் வந்து எல்லா இடத்திலும் எப்பொழுதும் எங்கும் நிறைந்து செறிந்து இருக்கக்கூடிய பொருள். இப்ப நீங்க உட்கார்ந்துருக்கீங்கன்னா நீங்க உட்காரல, கடவுளுடைய வியாபகத்தில் தான் நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. இப்ப கடவுளும் கேட்டுட்டு இருக்க, கடவுளும் உள்ள உட்கார்ந்து சொல்லிக்கிட்டு இருக்க. இப்ப நாங்க வந்து கடவுள் வந்து என்ன ஒரு மைக்கா பயன்படுத்துற, உள்ள இருக்கிறது யாரு, கரண்ட் உள்ள இருக்கு, இது வெறும் மைக்கு. அப்போ உள்ள இருக்கிறது யாருங்க? அப்ப இறைவனை விட்டு நம்ம எப்பொழுதும் நீங்கள அந்த அப்படிப்பட்ட அந்த இறையை, இறைவன தங்கி இருத்தல் அர்த்தம், இறைவன் இறைன்னா தங்கி இருத்தல். இப்ப இந்த மைக் இருக்குன்னு வச்சீங்களேன், இதுல வந்து இறை தத்துவம் தங்கி இருக்கிறது, தங்கி இருக்கின்ற நிலையில் இறைவன் பேர். எல்லா பொருள்களிலும் கலந்து அதே நேரத்தில் கடந்தும் இருக்கக்கூடிய நிலையில் கடவுள்னு பேர். இன்னும் சொல்ல போனா இந்த கடவுள்ங்கிறதே வந்து அனுபவ பொருள், நவுன் இல்லை அது. ஒரு அந்த அந்த கடவுளை வந்து நம்ம நேரடியாக பேசக்கூடிய அளவுக்கு வழிமுறைகள் சொல்லக்கூடியது. அதுதான் நம்ம சரியை கிரியை யோகம் ஞானம்னு சொல்லி சைவ சித்தாந்தத்திலையும் சரி திருமுறைகளிலும் சரி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதையெல்லாம் நம்ம நிறைய பேச போகிறோம். அடுத்ததுல சிவகுரு, இறைவனே குருவாக வரணும். ஞானத்தை, உண்மை ஞானத்தை உணர்த்துவதற்கு இறைவனே நமக்கு குருவாக வந்து அருளுபதேசம் செய்வதை குறிக்கிறது தான் 6வது தந்திரம். 7ல சிவபூஜை, குரு பூஜை, செய்ய வேண்டிய தன்மைகள், எப்ப செய்யணும், யார் செய்யணும், இதை பற்றிய செய்திகள். அடுத்த தந்திரத்தில் வந்து பஞ்சகோஷங்கள், அதாவது அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம்னு 5 கோஷங்கள்னா உரைன்னு அர்த்தம். 5 வகையான உடம்புகளை பற்றி பேச போகிறோம். அப்புறம் சைவத்தினுடைய மணிமுடியாக இருக்கக்கூடிய பஞ்சாட்சரம், திருவைந்தெழுத்து, நடனம், முத்திநிலை, இப்படி அதையெல்லாம் பேசக்கூடியது 9வது தந்திரம். முத்தி வரையும் கொண்டு போயிடலாம். இப்படி எல்லாவற்றையுமே சொல்லக்கூடிய ஒரு பகுதி தான் உங்களுக்கு வந்து திருமந்திரமாக இருக்கிறது.
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: திருச்சிற்றம்பலம் shivam.org அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
3: 9 திருமுறை பாட்டும் பொருளும் வழங்கி இருப்பவர்கள் பாடல் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள், பொருள் சிவ சோசோமி சுந்தரம் ஐயா அவர்கள்.
4: திருவிசைப்பா, சேந்தனார் அருளிய திருவிசைப்பா, திருவிடைக்களி திருவிசைப்பாவின் இறுதி பாடலில் செழுந்திரள் சோதி செப்புரை சேந்தன் என்றும், திருப்பல்லாண்டின் இறுதிப் பாடலில் செப்புரை அந்தமில் ஆனந்த சேந்தன் என்றும் இந்த சேந்தனார் தம்மை பற்றி குறிப்பிடுகிறார். இதனால் இவர் செப்புரை என்ற ஊரைச் சேர்ந்தவர் என்பது நமக்கு தெரிகிறது. பட்டினத்து சுவாமிகள் இவரை நாங்கூர் சேந்தன் என்று குறிப்பிடுவதால் சில காலம் இவர் நாங்கூரிலும் வாழ்ந்திருத்தல் கூடும் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இந்த சேந்தனார் திருவிசைப்பாவில் நல்ல பதிகங்களை பாடியவர். சேந்தனார் பட்டினத்தடிகளின் தலைமை கணக்கராய் பணியாற்றியவர். பட்டினத்தாரின் கட்டளைப்படி அவரது கருவூலத்தை திறந்து எல்லோரும் அவரவர் விரும்பிய வண்ணம் அதில் உள்ள பொருள்களை அள்ளிக்கொள்ளுமாறு செய்தார். அதனால் பட்டினத்தாரின் உறவினர்கள் சோழவேந்தனிடம் சென்று முறையிட்டார்கள். சோழ மன்னன் சேந்தனாரை சிறையிடும்படி ஆணை பிறப்பித்தான். அதனால் வருந்திய சேந்தனாரின் மனைவி பட்டினத்தடிகளை பணிந்தாள். நாங்கூர் சேந்தனை வேந்தனிட்ட கைத்தளை நீக்கி என் முன் காட்டு வெண்காட்டுளானே என்று பட்டினத்தார் பாட சேந்தனாரின் விலங்குகள் முறிந்தன. இறைவன் அவரை சிறை மீட்டான் என்று ஒரு செய்தி இருக்கிறது. சேந்தனார் மனைவி மக்களுடன் தில்லைப்பதிக்கு சென்றார். விறகு வெட்டி விற்று வாழ்ந்தார். அதனால் கிடைக்கும் பொருளிலிருந்து ஒரு சிவனடியாருக்கு உணவளிக்கும் திருத்தொண்டை தொடர்ந்து செய்தார். ஒரு சமயம் பல நாட்கள் தொடர்ந்து மழை பெய்தன. சேந்தனார் வருந்தினார். விறகு விற்று கிடைத்த மாவினை மனைவியைக் கொண்டு களியாக்கச் செய்தார். அன்று நடராஜ பெருமான் சிவனடியாராக அவர் வீட்டுக்கு எழுந்தருள அக்களியை விரும்பி உண்டார். எஞ்சிய களியையும் அடுத்த வேளைக்கு என்று நடராஜ பெருமான் பழைய கந்தையில் முடிந்து கொண்டு பொன்னம்பலம் சென்றார். புத்த பெருமானுக்கு நடத்தும் நாள் வழிபாட்டில் திருச்சிலம்பொலி கேட்டு மகிழக்கூடிய ஒரு சோழ மன்னன் அன்றைக்கு அந்த ஒலியை கேட்காமல் வருந்தினான். அவன் வருந்து துயில இறைவன் கனவில் தோன்றினார். தான் சேந்தன் அளித்த களியை உண்ணச் சென்றதை கூறினார். அந்நிலையில் வேந்தன் விழிப்புற்றான். காலையில் தில்லை கோயிலுக்கு போனான். பொன்னம்பலத்தில் களி சிந்தி கிடத்தலை கண்டான். சேந்தனாரின் சிவபக்தியை உலகிற்கு அறிவிப்பு

எப்படியாரிலும் போற்றி பாடுகிறார்கள். சிவஞான முனிவரும் பாடுகிறார். மார்கழி திருவாதிரை திருவிழாவில் ஒரு சமயம் மழை பெய்தமையால் திருத்தேர் சேற்றில் அழுந்தி ஓடாது நின்று, அப்போது இறைவன் சேந்தா தேர் ஓட பல்லாண்டு பாடுக என்று அசரியாக கூறினார். சேந்தனார் மன்னுகதில்லை என்று திருப்பல்லாண்டு பாட வடம்பிடிக்காமலேயே தேர் ஓடி நிலைக்கு வந்து சேர்ந்தது. இந்த சேந்தனார் திருக்கடவூருக்கு அருகில் உள்ள திருவடைக்கழி என்னும் தலத்தை அடைந்து அங்கே உள்ள முருகப்பெருமானை வழிபட்டு கொண்டு ஒரு திருமடம் அமைத்து வாழ்ந்தார். அந்த மடத்துக்கு அக்காலத்து மன்னன் நிலமளித்தான். அந்த பகுதி இப்பொழுது சேந்தன் மங்கலம் என்று கூறப்படுகிறது. சேந்தனார் பட்டினத்தடிகள் காலத்தைச் சேர்ந்தவர். கிட்டத்தட்ட 9ஆம் நூற்றாண்டின் இறுதிப் பகுதியில் வாழ்ந்தவர். சேந்தனார் என்ற பெயரில் வேறு சிலரும் இருந்திருக்கிறார்கள். திவாகரம் என்ற நிகண்டை செய்வித்தனன் அம்பர் என்ற ஊரைச் சேர்ந்த சேந்தன். வீரசோடிய உரை மேற்கோள் செய்யுளில் பாராட்டப்பட்ட சேந்தன் புலவர்களை ஆதரித்த குறுநில மன்னன், புத்த சமயத்தை போற்றியவன் என்றும் கூறுவார்கள். இவர்கள் வேறு, 9ஆம் திருமுறை ஆசிரியர் சேந்தனார் வேறு. சேந்தனார் பாடியவைகளாக 9ஆம் திருமுறையில் 3 திருவிசைப்பா பதிகங்களும் இறுதியாக ஒரு திருப்பல்லாண்டு பதிகமும் உள்ளன. திருவிசைப்பாக்கள் பாடிய சேந்தனார் திருவீழிப்புணலையைச் சேர்ந்தவர் என்றும், திருப்பல்லாண்டு பாடிய சேந்தனார் நாங்கூரைச் சேர்ந்தவர் என்றும் சில பேர் கூறுகிறார்கள். திருவிசைப்பா பதிகங்களும் திருப்பல்லாண்டு பதிகமும் பாடிய சேந்தனார் ஒருவரே என்பது சைவ பெருமக்களின் துணிவாகும். இப்பொழுது சேந்தனார் பாடிய திருவிசைப்பாவை நாம் கேட்க இருக்கிறோம். சேந்தனார் அருளிய திருவிசைப்பா. பாடல் பெற்ற தலம் திருவீழிமிழலை. பண் பஞ்சமம்.

ஒப்பில்லாத ஒரே தலைவனை, தேவர்களுக்கு அரசனை, என் உயிருக்கு அமுதமானவனை, இணையற்ற பேரின்பம் தருபவனை, மேக நிரம்பற்ற திருமாலுக்கு சக்கரப்படையை அளித்தருளி அவரையே இடபம் என்றும் பொன்னாலான நீண்ட சிவிகையாகக் கொண்டு ஏறிச் செலுத்திய கருணை மடைமேகம் போன்றவனை, மேலான திருவீழி

விழலையில் தேவர் உலகத்திலிருந்தும் இறங்கி வந்த செழுங்கோயிலில் வீற்றிருக்கும் சிவயோகத் தலைவனான சிவபெருமானை தவிர வேறு எந்த பொருளும் உலகத்தில் உள்ளதாக நான் உணரவில்லை.

ஞான நூற்களை படித்த மெஞ்ஞானிகள் அனுபவிக்கும் பேரின்பக் கற்பக மரத்தின் கனி போன்று நினைத்ததைத் தருபவன், கரைகாண முடியாத கருணைக் கடலானவன், ஞானமில்லாதார் அறியமாட்டாத மாணிக்க மலை, அன்பினால் மதிப்பவர் மனத்தில் ஒளி வீசும் அழகு விளக்கு, பகைவரான அசுரர்களின் முப்புறங்களையும் தீயழச்சற்ற சிவபெருமான், திருவீடு மிளலையில் வீற்றிருந்து அருளாட்சி புரியும் பேரரசன் என்று அவனை பலமுறை கண்டு வணங்கினேன். என் உள்ளம் குளிர்ந்தது, என் கண்களும் குளிர்ந்தன.

மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்ற உலகப் பற்றுக்களை நீக்கி நான் அனுபவித்த பிறவிப் பிணிக்கு மருந்தானவனை, என்றும் மாறாத என் மாணிக்கத்தை முன்பு மலர்மேல் அமரும் பிரமனுக்கும் திருமாலுக்கும் காண்பதற்கு அறியவனாய், அடியார்களுக்கு எளியவனாய், பவளமால் வரைமேல் இருப்பவனை, இதழ் விரிந்து தேன் சொரியும் மலர் நிறைந்த மனமிக்க சோலைகள் சூழ்ந்த திருவீழி மிளலை என்ற திருத்தலத்தில் அமர்ந்து அருளாட்சி புரியும் மேகம்போல் கருத்த கழுத்தை உடைய குருநாதனாகிய மாணிக்க மணியை வந்து அடைந்ததால் வலிய வினைகள் நம்மை வந்து சேர ஒட்டாமல் ஓடிப்போய்விட்டன.

தன்னுடைய திருவடி நிழலில் தங்குமாறு என்னையும் தடுத்தாட் கொண்டவன், சந்திரன் அமரும் திருமுடி உடையவன், தானாகவே என்னுள் புகுந்து என்னிடத்தில் உள்ள அநாகதம் விசுத்தி ஆக்ஞை எனப்படும் தாமரை போன்ற மூன்று ஆதாரங்களிலும் உதிக்கும் செடுங்கதிரவன், ஒளிமிக்க அருட்கடலில் கருணை வெள்ளமாயிருப்பவன், திருவீழி மிளலையில் விளங்கும் வெண்பளிங்கு போன்றவன், அவன் பொன்னார் திருவடிகளுக்கு அடிமையாகி புகுந்தேன். அந்த திருவடிகளை விட்டுவிடுவேனா? மாட்டேன், என் தலைமேல் அணிந்து கொண்டேன்.

சிவபெருமான் திருவருள் பெற இந்த வழி நல்ல வழி என்று எண்ணி இருள் சூழ்ந்த மாய வழியில் பிறவியை ஒழிக்காமல் இந்திரசாலம் போல் தெரியும் பொய்யான சிறு தெய்வ வழிபாட்டு வழியில் நான் செல்லாமல் வைத்திருப்பவர்க்கு நன்மை தரும் பழைய சிந்தாமணி என்ற மணியைப் போன்ற சிவபெருமான் எனக்கு அருள் புரிந்தான். அவன் காட்டிய உண்மையான சிவநெறியில் வாழும் வேதம் படித்த அந்தணர்கள் திருவீழி மிளலையில் வாழ்கிறார்கள். அவர்கள் அத்தலத்தில் வானத்திலிருந்து இறங்கி வந்த திருக்கோயிலில் எழுந்தருளும் சிவபெருமான் காட்டிய சிவநெறிப்படி வாழும் அறிவுடையோர்கள். வேறு பயனற்ற பொருட்களை அவர்கள் அறிய மாட்டார்கள்.

அடிக்கடி தோன்றும் அந்த கனவைப் போல தோன்றி மறையும் செல்வத்தையே சிந்தித்து ஐம்புல இன்பங்களில் அழுந்தி பயனின்றி அடுத்த பிறவியில் புகுந்திடா வண்ணம் என்னை காத்து ஆட்கொண்ட புனிதன் மங்கையோர் பங்கினன். எட்டு திக்குகளிலும் புகழ் பெற்று விளங்கும் திருவீழி மிளலையில் எழுந்து அருள் புரிபவன் அவன் திருவடி நிழலில் இன்புற்றிருக்கும் அடியார்களின் பொன்னான திருவடித் தாமரைத் துகளை என் தலைமேல் அணிந்தேன். அவர்களுக்கே அடிமையாகிவிட்டேன்.

புனிதமாய காவிரியிலிருந்து பிரியும் அரிசிலாற்றங்கரையின் இரண்டு பக்கங்களிலும் மணமிக்க சோலைகள் சூழ்ந்த வளமான வயல்கள் உள்ளன. சந்திரனை நேரே தொடக்கூடிய மாடங்கள் நிறைந்த நீண்ட மாளிகைகள் உள்ளன. இப்பகுதியில் உள்ள மேலான திருவீழி மிளலையில் உள்ள சிவபெருமான் என்றும் நிலைக்கும் செல்வமானவன். தானே தோன்றிய நம்பி தன் பேரருட்பெருஞ்சோதியான உமையவளை இடப்பாகத்தில் ஏற்றவன் என்னுடைய அருமருந்தான அமுதம். அவனை மறந்து இனிமேல் வருந்துவேனோ மாட்டேன்.

ஆயிரம் சூரியர் ஒன்று சேர்ந்தாற் போல் ஒளி வீசும் மூன்று கண்களை உடையவன், ஆயிரமாயிரம் தாமரைகள் போல் அழகு ஒளி பொடியும் திருமுகம் திருக்கை திருவடி பெற்றவன், பாய்ந்தோடும் கங்கையாறு பனிபோல் குளிர்ந்த நிலவு இவற்றை மறைத்து வைத்துள்ள பரந்த சடையாளன், ஒளிவிட்டு பிரகாசிக்கும் திருமுடியை உடையவன், மூங்கில் போன்ற திரண்ட தோள்களை உடைய உமையவள் கணவன், அவன் விரும்பிய திருத்தலம் திருவீழி மிளலை, அந்த தலத்தை சூழ்ந்திருக்கும் சோலையில் சென்று தங்கியிருந்தாவது, இறைவன் திருவடிகளைப் போற்றும் அடியார்களின் திருவடிகளை இந்திரன் முதலிய தேவர்கள் போற்றுவார்கள்.

சிவபெருமான் செம்மையான பாதங்கள் எண்ணற்ற பல கோடி, அவர் திருமுடிகள் எண்ணற்ற பல கோடி, வலிய தோள்கள் எண்ணற்ற பல கோடி, அவர் உருவங்கள் பெயர்கள் அழகான முக்கண் பெற்ற முகங்கள், அவர் தன்மைகள் எல்லாம் எண்ணற்ற பல கோடி. எல்லையற்ற பக்தியுடன் 500 அந்தணர்கள் வழிபடும் சிவபெருமான் குணங்களும் எண்ணற்ற பல கோடியாகும். இத்தகைய பெருமான் அடகிய திருவேளி மழலையில் இருப்பவர், இவரே நம்மை ஆட்கொள்ளும் கடவுளாவார்.

தக்கன், வெம்மையான கதிரவன், சலந்தராசுரன், நான்முகன், சந்திரன், இந்திரன், தக்கன் வேள்வித் தலைவனான எச்சன், வலிமை மிக்க மனமுள்ள இராவணன், திரிபுரர், யானை, கருடன், யமன், மன்மதன் ஆகியோருடைய அகந்தையை அழித்தவன் எம்பெருமான். எட்டு திக்குகளிலும் நிறைந்த புகழை உடைய திருவேழி மிழலை பெருமான். அவன் திருவடி நிழலை அடைந்து அதன் கீழ் இருந்த மெய்யடியார்களின் திருவடி தாமரை துகள்களை அணிந்து நான் அவர்களுக்கே தொண்டனானேன்.

கொள்ளுமாறு இன்பமயமான ஞான ஒளி பரப்பி உயிர்கள் மேல் அருள் பொழிகின்ற உமாதேவியின் கணவனை, வளமிக்க கங்கையையும் சந்திரனையும் அணிந்து இளமையான காளையின் மேல் வருபவனை, சிவந்த நிறமுடைய முருகப்பெருமானின் தந்தையை, நான் விளங்குகின்ற பெரும்புகள் உடைய திருவீழி மிடலைக்கு அரசே என்று என்னால் முடிந்தவரை என் கண்டத்தால் கூவி அழைக்கிறேன். என் கையில் கிடைத்த பொன்னிறமான கற்பக மரத்தைப் போன்ற அந்த ஈசன் என்னிடம் வரத்தவர்

0: திருஞான சம்பந்தருக்கும் திருநாவுக்கரசருக்கும் அவர்கள் பாடிய பாட்டின் அலங்காரத்துக்கு பரிசாக படிக்காசு தந்தவன். அவர்கள் பாடிய படுத்த செந்தமிழ் மலர் மாலை சூடி நீடித்த அலங்காரமாக விளங்கும் அந்த பெருமக்களின் நெஞ்சலாம் நிறைந்து நின்றவன். அழகிய வேடுவக் கோலம் பூண்ட இனிய அமுதானவன். திருவீழி மிழலை என்ற ஊரில் அமர்ந்து உலகை ஆள்பவன். குற்றமற்ற அழகிய புகழைப் பெற்றவன். பொன்மயமான கற்பக மரம் போன்றவன். இப்பெருமானை அடைந்து அனுபவிக்க நான் எந்த தகுதியுடையேன்?
1: ஓம் நமசிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நமசிவாய்.

0: நமஹ சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களை, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோகுகள்.
3: திருமழபாடி பதிவு 24 பண் கட்கராகும்.

குடியேறிட

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: பன்னிரெண்டாம் திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம் சேக்கிழார் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணம் திருமலை சிறப்பு.

0: Om Namah Shivaya.
1: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Shivaya Namah. Shaivam.org in அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவம்பாவை. தலைப்பு: அண்ணாமலையான் அடிக்கமலம். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: நீ அடுத்த திருப்பாடல், 18வது திருப்பாடல், அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறஞ்சும் பின்னோர் முடியின் மணித்தொகை வீரற்றார்போல் கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமடுங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகி ஆணாய் அழியாய் பிறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கடல்வாடி பெண்ணே இப்பூம்புணர் வாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். இந்த திருப்பாடலிலே என்ன செய்தி சொல்லப்படுகிறது சொன்னால், இந்த பெண் அடியார்கள் எல்லாம் இரவினுடைய கடைசி கூறாகிய வைகரை பொழுதிலே இவர்கள் எழுந்து நீராடி கொண்டு வருகின்றார்கள். வைகரை பொழுதிலே அது இறைவனுடைய கடைசி பொழுதுதான். அப்ப சூரியோதயம் நிகழ்ந்திருக்காது. அந்த வைகரையும் முடிந்து சூரியோதயம் தொடங்குகின்றது. இந்த 18வது பாடலில் தான் சூரியோதயம் தொடங்கு குறிப்பிடப்படுகின்றது. அந்த சூரியன் உதித்து இரவு நேரத்திலே மின்னிக் கொண்டிருந்த விண்மீன்களினுடைய ஒளியெல்லாம் இந்த சூரியன் ஒளிக்குள்ளே அடங்கி தம் பொழிவினை இழக்கின்றன. அந்த சூரிய ஒளி எங்கும் பரவி இருளானது ஓட்டப்படுகின்றது. இந்த இயற்கை நிகழ்விற்கு அருமையாக சிவம் சார்ந்த ஒரு நிகழ்வினை உவமையாக காட்டி நம்மை இன்புறுத்துகின்றார் வாதவூரடிகள். அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றார் போல். அண்ணாமலையானாகிய திருவண்ணாமலையில் எழுந்திருக்கின்ற எம்பெருமானுடைய திருவடியினை விண்ணோர்கள் நெருங்கி வணங்குகின்றார்கள். அவர்கள் தம் தலையிலே அணிந்துள்ள அந்த கிரீடங்கள் பிற ஒளிவீசும் ஆபரணங்கள் எல்லாம் எம்பெருமான் திருவடியை அணுகி அவர்கள் வழிபடும் போது பெருமானுடைய திருவடி பொழிவினை நெருங்கும் பொழுது இவர்களுடைய ஆபரணங்களுடைய அந்த பொழிவெல்லாம் ஒளி குன்றி போய்விடுகின்றன. அவற்றினுடைய எழுச்சி அங்கே ஒடுங்கி விடுகின்றது. ஏன்னா திருவடியினுடைய ஒளி திருவடியினுடைய பெருமை அப்படி மேன்மையானது. எப்படி அண்ணாமலையானுடைய பாததாமரையை நெருங்கி வழிபடுகின்ற விண்ணோர்களுடைய அந்த மணிமகுடங்கள் எல்லாம் எப்படி ஒளி குன்றி பொலிவிழந்து போய்விடுகின்றனவோ அதுபோல சூரியன் உதித்த மாத்திரத்திலே விண்மீன்கள் எல்லாம் தம்முடைய மென்மையான ஒளியானது மழுங்க பெற்று பொலிவிழந்து விடுகின்றன. விண்மீன்கள் ஒளியெல்லாம் தேவர்களுடைய மணிமுடியின் ஒளிக்கு ஓமை. அதாவது விண்மீன்களின் ஒளிக்கு ஓமை தேவர்களுடைய மணிமுடிகள், சூரியனுடைய பிரகாசத்துக்கு ஓமை எம்பெருமானுடைய அண்ணாமலையானுடைய திருவடிகள் இல்லையா. சூரிய பிரகாசம் வரவும் விண்மீன்கள்லாம் பொலிவிழந்து தம் ஒளி மழுங்கி போய்விடுகின்றன. இது எதை போல இருக்குதுன்னா அண்ணாமலையானுடைய திருவடியை இறைஞ்சுகின்ற விண்ணோர்களின் முடித்தொகை முடிமணியானது வீறு இழப்பதை போல அதான் அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று இறைஞ்சும் திருவண்ணாமலையில் எழுந்திருக்கும் இறைவனுடைய திருவடி தாமரை மலர்களை சார்ந்து வணங்கும் விண்ணோர் தேவர்களுடைய முடியின் மணித்தொகை முடியணிக்கன் உள்ள பல வகை மணித்தொகைகளும் வீர் அற்றார் போல் பொலிவிழந்து ஒளி மழுங்கி ஒளிந்தமை போல கார் கரப்ப கண்ணார் இரவி கதிர் வந்து. கார் என்பது இங்கே இருளை குறிக்கின்றது. இருள் நீங்க கண்ணார் இரவி, இரவி என்பது சூரியன், கண்ணார் என்றால் எங்கனும் பரவி இருக்கக்கூடிய எங்கன்னும் ஒளியை பரப்பி விளக்கம் செய்யக்கூடிய சூரியன், எங்கும் ஒளியை பரப்பி விளக்கம் செய்யக்கூடிய சூரியன் அதான் கண்ணார் இரவினார். கண் என்பது அங்கே இடத்தை குறிக்கின்றது. எல்லா இடமும் நிறைந்திருக்கும்படியாக ஒளி தரக்கூடிய சூரியன் இரவி என்பது சூரியன். ரவி என்பது வடமொழி பெயர். தமிழில் ரா மொழி முதல் வராததுனால ஈ சேர்த்து இரவின்னு சொல்றாங்க. கண்ணார் இரவி கதிர் வந்து கதிரவன் ஒளி வெளிப்பட்டமையால் தாரகைகள் தன்னார் ஒளிமடுங்கி அகல. தாரகைகள் அதாவது விண்மீன்கள் தன்னார் ஒளி, தன்மைங்கிறது குளிர்ச்சியை தான் குறிக்கும். ஆனால் இங்கே குளிர்ச்சியை குறிக்கல. நட்சத்திரங்களின் ஒளி ஒரு மெலிவான ஒளி இல்லையா, ரொம்ப அதிக அளவு ஒளி அல்ல. ஏன்னா அவை பெரிய ஒளி மூலங்களாக இருக்கலாம், நம்ம ஒன்றும் விஞ்ஞானத்தை மறுக்கலை. அவையெல்லாம் சூரியனை விடக்கூட பெரிய பெரிய விண்மீன்களெல்லாம் இருக்கின்றன, சரிதான். ஆனால் அவை எவ்வளவு தொலைவில் இருக்கின்றன. நம்மை பொறுத்தவரை அவை மென்மையாக சிறிதளவு ஒளியைத்தானே நமக்கு தருகின்றன. பூமியில் உள்ளவர்களுக்கு கதிரவன் ஒளி முன்னால் அவற்றினுடைய ஒளி நிற்க முடியவில்லையே, அந்த அளவுக்கு தான் நமக்கு வேணும். ஆகையினாலே விண்மீன்கள் தம் மெல்லிய ஒளி பொலிவிழந்து மழுங்கி மறைய தேவர்களுடைய அந்த மணிமகுட பொலிவு திருவடி பொலிவின் முன்னால் ஒடுங்கி போவதைப் போல சூரிய ஒளி எங்கும் பரவ விண்மீன்கள் தம் ஒளிமழுங்கி மறைகின்றன. இந்நிலையில், இந்த சூரியோதய நிலையில் அப்பந்தான் உலகமே விளக்க முடிகின்றது. உலகத்தில் இருக்கிற ஆண் பெண் அலி முதலான அந்த பாலினங்கள் மற்றும் உள்ள பஞ்சபூதங்களாகிய சடப்பொருள்கள் எல்லாம் காட்சிக்கு வருகின்றன. இந்நிலையில், என்னிலையில் சூரியன் எங்கும் ஒளிபரப்பும் நிலையில் அந்த நேரத்தில் உலகத்தை பார்க்கின்றாங்க. அந்த பெண்ணாகவும் ஆணாகவும் அலியாகவும் இல்லையா, இந்த நட்சத்திர ஒளி சூரிய ஒளியெல்லாம் தங்கக்கூடிய இந்த வானமாகவும் ஏனைய பூதங்களாகவும் இப்படி எல்லாமாகவும் இருப்பவன் பெருமானே என்று பார்க்கின்றார்கள். பெண்ணாகி ஆணாய் அலியாய், பெண்ணாகியும் ஆணாகியும் அலியாகியும் பிறங்கொளி சேர் விண்ணாகி ஒளிவிளங்கும் ஆகாயமாகியும் மண்ணாகி நிலமாகியும் இப்படி ஆண் பெண் அழியாகி வானாகி நிலமாகின்னு சொன்னதெல்லாம் இவற்றோடு ஒன்றாக கலந்திருந்து என்று பொருள். சுவாமியே வந்து வானமாக விளங்குகின்றார், சுவாமி தான் வானா சுவாமி தான் நிலம் அப்படி அர்த்தம் இல்லை. இன்னொரு இடத்துல திருவாசகத்தில் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகின்னு பாடியிருக்கிறார், சுவாமியே வானமாக ஆகிறார் என்று அர்த்தம் இல்லை. வானம் வேறு பொருள், சுவாமி வேறு பொருள் தான், ஒன்றாக கலந்திருக்கின்றார். வானாகினா அந்த வானமாகவே வானத்தோடு வானமாக ஒன்றாக கலந்திருக்கின்றார். அந்த உண்மை இங்க நல்ல தெளிவாக்கப்படுது. வானாகி மண்ணாகிக்கு உண்மை பொருள் இந்த திருவம்பாவை பாடல விளக்கம் பெறுது. எப்படின்னா விண்ணாகி மண்ணாகி என்று சொன்ன வாதவுரடிகள் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி என்று சொல்லியிருக்கின்றார். இத்தனை பொருள்களிலும் வேறாகவும் இருக்கின்றார். அப்ப பொருள் தன்மையினால அவர் வேறு, பஞ்சபூதங்கள் வேறு. பெண்ணாகி ஆணாய் அழியாங்கும் போது அந்த பெண் ஆண் அலி என்று அறிதற்குரிய அந்த உடம்புகள் பெறப்படுகின்றன இல்லையா. ஊனாகி உயிராகி ஊன்கது உடம்பு இல்லையா, அந்த ஊன் உடம்பிலும் அவர் ஒன்றாக கலந்திருக்கின்றார். வானம் நிலம் போன்ற பஞ்சபூதங்களிலும் ஒன்றாக கலந்திருக்கின்றார். ஒன்றாக கலந்திருந்தாலும் பொருளால் அவர் வேறு, இந்த பூதங்கள் பூதம் சார்ந்த உடல்கள் வேறு. அதனால தான் பொருளால் வேறு என்பதை இத்தனையும் வேறாகி என்பதனால் குறித்தார். ஆக பெருமான் உயிர்களோடும் உலகத்தோடும் ஒன்றாகவும் இருப்பார் வேறாகவும் இருப்பார். அது எப்படி ஒன்றாகவும் இருப்பார் வேறாகவும் இருப்பார்னா எப்படின்னா உடல் உலகங்களோடு உயிர்களோடும் பிரிப்பின்றி கலந்திருப்பார். அந்த கலப்பு பற்றி ஒன்றாக இருப்பார்னு சொல்றோம். ஆனாலும் இறைவன் வேறு பொருள், உலகங்கள் வேறு பொருள், பொருள் தன்மையால் அவர் வேறுதான். வேறுன்னு சொன்னதுனால கலந்திருந்த பெருமான் பிரிந்து விட்டார் என்று பொருள் அல்ல. கலந்திருந்தாலும் அவர் வேறு பொருள், உலகங்கள் உயிர்கள் வேறு பொருள் என்று பொருள் தன்மையால் வேறு. அதான் இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான். கண்ணார் இங்கு கண் என்பது அறிவு, உயிரின் அறிவால் நுகரப்படுகின்ற அமுதமாக அந்த உயிரின் அறிவுக்கறிவாக இருக்கின்றான். இதுதான் உடனாக இருத்தல். மூன்று சம்பந்தங்களும் இங்கு குறிக்கப்படுகின்றன, ரொம்ப அற்புதமானது. வானாகி மண்ணாகினி மூன்று சம்பந்தங்களும் குறிக்கப்படுகின்றன. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி இவையெல்லாம் கலப்பினால் ஒன்றாக இருத்தல். கோணாகி பொருள் தன்மையினால் வேற, இவையெல்லாம் அவனுக்கு உடைமை பொருள் அடிமை பொருள். அவன் தலைவனாக இருப்பவன் பொருள் தன்மையினால் வேறு என்பது கோணாகினா பெறப்படுது. யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டுவானாகி இது உடனாயிருந்து செலுத்துதல், உடனாயிருந்து செலுத்துதல். ஆக அந்த திருப்பாடலிலும் ஒன்றாயிருத்தல் வேறாயிருத்தல் உடனாயிருத்தல் குறிக்கப்பட்டன. இந்த திருவம்பாவை திருப்பாடலிலும் குறிக்கப்படுகின்றது. மூன்று சம்பந்தங்களுமே குறிக்கப்படுகின்றன. எப்படின்னா பெண்ணாகி ஆணாய் அழியாய் பிறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி, விண்ணும் மண்ணும் சொன்னதனால இடைப்பட்ட பூதங்களையும் சேர்த்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் கலப்பினால் ஒன்றாக இருத்தல். இத்தனையும் வேறாகின்னு சொன்னதனால பொருள் தன்மையால் வேறாக இருத்தல். கண்ணார் அமுதமாய் இருத்தல் என்பது கண் என்பது அறிவு என்று பொருள் கொண்டு இல்லையா, அறிவில் நிறைந்த அமுதமாக உடன் இருக்கின்றான். பக்குவம் வந்த காலத்தில் இன்பம் ஊட்டுவதற்கு அறிவுக்கறிவாய் உடன் இருக்கின்றான். கண்ணார் அமுதமுமாய் உடனாயிருத்தல். ஆக இப்படி ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் இருக்கின்றான். அந்த சம்பந்தம் எப்போ உயிரால் உணரப்படும் என்றால் உயிரின் அறிவை மறைத்துள்ள ஆணவ இருள் அந்த அக இருள் நீங்கும் போது பெருமான் இப்படி நம்மோடு கலப்பினால் ஒன்றாகவும் பொருள் தன்மையால் வேறாகவும் செலுத்தும் தன்மையால் உடனாகவும் இருக்கிறான் என்ற உண்மை உணரப்படும். அக இருள் நீங்கும் போது அதை புறையிருள் நீக்கத்தில் வைத்து பாடுகின்றார்கள். நீரணிந்தார் அகத்திருளும் நிறைகங்குள் புறத்திருளும் மாறவரும் திருப்பள்ளி எழுச்சி என்பார் சேக்கலா பெருமான். எப்போ திலகவதியாரிடம் மரம் நீக்கியார் திருநீர் வாங்கி அணிந்து கொண்ட பிறகு அவரோடு சேர்ந்து திருவதிகை பெருமானை வழிபட சொல்லுகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே சொல்வார், அது திருப்பள்ளி எழுச்சி காலம். அப்போ புற இருள் நீங்குகின்றதா, மருள் நீக்கியாருடைய அக இருளும் நீங்குகின்றது. என்ன திருநீர் அணிந்து விட்டார், அப்புறம் அக இருளுக்கு ஏது வேலை? நீரணிந்தார் அகத்திருளும் நிறை கங்குள் புறத்திருளும் மாறவரும் திருப்பள்ளி எழுச்சி என்று அருமையாக சொல்வார். அதே மாதிரி இங்க புற இருள் நீங்கி என்ன சூரிய ஒளி மேலோங்குகின்ற இந்த தருணத்திலே வந்து ஆன்மாக்களின் அகையிருள் நீக்கம் இங்கே குறிக்கப்படுகின்றது. அகையிருள் நீங்கிவிட்டால் இதுகா இன்று அகையிருள் நீங்கி இருக்கின்ற இப்போது தொடங்கி அல்ல, அனாதி கேவலந்தொட்டே பெருமான் நம்மோடு கலப்பினால் ஒன்றாகவும் பொருளால் வேறாகவும் செலுத்துதலால் உடனாகவும் இருந்து வந்திருக்கின்றான். அப்படி இருந்திருந்துதான் நம்மை வளர்த்து இந்த சுத்த நிலைக்கு உயர்த்தியிருக்கிறான் என்பது அகையிருள் நீக்கத்தின் போது உயிர்களால் அறியப்படுகின்றன. அதை புற இருள் நீங்குகின்ற இந்த காலை பொழுதிலே அந்த செய்தியை பொருத்தமாக வைத்து பாடியுள்ளார்கள். புறையிருள் நீக்கத்தை பார்க்கும் போது இவர்களுக்கு அகையிருள் நீக்கம் நினைவுக்கு வருகின்றது இந்த அடியார்களுக்கு. ஏன்னா உலகத்தை பார்க்கும் போதே சிவமயமாய் பார்ப்பதுதான் இவருடைய வழக்கம் இல்லையா. மலை பொழிகன்னு சொல்லும் போது இவங்க வந்து மேகமேனி மலையை பொழிய உலகத்தெல்லாம் சுபிட்சமா வாழ வைன்னு நேரடியா சொல்லியிருக்கலாம் இல்லையா. உலகம் சுபிட்சமா இருப்பது தான் பாடுறாங்க இல்லைன்னு சொல்லல. அதையும் அந்த மேகத்தையே வந்து உமையன்னையோடு சேர்த்து பெருமானோடு சேர்த்து எவ்வளவு அருமையாக பாடினார்கள் 16வது திருப்பாடல்ல. அது மாதிரி எந்த இயற்கை நிகழ்வை கண்டாலும் அதை இறை இயல்போடு சேர்த்து தான் சிந்திப்பார்கள். ஆகவே புற இருள் நீங்குதலாகிய இந்த அதிகாலை நிகழ்வினை பார்க்கும்போது இவர்களுக்கு அக இருள் நீக்கம் நினைவு கோருகின்றது இல்லையா. இந்த புற இருளை நீக்குதல் போல அக இருளை நீக்குபவன் யார்? அண்ணாமலையான் அல்லவா. அவனை நினைத்தாலே அவன் நீக்கி விடுவானே அந்த அகையிருளை இல்லையா. இந்த அண்ணாமலையனை நினைத்தால் அகையிருள் நீங்கும். எப்படி நீங்கும்னா இந்த காலை பொழுதுல எப்படி புற இருள் நீங்குது, இந்த கதிரவன் உதயமான உடனே எப்படி புற இருளானது நீங்குகின்றது, எப்படி விண்மீன்களுடைய ஒளியெல்லாம் பொலி விழுந்து போகின்றது, அதே மாதிரி அண்ணாமலையானை நினைத்தால் அகையிருள் நீங்கும். அந்த விண்மீன் இருள் நீங்குவது போல புற இருள் நீங்குவது போல அகையிருள் நீங்கும். விண்மீன்களுடைய அந்த சிறிய ஒளி பொலி விழுந்து சூரியனுடைய பெரிய ஒளிக்குள் அடங்கி விடுவது போல ஆன்மாக்களின் சிற்றறிவு முனைப்பு நீங்கி சிவபெருமானுடைய பேரறிவுக்குள்ளே ஆன்மாக்களின் சிற்றறிவு ஒடுங்கிக் கொள்ளும். சிவஞானத்துக்குள்ளே வியாபியமாக ஆன்ம ஞானம் ஒடுங்கிக் கொள்ளும். எப்படின்னா சூரியனுடைய பேரறிவுக்குள்ளே மின்மீனுடைய சிற்றொலியானது அடங்கிக் கொள்வது போல, அதுபோல சிவ பேரறிவுக்குள்ளே ஆன்மாக்களின் சிற்றறிவு அடங்கிவிடும். இருள் நீங்குவது புற இருள் நீங்குவது போல ஆணவ இருள் அக இருள் நீங்கிவிடும். இந்த புறையிருள் நீங்கும் காட்சியையும் விண்மீன்களின் சிற்றொலி கதிர்வனின் பேரழிவுக்குள் அடங்கும் காட்சியையும் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு அண்ணாமலையானை நினைத்தால் இந்த புறையிருள் போல அகையிருள் நீங்குவதும் ஆன்ம போதமானது முனைப்பு நீங்கி சிவஞானத்துக்குள் அடங்கி விளங்குதலும் நினைவுக்கு வருகின்றன. என்ன இதை நினைக்கும் போது அண்ணாமலையார் நினைக்காம அவர்களால் இருக்க முடியவில்லை. ஏனென்றால் நினைத்தாலே இந்த அகையிருள் நீக்கத்தை ஏற்படுத்துவோன் நினைக்க முத்தி தருபவன். அப்ப புறையிருளை காணும் போது அகையிருள் நீக்க நினைவு கூறுகிறது. ஓ, தன்னை நினைப்பவருக்கு இப்படிதானே அகையிருளை நீக்குவான் இந்த புறையிருள் நீங்கிற மாதிரி, இந்த விண்மீன்கள் ஒளி கதிரொலிக்குள் அடங்குற மாதிரி தானே ஆன்மபோதத்தை தன்மயமாக்குவான் என்று சொல்லி நினைத்தாலே இப்படி ஆக்குவானேன்னு சொல்லி அண்ணாமலையான் நினைவு கூறுகின்றார். ஆகவே இந்த இந்த பாடலிலே அண்ணாமலையானை இதற்கு முன்னால் ஒரு திருப்பாடலிலே மாலறியான் ஆன்முகனும் காணா மலையினை என்று அங்கும் நினைவு கூர்ந்து போட்டிருக்கின்றார். ஆக இவ்வாறு இந்த 18வது திருப்பாடலிலே நிறையிலே மேலும் என்னவென்றால் ஆகையினாலே இதிலே குறிப்பாக உணர்த்தப்படுகின்ற பொருளை மிக அருமையாக பண்டிதமணி அவர்கள் சொல்கின்றார்கள். இறை அருள் பேற்றிற்குரிய கடவுள் பக்தியை பலகாலம் மேற்கொண்ட உயிர்களுக்கு சிவஞானம் தோன்றும். அந்த சிவஞானம் தோன்றியதும் அவ்வுயிர்கள் பாசம் நீங்கப்பெற்று, இருள் நீங்குவது போல பாசம் நீங்கப்பெற்று உயிர் அறிவு மடங்கி இறையருள் நிறைவில் இரண்டர கலந்து இன்புறுணவாம். விண்மீன் ஒளி கதிரவன் ஒளிக்குள்ள மடங்கிற மாதிரி உயிர் அறிவு மடங்கி இறையருள் நிறைவில் கலந்து இரண்டர கலந்து இன்புறுணவாம். இந்த அரிய செய்தி இந்த பேருண்மை இத்திருப்பாடலிடையே உணர்த்தப்படுகின்றது என்று சொல்கின்றார். பெண்ணாகி ஆணாய் அழியாய் பிறங்கொழிச்சேர் என்று சொல்லியிருப்பது ஒரு சிறப்பு. பெண்மையை முதலில் வைத்து போற்றக்கூடிய ஒரு சிறப்பையும் இந்த திருப்பாடலிலே நாம் பார்க்கின்றோம்.
0: ஓம் நம சிவாய்.
1: யூ ஆர் லிசனிங் டு Shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் Shaivam.org.
0: ஓம் நமச்சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை தேவார இன்னிசை. பாடியிருப்பவர் நாகநாத தேசிகர். ஓம் நமச்சிவாய்.
4: திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளிய திரு கோணேஸ்வர பதிகம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க வைப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழ் இசை. பாடல்: கூற்றாயினவாறு சலம்போவடு தூபம். பாடியவர்: கனடா ஞான செல்வம் ஓதுவார் அவர்கள். வணக்கம். சிவாயன்.

0: ശിവായ. യു ആർ ലിസണിംഗ് ടു ശൈവം ഡോട്ട് ഓർഗ് റേഡിയോസ്, 24/7 സ്പിരിച്വൽ ചാനൽസ് ഫ്രം ശൈവം ഡോട്ട് ഓർഗ്. ഓം നമ ശിവായ.
1: ഓം ശിവായ നമ. ശൈവം ഡോട്ട് ഓർഗ് ആത്മീക അൻപുകൾക്ക് വണക്കം. நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த நட்டராகப்பண்ணிலே அமைந்த 7 திருப்பதிகம் திருக்கழிப்பாலை திருத்தலத்திற்குரியது. பண் வரிசையில் 24 திருப்பதிகள் திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய 14வது திருப்பதிகம் திருவுந்தியார் ஞானத்தின் வெற்றியை பாடிய இத்திருப்பதிகம் தில்லை சிதம்பரத்தில் அருளியது. மும்மல வாதனைகளை நீக்கவல்ல இத்திருப்பதிகம் நமக்கு வெற்றியை தரக்கூடிய பதிகம். இதற்கு அட்டானா என்கிற ராகம் பொருந்தி பாட விண்ணப்பம் செய்யப்படுகிறது.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

நிலமுதல் ஆமா விண் முதல் பூதம் வெளிப்பட வகுத்தோன். அவன் எங்க சாமி இருக்கிறான்? பூவில் நாற்றம் போன்று உயர்ந்து எங்கும் ஒளிவர நிறைந்து மேவிய பெருமை. ஒரு பூ எடுத்து வச்சு மல்லிகை பொறுத்து வச்சு நல்லா மலர்ந்திருக்குது. ஏ இதுல எங்கடா நாற்றம் இருக்கு? நாற்றம் இருக்கு. நாற்றம்னா வாசனை. நாற்றம் எங்க இருக்குன்னு கேட்டா, வாசனை எங்க இருக்குன்னு கேட்டா, இதுல இல்லாத இடம் எங்க இருக்குது? எல்லாம் எல்லாம் ஒவ்வொரு இதுலயுமே இருக்குது. அதை இருக்கிறத காட்டப்பான பூவியல் எங்கும் இருக்கிறான். அது போல ஆண்டவனை காட்டுறான்னா அவன் எங்கும் இருக்கிறான். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் உண்மையுமாய் போனாகி ஆண் எனவதென்று அவரவரை ஊத்தாற்றுவானாகி நின்றான் என்று சொல்றேன். அப்ப எல்லாமாக இருக்கும் தனியா திச்சு காட்டின எப்படி காட்டுறது? எது போல பூவில் இருக்கிற நாற்றத்தை எனக்கு திச்சு காட்டுக. என்ன பூவை வேற, அதுக்கிட்ட இருக்கிற மனத்தை வேற பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியும். அது போல இந்த மாதிரி எங்கும் நிறைந்திருக்கிற பரம்பொருளை அந்த நிறைந்திருக்கிற இடத்தில் நின்றும் தனியா பிரிச்சு இந்தாப்பா கைக்குள்ள வச்சுக்கன்னு காட்ட முடியுமா? முடியாது. அதனால இல்ல இல்ல இல்லன்னு சத்தியம் பண்றியா பண்ணிடுது பண்றாள்லாம் இப்ப வந்துட்டு ஏறத்தாலே வந்துட்டு. சத்தியம் பண்ணால் போற வெறும் மைக்கலதான் உள்ளத்துல சிவசிவே சிவசிவே சிவசிவே அப்படிங்குது சொல்றாங்க சார். அது வல்லார் வாய் கேட்டுனா சார் நமக்கு தெரியுமா? நம்ம என்ன போடமாங்க எல்லாம் போல இல்ல இல்லைன்னு சொன்னாலும் ஏறத்தாலவே உண்டு உண்டு ஆரம்பிச்சுட்டு வெளிப்படையா சொல்ல மாட்டேங்குது அவ்வளவுதான். எனவே உள்ள விண் முதல் பூவில் நாற்றம் போன்று உயர்ந்து எங்கும் ஒளிவர நிறைந்து மேவிய பெருமை. எல்லா இடங்களிலும் தெரிந்தும் நிறைந்தும் இருக்கிறான் இந்த பெருமை. அப்படி இருக்கிற பெருமை இன்று எனக்கு எளிவந்தருளே. உடனே அந்த நன்றி உணர்வு, நன்றி உணர்வு. இதெல்லாம் இருக்கிற பெருமான் எனக்கு எனக்கு எளிவந்தான் அப்படின்னு சொல்லணும். தான் பெருமை அல்லவன்ல தன்னுடைய பெருமையை நோக்கி அவன் பெருமையை தெரிகிறான். அப்படிப்பட்ட பெருமான் எனக்காக வந்த ஐயா. இல்லைன்னா அந்த ஆன்மா கிடைச்சிருமா? தெராது. இன்று எனக்கு அருளி எளிவந்து இருந்த எளிவந்தருளி என்னையா செய்தார்? அழிதரும் ஆக்கை செய்தோன் போற்றி. அழிதரும் ஆக்கினர். ஏற்கனவே நான் கோயில் உள்ளத்தை பார்த்தேன்னா போட்டு போட்டு, ஓஹோ இது ஒரு கோயில் இருக்காச்சு திருப்பெருந்துறையில. யார் கட்டினாங்களோ தெரியல, எந்த எந்த காலத்தில் கட்டினாங்களோ தெரியல. நல்ல கோயில்ப்பா, உயரம் நல்லா பெருசா இருக்குது. இன்னைக்கு போகலாமா? இன்னொரு நாளைக்கு போயிருக்கலாம் குதிரை வாங்கிட்டு வந்துட்டு அப்படின்னு நாம எல்லாம் போயிருக்கோம். ஆனால் அழிதரும் ஆக்கை பெருமானுக்கென்றே இந்த உடம்பு அழிதரும். இல்லைன்னா அழிதரும்னு அழிந்து போகும் அர்த்தம் இல்ல. அவன் மாட்டி அன்பு செய்யும்படியானதான். அப்ப என்ன அர்த்தம்? கண் பார்த்த அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அது என்ன? அவன் புகழையே கேட்குது. மூக்குன்னு அவனுடைய நாற்றத்தையே நுகருது. வாயின்னு அவனையே பேசுகிறது. உடம்புன்னு அவன் திருவடியே தீண்டிக்கிறது. இப்படியாக அழிதரும் ஆக்கை இந்த உன்பால் செலுத்துகின்ற அந்த அன்பையே செலுத்தும்படியான அந்த உடம்பாக ஆக்கிருக்கான். அப்படி ஆக்கை அவன் கொடுத்தான். அழிதரும் ஆக்கை செய்தோன் போற்றி ஊற்றிருந்து உள்ளம் கழிப்போன் போற்றி. ஊற்றிருந்து உள்ளத்துல அப்படியே ஊறிக்கொண்டே இருக்கிறானா? எப்படி ஊற்று நீர் அப்படி ஊறிக்கொண்டே வெளிவரும் அது போல உள்ளத்திலிருந்து ஊறிக்கொண்டிருக்கிறானா? அப்படி இருக்கின்ற பெருமான் உள்ளம் கழிப்போன் போற்றி எனக்கு மகிழ்ச்சி கொடுத்து தானும் மகிழ்ச்சியாக இருக்கிறான். கழிப்போன் போற்றி பெருமான் வந்து நம்முடைய உள்ளத்துல இருக்கும்போது கஷ்டப்பட்டு இருக்கின்றது. ஏன் அப்படின்னு கேட்டா, எங்க இருந்திருக்க பெருமான் நெஞ்சத்துல வைக்கும் போது என்னப்பா நான் அங்கெங்கயும் இருப்பேன், இவன் நெஞ்சத்திலேயே இருக்க வேண்டியிருக்குது மகாபாவி அப்படின்னு தானே இருப்பான. நல்ல அன்பது உள்ளத்துல நமக்கு எப்படி இறைவன் இருக்கிறது விருப்பமோ அது போல அவனுக்கு இந்த ஆன்மா உள்ளத்துல இருக்கிறது நல்லது. இந்த குரல் சுவாமியர், குரல் சுவாமி மறக்க முடியுமா? முருகா என்ன செய்யணுங்க? உல்லாசமாக உளத்திருந்து அடியன் உள்ளத்துல இருக்கணும், நல்ல உல்லாசமா இருக்கணும். இவன் நெஞ்சத்துல இருக்க முடியாது, ஆகி போச்சே. இவன் என்ன பண்றது? தலைகள் நின்று நின்று கேட்டேன், சரி தொலைஞ்சு போனான் இவன் நான் வாழ்ந்துக்கலாமே அப்படி விடாது. உல்லாசமாக உளத்திருந்து சொல்ல படிச்சாரு எப்படி இருக்கீங்களா? நமக்கு உல்லாசமா இருக்குது, அதான் தமிழ். முருகா நீ திருச்செந்தூர் எழுந்திருக்கிற பெருமான் அரியன் உள்ளத்தில் இருக்கணும், எப்படி இருக்கணும்? உல்லாசமாக விளத்திருந்து
இருக்கும்போது எனக்கு என்ன குறைச்ச, பல்விதமாம் ஆசு முதல் நாற்பதையும் அட்டாவதையும் தேசியல் பல்காப்பிய தொகையும் ஓசை எழுத்து முதல் அமைந்து இலக்கணமும் கொண்ட படுத்த தமிழ் புலமை பாலித்து. இதெல்லாம் புலமேல படுத்த தமிழ் புலமைங்கிற அப்ப பிஞ்சி இருக்குது, காய் இருக்குது, வெம்பனது இருக்காட்டு இருக்கு. ஆமா, தமிழ் புலமையில பழுத்ததுன்னு சொல்ற. எனவே என்ன தெரியுது, பிஞ்சி இருக்குது, பச்சை காய் இருக்குது, நடுப்பெரிய வெம்பனது இருக்குது, எலிகளி கழிச்சது இருக்கு இப்படின்னு தெரியுது. அது மாதிரிதான் எந்த எந்த காயோ என்னமோ தெரியல, விட்டுருங்க. அதனால படுத்த தமிழ் புலமை பாலித்து திருப்பணந்தால் கல்லூரியில் பயின்றிருந்தால் தன்னை மறந்து இந்த பாடல் சொல்லியிருக்கணும். அதனால வேணுமா, இப்ப இருக்கிற இந்த சுவாமிகளுக்கு முன்னிருந்த சுவாமிகள் பழுத்த தமிழ் புலவர் காசி காசி ஆச்சரிய நிதினு ஒரு நிதி இருக்கு. நம்ம கல்லூரியில் பயின்று நல்ல புலமை பெற்றவர்கள் காசி போயிட்டு வருவதற்காக காசி மடம் பணம் பண்ணுறீங்க. அப்படிதான் ஒரு நாங்கள் போனோம், பழுத்த தமிழ் புலமை இல்லை, அந்த நிதியினால போனோம். பழுத்தவாது புலமை அது எங்க தெரியும், திடீர்னு ஒரு நாள் எல்லாரையும் கூப்பிட்டாங்க. என்ன புலவர்கள் நம்முடைய திருமணத்தில் இருந்துட்டு காசி போய் பார்க்காம இருப்பீங்க சாமியினர். நாங்க என்ன நினைச்சோம், போட லீவது, அதனால வந்து எல்லாம் திருக்குறிப்பு தந்திரத்தை போட்டுட்டு எதேன்னு கேட்கக்கூடாது, அதெல்லாம் போட்டுட்டு சித்த தாள் திருத்தி ரிசல்ட் போட்டுட்டு அப்புறம் ஏதாவது வீட்டுக்கு போயிட்டு வரலாம்னு நினைச்சோம். திடீர்னு கூப்பிட்டுது, ஒரு படுத்து புலவர்கள் எல்லாம் என்ன காசி யாத்திரை போவானாமோ அப்படின்னு போயிட்டு வந்தோம் சாமியினர். எல்லாரும் போய் வாருங்கள் நாளை காலை 9 மணிக்கு எல்லாம் தண்டி கொடுத்து மாமனார் இருக்கு வீட்டுல மனைவி அழைச்சிட்டு போங்கன்னு சொல்லிட்டு திருப்பூர் தந்திரத்தை போட்டாச்சு. அதனால காசிக்காக புதுசு புதிய முன்னாடி இருக்கு, மறுநாள் காலை 8:50 புலவர்கள் போயிட்டு வரீங்களா அப்படின்னு கேட்டு அதான் முதல் முதல் காசி யாத்திரை போனது. அது அந்த நிதியில பழுத்த தமிழ் புலவர் காசி யாத்திரை நிதி என்று. அப்புறம் ஏதோ திருவிழால 5-6 தரம் போக முடியும் ஆயிட்டு காசி திருமணத்தில் இருந்ததுனால, இல்லைன்னா 5-6 தரம் காசி என்ன 5-6 தரம் போயிட்டு வந்தாச்சு திருவரும் அப்படின்னு. எனவே அந்த அந்த நாள் தான் அந்த பெருமானை சொல்லும் போது உள்ளத்துல எப்படி இருக்கணுமா அப்படின்னு கேட்டேன். உங்க உத்தம் ஆமா, ஊற்றிருந்து உள்ளம் கழிப்போன் போற்றி, உள்ளத்திலிருந்து தானும் மகிழ்ந்து எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கின்ற பெருமானி உனக்கு வணக்கம் என்று சொன்னார். போற்றி ஆத்தா இன்பம் அலர்த்து அலை செய்ய போட்டா அக்கையை பொறுத்தல் புகழேன். பெருமானி உன்னுடைய இன்ப அலைகள் உள்ளத்தில் அப்படியே மோதுது வந்து, அப்படி மோதுகின்ற பொழுது எனக்கு என்னப்படுதுன்னா இந்த உடலையும் விட்டுட்டு உங்கத்தையே வந்து கத்துறான்னு சொல்லி. அதனால இந்த யாக்கை வேணாம் சுவாமி, இந்த உடம்பு வேணாம் அப்படின்னு திருவள்ளுவர். சுவாமி இந்த பற்று நீங்கணும் பற்று நீங்கணுங்கிறாங்களே, அது என்னென்னதுல பற்று நீங்கணும், ஒரு பட்டியல் ஒன்று கொடுக்கல, 40 பக்கம் நோட்டு எடுத்துட்டு வரேன். மக்கு பயில 40 பக்கம் நோட்டு இன்னும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கிறேன் போட. இல்ல எதுல பற்று விட்டது முன்னு ஒரு பட்டியல் போட்டுக்கிட்டா கொஞ்சம் கொஞ்சமா நான் பயிற்சி பெறலான்னு பார்த்தேன். பொன்னி முக்கா வழிதான் அவர் என்ன பட்டியல் போடுவாரா, திருக்குறள் போட முடியுமா முடியாது. மற்றும் தொடர்பாடு எவன் உங்கள் எழுதல பற்று விடணும்னு நான் உனக்கு பட்டியல் போட்டு காட்டுறதுக்கு என்னத்து கிடா இருக்குது. பிறப்பறுத்தலுற்றாருக்கு உடம்பு மிகை, அந்த ஞானம் வந்துட்டுன்னா இந்த உடம்பே நமக்கு தேவையில்லாத ஒண்ணுதான் அப்படிங்க. இனிமே எந்த பட்டியல் போடுறது, இதுவே மிகைனா இதுவே அதிக பிடி, என்னத்துக்கு இந்த உடம்பு. போட்ட ஆக்கை பொறுத்தல் புகழே, அப்படியாவது வச்சிருந்து இது நமக்கே சொந்தமா இருக்கோ கிடையாது அது. அப்ப போட்டாயாக்கை எனக்கு பொறுத்தல் புகழே, இந்த உன்னை கொண்டு வணங்காத இந்த உடம்பே நான் எனக்கு தேவையில்லை. அது மட்டுமல்ல, நீ என்கிட்ட உள்ளத்திலே இருந்தா கூட இந்த உடம்பு எனக்கு வேணான்னு படுது சாமிங்க. அப்ப இந்த உடம்பு யாருக்கு சொந்தம் அப்படின்னு திருவிழா பிராமத்துல சொன்னேன். அது மாதிரி சொன்னது வேற எங்கேயும் சொன்னதா எனக்கு படல. நீங்க தப்பித்தவரை ஐயா நாளைக்கு சிலப்பதி யாத்திரை இருக்கின்றோ, சிந்தாமணி இருக்கின்றதோ, நட்டில இருக்கின்றதோ, குறும்புகள் இருக்குன்னு சொன்னீங்கன்னா திருவடி போட்டு வணங்க, இதுக்கு கூடாதுன்னு அபிப்பிராயம் இல்லை. என் மூலையில படித்த வரைக்கும் திருவிழா பணத்தில் தவிர இல்லை அப்படின்னு தெரியும். அவ்வளவு என் மூளை ரொம்ப பெரிய மூளைன்னு அர்த்தம் இல்லை. நாய் நமதன, இதை கொண்டு இறந்து போயிட்டான்னா கொண்டு எங்க போட போறோம், அங்க கொண்டு போட போறோம். அப்ப என்ன நினைச்சிட்டு இருக்க, நாய் இது அங்கதான் வருது, பாஞ்சு பார் நான் தான் திண்டேங்குது, அதுக்குள்ள நரி நமதன
நரி பார்த்தேன். ஏண்டா நீங்களாவது வீட்டுல இருக்கீங்க காட்டுல இருக்கீங்க, நான் காட்டியே இருக்கிறோம். ஆமா நரி நம்ம வர்றத நரி நமதனா இன்னைக்கு சொல்றோம். இந்த உடம்ப கண்ணா வளர்த்தாங்களே யாரு, அவங்க அப்பா அம்மா. சீதா தாய் நமதனா ராஜா நீ எப்படி வளர்த்துருக்கப்பா, இதுக்கு தானாதான் வளர்த்தேன், எனக்கு பிறகு போயிருக்க கூடாதாடா, நீ எதுக்குடா போன என்று சீதா தாய் நமதன. அங்கிருந்து எரும் மாட்டில் இருந்த ஒருத்தன் வந்தான். என்ன அப்பா என்ன உரிமை கொண்டாடுறீங்கன்னா, நாய் பார்த்தது என்னதுன்னு சொன்ன, என்னது நரி பார்த்தது என்னதுன்னு சொன்னேன், சீதா தாய் அப்பா அம்மா சொல்ல, ஏன்னா வந்தது எறும்புகிறா மேல, அதனால என்னன்னு சொன்னது ஒரு பயலுக்கும் சொந்தம் இல்லை இங்க என்னதுன்னு. நமன் தனதன யமன் என்ன என்னதுப்பா சொத்து என்னதுல, நீங்க எல்லாம் சோப்பு எல்லாம் சேர்ந்த மைசூர் சேர்ந்தது போடலாம், அல்வாலா திங்கலாம் வளங்க, கடைசியில நான் தான் அனுபவிக்கிறது அப்படின்ட்டு இவ்வளவு கேது உணவு கொடுக்கறதுக்கான. ஆமாப்பா நமன் தனதன. அப்புறம் பார்த்தது நல்ல கதை, நாங்கெல்லாம் விட்டு கொடுத்தால நீங்க சாப்பிடுறதுக்கு பீனி நமதன சக்கரை நோய்ச்சா வர வர வர வர சக்கரை நோயா, அப்ப நான் சக்கரை எடுத்துருங்க கொஞ்சம் குறைச்சிருங்க. இன்னொன்னு என்ன, டயபிட்டிஸ் வேற அதனால அதிகமா இருக்க மாட்டேங்குது, உடம்பெல்லாம் அலுப்பா வருது அதனால. அப்ப எத்தனையோ பிணி, அந்த பிணி என்ன பண்ணுது, எனக்கு தாண்டா சொந்தம் அப்படிங்குது சர்க்கரை நோய். இன்னொன்னு சித்தம், எனக்கு தாண்ட சொந்தம், அதனால நான் தினமும் வாமி தந்துக்கிட்டு இருக்கிறேன். இவற்ற இருந்து எதை தூங்கிட்டேன் கபம் பார்த்துச்சு, நான் தாண்டா சொந்தம் இங்கேயே இருந்துகிட்டு இருக்கிறேன், காரி காரி சுத்திக்கிட்டே இருக்க போல. இப்படி பிணி நமதன, இப்படி சொன்ன பாட்டு ஒண்ணுதான் என்னுடைய மனசுல படுது. நாய் நமதன, நரி நமதன, சீதா தாய் நமதன, பிணி நமதன, ஆய் நமதனப்படும் யாக்கை யாரதி. எப்பா இது யாருக்குடா சொந்தம், ஒண்ணுமே தெரியலையாடா, எனக்கு யாருக்கு சொந்தம்னே தெரியலையே. ஒவ்வொரு பயில அதான் நிக்கிறான் சுத்தி, என்னதான் என்னதான் என்னதான் அப்படிங்கிறான், யாருக்குன்னு தெரியுது. இப்படி ஒரு பாட்டு மாதிரி திருவிழா காலத்துல சதீசு முனிவர் சொல்ல இந்திரன் படிதீர்த்தப்படலாம் முதல்ல. இந்த தேவர்களுக்கு அசுரர்களுக்கும் போர் வந்த போது கொஞ்சம் அசுரர் கொஞ்சம் போயிட்டாங்க, தேவர்கள் போயிட்டாங்களாம், அந்த படையை வைக்கிறதுக்கு ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க, அதை இவரை பார்த்துக்கன்னு கொஞ்ச நாள் பார்த்தாங்க. காணா நல்ல தௌமுனிவர் சதீசு முனிவர் அந்த படைகள் எல்லாம் சேர்த்து தன்னுடைய முதுகம் தண்டை ஆக்கிட்டாராம். இது எவன் காத்துக்கிட்டு இருக்கிறது தனியா தவ தவத்தினால. கொஞ்ச நாள்களுக்கு இந்திரனுக்கு சண்டை வந்த போது அந்த காலத்துல வச்ச பட சதீஷ் முனிவருடைய முதுகம் தண்டா இருக்குது போய்க்கோளுன்னா, இங்க இருந்து போனோம் ஐயா அப்படின்னு. அப்படியாடா ராஜா, இந்த யாக்கை யாருக்குடா சொந்தம், அதனால இன்னைக்கு எடுத்துக்கடா எந்த முதுகம் தண்டை திருத்து கொடுத்தா எங்கிய வெள்ளித்தேகி இருக்காங்க. அதனால இப்படி நாய் நமதன, நமன் தனதன, பிதா தாய் நமதன, பிணி நமதன, ஆய் நமதனப்படும் யாக்கை என்று சொன்னது அநேகமா இலக்கிய உலகத்துல அவர் ஒருத்தான் படுது மேல பாருங்க. எனவே இப்படிப்பட்ட இருக்கிற இந்த யாக்கை போற்றா யாக்கை பொறுத்தல் புகழேன் மரகத குவால் மாமணி பிறக்கம் மரகத குவால். நல்ல நீலமணிகளால் ஆக்கப்பட்ட பெரிய மலை இல்ல மாமணி பிறக்கம் மரகதம் அது மரகதத்தாலாகிய மாமணி, அந்த மாமணியால் ஆகிய அந்த குவால் அந்த மலை அல்ல. மின்னொடி கொண்ட பொன்னொடி திகழ திசைமுகன் சென்று தேடி நிற்கு ஒளித்தும் மரகத குவால் மாமணி பிறக்கம். ஒரு பக்கம் பச்சை இன்னொரு பக்கம் சிவப்பு மணி, இந்த ரெண்டும் சேர்ந்த ஒரு பெரிய மலை மாதிரி இருக்குதான் பெருமானுடைய உடம்பு. என்ன அம்மை எப்பறம் அர்த்தம், நீளம் பொருந்தியது அம்மா உடம்பு, சிவப்பா இருக்கிறது ஐயா உடம்பு, இந்த ரெண்டும் சேர்ந்த ஒரு மலையனை விளங்கும்படியான உன்னுடைய திருமேனி அம்மையப்பராகிய திருமேனி இருக்கு. அது பிறக்கம் மின்னொளி கொண்ட பொன்னொளி திகழ அருமையான ஒளி அது வீசி கொண்டே இருக்குமா. அப்படி இருக்க அதை ரெண்டு பேர் தேடினாங்க, திசைமுகன் சென்று தேடி நிற்கு ஒடித்தும்
என்ன சார் திசைமுகன் பிரம்மா போய் தேடினார் சொன்னார், இன்னொரு ஆளை விட்டுட்டாங்களே, இன்னொரு ஆளால திசைமுகன் திருமாலை விட்டுட்டாரு, ரெண்டு பேர்ல சேர்ந்தாங்க, ஒரு ஆளை சொன்னாரு திசைமுகன் சென்று தேடினர் என்ற பன்மையினால திருமாலும் கொள்கிறேன். பாத்தீங்களா இலக்கணம் என்ன மாதிரின்னு, ஒரு இன்னா போட்டிருந்தா வம்புதான், திசைமுகன் சென்று தேடினனுக்கு ஒழித்தும், தேடியவனுக்கு ஒழிச்சுன்னு சொன்ன என்ன நான்மான மட்டும் சொல்றாரு, திசைமுகன் சென்று தேடினர் இறன்ன. அப்ப வெளிப்படையாக குறித்தது திசைமுகன், தேடினர் என்ற அந்த பன்மையினால் குறித்தது திருமால், எனவே இருவரும் அப்படி சொன்ன. இல்ல என்ன போச்சு இலக்கணம் எப்படி வருவது பார்த்தீங்களா, இது ஜீவ திசைமுகன் சென்று தேடினர்க்கு ஒழித்தும் முறையுடி ஒற்றி முயன்றவர்க்கு ஒழித்தும். இதெல்லாம் ஒரு அருமையா ஒரு எழுதியிருக்கிறாங்க பெரியவங்க, சரிங்களா, முறை உளி ஒற்றி, அது என்னது முறை உளி, அங்க கூட உளிங்கிறாரு, எந்த நீனா போட்டுருக்கீங்களா, வல்லினம் இல்லை, இது எங்க லானாவில் வல்லினம் இது, இரல வடலை எல்லா லானாவும் இடையணும் தான், சரிங்களா, இரல வடலை இடையணும், சரிங்களா, அப்ப லா வ லா லா ஆகிய மூணுமே இடையணும் தான். மழையும் ஒருங்கு தொட்டன, நல்ல முறைப்படி ஒரு அரசன் முறையாக முறையுளி இந்த நீ அது சொல்லலாம் போயிட்டு இப்ப. அதனால இப்ப இலக்கிய உலகிலேயே இந்த இந்த மாதிரி இருக்கிற சொற்கள் ரொம்ப குறைவுதான், இலக்கிய உலகிலேயே குறைவு பாருங்க. இங்க இருக்கு முறை ஒளியினர், திருக்குறள் இருக்கு இயல்பு ஒளி என்று. நல்ல செங்கோலானா செய்தான்னு சொன்னா அந்த நாட்டுல நல்ல மழையும் பெய்யும் நல்ல விளைச்சலும் இருக்க மாட்டாங்க. அப்ப நல்ல மழையும் நல்ல விளைச்சலும் இருக்குன்னா இயல்புடி கோலோச்சும் மாநில மன்னன், முறையாக முறைப்பட எவன் ஒருவன் ஆட்சி இருக்கிறானோ அவன் நாட்டுல மழையும் பெய்யும் விளைச்சலும் பெருகும். திருக்குறள் ஆகவே அந்த ஒளிதான் அந்த ஒளி. அதனால முறை ஒளி ஒற்றி முறைமையாக பெருமாண்டத்துல ஒற்றின ஒன்றுபட்டுதான் முயன்றவர்க்கு ஒழித்தும் அப்படிங்கும்போது நல்ல கருத்துரை வடங்கிய பெரியவர்கள் இந்த முன்னால தேடினர்க்கு ஒழித்தும் என்று சொல்வது என்னன்னு கேட்ட, பிரமணம் திருமால் தேடினார்கள் தேடியவர்களுக்கு ஒழித்தது என்று இப்படி ஒரு பொருள் புறப்பொருளாக கொண்டாலும் தரியை நெறியில் நின்றவர்களுக்கு ஒளிந்து கொண்டிருக்கிறான் தரியை. என்னன்னு கேட்டா தினம் மலர் கொண்டு வந்து இது வந்து அப்படியே நிலைபெருமாறு நிதியில் நெஞ்சே நீவா நித்தல் நெஞ்சிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அழகிட்டு மெழுத்துமிட்டு பூமாலை புனிந்தேத்து பொழுந்து பாடி, இதெல்லாம் தரியை. அப்படி தரியை நெறியில் நிற்பது பெருமானை அடைவதற்குரிய நெறி தான். ஆனா அப்படி போய் சென்றவர்களுக்கும் பெருமான் ஒளிந்து நிற்கிறான். இனி அடுத்தது சரியை அடுத்தது என்னது, கிரியை முறையூடி ஒற்றி முயன்றவர்க்கு ஒழித்தும். மனசிலேயே தியானமா அகவழிபாடு செய்கிறார்கள், அப்படி செய்கின்றவர்களுக்கு கூட பெருமான் ஒழித்து நிற்கிறான். முறையூடி ஒற்றி முயன்றவர்க்கு ஒழித்தும். அப்புறம் ஒற்றுமை கொண்டு நோக்கும் உள்ளத்து உற்றவர் வருந்த உரைப்பவர்க்கு ஒழித்தும். ஒற்றுமை கொண்டு என்ன ஒற்றுமை என்று கேட்டா, இந்த மனதை அப்படியே பெருமானோடு அப்படியே ஒன்றுபடுத்துவது, அது எது யோகம். யோகம்னால கூடல்னு அர்த்தம், யோகம் என்பதற்கு என்ன பண்ண கூடுதல் என்று அர்த்தம். எது எதனோடு, இந்த ஆன்மா இறைவனோடு. இந்த ஆன்மா இறைவனோடு கூடுவதற்காகத்தான் என்ன பண்றான்னு கேட்டா, யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் அப்புறம் என்ன தாரணி அப்புறம் சமாதின்னு கொஞ்சம் முடிக்கிறாங்க. அந்த சமாதி நிலைங்கிறது அப்படியே அசைவற்று வெயிலடித்தாலும் மழை பெய்தாலும் தெரியாமல் போறது காரணம் என்னன்னு கேட்டா, இந்த ஆன்மா இந்த உடம்போடவே கவலைப்படாம எங்க இருக்குது, பெருமானியே ஒட்டி இருக்குது. ஏன் சார், இந்த உடம்புக்குள்ள உயிர் இருக்குது, இந்த உயிர் வந்து உடம்ப சூழ்ந்திருந்தும் கூட, ஆனா இந்த உடம்போடு எல்லாமே அந்த இறைவனோட சூழ்நிலைகள அது எப்படி முடியும்னு கேட்டான். அவருக்கு கொஞ்சம் பகுத்தறிவாதியா, இங்க வாடா அந்த புளியம்பழம் மாதிரி கேட பார்த்துருக்கேன், என்ன புளியங்காய் எப்படிதான் இருக்கும், என்னது புளியங்காய் எப்படி இருக்கும், புளிக்கும் அடாடாடா அந்த புளியம் ஓட்டுக்கும் உள்ள இருக்கிற அந்த சசியம் எப்படி இருக்குன்னாரு,
கதைய புதுச்சிட்டு இருக்கும். எது அந்த அந்த அந்த காயா இருக்கிற வரைக்கும் அந்த புளியங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா முதிர்ந்து பழமா போச்சுன்னா என்ன ஆகும்னாரு. அந்த ஓட்டுக்கும் உள்ள இருக்கிற பழத்துக்கும் சம்பந்தம் இருக்காதுங்க. பலாமரம் எப்படி இருக்கீங்க? விளாம்பரம் பலாப்பழத்தை நாமல்ல பிச்சிருக்க வேண்டியிருக்கு, தம் கட்ட வேண்டியிருக்குது. அதனால விளாம்பரம் அப்படிதான். அப்போ அது முதிர முதிர முதிர முதிரன்னு கேட்டா தனக்கும் அந்த ஓட்டுக்கும் சம்பந்தம் இல்லை. அதனால பட்டுன்னு உடைக்கலாம் உள்ளதெல்லாம். இப்ப தேங்காய் அந்த மாதிரி பண்ண முடியல பாத்தீங்களா? ஆனா பண்ண முடியும். எப்படி இருந்தா தேங்காய் நல்ல முதிர்ந்ததா இருந்ததுன்னு சொன்னா குறு குறு கொப்பரக்கா அது அப்படி முதிர்ந்துச்சுங்க, உடைஞ்சா வெறும் ஓடு உடையும் உள்ள இருக்கிறது. அப்ப பாத்தியா தேங்காயில இந்த மாதிரி இருக்குது, மாங்காய் இது இதுல என்ன புளியம்பழம் இருக்குது. அது போல யோகிகள் எல்லாம் புளியம்பழம் என்னன்னு இந்த உடம்போட தான் இருப்பாங்க, ஆனா அதுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை. புளியம்பழத்தை சொன்னாதான் விளங்குது. இல்லைன்னா எப்படி நடக்கும்? இப்படி நடக்கும். அதனால புளியம்பழத்தினுடைய ஓட்டு நீ கண்ணால பகுதியில்டா எல்லாத்தையும் எப்படி உடைச்சிருக்காங்களே. ஆடி மாசம் வந்து நான் புளிகாலம் வந்துச்சுன்னா பாருங்க, அது நீங்க எங்க புளிய வந்து புளிய நிறுத்தி கொடுத்தாலும் சரிங்க, இல்ல புளியம் பழமா கொடுத்தாலும் நாங்க உடைச்சிக்கிறது. ஏன் பிச்சுதுன்னு காலையில உட்காந்துன்னு சொன்ன இவ்வளவு அச்சுக்கும் இல்லை. அதே புளியங்காய என்ன பண்ண முடியும்? நடக்காது. அப்போ நல்ல முதிர்ச்சியானது யோகம். அந்த யோகம் வரும்போது இந்த உடம்பு அதான் பிறப்பறுத்தல் உற்றாருக்கு உடம்பு மிகை அப்படின்றது. திருவள்ளுவர் பிடி பிடி அல்லவா இவரை போய் தலைவலி இல்லைங்கிற கொள்கை உடைய ஒன்று சொல்றாங்க. எப்படித்தான் சொல்றேன் அவங்களுக்கு அவங்களுக்கு திருக்குறளுக்கும் லட்சம் இல்லை, கோடான கோடி மைல் தூரம் இந்த திருக்குறளுக்கு. என்னமோ இங்க இல்லைங்கிற ஆள் அதை ஏற்றி தொட்டு அதை உருப்பிடாம போறது. ஆனா ஒண்ணு அது உருப்படாத உரைகளை நான் கூட உருப்படாதுன்னு சொல்ல வேண்டியதில்லை, தானா போடும். இப்ப ஈசல் ராத்திரி பறக்குதுன்னு ஏய் எல்லா துப்பாக்கி குடுங்கம்மா, மறுநாள் காலையில அதே போத்து போத்துன்னு விழுந்துடும். அதனால தரம் இல்லாத உரைகள் நெடுந்து நிற்காது, தானா போடும். அதுக்காக போய் புத்தி போய் மறுப்புறை வழங்கணுமே, அது எதுக்கு மறுப்புறை வழங்குங்க? வேலைக்கு போய் ஈசல போய் நீங்க எதுக்கு போய் சொல்றீங்க எடுத்து வம்பு யார் முடிய அப்படின்னு. ஆமா யாருமே மேற்கொள் சொல்லலையே. ஆனா இப்ப எதையுமே மேற்கொள் சொல்லல, பரிமேல உரையை சொல்லிட்டு இருந்தா ஒரு காலத்துல மேடையில என்ன பரிமேல உரையன்னு சொன்னது. இப்ப பரிமேலகர் ஐசி அமெரிக்காவோ போப்பாண்டவரோட கூட வந்தவரோங்கிறான். கூப்பயரோட போகடா காஞ்சிபுரத்துல தோன்றவன் ஒரு ஒரு வரலாறு உண்டு. அவர் உரைதான் உரை என்று படித்த காலம். சில தவறு இருக்குதான் செய்யுது அவர் செய்யும், ஆனால் அந்த தவறான இடங்களுக்காக பலனே விட முடியாது. சிறந்த உரை என்ன பண்றது? இப்பதான் அண்மையில ஒண்ணு பார்த்தேன், தப்பான சொல்லாதீங்களா. இது பழனியிலதான் திருக்குறள் நடத்துறோம், பிள்ளைகள்லாம் வச்சு சிவகாசியில திருக்குறள். என்னமோ எந்தெந்த காலத்துல எப்பப்போ பையங்களோட நடத்துறதெல்லாம் இப்ப பெய்களோட நடத்துறோம், வம்பு எல்லாம் போ நல்லவா. அது மாதிரி அப்ப வரும்போது ஏதோ பேச்சு வரும்போது நடுநிலைமைங்கிற ஒரு அதிகாரம், அது போன தடவை சிவகாசியில் நடக்கும்போது வந்தேன்னா ஒரு அதிகாரம் முடிச்சிடுறது ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு மணி நேரத்தில் முடிஞ்சிடும் அவ்வளோதான் பத்து குரல். அதனால ஒரு அதிகாரம் முடிக்கலன்னா ஒரு அதிகாரம் முடிச்சாலே 133 வாரம் வேணுமே, 133 மாசம் வேணுமே, இது இதுவே எத்தனை ஆண்டு. அதனால ஒரு அதிகாரம் அதிகம்தான், ஆனாலும் அதிகம் முடிச்சாலே எத்தனை 133 மாசம் இல்லை வேணும், மாசம் ஒரு நாள் தானே போகிறோம், எத்தனை ஆண்டு. அதனால ரெண்டு அதிகாரம் மூணு அதிகாரம் போகிறது கூட நல்லது தான், என்ன பண்ணுறது. அப்படி ஆண்டை நினைக்கும் போது அடாராடா அப்படின்னு பட்டுது, இருக்கிற சுவையை பார்க்கும்போது தெரியுது இப்படி என்ன பண்றது தடுமாறி வைக்க வந்து. அதுல என்னமோ அந்த மேஜையில வச்சிருந்தாங்க மூவாவும் நம்ம வாசுபா மாணிக்கத்து தெளிவுரை, ரெண்டும் நல்லா படிச்சவங்க, எனக்குலாம் ரொம்ப உயிரானவங்க. வாசுபாவும் சரி ரெண்டு பேருமே இல்லை பாவம் இவர் மூவாவும் இல்லை நம்ம வாசுபா மாணிக்கம் நல்லா படிச்சவங்க. திரட்டினோம் திரட்டினா முத குரல் முத குரல் முத குரல் திருவள்ளுவர் திணறுகிறார் திணறுகிறார். அது அப்படிதான் படிக்கணும். தகுதி என ஒன்று நன்றே இது படிக்கணும், சத்தியமா தான் படிக்கணும். துணியை கூட சொல்லிட்டு போனாராங்க கூடாது. அந்த குரலின் போக்கும் நீக்கும் நன்கு உணர் சொல்லிய பாட்டின் சொல் உணர்ந்தால் தகுதி என ஒன்று நன்றே. ஏன் சார் தந்திருந்தீங்க?